நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 10 நாள், திருவள்ளுவாண்டு 2057 ஆணி மாதம் 17 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 1 நாள் புதன்கிழமை. ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

எவ்வளவு சை. துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள முதல் குறட்பா,

எந்த எந்த பொருளில் ஆசை கொள்வதிலிருந்து ஒருவர் விடுபட்டவராகிறாரோ அந்த அந்த பொருளை குறித்து அவர் துன்பமடைவதில்லை.

0: ஓசை கேட்டீர்கள்.
1: இன்று நமது பண்பலையில் உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி, மழலையாக பங்கேற்கிறார் பி பிரீதம் குமார். காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நால்மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்கடியின் விளைநிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விளைநிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதுநிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கே, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00

0: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி, தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சர்மரோக நிவாரண சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடியிலார் அவர்கள். காலை 9:05 வானொலியில் வசந்தம், வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி பாப்பரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்க பிரிவு தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி முனைவர் எம்ஏ வெண்ணிலா அவர்கள். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி தொடர்ந்து பூவே பெண் பூவே, 12:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம் தருமபுரி கைப்பந்து விளையாட்டு வீரர் கே தீபாஞ்சி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திருக்கை, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து கருத்துக்களை வழங்குகிறார் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள். 2:30 பூங்குத்து, 3:00 கட்சியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:50 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்புரு திருக்கோயில், 6:50 ஆங்கிலத்தில் செய்தறிக்கை, 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜூவலர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 வயல்வெளி எல் சாகுபடி சுஞ்சல்நத்தம் பகுதியைச் சேர்ந்த சி மாது அவர்களுடன் நேர்முகம், 8:00 இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினா, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen, Viksit Bharat G. Ramji Act 2025 will come into force across rural India with effect from today. The Rural Development Ministry said that the Act, which guarantees 125 days of wage employment in every financial year, will empower rural India. Our correspondent reports that a provision of 95,692 crore rupees has been made in the current financial year for operationalization of the new framework across the country. On the implementation, Union Minister of Rural Development, Shivraj Singh Chauhan said, no eligible rural worker should remain without work even for a single day. Mr. Chauhan said the government, in close coordination with the states and union territories, has completed all administrative, financial and technical preparations to ensure a seamless transition to the new framework. The minister said adequate financial resources have been made available, implementation systems are fully in place and ongoing works will continue without interruption. He added the enhanced guarantee of 125 days of wage employment will strengthen rural livelihoods, create durable community assets and accelerate the vision of Viksit Bharat. Prime Minister Narendra Modi had a telephone conversation with the Iranian President Dr. Masoud Pezeshkian yesterday. During the talks, President Pezeshkian briefed Mr. Modi on the recent developments in West Asia and the way forward. The Prime Minister welcomed the understanding

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
2: சேரிடம் அறிந்து சேர். காந்தத்தை சார்ந்த இரும்பு காந்தமயமாக மாறுவதைப் போல நாம் சேரும் நண்பர்களின் நல்ல குணங்கள் தீய குணங்கள் நம்மிடம் வந்து சேரும். தாய், தந்தை, தமையன், சுற்றம் இவர்களை மாற்ற முடியாது. சேர்ந்துதான் இருக்க வேண்டும். பின் யாரிடம் அறிந்து சேர்வது? நண்பர்களிடமா? பழகி அறிந்து கொண்டு விலகிவிட முடியுமா? அதற்குள் அவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டுவிடும். சேர்கின்ற இடம் தீயதா நன்மை பயக்குமா என அறிவதற்குள் ஆயுள் முடிந்து போய்விடும். பின் என்னதான் சொல்லுகிறாள் அவ்வை? சேரிடம் அறிந்து சேர் என்பதை மேலாக பார்த்தால் அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. அப்படித்தான் இதுவரையிலும் நமக்கு அர்த்தம் புரிந்து கொண்டிருக்கிறது. நாம் பழகும் நபர்கள் அறிந்து புரிந்து சேர வேண்டும். கல்வியாளர்களை நாடி சேர வேண்டும். ஒழுக்கமுள்ளவர்களை நாடி சேர வேண்டும். நல்ல குருவை அறிந்து சேர வேண்டும். நல்ல ஒழுக்கம் நேர்மை உண்மை உள்ள கணவனை அடைய வேண்டும். நல்ல பண்பாடு உள்ள மனைவியை அடைய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் அறிந்து கொண்டு ஆராய்ந்துதான் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் அது வாழ்க்கையின் நடைமுறைக்கு சரிபட்டு வருமா? அப்படியெனில் சேரிடம் அறிந்து சேர் என்று அவ்வை சொன்னாலே, சேரிடம் அறிந்து சேர் என்றால் எப்படி அது பொருள் கொள்வது? 452 குறளில் நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு என்கிறான். நிலத்தின் இயல்புக்கு தக்கவாறு நீரின் இயல்பு நிறத்தாலும் சுவையாலும் மாறுபடும். அதுபோல இனத்தின் இயல்புக்கு தக்கவாறுதான் அறிவின் தன்மை மாறுபடும் என்கிறான். மனிதனுடைய அறிவைத்தான் அவன் சொல்லுகிறான். இந்த உயிரானது நீர்மை உள்ளது, எதனோடாவது சார்ந்துதான் இருக்குமே தவிர தனித்து செயல்பட முடியாது. உடலோடு செயல்படுவது உயிர், உயிரோடு சேர்ந்தது அறிவு. உடலை விட்டு உயிர் செல்லும்

0: ஆயின் அறிவும் உயிரோடு செல்லும், உடலோடு அல்ல. ஆகவே உயிரோடு உள்ள அறிவு தன்னை உணர்ந்து சேருகின்ற இடத்தை அறிந்து சேர்ந்தால் அந்த உயிர் மேன்மை அடைந்து வணங்கப்படும். அதைத்தான் அவ்வை உள்ளார்ந்த அர்த்தமாக வைத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு தர முடியும். சீவன் என்ன, சிவன் என்ன வேறு இல்லை. சீவனார் சிவனாரை அறிகிறார், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பாரே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. சீவன் என்றால் உயிர், இந்த உயிர்தான் சிவன். சீவனும் சிவனும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. இந்த சீவனானது அதாவது உயிரானது சிவனாரை அறிகிறார், தெரிந்து கொள்ளவில்லை. சீவனார் உயிரானது சிவனை தெரிந்து கொண்டால் ஜீவனாரும் சிவனாக மாறிவிடுவார், அப்பொழுது அவர் வணங்கப்படுவார். ஆகவே இந்த சீவன் தன் சீவனை உணர முற்பட வேண்டும். அப்படி சிவனை அடைய சேரிடம் சேராமல் இந்த உடம்பின் தேவையற்ற இன்பங்களுக்காக சேராத இடத்தில் போய் சேருகிறோம். புகை, மதுபோதை, தீய பழக்கங்கள் அனைத்தும் தீய நண்பர்களால் வருவதுதான். அதனால்தான் பெரியவர்கள் சத்சங்கத்திலே சேருங்கள் என்றார்கள். இன்னொன்றும் சொல்கிறேன். சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். இலங்கையை காக்க வந்தால் இலங்காதேவியும் இனி அழிவு வந்தது என புறப்பட்டு போய்விட்டாள். அண்ணன் ராவணன் செய்தது அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானது என தம்பியாகிய கும்பகர்ணனும் விபீஷணனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ராவணன் கேட்கவில்லை, ஒரே பிடிவாதமாக இருந்தான். செஞ்சோற்றுக்காக கும்பகர்ணன் அதர்மத்தோடு இருந்து அழிந்து போனான். ஆனால் விபீஷணன் எவ்வளவோ தர்மத்தை எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேளாமல் அவனை இகழ்ந்தான். அறத்தோடு சேர்ந்தால்தான் தர்மத்தோடு வாழ முடியும் என அறிந்து புரிந்து ராமனோடு சேர்ந்தான் விபீஷணன். அறத்தோடும் தர்மத்தோடும் சேர்ந்தால்தான் நாமும் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ முடியும். ஆனால் அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பான நண்பர்களோ உறவினர்களோ மற்ற மனிதர்களோ மற்ற யாருடனோ நாம் சேர்ந்தால் நாம் அவர்களைப் போலவே மாறிவிடுவோம். யாருடன் சேர்கிறோமோ அப்படித்தான் இந்த உயிரானது செயல்பட ஆரம்பிக்கும். நம் வீட்டிலும் நம் குடும்பத்திலும் சேரிடம் அறிந்து சேர வேண்டும். நம்முடைய உயிரை மேம்படச் செய்ய வேண்டும். நாம் அனைவராலும் வணங்கப்படுகிற நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிற போதே உயிரானது சரியாக சேரிடம் அறிந்து சேர் என்று சேர்ந்துவிடும் என்பதை அவை சொல்கிறாள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் எஸ் ராமஜோதி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். அடுத்த நிகழ்ச்சி
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. இசையால் இறைவனை வணங்கும் நேரம் அது. பக்தி மாலை. பற்றுதலில் சிறந்த பற்றுதல் இறைப்பற்றே. இறைவனை பற்றிக் கொள்வதே சிறந்த பற்று என்கிறார்கள். பற்றுதல் இல்லாத வாழ்க்கையில் ஒரே பற்றுதல் இறைவன் பற்றுதலாக இருந்தால் நாம் மனிதர்கள் பிறந்தது சிறப்பாக அமைந்தது என்று முடியும். பக்திமாலையில் முதல் பாடலாக ஒலிக்கி வருகிறது சீர்காழி சிவசிதம்பரம் குரலில்.

0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67 ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
1: காற்றின் திசையெங்கும் இறைமணம் பரப்பிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 6:22.

பக்திமாலை. வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். ஆக உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஏ ஆர் ஷேக் முகமது குரலில்.

உங்களிடத்தில் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விடுத்திடுங்கள். கிடைத்தவற்றை வைத்து பெருமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும். பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஹெலன் சத்யா பெட்டி சத்யா குரலில்.

மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுட வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும்.

பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர

0: ஒழித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை பாடல்கள் ஒழித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:35.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி. சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நுண்ணீர் பாசன திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெற வேண்டும். விவசாயிகள் குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவில் சாகுபடி மேற்கொள்ள உதவும் நுண்ணீர் பாசன திட்டத்தை மத்திய மற்றும் தமிழக அரசு இணைந்து செயல்படுத்தி வருகின்றன. 2026-27 ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீடு அந்தந்த வட்டாரத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இயற்கை நீர் வளங்கள் நாளுக்கு நாள் குறைந்து வரும் சூழலில் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறை இதை பயன்படுத்துவதன் மூலம் 40-60% வரைக்கும் நீரை சேமிக்க முடியும். இதனால் பயிரினுடைய வளர்ச்சி மற்றும் மகசூல் அதிகரிப்பதுடன் விவசாயிகள் உற்பத்தி செலவு குறைகிறது. இத்திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் நுண்ணீர் பாசன அமைப்புகள் வழங்கப்படுகின்றன. சிறு விவசாயிகள் 5 ஏக்கர் வரையும் குறு விவசாயிகள் 2.5 ஏக்கர் வரைக்கும் முழு மானியத்தில் பயன்பெறலாம். இதர விவசாயிகள் 12.5 ஏக்கர் வரைக்கும் 75% மானியத்தில் பயன்பெற தகுதி உடையவர்கள். பயிர்களினுடைய இடைவெளியை பொறுத்து மானியத் தொகை மாறுபடும். ஏற்கனவே அமைக்கப்பட்ட சொட்டு நீர் பாசன அமைப்பு 7 ஆண்டுகள் நிறைவடைந்திருந்தால் புதிய அமைப்பை பெறலாம். மேலும் 5 ஆண்டுகள் நிறைவடைந்த தெளிப்பு நீர் பாசன அமைப்பை சொட்டு நீர் பாசனமாக மாற்றிக்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் சேர விரும்பும் விவசாயிகள் புகைப்படம், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, அடங்கல், கூட்டு வரைபடம், கணினி சிட்டா, நில வரைபடம் மற்றும் சிறு குறு விவசாயி சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களுடன் அந்தந்த வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து கரும்பு பயிரிடப்பட்டுள்ள இடங்கள் பலவற்றில் சுடுமல்லி ஒட்டுண்ணிகளை பயன்படுத்தப்படுகிறது.

0: இருக்கிறது. இந்த ஒட்டுண்ணிகள் கரும்பின் சத்துக்களை உறிஞ்சு மகசூலை பாதிக்கும் என வேளாண் உதவி இயக்குனர் தெரிவித்துள்ளார். கரும்பு பயிரிடப்படும் இடங்களில் கரும்பின் ஊட்டச்சத்து நீர்த்தன்மையை உறிஞ்சு வளர்கிறது. இதனால் கரும்பின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மகசூல் குறைகிறது. பீன்ஸ், சோயா மச்சை, அவரை, நிலக்கடலை போன்ற பயிர்களை கரும்பு வயல்களை ஊடுபயிராக சாகுபடி செய்வதன் மூலம் சுடுமல்லியினுடைய வளர்ச்சியை தடுக்கலாம். சுடுமல்லி பூக்கும் பருவம் துவங்கி 3-4 வாரத்தில் அதனுடைய விதைகள் வயலில் விழாத வகையில் அகற்றி எரித்து விட வேண்டும். சுடுமல்லி ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்த மட்ராசின் டப் மருந்தினை ஹெக்டேருக்கு 1 கிலோ வீதம் இட வேண்டும். கரணை நடவு செய்த 45 நாட்களுக்கு பின்பு ஒரு முறை களை நீக்கம் செய்யணும். பின்னர் 90 நாட்கள் கழித்து ஒரு மண் அணைப்பதும் அவசியம். மேலும் தகவலுக்கு பகுதி உதவி வேளாண்மை அலுவலர்கள் அல்லது வேளாண் உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுகி பயன்பெறலாம். பயிர்களை நோய் வரும் முன் காக்கும் சிறந்த உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் ட்ரைகோடெர்மா விரடி விளங்குகிறது. குறிப்பாக பயிர்களை தாக்கும் பல்வேறு வகையான மண்ணால் பரவும் பூஞ்சான வேர் நோய்களை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பயிர்களின் வளர்ச்சியும் தூண்டுகிறது. மண்ணால் பரவும் முக்கிய பித்தியம் ட்ரைகோடோனியா விசாரியம் போன்ற பூஞ்சானங்களால் ஏற்படும் வேரழுகல் நோயை இது தீவிரமாக தடுக்கிறது. நாற்றல்களில் இளம் நாற்றுகள் அழுகி வீழ்ந்து மடிவதை தடுத்து நாற்றல்களுக்கு ஆரோக்கியமான வளர்ச்சியை தடுக்கிறது. தக்காளி, பருத்தி மற்றும் பருப்பு வகைகளை புசரியும் பூஞ்சையால் ஏற்படும் வாடல் நோயை கட்டுப்படுத்துகிறது. வறண்ட சூழ்நிலைகளில் பயிர்களை தாக்கும் கரியல்கள் நோயின் வீரியத்தை குறைக்கிறது. கிழங்கு வகை பயிர்கள் மற்றும் காய்கறி பயிர்களில் தண்டு பகுதிகளில் ஏற்படும் கிழங்கல்கள் நோய் மற்றும் தண்டு அழுகல் பூஞ்சை தொற்றுகளை கட்டுப்படுத்துகிறது. இலைகள் மேல் சாம்பல் பூத்து போன்ற படலத்தை உருவாக்கும் நுண் துகள்கள் பூஞ்சையை தடுக்கிறது. இலைகளில் புள்ளிகள் தோன்றி காய்ந்து போவதை தடுக்கிறது. பழங்கள் மற்றும் இலைகளில் ஏற்படும் சாம்பல் நிற பூஞ்சை வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. மேலும் பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான தாவர ஹார்மோன்கள் உற்பத்தி செய்து வேரின் வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது. மண்ணில் உள்ள மக்காத குப்பை மற்றும் விவசாய கழிவுகளை எளிதாகவும் குறைவாகவும் மக்க வைத்து உரமாக மாற்றுகிறது. மண்ணில் கரைக்க முடியாத நிலையில் உள்ள பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை கரைத்து தாவரங்கள் எளிதில் புரிஞ்ச உதவுகிறது. ட்ரைகோடெர்மா விரடியை விதை நேர்த்தி நாற்று நனைப்பு மற்றும் மண் இடுதல் போன்ற முறைகளில் பயன்படுத்தலாம். விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 4 முதல் 10 கிராம் ட்ரைகோடெர்மா விரடி தூளை பயன்படுத்தணும். சிறிதளவு தண்ணியுடன் அல்லது அரிசி கஞ்சியுடன் இத்தூளை குலைத்து விதைகளை நன்றாக படுமாறு கலந்து நிழலில் உலர வைத்து பிறகு விதைப்பதன் மூலம் வேர்வழிகள் நோயை கட்டுப்படுத்தலாம். இந்த நாற்று நினைப்புக்கு 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் ட்ரைகோடெர்மா துகள் என்ற அளவில் கலக்கணும். இதனுடன் சிறிதளவு மக்கும் மக்கிய சாண எருவை சேர்க்கலாம். நடவு செய்வதற்கு முன் நாற்றுகளுடைய வேர்களை இக்கலவையில் 10 நிமிடங்கள் நினைத்து பிறகு நடவு செய்யணும்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: தொடர்ந்து தருமபுரி மாவட்ட வேளாண்மை இன இயக்குனர் அலுவலகத்தின் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை அலுவலர் பாரதி வழங்கும் மண் பரிசோதனை அவசியம் மற்றும் மண் மாதிரி எடுக்கும் முறைகள் பற்றிய தகவல்கள் கேட்கலாம்.
3: தருமபுரி மாவட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் மண் பரிசோதனையின் அவசியம். மண்ணின் நயம் அறியவும் கலர் ஓவர் அமில நிலை அறிந்து நிலத்தை சீர்திருத்தவும் மண்ணின் சுண்ணாம்பு நிலை அறியவும் பேரூட்ட சத்துக்களான தழை மணி சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களான இரும்பு மாங்கனேசு யுத்தநாகம் தாமிரம் போன்றவற்றின் நிலை அறிந்து அதற்கேற்ப உரப்பரிந்துரை செய்யவும் மண் பரிசோதனை அவசியமாகிறது. இப்போது மண் மாதிரி எடுக்கும் காலத்தை பார்க்கலாம். பயிர் அறுவடை முடிந்த பிறகு அடுத்த பயிருக்கு நிலத்தை தயார் செய்வதற்கு முன் மண் மாதிரி எடுக்க வேண்டும். உரமிட்ட பிறகு மண் மாதிரி சேகரிக்க கூடாது. குறைந்தது 3 மாத இடைவெளி தேவை. அதே போன்று எருக்குவித்த இடங்கள், மரங்களின் நிழல் பலரும் பகுதிகள், வரப்பு ஓரங்கள், நீர்க்கசிவு உள்ள இடங்கள் ஆகிய இடத்தில் மண் மாதிரி எடுப்பதை தவிர்க்க வேண்டும். மண் மாதிரி எடுக்கும் ஆழம் புல் மற்றும் புல்வெளிக்கு 5 சென்டிமீட்டர் ஆழத்திலும் நெல், ராகி, கம்பு, கடலை போன்ற குட்டை வேர்கள் கொண்ட பயிர்களுக்கு 15 சென்டிமீட்டர் ஆழத்திலும் பருத்தி, கரும்பு, மிளகாய், மரவள்ளி போன்ற ஆழமான வேர் கொண்ட பயிர்களுக்கு 22 சென்டிமீட்டர் ஆழத்திலும் மரப்பயிர்களுக்கு 30, 60, 90 சென்டிமீட்டர் என்ற முறையில் 3 அடி ஆழம் குழி தோண்டி அதில் முதல் அடியிலே ஒரு மாதிரியும் 2வது அடியிலே ஒரு மாதிரியும் 3வது அடியில் ஒரு மாதிரியும் தனித்தனியே எடுக்க வேண்டும்.

0: இருந்து மேலாக எடுக்க வேண்டும். இப்போது மண் மாதிரி எடுக்க வேண்டிய முறையை பார்க்கலாம். மண் மாதிரி எடுக்க இடத்தை தேர்ந்தெடுத்த பின் மண்ணின் மேலுள்ள அடித்தாள்கள், களைகள் ஆகியவற்றை மேல்மண் விரயமாகாத வண்ணம் சுத்தம் செய்ய வேண்டும். சாகுபடி செய்யும் பயிரை பொறுத்து மேற்கூறிய ஆழத்திற்கு குழி வெட்டி அந்த மண்ணை அப்புறப்படுத்தவும். பின்பு மண்வெட்டியை கொண்டு குழியின் அடிப்பாகத்தில் இருந்து மேல் நோக்கி இழுத்து 1 முதல் 5 சென்டிமீட்டர் படல மண்ணை சுத்தமான வாளியில் போட வேண்டும். ஒரு வயலில் இது போல் குறைந்தது 10 அல்லது 15 இடங்களில் மண்ணை சேகரிக்க வேண்டும். சேகரித்த மண்ணை சுத்தமான ஒரு இடத்தில் கொட்டி நன்றாக கலந்து அதிலுள்ள கல் தாவர உபரிகளை நீக்கிவிட்டு மண்ணை ஆற வைக்க வேண்டும். இந்த மண் மாதிரியை பகுத்தல் முறையில் 4 சமபாகமாக பிரிக்க வேண்டும். இதில் 2 நேர் எதிர்பகுதிகளை நீக்கிவிட்டு நன்கு மண்ணை கலக்க வேண்டும். இதே முறையை திரும்ப செய்து மண் மாதிரியை 1/2 அல்லது 1 கிலோ அளவிற்கு சேகரிக்க வேண்டும். இத்துடன் மண் மாதிரியுடன் அனுப்ப வேண்டிய விவரங்களை காணலாம். பெயர் மற்றும் முகவரி, சர்வே எண், ஊர், வட்டாரம், தாலுக்கா மற்றும் மாவட்டத்தின் பெயர், சேகரித்த நாள், பாசன பெயரா அல்லது மானாவதி பெயரா, உர சிபாரிசிற்கு தேவைப்படும் பெயர்கள், அதன் ரகம் போன்றவற்றை குறிப்பிட்டு மண் பரிசோதனை நிலையம் தருமபுரி அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும். நன்றி.
1: இதுவரை தருமபுரி மாவட்ட வேளாண்மை இன இயக்குநர் அலுவலகத்தின் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை அலுவலர் பாரதி வழங்கும் மண் பரிசோதனையின் அவசியம் மற்றும் மண் மாதிரி எடுக்கும் முறைகள் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.
2: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தருமபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தருமபுரி.
3: நேர்களே, இன்று 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் எல் சாகுபடி குறித்து சுஞ்சல்நத்தம் பகுதியைச் சேர்ந்த சி மாது அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து கருத்துக்களை வழங்குகிறார் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்வது மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை

0: உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணையவழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிடவுள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்கறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை நடத்தும் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பெயர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 தராங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தராங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை

0: தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்த தான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவரில் இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
4: வணக்கமேலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலரை மணி நிகழ்ச்சி. இன்றைய மலரை மகேஷன் அம்மோடு இணைகிறார் ஒரு ஆட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை பி பிரீத்தம் குமார். வணக்கம் பிரீத்தம் குமார்.
5: வணக்கம்
4: பிரீத்தம் குமார், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
4: நல்லா இருக்கீங்க? ஆள் மட்டும் சிரிக்கிறீங்க, ஆனால் சின்ன பையனாக இருக்கீங்க. ஏன் எப்படி இருக்கீங்க? சரியாக சாட மாட்டீங்களா?
5: சாப்பிடும்.
4: இல்லை நிறைய சேட்டை பண்ணுறீங்களா?
5: சேட்டு வீட்டில்.
4: வீட்டில் பண்ணுறீங்க சேட்டை? இங்கேயுமே பண்ணுறீங்களா? கேள்விப்பட்டேன் உங்கள் ஸ்டூடெண்ட்டு ஃப்ரெண்டு தலையெல்லாம் கொட்டிட்டே இருக்கிறீங்க நம்ம பொழுது நீங்கள் டொக்கு டொக்குன்னு. ஏன் அப்படி கொட்டுறீங்க?
5: விளையாட்டு.
4: விளையாடுறதுக்கு அப்படி கொட்டுறீங்க? பதிலுக்கு அவங்களும் கொட்டுவாங்களா?
5: கொட்ட மாட்டாங்க.
4: ஏன் கொட்ட மாட்டாங்க?
5: பயம்.
4: ஓ, உங்களை கண்டா பயம். கொட்டுறீங்களே, அவங்களுக்கு வலிக்காதா? பாவம் இல்லையா அவங்களுக்கு?
5: வலிக்கும்.
4: அதனால் என்ன பண்ணுறீங்க?
5: இதுக்கு மேலே பண்ண மாட்டோம்.
4: வெரி குட், இனிமேட்டு பண்ண மாட்டீங்க. சரி, வீட்டில் போய் என்ன மாதிரி சேட்டை பண்ணுறீங்க?
5: வந்து விளையாடுவேன். அப்போ வந்து எங்கள் அக்கா அடிக்குவாங்க.

0: அப்போ வந்து சாப்பிட சாப்பிட்டு டிவி பார்த்து அப்படியே தூங்கிடுவேன். கொஞ்ச நேரம்
1: அப்படியே தூங்கிடுவீங்க, சாப்பிடாமல கூட தூங்கிடுவீங்களா?
0: இல்லை சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவேன்.
1: ஆ, அதில் மட்டும் தெளிவாக இருக்கீங்க, சாப்பிட்டு தூங்கிறீங்க. ஹோம் ஒர்க்லாம் பண்ணுறது இல்லையா?
0: பண்ணுறேன், நைட்டு
1: நைட்டில் பண்ணுறீங்க. வேறக்கிட்ட வரைக்கும் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க. சரி பிரீத்தம் குமார், என்ன சொல்ல போறீங்க?
0: பூன்குட்டி பாட்டு
1: பாருங்க. பூனைக்குட்டியா?
0: பூன்குட்டியே பூன்குட்டியே பானே விட்டாடு, உனக்கு பசிக்க பால் தருவேன், பாலே விட்டாடு, ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியே வேலை தாண்டாடு, உனக்கு பிடிச்சத தலை தருவேன், வேலை தாண்டாடு, பச்சிக்கிளியே பச்சிக்கிளியே பண்டு போவாடு, உனக்கு நல்லா பல்ட்டு தருவேன்.
1: ஆ, வெரி குட், நல்லா பாட்டிக்க. பச்சை கிளி சொன்னீங்கல்ல, இங்கே கூட நிறைய கிளிங்கெல்லாம் கழுத்திட்டு போகுது. வருதா கிளி ஸ்கூலுக்கு?
0: ஆ, வருது. வீட்லேயே வருது. காக்கா எல்லாம் வருது.
1: ஆ, வந்து என்ன பண்ணுது வீட்டில் பச்சை கிளி வந்து?
0: வந்து கொஞ்சம் படைக்கும். இப்போ வந்து பச்சை கிளி வந்து வீட்டுக்கு போயிட்டு தூங்கும்.
1: வீட்டுக்கு போய் தூங்குது. ஆஹா, உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன உங்களை கூப்பிடுவேன் விளையாடுறதுக்கு?
0: ஆமாம்.
1: இன்னைக்கு என்ன தரீங்க?
0: கொய்யக்காய், ஸ்ரோடு எல்லாமே தரும்.
1: ஓ, எல்லாமே தரீங்க. அடே, பரவாயில்ல, நல்ல பாசமான குழந்தையா இருக்கீங்க. சரி, பூனை குட்டி சொன்னீங்கல்ல, பூனை என்ன பண்ணுது?
0: மியாம் மியாம் கட்டுது.
1: மியாம் மியாம் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுது?
0: திருடன் வந்து பிடிச்சிட்டு போயிடும், அடிக்கடா கட்டுது.
1: திருடன் வந்தா மியாம் மியான கத்தி காட்டி கொடுத்துதா திருடனா?
0: அப்போ வந்து போலீஸ் வந்து திருடர் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து ஜெயிலில் போட்டு அப்படியே ஒரு குச்சியில் கை கட்டிட்டு அப்படியே அடிக்குவாங்க.
1: சரிங்க பிரீத்தம் குமார், இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பையனாதப்பறம் நீங்கள் என்ன பண்ண ஆசைப்பட்றீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸாக என்ன பண்ண போகிறீங்க?
0: திருடர் வந்து அவங்க பிடிச்சிட்டு ஜெயிலில் போட்டுருவோம், அப்போ வந்து நல்லா அடிக்குவோம்.
1: திருடர் வந்து ஒரு பொருளை வந்து திருடிட்டு போயிடுறாரு, அவரை எப்படி பிடிப்பீங்க?
0: புல்லட் எடுத்துட்டு அப்படியே போயிடும்.
1: சரிங்க பிரீத்தம் குமார், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பண்பை 102 பிள்ளைந்து உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ.
1: இணையநிலையே இன்றைய மரளை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை பி பிரீத்தம் குமார்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்எச் ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்எச் ரோட், சேலம்.
5: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்
6: தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று July 1,
9: இந்திய நாட்டின் 8வது பிரதமர், குறுகிய காலமே பிரதமர் பதவி வகித்தார், 8 முறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு புகழ் பெற்றவர்.
10: தன் கல்லூரி பருவத்திலேயே அரசியலில் நாட்டம் கொண்டிருந்தார். எந்த அமைச்சர் பதவியும் வகிக்காமல் நேரடியாக பிரதமர் பதவி ஏற்றவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
9: உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இந்திய மேனாள் பிரதமர் சந்திரசேகர் பிறந்த தினம் இன்று.
10: ஆண்டு 1927.
9: தென்னிந்தியாவின் பிரபல பின்னணி பாடகர் மற்றும் சிறந்த இசையமைப்பாளர். இவரது மெல்லிசை பாடல்கள் அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பாகி இவருக்கு பேரும் புகழும் பெற்று தந்தன.
10: சம்சாரம் என்ற பன்மொழி திரைப்படத்தில் பாடும் வாய்ப்பை பெற்று இதில் அனைத்து மொழிகளிலும் இவரை பாடினார்.
9: மென்மையான இனிய குரலில் இவர் பாடிய அனைத்து பாடல்களும் கேட்டவர்களின் இதயங்களை கொள்ளை கொண்டன. சிறந்த இசையமைப்பாளரும் கூட. 1959

0: கல்யாண பரிசு திரைப்படம் மூலம் தமிழில் இசை அமைப்பாளராக அறிமுகமானார்.
1: 1950-60களின் அனைத்து முன்னணி கதாநாயகர்களுக்கும் இவர் பாடல் பாடியுள்ளார்.
0: தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் பல்வேறு புகழ்பெற்ற பாடல்களை பாடியுள்ளார்.
1: ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த இதமான குரலில் இசையின் ஊர்வலம் ஏ.எம். ராஜா பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1929.
1: திரையுலகில் மேடை கலைஞர், நடிகர், இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், வசனகர்த்தா என பல்வேறு பாத்திரங்களில் பயணித்தவர்.
0: கதையை மட்டுமே நம்பி களத்தில் இறங்கிய இயக்குனர்களில் ஒருவர். இவரது கதைகள் குடும்ப நாடகங்களை சுற்றியே அமைந்தன.
1: இவர் இயக்கிய சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படம் பெரும்பாலான இந்திய மொழிகளில் மீண்டும் எடுக்கப்பட்டுள்ளது.
2: உன்ன கருப்பு கவுன் மாட்டி அழகு பார்க்க அவனுக்கு காக்கு யூனிஃபார்ம் மாட்டின. நீ டிகிரி வாங்குறதுக்கு அவன் கையில டிகிரி கிளாத்த கொடுத்த. உன்ன காலேஜுக்கு அனுப்பினேன், அவனை கேரேஜுக்கு அனுப்பினேன். சிவா தங்கண்டா.
0: ஆரோக்கியமான பொழுதுபோக்குகளை வழங்கும் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை இத்திரைப்படம் பெற்றது.
1: குடும்ப சித்திரங்களை தந்த அற்புத கலைஞன் விசு என அறியப்படும் மீனாட்சி சுந்தரம் ராமசாமி விஸ்வநாதன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1945.
1: இந்தியாவின் தலைசிறந்த மருத்துவர்களுள் ஒருவர். மகாத்மா காந்தியுடன் இணைந்து இந்திய சுதந்திர போராட்டங்களிலும் பங்கேற்றவர்.
0: நாட்டு மக்களுக்கு உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே சுயராஜ்ய கனவு நனவாகும் என்று நம்பினார்.
1: வறுமையில் தவித்த மக்களின் நல வாழ்வுக்காக பல்வேறு துறைகளுக்கான மருத்துவமனைகளை தொடங்கினார்.
0: இந்திய சுதந்திரத்திற்கு பின் 14 ஆண்டுகள் மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக செயல்பட்டார்.
1: மேற்கு வங்காளத்தின் சிற்பி என போற்றப்பட்டார். இவரது சேவையை பாராட்டி 1961 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது.
0: மருத்துவம், அரசியல், நிர்வாகம், கல்வி உள்ளிட்ட களங்களில் முத்திரை பதித்த பிதான் சந்திரராய் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1882 இதே நாளில் அவர் மறைந்துள்ளார்.
0: பிசி ராய் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1962
0: இந்தியாவில் இவரது பிறந்த நாள் தேசிய மருத்துவர் நாளாக கொண்டாடப்படுகிறது.
1: அறிவியல், கலை, இலக்கியத்தில் சாதனை படைப்போருக்கு இவரது நினைவாக பிசி ராய் விருது வழங்கப்பட்டு வருகிறது.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
6: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
5: லூப்பஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111 SKS ஹாஸ்பிட்டல்.
7: July 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
8: Students, listen carefully.
9: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
10: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான வெண் பட்டுக்கூடு விலை

0: நிலவரம். அதிகபட்ச விலையாக 786 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 490 ரூபாய்க்கும் சராசரி விலையாக 664 ரூபாய்க்கும் விலை போனதாக தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காடியின் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார்.
1: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
0: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்: தக்காளி 20 ரூபாய், கத்திரி 40 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 80

0: சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்: தக்காளி 20 ரூபாய், கத்திரி 40 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 45 ரூபாய்க்கும் 55 ரூபாய்க்கும் இரண்டு விலையில் இருக்கிறது. பெரிய வெங்காயம் 36 ரூபாய், கேரட் 74 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பூண்டு 230 ரூபாய், இஞ்சி 248 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 46 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃப்ளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 96 ரூபாய், தேங்காய் 54 ரூபாய், எலுமிச்சை பழம் 80 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 75 ரூபாய், கற்பூரொள்ளி வாழைப்பழம் 60 ரூபாய், கொய்யாப்பழம் 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய். இவையாவும் இன்றைய தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரங்கள். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்திருப்பாங்க, நெகிழிப்பைகளை தவறுங்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
3: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
5: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
3: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கங்கள். நம்முடைய இலக்கியங்களில் 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு சிற்றிலக்கியங்கள், 5 பெருங்காப்பியங்கள், 5 சிறுங்காப்பியங்கள், சித்தர்கள் எழுதிய ஆன்மீக நூல்கள் புகழ்பெற்று திகழ்கின்றன. இத்தனை நூல்களுக்கிடையில் கம்பன் எழுதிய ராமாயணத்திற்கு மட்டும் இவ்வளவு பெருமை எப்படி வந்தது என்பதை ஆராய்கிற போது, தமிழ் இலக்கியத்தை ஆராயும் போது கம்பனும் வள்ளுவனும் இரு கண்களை போன்றவர்கள். கம்பன் காப்பியத்தை ஆராய்ந்தால் ஒவ்வொரு அசைவிலும் திருக்குறளின் கருத்துக்கள் மிளிர்வதை அறியலாம். பெரும்பாலும் ஒரு புலவர் மற்றொரு புலவரை பாராட்டுவது அரிது. ஆனால் கம்பன் வால்மீகியை தன் கவியின் மூலம் பாராட்டி இருப்பது கம்பனின் உயர்ந்த பண்பை வெளிப்படுத்துகிறது. ஒரு நாட்டில் தோன்றிய மகா கவிஞர்களை பொறுத்துத்தான் அந்த நாட்டின் உயர் பண்பாடு, ஒழுக்கம், கலாச்சாரம் யாவும் வளரும் என்பர் சான்றோர் பெருமக்கள். மக்களும் கவிஞர்களின் நூல்களை பயின்று பண்பு மாறாமல் நடப்பர். கம்பரை பெற்றதால் நமது தமிழன்னை உலகிற்கு மாபெரும் காப்பியத்தை அளிக்கும் சக்தியை பெற்றாள். கம்பரை குறித்து பல்வேறு அரிய செய்திகள் சொல்லப்படுகிறது. கம்பன் காப்பியம் இயற்றும் போது அவருக்கு வயது 39, நூல் திருவரங்கத்தில் அரங்கேற்றம் செய்யும் போது கம்பருக்கு வயது 55, ஏறத்தாழ 16 வருடம் உழைத்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் அறிய முடிகிறது. கல்விக்கு பெரிதும் உதவி செய்தவர் சடையப்ப வள்ளல். இளம் வயது முதலே கம்பரை வளர்த்தவர் சடையப்ப வள்ளல்தான் என்றும் கூறப்படுகிறது. தன்னை மறந்து கம்பராமாயணத்தை பாடிக்கொண்டிருக்கும் போது கம்பருக்காக சடையப்ப வள்ளல் ஒரு கிண்ணத்தில் பாலை வைத்து கொண்டு காத்திருப்பாராம். கம்பன் பாடுவதற்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க, இந்த அருமையான உடலுக்கு பலவீனம் ஏற்படாமல் இருக்க, இதோ பக்குவமாக காய்ச்சிய பால், இதை கொஞ்சம் பருகலாமே என்று அன்புடன் உபசரிப்பாராம் சடையப்ப வள்ளல். கம்பனின் கவி திறத்திற்கு மொழி ஆளுமைக்கு கிடைத்த பெருமையல்லவா இது? கம்பராமாயணம் 10,000-க்கும் மேற்பட்ட பாடலை கொண்டது. இதில் கம்பன் பாடல்கள் 9,000

0: 1972 என்பதும் மீதி இடைச்செருகலாக இருக்கலாம் என்பதும் ஆய்வாளர்களின் கருத்தாகும். இதில் 2541 பாடல்கள் சந்த விருத்தங்களாகும். கம்பன் கண்ட ராமன் ஒருபுறம் பரம்பொருளாகவும் மற்றொரு புறம் மனிதனாகவும் சிறப்புற்று விளங்குகிறான். பரம்பொருளை மூல ராமன் என்றும் அவதாரத்தை தசரத ராமன் என்றும் பேராசிரியர் தமிழறிஞர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் வேறுபடுத்தி காட்டுவார். ஒரே நேரத்தில் ஒருவரை கடவுளாகவும் ஒரே நேரத்தில் ஒருவரை மனிதராகவும் வெற்றிகரமாக படைத்தவன் கம்பன். இதற்காக இருவகையாக பொருள் கொள்ளும்படி சில செவிநுகர் கனிகளை தந்தவன் கம்பன். ராமன் அழகை கம்பன் பாடும்போது மையோ மரகதமோ மலைமுகிலோ ஐயோ இவனழகு என்பதோர் அழியா அழகுடையோன் என்று காட்சிப்படுத்துகிறார். இப்படி அவருடைய அந்த இலக்கியத்திலே நாம் மூழ்க வேண்டும். இப்படி கம்பனின் பெருமையை, கவி நயத்தை, இலக்கியத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். நாமும் ஒருமுறையாவது அந்த இதிகாசத்தை, இலக்கியத்தை படிக்க வேண்டும், முழுமையாக படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்கள் நெஞ்சில் உருவாகுமேயானால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் கற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்துக் கூறினார். அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின் போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச் சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக June 30ஆம் தேதி வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்க

வழங்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. தான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரையொட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம் ஜந்துலூருவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றவுள்ளார். கடந்த 2018 தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். 16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுக்களின் நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட

நடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோலேகா தலைமையிலான அணியில் 22 இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:25.
1: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
2: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
1: லூப்பஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111 SKS ஹாஸ்பிட்டல்.
3: July 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தருமபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ் தருமபுரி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
5: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. July 1 புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, July 2 வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
6: Students, listen carefully.
7: Salem Lab Best Arts and Science College na namma Vaishya College da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
8: Admission nadaiperugirathu Vaishya Kalluri Ayodhya Pattinam Salem.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
12: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
14: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: யோகாங்கிறது சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலான அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு பொதுவான பயிற்சி முறை. இது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு யோக பயிற்சி ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான தேவையாகவே ஆகிவிட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்துல கல்வி முறை எடுத்துட்டாலும் சரி, வீட்டில் ப்ரெஷர், பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், வெளியில வரும்போது சொசைட்டியில வரக்கூடிய ப்ரெஷரும் சரி, இல்லை பியர் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய சக மாணவர்கள் மற்றும் நண்பர்களிடையே நேரும் போட்டி, இல்லை தேர்வு மதிப்பெண் ஒப்பீடுகள் போன்றவையினால இந்த காலத்து பசங்களுக்கு ப்ரெஷர், டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண வாக்கியமாகவே அவங்களுக்கு ஆயிடுச்சு. அவ்வாறு இந்த சொசைட்டியில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அடுத்தது என்ன படிக்க போகிறீங்க, டென்த்துக்கு அப்புறம் என்ன குரூப்பு, டுவெல்த்துக்கு அப்புறம் எவ்வளோ மார்க், டுவெல்த்தில் டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன படிக்க போகிறீங்க, இன்ஜினியரிங்கா மெடிசனா, இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஏற்பட்ட அதிகப்படியான ஒரு அழுத்தமும் நெருக்கடியும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்படுற நிலைமையில் அவங்களுக்கு ஒரு வடிகால், டைவர்ஷன் அப்படின்னு அவங்க தேடி போகக்கூடிய ஒரே விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, அதோட மொபைல், அதாவது சோஷியல் மீடியா. மொபைல் அவங்க கையில் எப்போவுமே இருக்குது, நெட் இருக்குது, அன்லிமிட்டட் பேக்ஸும் இருக்குது. அதில் நிறைய நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது இருந்தாலும் பல பல தவறான விஷயங்கள் இணையத்தில் கொட்டி கிடக்கு. அதன் மூலமாக பசங்க வந்து தடுமாற்றமாகி இதனால் தடமாற்றம் ஆகுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இளைஞர்களை நல்ல வழிக்கு திருப்பணும்னா ஒரே தீர்வு, அவங்களுடைய உடலுக்கும் மனதுக்குமான ஒரு கோஆர்டினேஷனை நம்ம கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யோக பயிற்சியால் மட்டுமே சாத்தியம். அதாவது அவங்க உடம்பு நினைக்கிறத மனசு செய்யணும், மனசு செய்யறத அவங்க செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். இந்த கோஆர்டினேஷன் வந்து யோக பயிற்சியால் மட்டுமே சாத்தியம். உடல், மனம், மூளை இது மூணும் சேர்ந்து ஒன்னா ஒத்துழைப்பு கொடுக்கும்போது தான் இளைஞர்களால் நேர்பட சிந்திக்கவே முடியும். இதற்கு தான் நம்ம யோகா பயிற்சிகளை வந்து இளைஞர்களுக்கு முக்கியமாக வலியுறுத்துறோம். உடலுக்கு நிறைய யோக பயிற்சிகள் இருக்கு. சூரிய நமஸ்காரம், வீரபத்ராசனம், ஆஞ்சநேயராசனம், விருக்ஷாசனம், நவுகாசனம், தனுராசனம், இது போல பேசிக்கான சில பயிற்சிகளை முறையா இளைஞர்களுக்கு கத்து கொடுத்துட்டு வரும்போது, அவங்களும் அதை முறையா பயின்று தொடர்ந்து செய்து வரும்போது இந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன் ஃபேஸ்ல இருந்து அவங்களால வெளியில வர முடியும். இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு தானா கிடைக்கும். சூரிய நமஸ்காரம்ங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு 12 ஆசனங்களை உள்ளடக்கிய ஒரு பயிற்சி. எந்த ஆசனம் செய்யும் போதும் அந்த ஆசனத்திற்கும் மூச்சுக்கும் நாம் தொடர்பு கொண்டு செய்கின்றோம். அதாவது எந்த ஆசனம் பண்ணாலும் மூச்சின் மீது கவனம் வைத்து தான் நம்ம வந்து அந்த ஆசனத்தையே நம்ம பண்றோம். அப்ப மூச்சின் மீது கவனம் வைத்து ஒருவர் ஆசனம் செய்யும் போது அந்த ஆசனத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். அவங்களோட திறமைகளை வெளியில ஊக்குவித்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா வீட்டில் உள்ள பெற்றோர்களும் சரி, கூட படிக்கிற நண்பர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, யோக பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பசங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும். ஒரு 1 hour யோகா, அவங்க யோகாக்குன்னு அவங்க ஒரு 1 hour டைம் டெடிகேட் பண்ணிட்டாங்கன்னா, ஒன்று முதல்ல அவங்க அந்த 1 hour மொபைல் எடுக்க மாட்டாங்க. அந்த மொபைலோட ஒரு அடிக்ஷன் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு குறையும். அதோட முறையான பிராணாயம பயிற்சிகள், சுவாச பயிற்சிகளான நாடி சுத்தி, பிரமரி போன்ற பிராணாயம பயிற்சிகள் செய்வதன் மூலம் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகரிக்கும், மெமரி பவர் மேம்படும். இந்த கவன சிதறல், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த காலத்து இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாமே போக்குவதற்கு இந்த பிராணாயம பயிற்சிகள் ரொம்பவே உதவி செய்யும். இந்த மாதிரி தொடர்ந்து முறையான யோக பயிற்சிகள், பிராணாயாமம் செய்து வரும்போது இளைஞர்கள் அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து மீண்டு அவங்க கோல்ஸை வந்து சுலபமா அடையலாம்.
0: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். சாரலில் முதல் பாடலாக

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து போதிய

0: நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், Arts and Science College, Colleges of Education, Pharmacy College, Physiotherapy College, Nursing College and Institute of Health Science என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
1: The Kaveri Educational Institutions, மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால் திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய் கவர் போன்றவற்றை தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவர்சம்பட்டி மீனாட்சி என்டர்பிரைசஸின் புதிய கிளை வெண்ணாம்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற July 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
4: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:39. சந்தோஷரில் இன்னைக்கு இடம்பெறக்கூடிய புதிரி வினா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? இதோ உங்களுக்கான அந்த வினா. 128 ஆண்டுகளுக்கு பிறகு 2028 அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறக்கூடிய ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்டுள்ள விளையாட்டு எது? ஆமாங்க, அதாவது ஒலிம்பிக்கில் 128 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விளையாட்டை திரும்பவும் சேர்த்துருக்காங்க. அந்த விளையாட்டு என்ன விளையாட்டு?
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை கொண்டிருக்கும் சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சான்ட்ரோல்டன் இசையில நிக்ஸி பாடல். வரிகளுக்கு சான்ட்ரோல்டன், சித் ஸ்ரீராம் குரல்ல தாராளபிரபு திரைப்படத்திலிருந்து.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமா

நேயர்களே, தருமபுரி ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 200 கன்னடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. சிவியோரம் சந்தம் பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:47. சந்தோ சரளின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது டி இமான் இசையில விவேகா பாடல். வரிகளுக்கு சிவம் மகாதேவன், குரல்ல சீறு திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால் திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய் கவர் போன்றவற்றை தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவரசம்பட்டி மீனாட்சி என்டர்பிரைசஸின் புதிய கிளை வெண்ணாம்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: நேரில் இன்று காலை 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும்.

அங்கும் சிந்தனை சிறைகள் கேட்கலாம். இன்று ஒன்று நன்று கேட்கலாம். வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புனல். இதுவரைக்கும் பண்பலையில பேசாத அறிமுக நேயர்களுக்கான நேரம் அது. அறிமுக நேயர்கள் அந்த நேரத்தில் அழைக்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாக அறிமுக நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச நம்பர், அந்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். சந்தோஷ்வரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வெளிக்கு வருகிறது சாம் சிஎஸ் இசையில் சத்யபிரகாஷ் சின்மை குரலில் அடங்க மறு திரைப்படத்திலிருந்து

0: தருமபுரி மாவட்டம் மதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்த புதறிவினா அதற்கான விடை, 128 பிறகு ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்டுள்ள விளையாட்டு எது? அதாவது இப்போ 2028 அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய அந்த ஒலிம்பிக் விளையாட்டில் இந்த விளையாட்டும் விளையாட இருக்காங்க, அது என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிருந்தோம். கிரிக்கெட் தாங்க. 128 பிறகு திரும்பவும் கிரிக்கெட் வந்து ஒலிம்பிக்கில் சேர்த்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய மகளிர் அணி தகுதி பெற்றிருக்குங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:00. தொடர்ந்து கேட்கலாம்.
5: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: தர்மபுரியில் 30 நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
7: இன்று ஜூலை 1 இந்த நாள் இந்திய தேசிய மருத்துவ நாளாக நினைவில் இருத்தப்படுகிறது. உலகம் முழுவதும் நோயற்ற வாழ்வில் மனிதகுலம் வாழ்வதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் ஓர் வர்க்கம் மருத்துவ வர்க்கம். மருத்துவம் என்பது மருந்து கொடுத்து நோய் அகற்றுவதில் மட்டுமல்ல, மருந்தே இல்லாமல் மனித உடல்களை மட்டுமன்றி மனித உளங்களையும் செழுமைப்படுத்தி வையகத்தில் வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய பணியினை செய்கின்ற ஒரு அறப்பணியாகும். ஆசிரிய பணி எவ்வாறு அறப்பணி என்று உலகத்தில் சொல்லப்படுகிறதோ அதை விடவும் அருள் பணி என்றே மருத்துவத்தை நாம் குறிப்பிடலாம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அவற்றின் வாய் நாடி நோய் தணிக்கும் பணிகளில் செயல்படுகிற மருத்துவர்களை பொதுவாக உடல்நல மருத்துவர்களாகவே பலர் எண்ணுகிறோம். உண்மையில் அவர்கள் உளநல மருத்துவர்களாக, உடல்நல மருத்துவர்களாக இருப்பதோடு சேர்த்து பசிப்பிணி மருத்துவராகவும் திகழ்கிறார்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கை அனுபவம் நிகழ்த்தி காட்டுகிறது. பசிப்பிணி மருத்துவன் என்றே மணிமேகலை பசிக்கு உணவிடுவோரை அடையாளம் காட்டுகிறது. மருந்தன வேண்டாவா யாக்கைக்கு என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னாரே, மருந்தே இல்லாமல் உணவையே

0: மருந்தாக உட்கொள்ள செய்யக்கூடிய மருத்துவர் பசிப்பிணி மருத்துவராக மாறிவிடுகிறார். பசிப்பிணி என்கிற நோயிலிருந்து முதலில் அறுத்து கொண்டு ஏனைய பிணிகளையும் விடுவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவரால் தான் நோயற்ற வாழ்வில் மனித குலத்தை வாழச் செய்ய முடியும் என்பதனாலே உடலில் பற்றியிருக்கக்கூடிய நோயை விடவும் நோய் குறித்த அச்சத்தோடு இருக்கக்கூடிய உள்ளங்களுக்குத்தான் உடனடியாக சிகிச்சை தர வேண்டும் என்பதனாலேதான் மருத்துவர்கள் உடல் ரீதியான பரிசோதனை செய்கிற அதே வேளையில் உள ரீதியான சோதனைகள் செய்வதற்காக சில வினாக்களை எழுப்புவதும் உடல் தொடர்பாக கேட்பது போலவே உளம் தொடர்பான சில பொது செய்திகளை கேட்பது போலவும் அவர்கள் கேட்பதுண்டு. அதன் வாயிலாக அவர்களின் மனத்தடைகளை மனச்சுருக்கங்களை நீக்குவதன் மூலமாக நோயாளி குணம் பெற்று விடுகிறார். மருத்துவ படிப்பு முடித்தவர்கள் எல்லாம் மருத்துவர்கள் என்று கருதப்பட்டாலும் கூட கைராசி மருத்துவர்கள் என்று பலரும் கண்கண்ட தெய்வமாக போற்றுகிற மருத்துவர்களின் வாழ்க்கையை அணுகி பார்த்தால் அவர்கள் ஒரு வகையில் அந்த நோயாளிகளின் உயிரினும் இனிய உறவுகளாக தம்மை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பெரிதொரு மனிதரிடத்தில் நாம் போய் சென்று நம் உடலை உளத்தை திறந்து காட்டுகிறோம் என்பதை விட நம் உயிரினும் மேலதாகிய ஒரு தெய்வத்தினிடத்தில் நம்மை ஒப்படைத்து நம்முடைய சிக்கல்களை எடுத்து மொழிகிறோம் என்கிற நம்பிக்கை வருகிற பொழுதுதான் நோய்க்கூற்றின் பாதி தணிந்து விடுகிறது. அத்தகைய மருத்துவர்களே தலைசிறந்த மருத்துவர்களாக மக்களால் போற்றப்படுகிறார்கள். எல்லா நேரங்களிலும் நோயாளிகளின் மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டு நோய்க்கு இடம் கூடாமல் நோய் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களை எண்ணி போற்றுகிற இந்த தினம், இன்று மட்டுமல்ல இந்த கரோனா தீநுண்மை தொற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் இவர்கள் செய்திருக்கக்கூடிய அளப்பரிய தியாகம் எண்ணி போற்றத்தக்கது. தன் உயிரை பணையம் வைத்து மண்ணுயிரை காப்பாற்றிய மாபெரும் தியாக வாழ்வில் அர்ப்பணித்திருக்கக்கூடிய தியாக செம்மல்களாக திகழ்கிற மருத்துவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை நினைவில் போற்றுவதும் அத்தகைய அருட்பணிகளில் தம் இன்னுயிர் துறந்த மருத்துவர்களை எண்ணி போற்றுவதையும் நாம் இன்றியமையாத கடமையாக கொள்வோம். வீட்டுக்கு ஒரு மருத்துவர் என்கிற நிலையில் நம் வீட்டில் பாட்டிகளும் தாத்தாக்களும் இருந்தார்கள். இன்றைக்கு தாத்தாக்களையும் பாட்டிகளையும் முதியோர் இல்லத்தில் அனுப்பி வைத்துவிட்டு மன அவசரங்களுக்கு வழியில்லாமல் தனக்குள்ளேயே சிதைவுற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மருத்துவர்களை விட கண்கண்ட தெய்வம் வேறு யார் இருக்க முடியும்? எனவே இன்று தேசிய மருத்துவர் தினத்தில் நம் குடும்ப மருத்துவரை அலைபேசியில் அழைத்து அவருக்கு நன்றி சொல்வதும் மருத்துவர் தின வாழ்த்து சொல்வதும் கூட நம் இன்றியமைய கடமையாக கொள்வது நன்று என்றே தோன்றுகிறது. சரிதானா நண்பர்களே?
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: இசைத்தேன் சிந்தும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: எல்லாருமே பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிற நேரம் தான் இந்த காலையில் நேரம். அதாவது பள்ளி கல்லூரி குழந்தைகள் எல்லாருமே வேலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து அவசர அவசரமா புறப்பட்டு இருப்பாங்க. அதே போல் இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு ஏற்கனவே எடுத்து வச்சுட்டோமா இல்லை எடுத்து வைக்காமல் மறந்துட்டோமா அப்படிங்கிறத ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்கோங்க. போக வேண்டிய இடத்திற்கு வந்து முன்னாடியே முன்கூட்டியே ஒரு 10 நிமிஷம் அல்லது கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க. இது வந்து பொன்னியின் புதுப்புணல். இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத அறிமுக நேர்களுக்கான நேரம் தாங்க இந்த நேரம். நீங்கள் அழைக்கலாம் 043-42 அப்படிங்கிற முன் இணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலையோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ. வாட்ஸ்அப் வழியாக அறிவு நேயர்கள் பாடல்கள் கேட்க 043-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பெயர் உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள்.
4: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: பிஏ தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட், எம்எட் என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
2: கான்டாக்ட் 9524936156.
3: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர், சேலம் மாவட்டம் மாம்பாங்கம் பதியிலிருந்து கீதா இவங்க கேட்டிருக்காங்க. உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: Kaveri Educational Institutions, Mecheri, Salem.
1: Contact 9524936156.
2: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப்லையாக அறிமுகமாகக்கூடிய நேயர், சேலம் மாவட்டம் மாம்பாங்கம் பதியிலிருந்து கீதா இவங்க கேட்டிருக்காங்க. உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: நேர்லே இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்றைய வானலையில் வசந்தம் கொண்டு வருகிறது வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து நேரலை நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் வேளாண் விரிவாக்க பிரிவு தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி முனைவர் MA வெண்ணிலா அவர்கள். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிலேயோ அல்லது 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலோ அறிமுக நேயர்கள் அழைக்கலாம். இப்பொழுது இணைப்பில் வரும் அறிமுக நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜெயா. உங்க ஊர் பேர் என்னங்க? என்ன பண்றீங்க? கூலி வேலை எப்படி, காட்டு வேலையா இல்ல கம்பெனியா? காட்டு விவசாய வேலையெல்லாம் பண்ணுவீங்களா? சரி சரிங்க. எத்தனை வருஷமா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி. தொடர்ந்து பண்பலை நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறீங்க, பொழுதுபோக்குன்னா என்னங்க? பாட்டு கேப்பீங்களா? சரி சரி சரி. உங்களுக்காக என்ன பாட்டு கொடுக்கலாம்?
6: ஒரு தரம் கூட நான்
5: சரி சரி. உங்களுக்காக ஒரு இனிய பாடலை கொடுத்தலாம், தொடர்ந்து கேளுங்க.

0: Luri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 9025400159. Counseling code 2683.
1: பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால், திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய் கவர் போன்றவற்றை தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவசம்பட்டி மீனாட்சி என்டர்பிரைசஸின் புதிய கிளை வெண்ணாம்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131.
2: நிலையத்தில் நேரம் காலை 8:24. நேர்களை இன்று 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் முனைவர் கு. நான் சம்பந்தன் அவர்கள். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில அடுத்து இணைப்பில் வரக்கூடிய அறிமுக நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: அவினாசியிலிருந்து தேவிங் சார்.
2: திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலிருந்து? தேவியா வேணியா?
3: தேவி.
2: என்ன பண்றீங்க தேவி?
3: டெய்லரிங் சார். வீட்லயே சுடி ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிட்டு
2: இருக்கேன். எத்தனை வருஷமா தைச்சிட்டு இருக்கீங்க? 4 ஆண்டுகளா தைச்சிட்டு இருக்கீங்க. சரி சரி சரிங்க. இப்ப பொழுதுபோக்குன்னா என்னங்க உங்களுக்கு?
3: பொழுதுபோக்குன்னா எனக்கு தைக்கிறதா ரொம்ப பிடிக்கும் சார். அதனால அதுதான். அது கூட நான் பாட்டு நிறைய கேட்பேன். எங்க வீட்டுல அவங்க கேசட் கடை வச்சிருக்காங்க. அவர் பேரு பிரபு.
2: கேசட் கடையா?
3: ஆமாங்க.
2: இன்னும் கேசட் ஓடிட்டு இருக்கா என்ன?
3: இல்லங்க, இப்ப வந்து மாத்தோம்.
2: மாத்திட்டீங்க?
3: மாத்தோம்.
2: தொழிலையே மாத்திட்டீங்க?
3: வேற வழி இல்லங்க சார்.
2: சரி சரி சரிங்க. இப்ப நீங்க சுற்றுலா போகணும் அப்படினு ஒரு இடம், இந்த இடத்தை கண்டிப்பா வாழ்நாள்ல போகணும் அப்படினா அது என்ன இடங்க
3: சார்? எனக்கு இப்ப வரைக்கும் திருச்செந்தூர் போகணும் ஒரு ஆசை.
2: திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்கணும்ங்கறீங்க? சரி சரிங்க, கண்டிப்பா உங்களுடைய ஆசை நிறைவேறும். என்ன பாடல் கொடுக்கலாம் இந்த நேரத்துல உங்களுக்காக?
3: இதோ
2: காற்றலையாக கவிதை பாடி வருகிறது உங்களுக்காக, கேட்டு மகிழுங்கள்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல்.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
4: பண்பலியில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
6: சுப முகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
5: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
6: என்றும் இனி என்றென்றும்
5: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
6: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
5: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
6: சுப முகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
5: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
6: என்றும் இனி என்றென்றும்
5: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
6: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
5: தருமபுரி.
3: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
7: இயற்கையை ரசிக்கிறதுங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுங்களா? அது என்ன இயற்கையை ரசிக்கிறது என்றால், இயற்கையை கண்டு மகிழ்கிற போது அது கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, அது வந்து மனதுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரும், இன்னொன்று ஒரு பாடத்தை கூட தரும். நான் அமெரிக்காவில் இந்த கலிஃபோர்னியாங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துக்கு போகிறபோது கோல்டன் கேட் அப்படின்னு ஒரு இடம் அது, நிறையா ஹாலிவுட் படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கோல்டன் கேட் வழியாக உள்ளே போனவுடனே அந்த மரங்களை காமிச்சிட்டே போகிறாங்க. அதில் ஒரு மரம் 1000 வருஷத்து பழமையான மரம். உதாரணமாக தஞ்சை பெரிய கோயில் கட்டினிக்கு அந்த மரம் நட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பழசு. இந்த மரத்தினுடைய ஒரு பகுதியை வெட்டி வச்சுருக்காங்க. அதில் என்ன ஆச்சரியம்னாங்க,

0: மரம் வந்து 10க்கு மேலே அதனுடைய விட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பெருசு வச்சுக்கோங்க. இதில் வெட்டப்பட்ட பகுதியில் அந்த அறுத்து வச்சுருக்கிறாங்க, அது வளைய வளையமாக காணப்படுது. இந்த வளையத்தில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க தெரியுங்களா, ஒவ்வொன்றையும் ஆண்டு போட்டிருக்காங்க. இந்த முதல் வளையம் என்பது கொலம்பஸ் அமெரிக்காவுக்குள் வந்த ஆண்டு, இந்த ஏழாவது வளையம் என்பது ஜார்ஜ் வாஷிங்டன் இந்த பதவி ஏற்றுக்கொண்ட ஆண்டு, கடைசியாக ஒரு வளையத்தை காட்டுறாங்க, இது ஆப்ரஹாம் லிங்கன் சுடப்பட்ட ஆண்டு. ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன விஷயத்தை பார்த்த உடனே புத்தகத்தை படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்தை காட்டிலும் என்ன அபூர்வமாக இருந்தது என்று கேட்டால், ஒரு மரம் எத்தனை விஷயத்தை அது பார்த்துக்கிட்டு இருந்துருக்குங்க. அதான உண்மை. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு தடவை சொன்னார், அவருடைய தந்தையார், அவருக்கு 80 வயசு இருக்கும், அவர் கூட்டிகிட்டு ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போயிருக்காரு. அப்படி போகிறப்ப தந்தையார் வயசு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் கையை அவர் பிடிச்சிக்கிட்டார். அவர் என்னமோ நிறைய இவரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த செவரை தொட்டுக்கிட்டே வந்திருக்காரு அவங்க அப்பா. அப்போ இவர் கேட்டாரா, ஏன்ப்பா நான் தான் கையை பிடிச்சிட்டு வரல, என்ன கீழே விழுந்துருவீங்களா, எதுக்கு செவரை தொட்டுக்கிட்டே வரீங்கன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, இல்லைப்பா இது வந்து ஆழ்வார்கள் தொட்ட செவராக இருக்கலாம் இல்லையா, அதனால் நான் வந்து தொட்டேன். ஏன் ராமானுஜர் கூட இது வழியாக நடந்து போயிருக்கலாம். சொன்ன உடனேயே அப்படியே மெய் சிலிர்ச்சு போகுது நமக்கு. என்ன என்று கேட்டால், ஒரு பொருள் என்பது வெறும் பொருள் அல்ல, அது காலம், அது அனுபவம், அதனுடைய படிமம். இது இன்னார் இந்த இடத்தில் இப்படி வந்தது, இந்த நாற்காலி இவர் உட்கார்ந்துருந்தது, இது இந்த பேனா இவர் பயன்படுத்தினது. இப்போ பாருங்கள், இத்தனை விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் சொன்னால், ஒரு இடத்துக்கு போகிற போது வெறும் பார்வையால் பொழுதுபோக்கால் இவற்றை மட்டுமல்லாமல் அதை தாண்டி நினைவுகளை அப்படி பின்னோக்கி இழுக்கக்கூடிய தன்மை அந்த இடத்துக்கு உண்டுங்க. அப்போ பாருங்கள், வெளியில் இல்லைங்க இன்பம், உள்ளே வந்து அகம் இன்பமாக இருந்தால் அது அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கிக்கிறேங்க. அதனால் இந்த மகிழ்ச்சி பொங்க சில விஷயத்தை பண்ணோம்னா பயணப்படுகிற போதோ மற்றத்தின் போதோ அந்த வற்ற பார்த்த உடனே நமக்கு ஏற்படுற இனிமே இருக்கு பாருங்க, அது படிமங்களாக நம்முடைய மனதில் தங்குங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இதயத்தின் 4 அறைகளிலும் இசை நிரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால் திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிஃப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய் கவர் போன்றவற்றை தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவசம்பட்டி மீனாட்சி என்டர்பிரைசஸின் புதிய கிளை வெண்ணாம்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131.

0: sunflower oil.
1: பொன்னியின் புதுப்புனல். சாலையில் பயணம் மேற்கொண்டிருக்கும் பயணிகளின் பயணம் சுகமாக அமைந்திட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இருசக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டிருப்போர் மறவாமல் தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அறிவு நேயர்கள் அழைக்கலாம். 0 43 42 அப்படிங்கிற

இணைப்போடு 24:40 அப்படிங்கிற எண்லையோ அல்லது 24:40:31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாக அறிமுனையர்கள் பாடல் கேட்க 0-43-42-24-30 அப்படிங்கிற எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். இது வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகும் அடுத்த நேயர் தருமபுரி மாவட்டம் தேவரசம்பட்டி பெரம்மன். இவர் வந்து கேட்டிருக்காரு விடுதலை திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: பண்பலியில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில்
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: இந்த உலகத்தில் மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்கிறான், அதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை பற்றின ஆராய்ச்சி தான் இன்றைக்கி. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு, அது தெரிஞ்ச விஷயந்தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அலட்சியமாக இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவாக எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு, தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்ணுறான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு சாலையில் இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமாக வண்டி ஓடிட்டு போகிறாருன்னு வச்சுங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமாக போகிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்கிறார், அப்படி போகிறார். பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான், நல்லாவே தெரியும். நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்கள், வேறு வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் விடியல, ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுற்றுது. சரி இப்படியே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவோம், காலையில் விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில் ஒரு திருடம் முழிச்சிக்கிறான், விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தால் 5,000 ரூபா தான் கிடைக்கும், இப்போவே கம்பெனிட்டுனா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவாக அந்த 10,000த்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டான். விடியுது, அடுத்தவன் எழுந்திரிச்சு பார்க்குறான், பணத்தையும் காணலை பாகஸ்தனையும் காணலை. இந்த திருட அந்த திருட

0: ரத்னத்தை திட்டுறான். திருட்டு பய, அயோக்கிய பய, இப்படி அநியாயமாக கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது? தெரியாமல் எடுத்துக்கிட்டு போகிறது திருட்டு, அயோக்கியத்தனம், அநியாயம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால் தெரியாததுனால மனுஷன் தவறு பண்ணுறான்னு சொல்கிறது சரியில்லை. அப்படின்னா மனுஷன் பண்ணுற தவறுகளுக்கு உண்மையான காரணம்தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்து தான். அதனால தான் அவன் வந்து பகவானை பார்த்து கேட்குறான். மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு சக்தியினால் பலாத்காரமாக இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்ணுறானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்கிறார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமாக பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலைன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்சு எது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிட போனான், சாப்பிட்டு முடித்தான். எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்ட பில்லை கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல. உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுன்னார். இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான். அப்போது அழைச்சிக்கிட்டு போகிற ஆள் கேட்குறான், ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அது எப்படி, அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: Viking Bunions and Briefs.
1: இசைத்தேன் சுந்தம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பொன்னியின் புதுப்புணல். இப்பொழுது இணையம் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
2: இங்க தருமபுரி மாவட்டம் புளியரையில இருந்து அரவிந்த் பேசுறேன்.
1: அரவிந்தன், புளிக்கரை. என்ன பண்றீங்க?
2: டெக்னிக்கல் மேனேஜரா இருக்கேன்.
1: டெக்னிக்கல் மேனேஜரா இருக்கீங்க, எவ்வளவு காலமா இருக்கீங்க?
2: 4 வருஷமா.
1: புது புதுசா டெக்னிக்கல்லாம் கத்துக்குவீங்களா புதுசா வரும்போதெல்லாம்?
2: புதுசா இருக்கிறது ஏற்கனவே இருக்கிறதுதான்.
1: நாம கத்துக்கிட்ட டெக்னிக்கே போதும் அப்படிங்கிறீங்களா? சரி சரிங்க. பொழுதுபோக்குன்னு என்னங்க?
2: பொழுதுபோக்குனா கிரிக்கெட்டு.
1: அவ்வளோதான், விளையாடுறதான். சரி சரி. ரொம்ப தூரமாக நான் வந்து பயணித்தேன் அப்படின்னா எவ்வளோ தூரம் எங்கே போயிருக்கீங்க?
2: ஊட்டி வரைக்கும்
1: போயிருக்கீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே
2: இல்லையா?
1: தமிழ்நாட்டை தாண்டல இன்னும்
2: மைசூர் போயிருக்கேன்.
1: மைசூர் போயிருக்கீங்க, கர்நாடகம் போயிருக்கீங்க. சரி சரிங்க. உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாங்க?
2: எனக்கு இந்த அரண்மனை கிளியிலேருந்து ராத்திரியில்
1: பாடுங்க. இப்போ பகலே ராத்திரி மாதிரி தெரியுது போல உங்களுக்கு. சரிங்க, இதோ அந்த கீதம் உங்களுக்காக காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால், திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய்கவர் போன்றவற்றை

0: தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவரசம்பட்டி மீனாட்சி என்டர்பிரைசஸின் புதிய கிளை வெண்ணாம்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். விளக்கெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9 மணி. தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: மாணிக்க வாசக பெருமான் இறைவனின் திருவடி மலர்களில் அமர்ந்து எடுத்த ஞான தேன்தான் திருவாசகம். திருப்பெருந்துறையிலே அவுடையார் கோயில் என்று அழைக்கப்படுகிற அந்த தலத்திலே திருப்பெருந்துறையின் குருந்தமரத்தடியில் ஞான ஆசிரியனாக இறைவன் மணிவாசக பெருமானுக்கு காட்சி தருகிறார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவன் என யானும் தேறினேன் காண்க என்று ஞானாசிரியனாக குருந்தமரத்தடியில் எழுந்தருகிற இறைவனை பார்த்து மயங்கி போகிறார் மணிவாசக பெருமான். சற்று நேரத்திலே அந்த மயக்கம் களைகிறது. இறைவன் காணாமல் போய்விட்டார், கண்டு காணாமல் போய்விட்டார். அவருக்கு தன்னை காட்டி ஏன் காணாமல் போனார், ஏன் மறைந்தார்? மணிவாசக பெருமானுக்கு ஒரு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தினார், பிரிவு துன்பத்தை. அதற்கு ஊமையாக நாம் சிந்தித்தால், வீடுகளிலே நாம் பசுமாட்டை வளர்ப்போம். பசுவை வளர்ப்பது நமக்கு பால் தேவைக்காக. ஆனால் அந்த பசு தன்னுடைய கன்றை பார்த்தவுடன் தாய்மை உணர்வு பொங்க தன்னுடைய குருதியை இரத்தத்தை பாலாக்கி தரும். தன்னுடைய குருதியை இரத்தத்தை பாலாக பசு சொரிகிற போது கன்றை பார்த்தவுடன் வேகமாய் பால் சொரியும். கன்று அருகே சென்று முட்டி முட்டி பால் அருந்தும். சற்று நேரத்தில் நாம் கன்றை பசுவிடமிருந்து பிரித்து விடுவோம். எதற்காக? நமக்கு பால் தேவைக்காக. நமக்கு அந்த பசும்பால் தேவைக்காக தாய்ப்பசுவிடமிருந்து கன்றை பிரிப்போம். அதை போலதான் உலகத்திற்கு ஞானப்பாலாகிய திருவாசகம் தேவைப்பட்டது. ஞானப்பாலாகிய திருவாசகம் தேவைப்படுகிறதே, அதற்கு என்ன செய்வது? மணிவாசக பெருமானுக்கு காட்சி தருகிறார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று காட்சி தருகிறார். சிவன் என யானும் தேறினேன் காண்க என்று உணர வைக்கிறார். பிரிந்து போகிறார். அந்த பிரிவு துன்பத்தை தாழ முடியாமல் அழுது அழுது, தொழுது தொழுது அழுது அழுகைதான் தேனார் தீந்தமிழ் திருவாசகம். அதை ஜியு போப் என்பவர் மொழிபெயர்க்கிறார் ஆங்கிலத்திலே. ஜியு போப் எந்த கடிதத்தை எழுதினாலும் திருவாசகத்தை மேற்கோள் காட்டி எழுதுவார். அப்படி எழுதுகிற போது காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி கண்ணீர் துளிகள் அந்த கடிதத்தில் விழுந்துவிடும். சில எழுத்துக்கள் காணாமல் போகும் கண்ணீர் துளிகளால். அந்த கடிதத்தை அப்படியே அனுப்பலாமா? ஜியு போப் ஒரு நிமிடம் யோசிப்பார். பிறகு தன் நண்பருக்கு எழுதுவார், என்னுடைய கடிதத்தில் திருவாசகத்தை மேற்கோள் காட்டி எழுதுகிற போது ஏற்பட்ட அன்பின் பெருக்காள், கண்ணீர் துளிகள் விழுந்து சில எழுத்துக்கள் மறைந்திருக்கிறது. சரி, வேறு கடிதம் எழுதலாமா, மாற்று கடிதம் எழுதலாமா? இந்த கடிதத்தை கிழித்து விட்டு இன்னொரு கடிதம் எழுதலாம் என்று ஒரு நிமிடம் யோசித்தேன். பிறகுதான் தெளிந்தேன், திருவாசகத்தால் எழுந்த கண்ணீரும் புனிதத்தன்மை வாய்ந்தது என்று புரிந்து கொண்டேன். அதனால் இந்த கடிதத்தை மாற்றாமல் அப்படியே அனுப்பியிருக்கிறேன் என்று நண்பருக்கு சொல்வாராம். அப்படி ஊனை உயிரை உருக்கும் திருவாசகம். திருவாசகத்தை எவரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் இறைவனின் திருவருள் இன்பத்தை எளிதாக பெறுவார்களாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள்.

தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: அடி முக்கா பொம்பளையே என்ன முழுத்தா நம்பளையே.
1: வணக்கம், நான் உங்கள் பின்னணி பாடகி குருமுகி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோ தர்மபுரி பண்பலை 102.5.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: ஆயுஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூபஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
2: இம்மையத்தில் லூபஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
1: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111152 SKS ஹாஸ்பிட்டல்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.

0: தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
0: பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால், திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய்கவர் போன்றவற்றை தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவசம்பட்டி மீனாட்சி என்டர்பிரைசஸின் புதிய கிளை வெண்ணா

0: தீப்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131.
1: வானலையில் வசந்தம். இன்று வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் நிரலில் பங்கேற்கிறார் தர்மபுரி பாப்பரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் வேளாண் விரிவாக்க பிரிவு தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி முனைவர் எம் ஏ வெண்ணிலா அவர்கள். நேயர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெறலாம். அறிமுக நேயர்கள் 043-442 என்ற முன்னணி பெண்ணோடு 244-0330 மற்ற 9-8-6-8-1-1-0-2-5 மற்ற நேர்கள் 043-442 என்ற முன்னணி பெண்ணோடு 244-0-3-1 மற்ற 9-8-6-6-5-2-0-2-5 இந்த எண்கள் அழைக்கலாம். நம்மளோட அடிப்படை தேவை, நம்ம எதை நோக்கி வந்து வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு. அந்த உணவுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடியது வேளாண்மை தான். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த வேளாண்மை, அது மட்டும் இல்லாமல் இந்த வேளாண் சார்ந்த தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள், இப்போ நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் என்னென்ன மாதிரியான தொழில் சார்ந்த படிப்புகள் இருக்குது, அதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி வந்து நம்மளாம் பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி முடிச்சிட்டோ இல்லை நிறைய படிச்சுட்டு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இந்த வேளாண் சார்ந்த தொழில்கள்லாம் என்னென்ன இருக்குது, அதில் வந்து நம்ம தொழில் முனைவோராக ஆகிறதுக்கு வாய்ப்பு எப்படிலாம் இருக்கு அப்படின்ற நிறைய தகவலை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நம்ம கூட நேரலையில இணைஞ்சிருக்காங்க தர்மபுரி பாப்பரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்க பிரிவு தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி முனைவர் எம் ஏ வெண்ணிலா அவர்கள். மேம் வணக்கம். மேம்
2: வணக்கம்.
1: மேம் சொல்லுங்க மேம், இப்ப நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்துல இந்த வேளாண்மை சார்ந்த தொழில்கள் அப்படின்னா என்னென்ன இருக்கு?
2: இப்போ நம்ம தர்மபுரி மாவட்ட விவசாயிகள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ மேடம் பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண்மை அப்படின்னும் போது வேளாண்மை பயிர்கள் பயிர் சாகுபடின்னு தான் நமக்கு தெரியும். அது ஒரு தொழிலாக தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட 200,000 விவசாயிகள் நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பயிர்களும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியம் பயிர் வகை பயிர்கள், காய்கறி பயிர்கள், தோட்டக்கலை மாவட்டம்னே சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா பயிர்களுமே இங்கே வந்து நம்ம சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ பயிர்கள் சாகுபடி பண்ணாலும் விவசாயத்தில் இருந்தாலுமே அதற்குண்டான போதிய வருமானம் வந்து விவசாயத்தில் கிடைக்கிறதுல, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய மழையளவு வந்து கரெக்டான டைமில் கிடைக்கிறதுல, அப்படியே நமக்கு மழை கிடைச்சாலுமே கூட அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தேவைப்படுற சமயத்தில் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குதுங்க. இந்த பிரச்சனைகள்னால நமக்கு விவசாயம் அப்படின்னும் போது விவசாயத்தை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பலனுள்ளதாகவோ அல்லது ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலாகவோ இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆல்டர்னேட், ஒரு மாற்று வழி அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு வேளாண் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லி நிறைய தொழில்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்நடை வளர்ப்பு. இப்போ கால்நடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தர்மபுரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நிறைய எல்லா ஒரு விவசாயமே ஒரு மாடோ அல்லது ஆடோ ஏதோ ஒரு கால்நடை வச்சு வளர்த்துட்ருப்பாங்க, கோழி வளர்க்குறவங்க அந்த மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம ஒரு தொழிலாக ஆரம்பிக்கலாம். ஒரு கால்நடை வளர்ப்புனாக்கலாம் மாடு வளர்ப்பு, இல்லை வந்து ஆடு வளர்ப்பு, இல்லை புறக்கடை கோழி வளர்ப்பு, அந்த மாதிரி பண்ணலாம். இதை தவிர நமக்கு வேளாண்மை டைரெக்டாக வேளாண்மை சார்ந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல கால்நடை நம்ம பயிர் சாகுபடியிலேருந்து வரக்கூடிய உபப்பொருட்களை வச்சே நம்ம தொழில் ஆரம்பிக்கலாம். அதுவே நம்ம விவசாயிகள் நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து நமக்கு தெளிவாக தெரியறதில்ல. என்ன அப்படின்னா இப்போ நெல் சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னா அதற்குடி வரக்கூடிய உபப்பொருளான வைக்கோலை வச்சு ஒரு காளான் வளர்ப்பு தொழில் பண்ணலாம். அதாவது குறைந்த முதலீடில் ஒரு செய்யக்கூடிய தொழில் அப்படின்னா அது காளான் வளர்ப்பு தான். அதுக்கு நீங்கள் முதலீடே போடவே தேவையில்லை. ரொம்ப மினிமமாக ஒரு குறைந்தபட்ச அளவுலேயே அந்த முதலீடு பண்ணாலே போதும். அந்த காளான் வளர்ப்புக்கு
1: இடமும் அதே மாதிரி
2: இடமும் ரொம்ப குறைவான இடம் தான். நமக்கு தனியாக அதுக்குன்னு ஷெட் போட்டு ஒரு இதுவாக பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டளவிலே இருக்கக்கூடிய ஒரு மாடிப்படியிலையோ ஒரு இருட்டான அறையிலையோ அல்லது மேலே ஒரு சின்ன இது மாதிரி போட்டோ நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். குறைந்த அளவு இடமே போதும், அதிகப்படியான முதலீடு தேவையில்லை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபப்பொருட்களும் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸ்பான் மட்டும் நம்ம வெளியிலேருந்து வாங்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதே மாதிரி உங்களுக்கு நிலையான வருமானம் வரணும் அப்படின்னா, ரெகுலராக நமக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி உபத்தொழில்கள்லேருந்து மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம பயிர் சாகுபடி பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு குறைந்த வயதுடைய பயிர்னா ஒரு 3 மாதத்தில் அறுவடை பண்ணுறோன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு இன்கம் வரும். அதே மாதிரி ஒரு மரப்பயிர் வைக்கிறோம் இல்லை ஒரு நீண்டகால பயிர் வைக்கிறோம்னா அது ஒரு 1 வருஷத்துக்கு 1 தடவை அந்த மாதிரி இன்கம் வரும். பட் ரெகுலராக நமக்கு வந்து ஒரு நீடித்த நிலையான ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா உபத்தொழில்களையும் சேர்த்து தான் பண்ணணும். அப்போ அதில் முக்கியமானது காளான் வளர்ப்பு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கலாம் நம்மளுடைய மண்புழு உரம் தயாரிக்கிறது. அதுவுமே நம்ம பண்ணை கழிவுலேருந்தே மண்புழு உரத்தை வந்து தயாரிச்சிக்கலாம். அதுக்குமே ரொம்ப நாள் நம்ம இது பண்ணணும் இல்லை, ஒரு 3 வாரம் வரைக்கும் இது பண்ண, ஒரு 21 நாளே மண்புழு வந்து உரம் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இதுவும் தொழில்நுட்பங்களும் இருக்குது. ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் வந்து இந்த காய்கறி நாற்று தான் அதிகமாக காய்கறி பயிர்கள் சாகுபடி பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு தக்காளி, வெண்டை, கத்தரி, மிளகாய், இந்த

0: மாதிரி நிறைய காய்கறி பயிர்கள் வந்து சாகுபடி பண்ணுறாங்க. பட் அதுக்கு வந்து நமக்கு அந்த சீட்லிங் நாற்றுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நாற்று வந்து எல்லாருமே ப்ரைவேட் பண்ணையில் தான் வாங்குறாங்க, தனியார் பண்ணையில் வாங்குறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு அதுக்கு தொழில்நுட்பம் தெரியறதில்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை தெரிஞ்சாலும் நம்ம அந்தளவுக்கு சிரமம் எடுத்து விவசாயிகள் வந்து பண்ணுறதில்ல. அதை வந்து ஒரு உபத்தொழிலாக செய்யலாம். அந்த தொழிலாக பண்ணாங்கன்னா நிறைய பேர் மற்ற விவசாயிகளுக்கு வந்து இவங்க உற்பத்தி பண்ணி அந்த நாற்றை வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு தொழிலாகவும் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேனீ வளர்ப்பு, இப்போ மலைப்பகுதிகளில் இருக்கிறதுனாலும் சரி, இப்போ நம்ம பண்ணை நம்ம ஃபார்ம்லேயே கூட நம்ம தேன் பெட்டி வச்சு நம்ம தேனீ வளர்க்கலாம். அந்த மாதிரி இதுவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கை உயிர் எதிரிகள்னு சொல்லக்கூடிய இந்த வேசிலஸ் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெரிக்கோடர்மா விருடின் இருக்குது, இதெல்லாம் நம்ம விதை நேரத்துக்கு பயன்படுத்துவோம். அதை வந்து ஒரு உபத்தொழிலாகவும் நம்ம செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுதானியங்கள்லேயும் மற்ற பெயர்கள்லேயும் வந்து மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பம். இப்போ ஒரு பொருளை நம்ம விளை பொருளை அப்படியே நம்ம விற்பனை பண்ணுறோம், அப்படியே ரா ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம், அப்படியே விற்பனை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு குறைவான விலை தான் கிடைக்கும்.
1: கண்டிப்பாக
0: அதுவும் போக நம்ம விவசாயிகள் வந்து நம்ம வந்து அந்த மார்க்கெட் ரேட்டை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணுறதில்ல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட் ரேட்டு சந்தை விலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வரத்தை பொறுத்து தான் மாறும். அது வந்து சேஞ்சபிள் தான். எப்போவுமே வந்து நமக்கு ரெகுலராக இதே இன்கம் தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இதை விட குறைச்சி கூடுதலாகவோ குறைச்சோ தான் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்துலலாம் 100 ரூபாய் 200 ரூபாய் ஒரு கிலோலாம் போயிருக்கு. சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது அறுவடை பண்ணுற கூலி கூட கிடைக்கலன்னு அப்படியே விவசாயிகள் வந்து வயலில் விட்டுடுவாங்க, இல்லை அறுவடை பண்ணி நிறைய ரோட்டில் கொட்டிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு மாற்று பொருளாக இன்னொரு வேல்யூ அடிஷன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றும்போது அதை வந்து நம்ம கொஞ்ச நாள் சேமித்து விற்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருமானமும் நமக்கு கிடைக்கும், கூடுதல் வருமானமும் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம எங்கே தெரிஞ்சுக்கிறது? நம்ம சொல்கிறோம் காளான் வளர்ப்பு சொல்கிறோம், தேனி வளர்ப்பு, இந்த மாதிரி மதிப்பு கூட்டுதல் எல்லாமே சொல்கிறோம். பட் இதை பற்றின தொழில்நுட்பங்கள்லாம் எங்கே கிடைக்கும் நமக்கு, யார்கிட்ட கேட்குறது அப்படின்னா, அதுக்காக தான் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தின் மூலமாக, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக நிர்வகிக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு கேவிக்கே இருக்குது, ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது. அவங்க வந்து வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் வேளாண் சார்ந்த தொழில்களுக்கும் வந்து பயிற்சிகள் கொடுக்கறது தான் அவங்களோட முக்கியமான வேலையே. அப்போ நம்ம விவசாயிகள் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஒரு மாற்று தொழில் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா, அவங்க வந்து என்ன தொழில் செய்ய விரும்புகிறாங்க அப்படின்றத அதுக்கு தகுந்த தொழில்நுட்பங்களையும் அதுக்கு தகுந்த விஷயங்களையும் வந்து நம்ம வேளாண்மை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தொழிலை ஆரம்பிக்கலாங்க மேடம். இது வந்து ஒரு முக்கியமான இதுவாக இருக்குது. நிறைய பேருக்கு இதனோட விழிப்புணர்வு தெரியல அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த தலைப்பை வந்து நம்ம இன்றைக்கி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம்.
1: சரி மேம், குறிப்பாக வந்து தொழில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது அவங்க அவங்களுக்கான ஒரு டெய்லரிங் இந்த மாதிரி கூட போகாமல் இந்த மாதிரி வந்து இப்போ என்னென்ன தொழில்கள் தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இது இதுக்கான பயிற்சிகள் எங்கே கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் சொல்லிட்டீங்க. இதில் வந்து அவங்க எது தேர்ந்தெடுக்கிறதுன்றது அவங்களோட இருக்குது.
0: இப்போ பண்ணை மகளிர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த பண்ணை வேலை தவிர வீட்டு வேலை போக மீதி டைமில் வந்து அவங்க ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம் அவங்க வீட்டிலிருந்தே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்ச மதிப்பு கூட்டுதல்னு சொல்லுவோம். இப்போ ஒரு காய்கறி இருக்குது அப்படின்னா நம்ம அதை மினிமமாக கட் பண்ணி அதை ஒரு பேக் பண்ணி கொடுத்தா கூட இப்போ வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே டைம் இல்லை,
1: டைம் இல்லை
0: நிறைய வந்து நம்ம ஈஸியாக கிடைக்கிற உடனே கிடைக்கும். முன்னெல்லாம் நம்ம மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து மாவு பேக்கெட்டாக வாங்குறோம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து டைம் இல்லாத சமயத்தில் அதை வந்து நம்ம அதை என்ன சொல்கிறது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி இருக்குதுன்னா அதுலேருந்து இப்போ தக்காளியிலே பார்த்திங்கனாக்கெல்லாம் சாஸ் பண்ணுறது, கெச்சப் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து நிறைய பிராண்டட் தான் நம்ம போகணும்னுலாம் கிடையாது,
1: மினிமம்
0: தெரிஞ்சது பண்ணிவிட்டு. அதே மாதிரி சிறுதானியங்கள்லேயும் கூட பார்த்திங்கன்னா நிறைய மதிப்பு கூட்டுதல் இது இருக்குது. அதாவது ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜில் நம்ம பண்ணுவோம் மதிப்பு கூட்டுதலே. இப்போ நமக்கு வந்து சாமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுதானியங்களில் முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா ராகி, சாமை, இதெல்லாம் நம்மளுடைய பகுதிகளில் நம்ம மாவட்டத்தில் சாகுபடி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 65,000 ஹெக்டேர் பக்கத்தில் சிறுதானியங்கள் மட்டுமே சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு மாவட்டம். அப்போ அந்தளவுக்கு நமக்கு வந்து பொட்டென்ஷியல் இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய சிறுதானியங்களை வாங்கிட்டு போய் அங்கே மதிப்பு கூட்டுப்பட்டு பொருளை மாற்றி விற்பனை பண்ணுறாங்க. ஸோ நம்ம பகுதியிலே கிடைக்கக்கூடியதை நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னும் போது தான் அதை வந்து நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராகி சாமையும் அப்படியே விற்பனை பண்ணோம்னாக்கில் ஒரு 40 ரூபா வரைக்கும் தான் கிடைக்கும். மேக்சிமமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் தான் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு. அதுவே அவங்க அரிசியை மாற்றி

0: விற்றாங்கன்னா அது செகண்ட் இது போனாங்கன்னா 70 ரூபாய்
1: 70 80
0: ரூபாய்
1: ரூபாய்
0: வரைக்கும்
1: வரைக்கும்
0: வரைக்கும்
1: கிடைக்கும்.
0: போகுது. இப்போ நம்மளே வாங்குறோம் இல்லைங்களா வெளியில, அந்த மாதிரி. ஸோ தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாவா, சத்து
1: மதிப்பு
0: மாவா,
1: கூட்டி
0: சத்து மாவா மற்ற தானியங்களோட பயிர் வகை பயிர்களோட சேர்த்து ஒரு தானிய சிறுதானியமாக மாற்றும் போது, சிறுதானிய சத்து மாவு அப்படின்னு மாற்றும் போது அதுக்கு இன்னொரு மடங்கு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வந்து அடுமனை பொருட்களும் செய்யலாம். அடுமனை பொருட்கள்னு சொல்லக்கூடியது நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச பிஸ்கெட்டு, ப்ரெட்டு, கேக்கு, இதெல்லாமே வந்து நம்ம சிறுதானிய மாவுலேருந்து செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம நூடுல்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாருக்குமே பிடிச்சது,
1: பிடிச்சது
0: நமக்கு குழந்தைங்களுக்கு நமக்குமே ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த நூடுல்ஸ் செய்யக்கூடிய அது வந்து நம்ம வந்து மற்ற மைதா அந்த இதில் செய்யாமல் சிறுதானியங்கள்லேயும் செய்யக்கூடிய நூடுல்ஸ் செய்யக்கூடிய தொழில்நுட்பங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம பயன்படுத்தி அது ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக கூடுதல் வருமானமும் கிடைக்கும், ஒரு தொழிலாகவும் அதை வந்து பண்ணை மகளிரும் செய்யலாம், மற்ற குழுக்களுமே வந்து செய்யலாம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது.
1: சரிங்க மேம், இணைப்பில் நேயர் வராங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அதாவது அகத்திக்கீரையில வந்து மதிப்பு கூட்டு பொருள், அதாவது மெடிசன் மாதிரி தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மேம், அதை பத்தி சொல்லுங்க.
0: அகத்திக்கீரையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொடியா வந்து செய்யலாங்க. அகத்தி அது வந்து நிழல காய வச்சு அகத்திக்கீரை பொடியை பவுடர் மாதிரி பண்ணிட்டு அதை வந்து நம்ம மற்ற இதில் சமையலில் சேர்த்துக்கிறதோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பொடியாக யூஸ் பண்ணுறது, நம்ம இட்லி தோசை சாப்பிடும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து தொக்கு மாதிரி செய்வாங்க. இப்போ தொக்குன்னா நம்ம ஊறுகாய் செய்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி கீரை வகை எல்லா கீரை வகைகளுமே செய்யலாம். ஈவன் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த தொக்கு மாதிரியும் செய்யலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட போனால் அந்த அகத்திக்கீரையும் தவிர முருங்கைக்கீரை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்சூல்ஸ் ரெடி பண்ணுறாங்க, அந்த தொழில்நுட்பமும் இருக்குது. இப்போ நம்ம டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு அந்த கீரை சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா அதை டேப்லெட்டாகவும் ரெடி பண்ணி அதை அப்படியே நம்ம கன்சியூம் பண்ணுற மாதிரி ஃபாரின் இதிலெல்லாம் இருக்குது. ஈவன் நம்ம அதர் ஸ்டேட்லேயே கூட அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம இது பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம்.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
3: நான் சந்திரசேகர் பேசுறேன் மேம், வேலூர் காட்பாடியிலிருந்து.
1: கேளுங்க உங்களோட கேள்வி.
3: இருக்கிறேன் மேம் லைன்ல. மேம் எனக்கு என்னன்னா, யூஷுவலா அந்த சிறுதானிய வகைகள் இருக்கு இல்லைங்களா, சிறுதானிய வகைகள்ல எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு அப்படின்ட்டு மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க மேம். எனக்கு என்னன்னா, சந்தைப்படுத்தும் பொழுது சிறுதானிய வகைகள்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அத நாமினல் சார்ஜஸ் விற்கணும் அப்படின்னா எப்படி மேம் பண்ணணும், அந்த சிறுதானிய வகைகளுக்குரிய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கறது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இப்ப சிறப்பா இருக்கு சந்தைப்படுத்துறதுக்கு, அதை பத்தி சொல்றீங்களா மேம்.
0: அதாவது இப்போ நம்ம சிறுதானியங்கள்ல நீங்க அதிகப்படியான காஸ்ட்னு சொல்றீங்க, அது எப்படின்னு தெரியல. ஏன்னா சிறுதானியம் நம்ம வாங்கும் போதே வந்து அது குறைந்த விலைக்கு தான் வந்து குடுக்கறாங்க.
1: வாங்கும் போது கம்மியான விலை தான், நம்ம அப்படியே வந்து டைரக்டா விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்குவோம். நம்ம அது ஒவ்வொன்றும் அடுத்த ஸ்டேஜ் சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டும்
0: அதுக்கு நம்ம விற்பனை பண்ற போது உற்பத்தி விலைன்னு ஒண்ணு இருக்கும், நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லுவோம். அந்த உற்பத்தி விலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு நாமினல் இது இருக்குது, நான் என்ன சொல்கிறது, கால்குலேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்கன்னா மேபி 5% இல்லை 10% வந்து அதில் அடிஷ்னலாக வச்சு நம்ம வந்து மார்க்கெட் ரேட் பண்ணலாம். இப்போ நார்மலாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, லாபகரமான இதுவாக இருக்கும். இல்லைன்னா நம்ம நஷ்டத்துக்கு தொழில் பண்ண முடியாது இல்லைங்களா.
1: கண்டிப்பாக.
0: ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் கிட்ட இருந்து, விவசாயிகள் கிட்ட இருந்து டைரெக்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அதனோட காஸ்ட் வந்து குறைவாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய மார்க்கெட்டில் போய் இதில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அவங்களோட ரேட்டில் தான் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து போடும்போது உற்பத்தி விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும்.
1: அதாவது நமக்கு டைரெக்டாக வந்து ப்ராடக்ட்டாக வேணும் அப்படின்னும் போது காஸ்ட் அதிகமாக தான்
0: காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விற்பனை விலையும் நம்ம வந்து நிர்ணயம் பண்ணிக்கணும்.
1: சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம். தமிழ் மற்றும் உருது

0: கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
2: கான்டாக்ட் 9524936156.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
12: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூபஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
13: இம்மையத்தில் லூபஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
12: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9999441152. SKS ஹாஸ்பிட்டல்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்,
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் காலை 9:38 கேட்டு ரசித்திருக்கும் இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்று வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் நிரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் வேளாண் விரிவாக்க பிரிவு தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி முனைவர் எம்ஏ வெனிலா அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெறலாம். அறிமுக நேர்கள் 04342 என்ற முன்னணிப்பெண்ணோடு 24403 மற்ற 9686811025 மற்ற நேர்கள் 04342 என்ற முன்னணிப்பெண்ணோடு 24403 மற்ற 9686625025 இந்த எண்கள் அழைக்கலாம். மேம், இப்ப நம்ம நிறைய இந்த வேளாண் சார்ந்த தொழில்கள் பத்தி எல்லாம் சொன்னீங்க, காளான் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, இது எல்லாமே வந்து நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்துல வந்து
1: நம்ம வந்து இதுல வந்து நம்ம நிறைய பயிற்சிகள் இதுவரைக்கும் கொடுத்துருக்கோங்க. இதுல சிறுதானியங்கள்ல மதிப்பு கூட்டப்பட்ட பயிற்சி, தேனி வளர்ப்பு பயிற்சி, நேஷனல் பீ போர்டுன்னு இருக்கு, தேனி வளர்ப்பு வாரியம்னு இருக்கு, அவங்க மூலமாக அவங்க நிதியுதவி பெற்று அவங்க மூலமாக நம்ம ட்ரைனிங் நிறைய கொடுத்துருக்கோம், பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காளான் வளர்ப்பு பயிற்சிகள் கொடுக்கும், காய்கறி நாற்று வளர்ப்பு, மண்புழு உர தயாரிப்பு, இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் நம்ம அங்கே கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிகள் வந்து நம்ம அங்கே தான் வரணுன்றது கிடையாது, இரண்டு விதமான பயிற்சிகள் கொடுக்குறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இடத்துலே விவசாயிகளோட இடத்துக்கே போயிட்டு அந்த களப்பயிற்சின்னு சொல்லுவோம், அந்த இடத்துலையே கொடுக்கலாம். அதே மாதிரி வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்லையும்

0: பயிற்சி குழுக்கள் கொடுக்குறோம். ஒரு நாள் பயிற்சி, 2 நாள் பயிற்சி, 1 வார பயிற்சி, 1 மாத பயிற்சி எல்லாம் கூட இருக்குதுங்க. ஸோ நம்ம வந்து சிறுதானியங்களில் ஒரு மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்களை பற்றின பயிற்சி வந்து 2015 வந்து கொடுத்தோம். அது வந்து 1 மாத பயிற்சி. அதுக்கு பின்னாடிலாம் 2 நாள் 1 வார பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்கோம். பட் அன்னைக்கு அப்போ கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 மாத பயிற்சி. அந்த 1 மாத பயிற்சியில் எடுத்துக்கிட்டவங்க இப்போ நிறைய பேர் வந்து சிறுதானிய தொழிலை ஆரம்பித்து சிறுதானிய மதிப்பு கூட்டுதலில் தொழிலாக பண்ணிகிட்ருக்காங்க, குழுவாக பண்ணிகிட்ருக்காங்க.
1: சரிங்க மேம், இனிப்பில் ஒரு நேயர் வராரு, அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம், நான் பாபாசபட்டிலேருந்து நவீன் பேசுகிறேன்.
1: கேளுங்க உங்களோட கேள்வி.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் நவீன், சொல்லுங்க.
2: அதாவது எனக்கு தமிழ்நாட்டில் வந்து நிறைய வேளாண் பொருட்கள் கலந்து உற்பத்தி பொருட்கள் தான் ஜிஐ டேக் வந்து நிறைய கொடுக்குறாங்க இந்திய அளவில். அது உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம கிருஷ்ணகிரி பக்கம் உரிகம் புலிக்கெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு.
0: ஆமாங்க.
2: அந்த மாதிரி நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் அப்படி குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பொருளுக்கு வந்து அந்த டேக் வாங்குறதுக்கு நீங்க இனிஷியேட்டிவ் ஏதாவது எடுத்திருக்கீங்களா, அப்படி ஏதாவது வாங்கிருக்கீங்களா, அதை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்க.
0: அதாவது ஜிஐக்கு வந்து ஒரு 2 விதமான இது வந்து வேணுங்க. அதாவது என்ன சொல்கிறது, தகுதிகள் வேணும். ஒன்று வந்து புதுமையாக இருக்கணும், இது வரைக்கும் எதுவுமே எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு பொருளாக இருக்கணும். அதே மாதிரி அது வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம், அதாவது நம்ம அடுத்த பகுதியில் கொண்டு போய் அது பண்ணும்போது அதுக்கான வரவேற்பும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் ஜிஐ டேக்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறையில் இருக்கக்கூடியது, இப்போ வந்து நிறைய இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முண்டு சில்லின்னு சொல்லிட்டு ராம்நாட்டில் வந்து அதுக்கு ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பகுதியில் இருக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அது ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அது நிறைய பகுதிகள், அதாவது நிறைய விஷயங்களை கடக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இப்போ தான் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களில் நிறைய ரகங்கள் இருக்குது, நேட்டிவ் ஆஃப் தர்மபுரியே இருக்குது. உதாரணத்துக்கு வாழைப்பூ ராகி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சுருட்டை ராகி, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஜிஐக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்தியான, அதுக்கு என்ன சொல்கிறது, அதுக்கு தேவையான விதையளவு விதைகள் இருக்கணும். அதை நம்ம வந்து சாகுபடி பண்ணி அது வந்து கரெக்டாக வருதான்றது நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் அது க்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஜிஐ டேக்கு போகும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை இனிஷியேட் பண்ணியிருக்கோம் த்ரூ பிபிவிஎஃப்ஆர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ்னு ஒரு ஆக்ட் இருக்குது நம்மளுடைய இந்தியாவில். அந்த ஆக்ட் படி நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய ரகங்களுடைய விதைகளை வந்து எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து பதிவு பண்ணிவிட்டு அதனுடைய டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அது ஜிஐக்கு போக முடியும். ஸோ அதனால அது இப்போ எடுத்திருக்கோம், நாங்கள் இப்போ தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம அது வந்து தகுதியானதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜிஐ டேக் கிடைக்குங்க.
1: சரிங்க மேம், அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். நல்லமல்லி வட்டம் கெட்டிப்பட்டி மாட்டுக்காரன் கிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
1: கேளுங்க கிருஷ்ணன், உங்களோட கேள்வி.
3: மேடம், இந்த பயிற்சின்றீங்களா, அதுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் மேடம், படிப்பு
0: அதெல்லாம்? கிருஷ்ணன் ஐயா, அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நமக்கு வந்து விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு என்ன தேவை இருக்கோ, என்ன பயிரில் சம்மந்தப்பட்ட பயிரோ அல்லது என்ன தொழில் வேணுமோ அதுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோங்க. சில திட்டங்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய பயிற்சிகளுக்கு மட்டும் ஒரு வயது வரம்பு வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரியான்னு ஒரு திட்டம் இருக்குது, அதாவது கிராமப்புற இளைஞர்களை விவசாயத்தை நோக்கி ஈர்த்தல் மற்றும் தங்க வைத்தல் திட்டம்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, அதாவது 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பயிற்சி கொடுக்குறோம். மற்றபடிக்கு இதுக்கு வந்து வயது வரம்போ அல்லது கல்வி தகுதியோ எதுவுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி தான் பொதுவாக அவங்களுக்கு வந்து என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த பயிற்சிகள் தான். இதுக்கு வயது வரம்போ கட்டணமோ எதுவுமே கிடையாதுங்க.
1: சரி மேம், இப்போ இந்த பயிற்சியெலாம் எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க எப்போனாலும் வந்து இப்போ கேவிகேக்கு வந்து பார்க்கலாம்னு
0: வரலாம், எப்போனாலும் வரலாங்க. அதாவது திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பாங்க எல்லாருமே. ஸோ நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ அவங்க தொடர்பு கொண்டு அவங்களுடைய சந்தேகம் கேட்டுக்கலாம். அதே மாதிரி பயிற்சிகள் வேணும்னாலும் அவங்களுடைய தேவைகளை வந்து அவங்க கண்டிப்பாக
1: அவங்க நேரில் வந்து பார்த்துட்டு கூட எந்த பயிற்சி வேணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம்,
0: கேட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு தகவலும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் நம்ம. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு விவசாயிகள் வந்து தங்களுடைய நம்பரை கொடுத்து பதிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம அந்த குழுவில் இணைச்சிடுவோம் அந்த விவசாயிகளை. ஸோ நம்ம ஒரு ஒரு தகவல்களையும் நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக பதிவு பண்ணுறோம். இப்போ பயிற்சிகள் இருக்குதுனாலும் அதை பற்றின தகவல் சொல்கிறோம், இல்லை ஒரு விதை இருக்குதுனாலும் அதை பற்றி சொல்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னாலும் நம்ம அதை பற்றின தகவல்கள் அதில் கொடுக்குறோம். விவசாயிகளும் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக செய்திகள் மூலமாகவும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி மேம், என்ன தகவல் வேணுமோ அதை அவங்க கேட்டு
0: தெரிஞ்சுக்கலாம்.
1: மேம் இப்போ அந்த பயிற்சிகள் நிறைய சொன்னீங்களா, இப்போ எல்லா பயிற்சியுமே வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நாட்கள் மட்டும் தாங்களா இல்லை?
0: இல்லை ஒரு நாள் பயிற்சி, அதாவது தேவைக்கேற்ப தாங்க மேம். இப்போ வந்து சிறுதானியங்களில் பயிற்சி

0: எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளில் அவங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம சொல்லித்தர முடியாது. ஸோ அது வந்து செயல்முறை விளக்கமாக செஞ்சு காமிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் வேணுங்க. அப்போ நம்ம வந்து குறைஞ்சபட்சம் அந்த
1: குறைந்தபட்சம் ஒரு வாரம்.
0: ஒரு வாரம் பயிற்சி அந்த மாதிரி கொடுத்தா வந்து இதாகும். இப்போ நம்ம கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் பயிற்சிகள்லாம் கொடுக்குறோம். இப்போது சில திட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிதி உதவி கொடுத்து ஒரு வார பயிற்சியெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு வார பயிற்சி கொடுப்போம். அது
1: சரிங்க.
0: அது அது என்னென்னா தேவைக்கேற்பான பயிற்சிகள் தான் நமக்கு,
1: இப்போ அவங்க ஒரு வார
0: பிரிஸ்கிரைப்டாக
1: பயிற்சி,
0: எதுவும் இல்லை.
1: ஒரு வார பயிற்சி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்க அதை எப்படி வந்து செயல்படுத்துது, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து இல்லை வழிகாட்டுதல்லாம்
0: ஆ
1: இருக்காங்க மேம்?
0: கண்டிப்பாங்க மேம். இப்போ நம்ம வந்து பயிற்சியிலே வந்து அது ஒரு ஒன் ஆஃப் தி இதுவாக ஒரு
1: அது
0: செஷனாக
1: ஒரு
0: ஒரு
1: பார்ட்டாக
0: கிளாஸாக
1: வந்துடும்.
0: ஒரு பார்ட்டாக நம்ம வைக்கிறோம். எப்படின்னா இப்போ அவங்க வந்து தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு திட்ட வரைவுரைன்னு ஒன்று வேணும். ஸோ அந்த திட்ட வரைவுரையை எப்படி அவங்க தயாரிக்கணும், ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேங்க்லேருந்து ஒரு லோன் வாங்கணும்னா நம்ம எடுத்த உடனே லோன் வாங்கிட முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான திட்டம் செயல்படுத்த போகிறோன்றத திட்ட வரைவுரை கொடுத்தா தான் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து லோன் கொடுக்க வசதியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த திட்ட வரைவுரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறோம், நம்ம அதுக்கும் கைட் பண்ணுறோம். அண்ட் ஃபர்தராக எந்த பேங்க்கில் அவங்க வந்து அப்ரோச் பண்ணலாம், உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதிலெல்லாம் கூட இருக்குது, நம்ம பிளானிங் கமிஷன் சொல்லுவோம், நம்ம மாநில திட்ட ஆணையத்தின் மூலமாக உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் அவங்க வந்து நிதி உதவி கொடுக்குறாங்க சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட தேவைக்கேற்ப அவங்க என்ன மாதிரியான கண்டிஷனில் கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம அந்த திட்ட வரைவுரையை தயாரிக்கிறதுக்கும் நம்ம உறுதுணையாக இருக்கும். ஃபர்தராக அவங்க ப்ராடக்ட்ஸ் பண்ண பின்னாடி அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து லிங்கேஜ் இது பண்ணி கொடுக்குறோம். மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், மற்ற ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆகட்டும், அந்த மாதிரி நம்ம லிங்கேஜும் வந்து பண்ணி கொடுக்குறோம்.
1: ஓ, நம்ம வந்து அந்த
0: அந்த இது
1: தயாரிக்கிறதோட மட்டும் இல்லாமல்
0: இல்லை
1: சேல்
0: கண்டிப்பாக
1: பண்ணுற
0: இல்லை,
1: வரைக்கும்.
0: கண்டிப்பாக இல்லை. ஏன்னா தயாரிக்கிறதோட விட்டுட்டோம்னா அவங்க அதுக்கப்புறமா மார்க்கெட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வரும். ஸோ
1: கண்டிப்பாக.
0: அதனால் மார்க்கெட்டிங் வரைக்கும் பிராண்டிங்கு, பிராண்டிங்னா அவங்க ஏதாவது ஒரு நேமில் அவங்க வந்து பண்ணால் தான் ஈஸியாக ரீச் ஆகும் ப்ராடக்ட். ஸோ அதனால் பிராண்டிங் லேபிளிங் வரைக்கும் நம்ம பண்ணி ஃபைனலாக அது எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கணும். அதாவது உணவு பாதுகாப்பு இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அவன் சேல் பண்ண முடியும். ஸோ அது வரைக்குமே நம்ம வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுறோம், கூட ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம்.
1: எல்லா விதமான சப்போர்ட்டும்
0: எல்லா
1: நீங்கள்
0: விதமான
1: கொடுக்குறீங்க.
0: சப்போர்ட்டும்
1: நம்ம
0: கண்டிப்பாக கொடுக்கும்.
1: முயற்சி எடுத்து முன் வந்தால்
0: முன்
1: மட்டுமே
0: வந்துடணும், முன்
1: போதும்.
0: வரணும் அவங்க. ஆமாம், அதுதான்
1: சரிங்க
0: அவங்களோட
1: மேம்.
0: பார்ட்டில் அவங்க செய்யணும்.
1: நிறைய இப்போ இந்த மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கிறவங்களாம் வந்து செய்யலாம் இல்லைங்க மேம்? ஏன்னா இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும்.
0: கண்டிப்பாக
1: ஏன்னா
0: மேம். இப்போ
1: குழுவாக
0: வந்து
1: சேர்ந்து செய்யும் போது
0: இப்போ
1: அவங்களுக்கு
0: வந்து
1: இதாக
0: நிறைய
1: இருக்கும்.
0: பேர் அதுதான் மேம் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சிறுதானியம் சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம ஒரு ஒரு திட்டத்தின் மூலமாக சில மெஷினரிஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக வருங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் அடிஷ்னல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 4-5 பிளாக்ல கொடுத்துருக்கோங்க. இப்போ நல்லம்பள்ளி, பெண்ணாகரம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா அரூர், மொரப்பூர் அந்த இடங்கள்லாம் கொடுத்துருக்கோம்.
1: என்ன பயிற்சிக்கான
0: சிறுதானிய பயிற்சிகளுக்கு
1: சிறுதானியம்
0: தான், சிறுதானியங்கள்லேருந்து மதிப்பு கூட்டது அப்படின்னாக்கல அதுக்கு வந்து அரிசி அரைக்கிறதா சொன்ன இல்லைங்களா, அரிசியாக பண்ணணும், மாவை பண்ணணும், இதுக்கான மெஷினரிஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அதுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் எதுலாம் கிடைக்குமோ அதெல்லாமும் கூட நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அதுக்கான வழிமுறைகளையும் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். அதுக்கான வழிமுறைகளையும் அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன தொழில் ஆரம்பிக்க போகிறாங்க, அவங்களுக்கு எதில் தேவை இருக்குதுன்றதை முதல்ல நம்ம அவங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரியறதை விட அவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு ஆர்வம் எதில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம பயிற்சி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காலநிலை மாறுபாடுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது, நம்மளுடைய ஒரு துறை இருக்குது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஒரு வட்டாரத்துலேயும் ஒரு ஒரு வில்லேஜை செலக்ட் பண்ணி ஒரு ஒரு கிராமத்தை மட்டும் தேர்வு பண்ணி அந்த கிராமத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பற்றின பயிற்சிகள் கொடுத்து அந்த கிராமத்தில் கூடிய பெண்மணிகளுக்கு, பண்ணை மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிழிகிற இயந்திரமும் மாவு அரைக்கிற இயந்திரமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 பிளாக்லேயும் ஒரு ஒரு வில்லேஜ் செலக்ட் பண்ணி அது வந்து அவங்களே நம்ம காலநிலை மாறுபாடு அவங்களே வந்து தேர்வு பண்ணுறாங்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வச்சு. ஸோ அது மாதிரி தேர்வு பண்ணி கொடுத்ததுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயிற்சி வைத்து சிறுதானிய மதிப்பு கூட்டுதல் ஐ மீன் மாவரைக்கிற மிஷின் எப்படி பண்ணணும், எப்படி
1: எண்ணெய்
0: உபயோகப்படுத்தணும், எண்ணெய் பிழையிறது எப்படி உபயோகப்படுத்தணுன்ற மாதிரியான செயல் விளக்க பயிற்சி வச்சு அவங்களுக்கும் அந்த மிஷினரிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது அதற்குரிய ஏதாவது இடுப்பொருட்களோ அல்லது மிஷினரிஸோ வரும்போது அதையும் நம்ம வந்து விவசாயிகளுக்கும் பண்ணை மகளிர்களுக்கும் நம்ம கொடுத்து அதை பயனுற மாதிரி நம்ம வழிவகை செஞ்சிட்ருக்கோம் வேளாண் முறையின் மூலமாக.
1: சரிங்க மேம், அடுத்த நேரடி கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: சேலம் மாவட்டம் குள்ளப்பநாயக்கன் மாவட்டத்தில்.

0: கணேசன் பேசுறாங்கம்மா.
1: கேளுங்க கணேசன், உங்களோட கேள்வி.
2: வணக்கங்க ஐயா. கணேசன் ஐயா வணக்கம், சொல்லுங்க.
0: வணக்கம்மா.
2: வணக்கங்கம்மா. வணக்கம் வணக்கம்.
0: 27 ஆம் ஆண்டு உதய பின்னால் கொண்டாடும் கோடை பெண்களுக்கு கோடான கோடி வாழ்த்துக்கிறேங்கம்மா.
1: உங்களோட கேள்வி இன்னைக்கு வந்து நம்ம இந்த வேளாண் சார்ந்த தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம்.
0: என்னங்கம்மா?
1: அவரை நிகழ்ச்சியே கேட்கல மேம், இடையில வந்துட்டாரு வாழ்த்து சொல்ல. சரி மேம், அதே நிறைய வந்து பயிற்சிகள், அதாவது நம்ம இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில். இது வந்து இதுக்கான விழிப்புணர்வு தான் வந்து மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னே சொல்லலாம்.
2: நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் மூலமாகவும் சொல்லிகிட்ருக்கோம், அந்த குழுக்கள் மூலமாகவும், நியூஸ் பேப்பர் செய்தித்தாள்கள் மூலமாகவும், நம்ம வானொலி பண்பலி மூலமாகவும் நம்ம தகவல்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய விவசாயிகள் வராங்க, நிறைய விவசாயிகள் வந்து பயனடைகிறாங்க, பயிற்சி எடுத்துக்கிறாங்க, நிறைய பேர் பயனடைகிறாங்க. இன்னமும் நம்ம எல்லா விவசாயிகளும் வந்து அதனை பற்றின ஒரு விழிப்புணர்வை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பயனடையணும் அப்படின்றத நம்மளுடைய வேண்டுகோள்.
1: சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு.
2: கண்டிப்பாங்க.
3: Students, listen carefully. Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
4: Admission nadi perigirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
2: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67வது சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. July 1 புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, July 2 வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால் திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய் கவர் போன்றவற்றை தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவசம்பட்டி மீனாட்சி என்டர்பிரைசஸின் புதிய கிளை வெண்ணாம்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற July 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
4: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையில் வியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூபஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
5: இம்மையத்தில் லூபஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
4: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9994111152. SKS ஹாஸ்பிடல்.
6: நமது தர்மபுரி பண்பலை 102.5.
7: வணக்கம். தருமபுரி மாவட்டம்,
8: திருப்பத்தூர் மாவட்டம்,
9: சேலம் மாவட்டம்,
10: திருப்பத்தூர் மாவட்டம்,
11: கிருஷ்ணகிரி மாவட்டம்,
12: ராசிபுரத்துல இருந்து
10: எனக்கு பிடித்த பாடல்
13: படையப்பா படத்திலிருந்து
14: எம்பேரு படையப்பா இடப்பட்ட நடையப்பா என்ன

0: ஐயன் திரைப்படத்தில் இருந்து
1: பசும்பொன்ல இருந்து
2: தாமரைப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை.
3: உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க நம்ம எஃப்எம்ல கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். 0343-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை உங்க குரல்ல எங்களுக்கு குரல் பதிவா அனுப்பி வைங்க. தினமும் காலை 10:05 நீங்கள் கேட்டவை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
8: நேரம் காலை 9:56 கேட்டு ரசித்திருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம். இன்று வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் நிரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தர்மபுரி பாப்பரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் வேளாண்மை விரிவாக்க பிரிவு தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி முனைவர் MA வெண்ணிலா அவர்கள். மேம் சொல்லுங்க மேம், இப்போ நிறைய வந்து தொழில் வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்லிட்டோம். அது வந்து எப்படி வந்து விவசாயிகளோ இல்லை பண்ணை மகளிரோ பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். இதுக்கான பயிற்சி வந்து 1-2 நாள் தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். இது மூலமா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் வந்து நேரடியாகவும்
9: தொடர்பு கொள்ளலாம், அல்லது தொலைபேசி வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். இப்போ நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மார்னிங் 9 மணிலேருந்து மாலை வந்து 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ் அவர்ஸ். அந்த டைமில் இந்த தொலைபேசி எண்ணில் வந்து நம்ம அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். 0-4-3-4-2 முன்னணி கிளைப்போடு 24-58-60 என்ற எண்ணிற்கு வந்து தொடர்பு கொண்டு அவங்களுக்குரிய சந்தேகங்களையும், இல்லை பயிற்சி சார்ந்த சந்தேகங்களும், இல்லை தொழில்நுட்ப சார்ந்த சந்தேகங்களும், இல்லை ஒரு இடுபொருள் சார்ந்த சந்தேகங்களும் எதுனாலும் அவங்க வந்து விவசாயிகள் வந்து தெளிவுபட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுடைய வாட்ஸ்அப் இதில் வந்து அவங்க கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த வட்டார அளவில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் குழுக்களில் அவங்க இணையணுனாலும் அவங்க இந்த நம்பரில் கால் பண்ணி அவங்களுடைய தொலைபேசி எண்ணை, அது அலைபேசி எண்ணை கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதில் ஜாயின் பண்ணி விட்டோம்.
8: அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள்
9: இணைச்சி விட்டுடலாம். இணைச்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய தகவல்களை வந்து அவங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
8: சரிங்க மேம், இணைப்பில் ஒரு நேயர் வராங்க, கேள்வி கேட்டுருவோம். வணக்கம், இணைப்பில் இருந்துட்டு விட்டாங்க மேம். இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வேளாண்மை சார்ந்த விஷயங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதே தொலைபேசி
9: கண்டிப்பாங்க. இதே இதில் வந்து நமக்கு பயிர் சார்ந்த தகவல்களும், இல்லை பூச்சி நோய் சார்ந்த தகவல்கள், என்ன தொழில்நுட்பங்கள் வேணும்னாலுமே அவங்க வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு கூடுதல் தகவல் நான் சொல்லணும் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 10th வரைக்கும் படிச்சிருக்கோம், நமக்கு இன்னொரு வேலை, இன்னொரு அடிஷ்னலாக நமக்கு வேளாண் சார்ந்த ஒரு வேலை வேணும் அப்படின்னா, நமக்கு கடை தொழில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடுபொருள் விற்பனையாளர்கள் கடை வைக்கிறதுக்கு வந்து ஒரு இது இருக்குது, அந்த ஒரு படிப்பு இருக்கு. அது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர இயக்ககம் அதன் மூலமாக அந்த பயிர் வகுப்பு வந்து நம்ம கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பட்டய படிப்பு, அதாவது டிப்ளமோ கோர்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 1 இயர் கோர்ஸு. இது வந்து 10th பாஸ் ஆர் ஃபெயில், 10th வந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஃபெயில் ஆகிருக்கலாம், எதுனாலும் ஓகே. அவங்க அவங்களுக்கு வந்து தேர்ச்சி பெறாதவங்களுக்கும் ஒரு கோர்ஸ் பண்ணுறதுன்னா இந்த ஒரு கோர்ஸு. ஏஜ் லிமிட் வந்து எதுவுமே கிடையாதுங்க. மினிமம் வந்து 18 வயது அவங்க கம்ப்ளீட் ஆடி பண்ணியிருக்கணும், பூர்த்தி நடைவடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயசு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அவங்க. இது இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு இடுபொருள் கடை, இடுபொருள்னால் நமக்கு தெரியும், விதையிலேருந்து பூச்சி மருந்து உரம் எதுனாலும் நம்ம வச்சு அதை வந்து விற்பனை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கடை வைக்கிறதுக்கான ஒரு உரிமம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த கோர்ஸ் வந்து

0: கண்டிப்பாக படிச்சிருக்கணும், படிச்சிருக்கணும். ஸோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க இந்த கோர்ஸ் பண்ணலாம். ஏன் இந்த டைமில் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டைமில் விண்ணப்பிக்கிறதுக்கான அழைப்பு வந்திருக்குது நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்து. ஸோ அவங்க வந்து இந்த டைம் அவங்க அப்ளை பண்ணணும்னா, நான் சொன்ன அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு கூட எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத கேட்டுட்டு அங்கே நம்ம பாப்பரப்பட்டி ஆஃபீஸ்க்கு வந்தால் நம்மளே வந்து அதில் அவங்கள வந்து அந்த அப்ளை பண்ணுறதுக்கான எப்படி விண்ணப்பிக்கிறதுக்கான முறைகள் எல்லாத்தையுமே நம்ம அங்கே தெளிவாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய விவசாயிகள், இல்லை வந்து பண்ணை மகளிர், இல்லை வந்து ஒரு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு விருப்பம் அளிக்கிற யாராக இருந்தாலுமே அவங்க இந்த கோர்ஸில் வந்து சேர்ந்து பயனடையலாம். இது வந்து முழுக்க முழுக்க தமிழ் மீடியம் மட்டும்தான். ஸோ 10வது முடிச்சிருக்கலாம், தேர்ச்சி பெற்றிருக்கலாம், அல்லது தேர்ச்சி பெறாதவங்களும் இருக்கலாம். மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வயசு வேணாலும் இருக்கலாம். இது 2 பருவங்களாக நடக்கும், செமஸ்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 பருவங்களாக வந்துட்டு நடக்கும். வகுப்புகள் வந்து எல்லாமே பாப்பாரப்பட்டி ஆஃபீஸ்லேயே தான், கேவிகேலே தான் இருக்கும். அவங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், இன்னும் டெய்லி வரணும்னு கூட இல்லை, ஏன்னா வேறு இடத்துல எங்கேயாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்பாங்க, மற்ற வேலையில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்காக தான் சனி ஞாயிறு மட்டும்தான், சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்கள் மட்டும்தான் அவங்களுக்கு நேர்முக வகுப்பு இருக்கும், மற்ற நாள் அவங்க வரணும்னு கூட தேவையில்லை. ஸோ அந்த பயிற்சி கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸு. அதில் வந்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய புக்ஸு, தேர்வு எழுதுறதுக்கான கட்டணம் எல்லாமே அதில் வந்து அடங்கும், எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு டைம் அவங்க பே பண்ணால் போதும். ஸோ அந்த கோர்ஸ் படிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இப்போ வந்து அதுக்கு கால் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் விருப்பப்படக்கூடிய யாராக இருந்தாலும் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன்.
1: சரிங்க மேம், அதாவது இந்த விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு படிப்பும் வந்து அவசியம் இல்லை, வயது வரம்பும் அவசியம் இல்லை. எப்போ தேவைப்பட்டாலும் எனக்கு இது கற்றுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம கேவிக்கு போயிட்டு உடனே வந்து தகவலை தெரிஞ்சுக்கிட்டு எந்த தொழில் கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு தொழில் முனைவராக ஆகலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாங்க, எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. என்ன இதுன்னா அவங்க பயன்படுத்திக்கணும்,
1: வாய்ப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி தான் வந்து பறந்து விரிந்து கிடக்கு, நம்ம அதுல வந்து எது வேணும் தேடி எடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு.
0: கண்டிப்பா.
1: சரிங்க மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த வேளாண்மை, இந்த வேளாண் சார்ந்த தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, என்னென்ன பயிற்சிகள் இருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், கத்துக்கிட்டா நாம எப்படி வந்து ஒரு சிறப்பான தொழில் முனைவோரா ஆகலாம்,
0: கண்டிப்பாங்க,
1: அதாவது கத்துக்கிறதுல இருந்து அதை எப்படி வந்து மார்க்கெட் பண்றது வரைக்கும் வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம கேவிக்கையிலேயே சொல்லித்தரதா சொல்லி இந்த மாதிரி நிறைய தகவலை பண்பலியோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கிட்டதுக்கு நன்றிங்க மேம்.
0: நன்றிங்க மேடம், நன்றி.
1: நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்று வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கினார் தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் வேளாண் விரிவாக்க பிரிவு தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி முனைவர் எம்ஏ வெனிலா அவர்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக். தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி. தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நாகரிக நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டிற்குரிய நாகரிக மனிதனாக நான் மாறிவிட்டேன். ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், நவநாகரிக செல்போன், காலில் ஷூ என ஜகஜோதியான உடைகளுடன் வந்து நின்றார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, எங்கள் ஊர் வள்ளி திருமணம் நாடகத்தில் பஃபூன் தாசப்பன் வந்து நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க. நாகரிகம்னா உடுத்துற உடை, அணிகிற அணிகலன்கள்லையா இருக்குது? நான் கேட்டேன். இதுகளில் மட்டும் நாகரிகம் இல்லைன்னு எனக்கு தெரியும். என் வீட்டிற்கு இப்போ வந்து பாருங்கள், உலகத்தில் லேட்டஸ்ட்டாக என்னென்ன எலக்ட்ரிக்

0: எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் வந்திருக்கோ அத்தனையும் வாங்கிட்டேன். லேட்டஸ்ட் சோபா செட்டு, கட்டில், கம்ப்யூட்டர், டிவி எல்லாம் இருக்குது. இப்போ நான் நவநாகரிக மனிதன் என்றார் புகழ்மதி. எனக்கு மகாத்மா காந்தியடிகளின் வார்த்தை தான் நினைவுக்கு வந்தது. தேவைகளை பெருக்குவதல்ல நாகரிகம், தேவைகளை சுருக்குவதே நாகரிகம். இன்றைக்கு நாம் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாகரிகம் என்பது உடைகளை பெருக்குவதிலும் அணிமணிகளை நிறைப்பதிலும் வீடு நிறைய வீட்டு உபயோகப் பொருள்களை அடுக்குவதிலும் நவநாகரிக கார்களை வாங்கி அவற்றில் உலா வருவதிலும் இருக்கிறது என்று. ஆனால் நாகரிகம் என்பது தேவைகளை சுருக்குவதில் இருக்கிறது என்கிறார் காந்தியடிகள். இந்த உலகம் இயந்திர உலகம். மனித மனங்களின் இயக்கங்களும் இயந்திரமயமாகவே ஆகிவிட்டது. அடுத்தவரை பார்த்து, அடுத்தவர் வைத்திருக்கும் பொருள்களை பார்த்து, அடுத்தவர் செயல்படும் செயல்களை பார்த்து போலச் செய்யும் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். இன்றைய நமது வாழ்க்கை நமக்காக வாழும் வாழ்க்கை இல்லை, அடுத்தவருக்காக வாழும் வாழ்க்கை. அதனால்தான் தேவைகள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன, ஆசைகளும் பெருகிக்கொண்டே இருக்கின்றன, அதனால் துன்பங்களும் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. தகவல் நாயகர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களை உங்கள் அனைவருக்கும் தெரியும். குரலால், கருத்துக்களால், இன்று ஒரு தகவலால் வானொலியை உயர்த்தியவர், கேட்கும் நேயர்களின் சிந்தனைகளை உயர்த்தியவர். அவருக்கு ஒரு மகள், மனைவி என அளவான வாழ்க்கை சென்னையில். அவர் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 31 வீட்டில் ஒரு வேலை செய்வார். அவரும் அவருடைய மனைவியும் வீட்டில் இருக்கும் பொருள்களை கணக்கெடுப்பர். அவர் பல இடங்களுக்கு சென்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் என்பதால் வீடு நிறைய பரிசு பொருள்கள் குவிந்து கிடக்கும். சமையல் கட்டிலிருந்து வரவேற்பறை வரை உள்ள எல்லா பொருட்களையும் இருவரும் கணக்கெடுப்பர். இந்த ஆண்டு என்னென்ன புதிய பொருட்கள் சேர்ந்துள்ளன, எவை எவை தேவையற்றவை என பட்டியலிடுவர். உதாரணத்திற்கு, சமையல் கட்டில் 10 டம்ளர்கள் இருந்தால் வீட்டில் 3 விருந்தினருக்கு 2 ஆக 5 போக மீதமுள்ள 5 டம்ளர்களை தனியே எடுத்து வைத்து விடுவர். 1 குக்கர் இருந்தால் அவையும் தனியே. வரவேற்பறையில் 4 மேல் இருந்தால் அவையும் தனியே. பரிசு பொருள்கள் அனைத்தையும் பிரித்து தேவையற்றவை அனைத்தும் தனியே என்று தேவையற்றவைகளை பிரித்து தனியே சாக்குப்பைகளில் கட்டி ஒரு மினி வேன் பிடித்து தனது சொந்த ஊரான தென்கச்சிக்கு அனுப்பி வைத்து விடுவர். ஊருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வண்டி வருகிறது, உறவினர் யார் யாருக்கு என்ன பொருள் வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியும் விடுவார் தென்கச்சி. மீண்டும் தேவையான பொருட்களோடு வாழ்க்கை. பாருங்கள், தேவைகளை சுருக்கும் தென்கச்சியாரின் நாகரிகத்தை. நம்புவோம் நாளையும் நமது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: வணக்கம் நேரல. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

நமது கானங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கேட்டவை. அம்நேரிலே நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். உங்கள் குரல் பதிவோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை காற்றலையில் ரசிக்கலாம்.

0: திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது பாடலுக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: வணக்கம் தருமபுரி பண்ணொலி, என் பெயர் தரணிதரன். எனக்கு திருடன் போலீஸ் படத்திலிருந்து பேசாதே பாடல் வேண்டும். நன்றி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399-99.

செய்தேன் சிந்தும் தருமபுரி பண்பலை 102.5 இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள்.

0: இதோ நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லமல்லி வட்டம் சந்தாரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சஞ்சீவன் வசந்தி. எட்டு தீக்கும் படத்திலிருந்து உசுருக்குழு மேல ஆசை வச்சேன் சாங்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் UYEGP திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் 15 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். திட்ட மதிப்பில் 25% மானியமும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் பெறுவதற்கான தகுதியில் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பொது பிரிவினர் 18 வயது முதல் 45 வயது உடையவராகவும், சிறப்பு பிரிவினர் 18 வயது முதல் 55 வயது உடையவராகவும் இருத்தல் வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். www.msmeonline.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு 89 25 53 39 41 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
6: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
7: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
6: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
8: தருமபுரி மாவட்டம் மதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற July 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால் திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய் கவர் போன்றவற்றை தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவசம்பட்டி மீனாட்சி என்டர்பிரைசஸின்

0: புதிய கிளை வெண்ணாம்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 10:25. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெற 043-42-24-40-30 அப்படிங்கிற நிலைய வாட்ஸ்அப் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு செய்திருக்கும் நேயர்
2: பைசன் திரைப்படத்திலிருந்து தீக்குளுத்தி பாடல் விரும்பும் நேயர் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் கள்ளியம்புதூர் சரிதா திருமுருகன்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேயர்களே, இன்று 11/5 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். நிலையத்தில் நேரம் 10:34. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை உங்கள் குரலில் பதிவு செய்து நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நேருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
1: அலே தர்மபுரியிலிருந்து தேவி. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: இசையால் இதயத்தை நலித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கேட்டவை. நேரலை இன்று 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். தருமபுரி கைப்பந்து விளையாட்டு வீரர் கே தீபாஞ்சி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
2: வணக்கம். நான் பிரியாம்பட்டியிலிருந்து பிரியங்கா பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் சிறுத்தை படத்தில் வரக்கூடிய 6-6-6 பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நீங்கள் கேட்ட பயன் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
3: வணக்கம். நான் முத்தூர்லேருந்து பிரியா பேசுகிறேன். எனக்கு வந்து கேள்வி கேள்வி பழத்தை வந்து மண்ணில் இந்த காலம் அந்த பாடல் நன்றி.

தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: இன்றிரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் எல் சாகுபடி குறித்து சுஞ்சல்நத்தம் பகுதியைச் சேர்ந்த சி மாது அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
1: தர்மபுரி பண்பளிக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஆண்டகலூர் கேட்டிலிருந்து பேசுகிறேன். என் பெயர் பிரியா செந்தில்குமார். எனக்கு பிடித்த பாடல்

0: 55 நிமிடம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: நான் தர்மபுரியிலிருந்து கவின். வசீகரா மூவிலிருந்து ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்ற சாங்.

ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் எரியோர் கே கார்த்திக். நிலையத்தில் நேரம் காலை 11 மணி, தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில முட்டைக்கோஸ் ஆம்லெட் தாங்க செய்ய போறோம். வாங்க. அது என்ன முட்டைக்கோஸ் ஆம்லெட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பொதுவாகவே நாம் ஒரு ஹெல்த்தியான உணவு சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய மெனக்கெடுவோம் இல்லைங்களா? ஆனால் ரொம்ப சத்தான, சுவையான, குறைஞ்ச நேரத்தில் மிக குறைஞ்ச மசாலா பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் ஒரு காலை டிஃபனாகவே எடுத்துக்கலாங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முட்டைக்கோஸ் ஆம்லேட்டை காலை நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். முட்டைக்கோஸ் ஒரு கப், அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரெண்டு முட்டை, நான் இப்போ சொல்லக்கூடிய அளவு ஒரு முட்டை ஆம்லெட்டுக்கு தான். நீங்கள் எத்தனை உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகுத்தூள், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் உங்களோட தேவைக்கு ஏற்ப எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கின வெங்காயத்தை, பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விடுங்க. முட்டைக்கோஸ் ரொம்ப வதங்கக்கூடாது, அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் அதை வதக்கி விடுங்க. இப்போ இன்னொரு ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. இந்த காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த மிக்ஸை இந்த பவுலில் கொட்டிட்டு முட்டை இதெல்லாமே ஒன்னோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. ஒரு தோசைக்கல்லில் அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அந்த முட்டை கலவையை ஊற்றுங்க. இல்லை உங்களுக்கு வெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். முட்டை கலவையை தோசைக்கல் ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வேக வைங்க. மிதமான சூடில் வேக வைங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் பொன் நிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் இதை மாற்றினீங்கன்னா முட்டைக்கோஸ் ஆம்லெட் தயார். இந்த சுவையான, மொறுமொறுப்பான முட்டைக்கோஸ் ஆம்லேட்டை ஒரு காலை உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாகவே ஆக்டிவாக இருக்குங்க. ஒரு ஹெல்த்தியான, ஒரு ஈஸியான இந்த முட்டைக்கோஸ் ஆம்லேட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நாவின் சுவையை செவி சுவையாக கேட்டு ரசித்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றிகள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் முற்பகல் 11:05 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி.
2: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
3: God's Own Country-ஓட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
4: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
3: கோகனட் டெவலப்மென்ட் போர்டு, இந்தியாவில் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
5: Coconut Development Board presents Tender Coconut Water.
6: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
5: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
0: இன்றைய நிகழ்ச்சியில்
7: திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்களது தென்னை சாகுபடி அனுபவங்கள் இடம்பெறுகின்றன. வாங்க மோகனசுந்தரம் ஐயாவை சந்திப்போம்.
8: தமிழ்நாட்டின் மேற்கு புற மாவட்டங்கள், குறிப்பா ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான பயிர் தென்னை தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். உங்களை பொறுத்த வரைக்கும் தென்னை சாகுபடியில எவ்வளவு கால அனுபவம், தென்னை வளர்ச்சி வாரியம் அப்படின்னு ஒரு மத்திய அரசு நிறுவனம் இருக்குது, அது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இது பத்திலாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
9: பாரம்பரியமா அப்பா, அப்பாவோடைய அப்பா எங்க காலத்துல இருந்தே வந்து தென்னை பயிர் தானுங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 வயதுக்கு மேல ஆகுதுங்க. ஆனா தென்னை 1990 வந்து அப்பா காலத்துல பயிரிட்டதுங்க. நெட்டை ரக தென்னை, WCT வெஸ்ட் கோஸ்ட் ஸ்டால் தான் அன்னைக்கு வந்து சிறப்பான ரகமா கருதப்பட்டு பயிரிட்டு இருக்கீங்க. அப்பாவே வந்து இருக்கும்போது தென்னை பயிரிட்டோம். அதுக்கு முன்னாடி புஞ்சவிளாமைகள், கரும்பு, நெல், வாழை இந்த மாதிரி பயிர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம்ங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை காரணமா கொஞ்சம் பணப்பயிரான தென்னை வந்து சிறப்பா இருக்குங்கிறதுனால அந்த காலகட்டத்துல வந்து தென்னை பயிருக்கு மாறிட்டோம்ங்க. சுமாரா ஒரு 20 ஏக்கர் பரப்பளவு தென்னை பயிரிட்டு
8: எல்லாமே நெட்டை ரகங்கள் தான் இல்லைங்கயா?
9: ஆமாங்க. இப்ப ஹைபிரிடுங்கிற D:T குட்டை இன்ட்டு நெட்டை, நெட்டை இன்ட் குட்டை எல்லாம் வந்திருக்குதுங்க. இப்ப 2000க்கு மேல அது பரவலா பயிர் செய்யறாங்க. அன்னைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பானது வந்து மேற்கெடுக்கிற நெட்டைங்கிறது வந்து மகசூல் சிறப்பா கொடுக்கக்கூடியது. அதே சமயம் கொப்பரையோட சைஸ் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 500-550 கிராம் வந்து தேங்காய், முற்றிய தேங்காய் வந்து வெயிட் போடும்போது வருங்க. கொப்பரையோட அளவு வந்து 160-150 கிராம் வரையில் ஒரு சிறந்த எண்ணெய் சத்து நிறைந்த நல்ல பருப்பு திக்னஸ் நம்மளுக்கு காய்ந்த பருப்பினோட 100 கிலோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-17 கிலோ அவுட்டன் தரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ரகம். அதனால மேற்கிருக்கிற நெட்டை பொதுவா வந்து உடுமலை பொள்ளாச்சி ஏரியால பரவலா அதிக அளவு பயிரிட்டு இருக்கிற தென்னைல வந்து நாட்டு பயிரில் அது சிறப்பானது. ஒரு
8: இப்ப எல்லாம் நீங்க சராசரியா எவ்வளவு காய்கள் எடுக்கிறீங்கயா விளைச்சல் ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு?
9: நடவு செய்த ஒரு 5-4 வருடத்துக்கு மேல காப்பாருங்க நெட்டை ரகம். அதுல ஒரு 7வது வருஷத்துல இருந்து ஒரு வருமானத்தை வந்து நம்ம பொருளாதார ரீதியா நல்ல வருமானம் கொடுத்திருக்காரு. 5வது வருமே காப்புக்கு வந்தாலும் 6-7வது வருஷம் நம்மளுக்கு சிறப்பான அறுவடைக்கு வரும். ஒரு 10வது வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு ரக தண்ணியை நான் வந்து 180-200 காய் வரையில் எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து கொஞ்சம் வயது 35 வருடம் ஆயிடுச்சு இல்லைங்களா, ஏக்கராவுக்கு 1-2 முறைகள் பாடுவாசி ஆனதுனால ஒரு 4 முறை 5 முறை ஏக்கராவுக்கு ஒரு 2 முறமாவது குறைஞ்சது கம்மியாயிருக்கு ஒரு 5 முறத்து வரையில். இது வந்து இயற்கையினால வரக்கூடிய இது, ஏன்னா இந்த வெள்ளி அப்படிங்கிற இது வந்து தாக்குறதுனால ஈல்டு குறையுதுங்க. அப்புறம் வறட்சி சீதோஷ நிலை கடந்த 2016 பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சீதோஷ நிலை வருவதில்ல. மழை கொஞ்சம் பொழிவு கம்மியாகுதுங்க, திடீர்னு மழை பொழிவு ஒரு சில வருதங்கள் அதிகமாகுது. அதனால மகசூல் இப்ப கொஞ்சம் ஒரு 150-160-160 காய்க்குள்ளதான் இருக்கு.
8: இப்ப உங்களுடைய தோட்டத்துல என்ன தண்ணி வசதி நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க?
9: திருமூர்த்திமலை டேம் பக்கத்துல இருக்கிறனாலையும் ஆலியாத்து பாசனம், திருமூர்த்திமலை பரம்பிக்குளம் இதுல இருக்கிறதுனால இப்ப எங்களுக்கு வாய்க்கால் பாசனத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்குதுங்க. அப்புறம் நீர் கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் வந்து குளங்கள் இருக்கிறனால எங்களுக்கு ஓரளவுக்கு வாட்டர் சோர்ஸ், கிணறு, போர் எல்லாமே நல்லா இருக்கு. அதனால தண்ணீர் இங்க கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு சிறப்பா கிடைக்கும்.
8: கிடைக்குது
9: உடுமலையில இருந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலை எல்லாம் ஓரளவுக்கு தண்ணி சிறப்பா கிடைக்கும்.
8: இப்ப இந்த மாதிரி ஒரு 150 காய் அல்லது ஒரு 175 காய் சராசரியா ஒரு தோப்புல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன கவனிச்சு செய்யணுங்க?

0: என்ன கவனிக்கிறீங்க உங்களுடைய தோப்புல ஒரு வருடத்துல?
1: ஒரு வருடத்துக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா தொழு உரங்களை வந்து குறைஞ்சது ஒரு முறையோ இல்லாட்டி இரண்டு முறையோ பயன்படுத்தாங்க. நான் இப்ப வந்து ஆட்டுச்சாணம், கால்நடைகளுடைய மாட்டுச்சாணம் இதெல்லாம் வந்து சிறப்பா ஒரு முறை கொடுத்துருவானுங்க. ஜனவரியில பிப்ரவரி மார்ச்குள்ள கொடுத்துருவானுங்க. ஒரு 50 கிலோ அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரைவட்டை பாத்தி எடுத்து தென்னை மரத்துல இருந்து 1 மீட்டர்ல இருந்து 1.5 மீட்டர் தள்ளி அதுல வந்து நம்ம ஒரு அரைவட்டமா ஒரு மம்டி அளவுக்கு வந்து அரைவட்டை பாத்தி எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 50 கிலோ அளவுக்கு வந்து நம்ம தொழு உரம் கொடுக்கணுங்க. கூட வந்து ரசாயன உரம் என்பி சென்னை வளர்ச்சி வாரியத்திலேயே வேளாண் பல்கலைக்கழகம் குமியாமலையிலிருந்து பிரைவேட் கம்பெனிகளும் சில வந்து தென்னைக்கு நுண்ணூட்ட சத்து கொடுக்கறாங்க. அதுல வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம பேரோடு சத்தோட நுண்ணூடு சத்தையும் நம்ம கொடுக்கணுங்க. ஆனா வந்து பேரோடு சத்தத்தையும் நுண்ணூடு சத்தையும் ஒன்னா கொடுக்க கூடாது. இது கொடுத்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் பேரோடு சத்து கொடுத்த ஒரு மாதம் கழிச்சு

0: மம்டி அளவுக்கு வந்து அரைவட்ட பாத்தி எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-50 கிலோ அளவுக்கு வந்து நம்ம தொழு உரம் கொடுக்கணுங்க. கூட வந்து ரசாயன உரம் NPKங்கிற ரசாயன உரம், யூரியா பொட்டாஸ் சூப்பர், பொட்டாஸ் ஒரு 1-2 கிலோ வரையும் கொடுக்கலாங்க, யூரியா 1-1.5 கிலோ வரையும் கொடுக்கலாங்க, சூப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5-2 கிலோ கொடுக்கலாங்க. இது மாதிரி 2 முறை வருடத்துக்கு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா தேவையான ஊட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள் பாத்தீங்கன்னா மெக்னீசியம் சல்பேட், போரான், அயன், காப்பர் இந்த மாதிரி வந்து கலவை இருக்குதுங்க. சென்னை வளர்ச்சி வாரியத்திலேயே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் குமியாமலையில இருந்து அது இல்லாம பிரைவேட் கம்பெனிகளும் சிலர் வந்து தென்னைக்குன்னு நுண்ணூட்ட சத்து கொடுக்கறாங்க. அதுல வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம பேரோடு சத்தோட நுண்ணூட்ட சத்தையும் நம்ம கொடுக்கணுங்க. ஆனா வந்து பேரோடு சத்தத்தையும் நுண்ணூட்ட சத்தையும் ஒன்னா கொடுக்க கூடாது. இது கொடுத்த 1 மாதத்துக்கு அப்புறம் பேரோடு சத்து கொடுத்த 1 மாதம் கழித்து நுண்ணூட்ட சத்து கொடுக்கணும்,
1: தனித்தனியா கொடுக்கணும். தென்னை டானிக் எல்லாம் கூட விவசாயிகள் சொல்றாங்களே.
0: தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகம் வந்து கண்டுபிடிச்ச தென்னை டானிக் வந்து வருடத்துக்கு ஒரு 3-4 முறை வந்து நம்ம கொடுக்கும்போது மரத்துக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து சிறப்பா கிடைக்கும் போது காயோட தரம், கொப்பரையோட அளவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உயரமுங்க. எண்ணிக்கை வந்து கண்டிப்பா வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 20-25 காய் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குங்க.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்துல பல்வேறு திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, அதன் மூலமா நாம ஏதாவது பலன் அடைகிறோமா?
0: ஆமாங்க, நல்லா தென்னை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் 2018 தொடங்கப்பட்டதுங்க. இது வந்து முற்றிலும் தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு 750 தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைத்து தென்னை விவசாய வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டரா பண்ணிக்கிறேங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் மாதிரி இது ஒரு பப்ளிக் லிமிடெடா இருக்கு.
1: சரி,
0: இது FBC அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி. இதுல வந்து நம்ம தென்னை விவசாயிகள் ஒருங்கிணைத்துங்க, அந்த தென்னை விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் தென்னை வளர்ச்சி வாரியத்துல வரக்கூடிய மானிய திட்டங்களை வந்து நம்ம பெற்றுத்தர்றதுக்காக இது ஒரு உதவியா இருக்குங்க. இது இல்லாம இதுல வந்து சின்ன தொழில்கள் வந்து நம்ம செஞ்சு இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அது செலவினங்களை, அத ஒரு ஆபீஸ், அதுக்கு தேவையான CEO, அக்கௌண்டன்ட், ஆடிட்டிங் காமிக்கிறது, இயர்லி நம்ம அந்த பிசினஸ் ஒரு சின்ன இதில் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குண்டான ஒரு சிறு வருமானத்தை வச்சு அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 வருஷமா இந்த நிறுவனத்தின் மூலியமா தென்னை வளர்ச்சி வாரியத்துல நாங்க வந்து ஒரு பங்குதாரரா வந்து அதுல இணைஞ்சிருக்கிறோங்க. இந்த 750 பங்குதாரர்களும் ஒரு 1000 ரூபாய் சந்தா கட்டி சேர் ஹோல்டராவே நாங்க பண்ணி கொடுத்துக்கிறோங்களைங்க. இந்த சேர் ஹோல்டரா இருக்கும்போது அந்த நிறுவனத்தை வந்து நம்ம நடத்திட்டு தென்னை வளர்ச்சி வாரியம் கொடுக்கக்கூடிய மத்திய அரசினுடைய நிதிகளை வந்து மானிய திட்டங்களை நேரடியா விவசாயிகளுக்கு சென்றடைறதுக்கு ஒரு உதவி பண்ணிட்டு இருக்கிறோங்க.
1: எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையா இருக்கிறீங்களா?
0: ஆமாங்க, ஒரு 750 ஃபார்ம் நாங்க இது பண்ணிக்கிறோங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற வருடத்துக்கு தென்னை வளர்ச்சி வாரியம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மானிய திட்டங்களான LODP உரம் மேலாண்மை, இப்ப NPK, யூரியா, பொட்டாஸ் சூப்பர், இந்த நுண்ணோட்டங்கள், இது பேரூட்ட சத்துக்கள் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும், தென்னை மரத்தை சிறந்த முறையில பராமரிச்சா உரம் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கும் போது நம்ம மரத்துக்கு வந்து மகசூல் அதிகமாகுது அப்படிங்கறக்காக டெமோ ஃபார்ம் அப்படின்னு அவங்க ஒண்ணு LODP அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு ஒரு விவசாயிக்கு வந்து உரம் தேவையான அளவுக்கு கொடுக்கறாங்க. அதிகமா எங்களுடைய 750 ஃபார்மர் நாங்க இருக்கிறதுனால இப்போ ஒரு 550 ஃபார்மருக்கு மேல நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து முழுவதும் மானியமாக பாத்தீங்கன்னா பொட்டாஸ், அப்புறம் மெக்னீசியம் சல்பேட்டு, போராக்ஸுங்க, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, இடுபொருட்களாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-100 மரத்துக்கு வரை பயன்படுத்திய அளவுக்கு உரங்களை வந்து முழுவதும் மானியமா இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க. எங்களுடைய சென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய உதவினால மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்தி இப்ப நம்ம ஒரு 550 ஃபார்மருக்கு வந்து அதை வெற்றிகரமா செயல்படுத்தி அவங்களுக்கு நேரடியா வயல்களுக்கு கொண்டு சென்று இப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய திட்டம். சென்னை வந்து இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு நோய் தாக்குதல் இருந்து விவசாயிகளை வந்து மகசூல் இழப்ப காரணமா நிறைய விவசாயினால சென்னையிலிருந்து சிறந்த மகசூலை எடுக்க முடியாம நிறைய வறட்சி காரணமா நோய் தாக்கப்பட்டு ஈல்டு கம்மியா இருந்த நேரத்துல இது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு சிறிய விவசாயத்துல இருந்து எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும் போது அவங்க ஈஸியா வந்து இந்த உரம் மேலாண்மை செஞ்சு மகசூலை கூட்டி அவங்க மரம் வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்குது. இந்த உரம் மேலாண்மை வந்து கடைபிடிக்கிறதுக்கும் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை அவங்க கொடுக்கற முறையில வச்சா அந்த மரம் வந்து அதிகமான மகசூலை கொடுக்குது அப்படிங்கறத அவங்க கண் கூட பாக்குறதுனால அடுத்த வருடமும் அதுக்கடுத்த வருடமும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க இந்த உரம் மேலாண்மையை கடைபிடிக்கிறதுக்கும் இது ஒரு வழிகாட்டுதலா இருக்குதுங்க. வளர்ச்சி வாரியம் பாத்தீங்கன்னா சிறந்த திட்டங்களை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மறுநடவுக்கு R&R ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து நோயுற்ற மரங்களை அகற்றுவதற்கு அதிகபட்சமா ஒரு மரத்துக்கு 1000 ரூபாயும் அதிகபட்ச தொகை வந்து ஒரு விவசாயிக்கு வந்து 35000 ரூபாய் வரையில் கொடுக்கறாங்க. அந்த நோயுற்ற மரங்களை வந்து அகற்றிட்டு புதுக்கன்றுகள் நட போடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீடு வந்து ஒரு மரமேறும் தொழிலாளி ஏறும் சமயத்திலயோ இல்லாட்டி ஏதாவது அவங்க பணிக்கு செல்லக்கூடிய நேரத்துல டூ வீலர்ல வரும்போதோ இல்ல விவசாயிகள் ஏதாவது தோப்புக்குள்ள செய்யும்போது பணியிடர் காலத்திலயோ அவங்களுக்கு ஏதாவது அபாயம் ஏற்பட்டு மரத்துல இருந்து ஏதாவது கீழே விழுகிறாங்க கைகள் முறிவு இந்த மாதிரி ஒரு மேஜர் இதாகும் போது நம்மளுடைய இன்சூரன்ஸ் ஒரு 143 ரூபா சென்னை வளர்ச்சி வாரியத்தில் நம்ம செலுத்தி உறுப்பினர் ஆயிட்டாங்க. அவங்களை வந்து 7 லட்சம் வரையில வந்து நம்ம ஸ்பாட்ல அவங்க ஏதாவது இயற்கை எதனா கொடுக்குறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்காக செலவு

0: உங்களுக்கு ஃபிராக்சர் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்பட்டதுன்னா அதுக்குண்டான செலவுங்கள் என்ன வருதோ அது கவரேஜ் வாங்கி கொடுத்துறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் அந்த தொழில் செய்யும் மரமேறும் தொழிலாளிக்கு இன்சூரன்ஸ் 143 ரூபாய் விவசாயம் பண்ணிட்டு கூட உங்களுக்கு பணிக்கு வேலை செய்யற ஆட்களுக்கும் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த திட்டம். அது இல்லாம நீரா இறக்கி லைசன்ஸ் நம்ம எப்பயோ மூலியத்துல லைசன்ஸ் நாங்க எடுத்து வச்சுக்கிறோங்க. நீரா இறக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய விவசாயிகள் சிறந்த அளவுக்கு நீரா இறக்குவாங்க, நம்ம லைசன்ஸ் பயன்படுத்தி அவங்களுக்கு இறக்கி அவங்க விநியோகம் பண்ணிக்கலாம். இது சிறப்பான பயிற்சி வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் கொடுத்துட்டு இருக்குதுங்க. அவங்க வந்து எப்படி இறக்கிறது இது முறைகளை எல்லாம் அவங்க பயிற்சி அளிக்கிறாங்க. இளங்கன் நடவு மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதிய தென்னை விவசாயி வந்து நடுறதுக்கு அவங்களை ஊக்குவிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் வரையில் ஒரு ஏக்கருக்கு இளங்கன் மானியம் தொகை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அது இல்லாம பாத்தீங்கன்னா தென்னை விரிவாக்க திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு ஹெக்டேருக்கு 56000 ரூபாய் புதிய நடவு தென்னை விரிவாக்கம் திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா அவங்க பண்ணைய வந்து நிலத்தை வந்து உழுது அவங்க ஃபென்சிங் போட்டு தேவையான இதெல்லாம் வந்து போர் இதுக்கெல்லாம் போட்டு அவங்க புதிய நடவுக்காக புதிய விவசாயிகள் உருவாகும் போது அவங்களுக்கு 56000 வரையில் 2 லட்சத்துக்கு 23-23000 ரூபாய் 2 முறை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்னால தென்னை விவசாயம் கொஞ்சம் வந்து உயிர்ப்பிக்கப்படுது. நிறைய தென்னை விவசாயிகள் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக தென்னை மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் தென்னைக்கு தேவையான அயில் மற்றும் அவங்களுக்கு உணவுப் பொருளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சிறப்பா எதிர்காலத்துக்கு நம்ம ஒரு வித்திடுவோங்கிறக்காக அவங்க சிறந்த முறையில பண்ணி கொடுத்துருக்காங்க. தென்னை நாற்று பண்ணை பாத்தீங்கன்னா இந்த நம்ம திட்டத்துல வந்து தென்னை விவசாயிகளே நம்ம விருப்பட்டோம்னா ஒரு 25 சென்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தென்னை பயிர் செய்து சிறந்த ரகங்களை தென்னை வளர்ச்சி வாரியம் வழிகட்டுதன் பேர் ஒரு தாய் மரத்தை அவங்க செலக்ட் பண்ணிட்டு சொன்னோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்துங்க. ஒரு 25 சென்ட் அளவுக்கு வந்து பாக்குறதுக்கு நம்ம பராமரிச்சு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 67 வரையில் மானியம் கொடுக்குறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல 25000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம தென்னை கன்றுகளை உற்பத்தி செய்து அரசனுடைய அங்கீகாரம் பெற்று மத்திய அரசும் தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25000 தென்னங்கன்றுகளுக்கு மானியமும் ஒரு தென்னங்கன்றுக்கு 45 ரூபாய் கொடுக்குறாங்க முதல் வருடம். இரண்டாம் வருடத்துக்கு மானிய தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கன்றுக்கு 45 ரூபாய் போது ஒரு 13 லட்சம் வரையில் சொல்லிக்கிறாங்க. அந்த திட்டங்களை பத்து நேரடியா வந்து நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்தை அணுகணும்னா நம்ம லைசன்ஸோட அவங்களுடைய அரசு உதவி பெற்ற மானிய பண்ணைன்னு போட்டு தனியே 1 ஏக்கர் அளவுக்கு விவசாயியே ஒரு சிறந்த தென்னை நாற்று பண்ணையும் உற்பத்தி பண்ணாரு லைசன்ஸோட பண்ணலாங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து தென்னை வளர்ச்சி வாரியம் அவங்களுடைய செயல் விளக்கம் நம்மளுக்கு தேவையான உதவிகள் மற்றும் நோய் மேலாண்மை இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான வழிகாட்டுதலா இருக்குங்கய்யா. அது இல்லாம தென்னை தொழில்நுட்ப கையேடு அப்படின்ட்டு நம்ம இதுல வந்து புக்கு வருதுங்க. அதுல நம்மளுக்கு தேவையான இந்த மாதிரி மானியங்கள் திட்டங்கள் இதுகள் எல்லாத்துக்குமே இருக்குது. அதுல நம்ம 3 வாரதங்களுக்கு ஒரு புக்கா வருஷத்துல ஒரு 3-4 புக்கு வந்து அவங்க வெளியிடுறாங்க. இது நம்ம 550 தென்னை விவசாயிகளுக்கும் இந்த தொழில்நுட்ப கையேடு போய் சேர்வதற்கு சந்தாவை முழுவதுமாக நல்லாத தென்னை விவசாயிகள் இந்த வருடம் செலுத்தி இருக்குதுங்க. இந்த புக்லெட் ஒரு 750 விவசாயிகளுக்கு நம்மளுடைய நல்லாத தென்னை விவசாயிகள் வந்து நாங்களே
1: ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மோகன சுந்தரம் ஐயா, நாங்க தொடர்பு கொள்ள அவருடைய தொலைபேசி வேணுமே.
0: 9942561343
1: 99-425-61-343. இந்த தொலைபேசி எண்ணில் திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகன சுந்தரம் ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். தென்னை விவசாயம் பத்தி நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். தென்னை வளர்ச்சி வாரியம் செய்யக்கூடிய சேவைகளை பற்றியும் தெரிந்து கொண்டு தென்னை விளைச்சலை அதிகப்படுத்துவோம், அதிக லாபம் பெறுவோம்.
2: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில் விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: Students, listen carefully.
7: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
8: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால் திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய் கவர் போன்றவற்றை தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவரசம்பட்டி மீனாட்சி என்டர்பிரைசஸின் புதிய கிளை வெண்ணாம்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131.
10: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூபஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
11: இம்மையத்தில் லூபஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
10: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111152. SKS ஹாஸ்பிடல்.
9: தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற July 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
12: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
14: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
15: July 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
16: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
17: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வழியுள்ள அவர்களின் 67 ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: sunflower oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களை நீங்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பூவே பெண் பூவே. கிளையில் பூத்த கனவுகளே, கனிந்து விழும் பழங்களே, இயற்கை தந்த இனிய பரிசாய் இதயங்களை கவரும் செல்வங்களே, சிவந்த ஆப்பிள் சிரிக்கிறது, மஞ்சள் மாம்பழம் மணக்கிறது, பச்சை கொய்யா காத்திருக்க கருந்திராட்சையும் இனிக்கிறது, ஒவ்வொரு பழமும் ஒரு அருமருந்து, உடலுக்கெல்லாம் உயிர் விருந்து, சுவையோடு சத்தம் சேர்ந்து சுறுசுறுப்பை நமக்கு தரும், பழங்களை நேசிப்போம், பசுமையை பாதுகாப்போம். என்ன நேர்களே, மாம்பழம் ஆப்பிள் கொய்யான்னு ஒரே பழ வகையா வருதுன்னு பாக்குறீங்களா? ஆமா, இன்னைக்கு சர்வதேச பழங்கள் தினம். சோ இன்னைக்கு நாம பழங்களை பத்தி தான் பேச போறோம். பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள், புதிய தோழிகளாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற தோழிகள் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில முதலே எந்த தோழி வந்து நம்ம கூட பேச போறாங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம். இனிம்பில் இனியும் அடுத்த தோழி, வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம், பெரியாம்பட்டையில இருந்து சாந்தி பேசுறேன்.
1: சாந்தி அம்மா, இன்னைக்கு சர்வதேச பழங்கள் தினம், உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும்?
2: எல்லா பழமுமே பிடிக்கும்.
1: எல்லா பழமும் பிடிக்குமா?
2: முக்கியமா மாம்பழம், வாழை, மாதுளம்பழம்.
1: மாம்பழ வாழை முக்கனைகளை பிடிக்கும் சொல்ல வரீங்க?
2: கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும்.
1: ஆமா ஆமா, நிறைய பழங்களை எல்லாருக்குமே பிடிக்கும், அதுல நிறைய சத்தும் இருக்கும். நீங்க தினமும் பழம் சேர்த்துக்கிறீங்களா சாப்பாட்டுல?
2: சேர்த்துக்கிறேங்க.
1: சேர்த்துக்கிறீங்களா? ஜூஸா குடிப்பீங்களா?
2: இல்லைங்க, அப்படியே சாப்பிடுவோம்.
1: அப்படியே சாப்பிடுவீங்க. சிறப்பு சிறப்புமா. நம்ம அன்றாட வாழ்க்கையில கண்டிப்பா நிறைய பழங்களை சேர்த்துக்கணும். வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நார்ச்சத்து கிடைக்கும், ஆப்பிள் சாப்பிட்றதுனால விட்டமின் சி கிடைக்கும், அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே போகலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் தோழி, உங்க பேரு? நலம் நலம், பண்பலையில் அனைவரும் நலம் அம்மா. சொல்லுங்க, இன்னைக்கு சர்வதேச பழங்கள் தினம், உங்களுக்கு பழங்கள் பிடிக்குமா?
3: பழங்கள் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா?
1: கரெக்ட் தான்.

0: உங்களுக்கு பிடிக்குமா?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? சிறப்பு.
1: எனக்கு ரொம்ப பிடிக்கிற பழம் என்ன தெரியுங்களா?
0: சொல்லுங்க.
1: பலாப்பழம்,
0: பலாப்பழம்,
1: வாழைப்பழம், மாம்பழம், மூணு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ சாப்பிட கூடாது.
0: சொல்லுங்க. சரி சரிம்மா, உடம்புடைய நலம் தானே முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பழ வகைகளை நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கலாம் உணவுல.
1: மற்ற பழவங்கள்லாம் சாப்பிடுறோம், நமக்கு பிடிச்ச பழம்னு சாப்பிடும் போது அதுல ஒரு இது இருக்குது இல்ல?
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: நமக்கு பிடிச்சது நமக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பலாப்பழம்னா அப்படியே.
0: சரிங்கம்மா, ஒரு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணையலாம்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கவிப்பாடம், தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பழங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒவ்வொரு வகையான பழங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் பிடிச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க. நம்ம உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம தினமும் உணவில் ஒரு வகையாச்சும் பழங்களை சேர்த்துக்கலாம். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு பிடிச்ச பழமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிக்காத பழமாக இருந்தாலுமே உங்கள் உடம்புக்கு நல்லதுன்னா கண்டிப்பாக அதை சேர்த்துக்கலாம். இணைப்பிலினியா, அடுத்த தொழிலை பார்த்துடலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: மாசிம்பட்டிலிருந்து மகேஸ்வரி மேம்.
0: சொல்லுங்க மகேஸ்வரி அம்மா, இன்னைக்கு சர்வதேச பழங்கள் தினம், உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும்?
3: எனக்கு வந்து பலாப்பழம் பிடிக்கும்.
0: என்ன வரவங்க எல்லாம் பலாப்பழமே சொல்றீங்க? சீசன்ன்றதுனால பலாப்பழம் பிடிக்குமா?
3: எல்லாமே இருக்கும்.
0: ஓகே ஓகே அம்மா, உங்களோட இனிப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருக்கு. இப்போ நல்லா கேக்குது, சொல்லுங்க.
3: அப்புறம் மேம், நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கவிதை சொல்லிருந்தீங்க, அந்த கவிதை சூப்பரா இருந்துச்சு.
0: நன்றி. நீங்க உங்களுக்கு என்ன பழம் ரொம்ப பிடிக்கும்? பலாப்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க, அத தான் விரும்பி சாப்பிடுவீங்களா?
3: ஆமா, அது விரும்பி சாப்பிடுவோம். வந்து மாம்பழம் வீட்டுல வந்து அதிகமா எடுத்துக்குவோம்.
0: ஓகே ஓகே, பழங்களை கண்டிப்பா சேர்த்துக்கலாம். மாதுளம் பழம் சாப்பிடுவீங்களா? பொட்டாசியம் இருக்கு, இது வந்து ரத்த ஓட்டத்திற்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வந்து மாதுளம் பழத்தை கட்டாயமா சேர்த்துக்கலாம். சரிங்களா? நன்றி நன்றி. எனக்கு வந்து எனக்கு மாதுளம் பழம் ரொம்ப பிடிக்கும்.
3: வாழ்க்கையில
0: நம்ம கண்டிப்பா சேர்த்துக்கிட்டோம். நீங்க மாப்பழ வாழை சொல்லுவீங்க, முக்கணிகள் சாப்பிடுறீங்க, அதிக பேர் மாதுளம் பழம் தான் சாப்பிடுறீங்க. ஏன் இந்த மத்த பழம் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? கொய்யா
3: சரிங்கம்மா.
0: நன்றி, பழ வகைகளை உணவுல சேர்த்துக்கோங்க.
3: நன்றி மேம்.
0: நன்றி.

இனிப்பில் இனியக்கூடிய அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம். இனிப்பில் இனியக்கூடிய அடுத்த தோழி வருக. வணக்கம். இனிப்பு சரியா கேட்கல,

0: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் ஜூன் 27 முதல் ஒருங்கிணைந்த லூபஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
1: இம்மையத்தில் லூபஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
0: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111 SKS ஹாஸ்பிடல்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
5: நலம் நலம் அறியாவல் நலம் நலம் அறியாவல்.
4: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த தொழில் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வருக. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் மேம். ஹலோ. வணக்கம் மேம்.
1: வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, உங்களோட பேர் சொல்லுங்க.
2: கமலபட்டில இருந்து தங்கம்மா பேசுறேங்க மேம்.
1: சொல்லுங்க தங்கம்மா, உங்க வீட்ல நீங்க என்ன பழ வகையெல்லாம் சேர்த்து சாப்பிடுவீங்க உணவுல?
2: உணவுலங்களா?
1: மாம்பழம் சாப்பிடுவீங்களா? உங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி பழம் எல்லாம் கொடுப்பீங்க?
2: ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், பேரிச்ச பழம் கொடுப்பேன்.
1: அப்படிங்களா, ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது என்ன மாதிரி கொடுப்பீங்க? தோல் சீவிட்டு கொடுப்பீங்களா, இல்ல இந்த ஜூஸ் மாதிரி கொடுப்பீங்களா, இல்ல அப்படியே உணவோட ஃபுட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி கொடுப்பீங்களா?
2: இல்லைங்க மேம், ஜூஸ் வச்சு கொடுப்பீங்க. ஆப்பிள் பழம் தேவையே. மாதுளம் பழம் எல்லாம் அப்படியே தோலை வச்சுட்டு சாப்பிடுவாங்க.
1: அப்படிங்களா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த தோழி வருக. வணக்கம்.

0: வணக்கம் சொல்லுங்க, அழைப்புல இருக்கீங்க சொல்லுங்க.
1: சுதா பேசுறேங்கம்மா.
0: சுதா சொல்லுங்கம்மா, நீங்க உணவுல என்ன மாதிரி பழ வகைகளை சேர்த்துக்கிறீங்க? செவ்வாழைப்பழம். அன்றாட உணவுல எல்லா வகையான பழ வகையும் நீங்க சேர்த்துக்கணும் சரிங்களா? செவ்வாழை பழத்துல என்ன நன்மை எல்லாம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். அப்படிங்களா? சரிங்க, தினமும் உணவுல நல்ல பழ வகைகளை சேர்த்து சாப்பிடுங்க சரிங்களா? இந்த செவ்வாழை சாப்பிடுறதுனால செரிமானத்துக்கு உதவும், உடலுக்கு நிறைய ஆரோக்கியத்தும் தரும் சரிங்களா? ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, அவங்க பேர் சொல்லுங்க. ராஜஸ்வரிமா, நிகழ்ச்சி கேட்டீங்களா?
2: என்னம்மா?
0: நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா? இதுக்கு முன்ன போன வரைக்கும் கேட்டீங்களா? சொல்லுங்க, நீங்க உங்களோட உணவுல என்ன வகையான பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிறீங்க? எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க? பழமாவே எடுத்துக்கிறீங்களா இல்ல ஜூஸ் எடுத்துக்கிறீங்க?
2: ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாதா ஊட்டாத சோறு மாமழம் ஊட்டும்னு சொல்லுவாங்க.
0: அப்படிங்களா? அந்த பழமொழிக்கான அர்த்தம்
2: மாமழம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா சாப்பிடலாம்.
0: அப்படிங்களா?
2: அப்புறம் தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிடுவோமா?
0: ரொம்ப நல்லது.
2: எல்லா பழமுமே சாப்பிடுவேன், மாதுளம்பழம் வாழைப்பழம் எல்லாமே வாங்கி வச்சு சாப்பிடுவேன்.
0: நாவல்பழம் சீசன் இல்லைங்களா, அதெல்லாம் கண்டிப்பா சீசன் அப்போ சாப்பிட்டுக்கணும்.
2: அதெல்லாம் பழம் வந்து வெள்ளம் போட்டு அதை இது பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு.
0: நீங்க சொல்லும் போதே அந்த ஃபீல் தெரியுது. சரி, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
2: நன்றிமா.
0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்மா, அழைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. தமிழ்செல்வி சொல்லுங்கம்மா, உணவுல பழ வகைகளை சேர்த்துக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மை தருது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க.
3: பழம் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுறது வந்து ராம்சி தான் சாப்பிடுவோங்க.
0: ராம்சி, இது ஒரு புதிய பழமா இருக்கு போல.
3: அத பத்தி சொல்லுங்க. கேன்சர் வராதுன்னு சொல்லுவாங்க.
0: அப்படிங்களா? அது என்ன மாதிரி சீசன்ல
3: சாப்பிடுறது?
0: அப்படிங்களா? என்ன மாதிரி சீசன்லலாம் அது கிடைக்குமா? எல்லா ஆண்டுல எல்லா காலங்களும் கிடைக்குமா இல்ல அதுக்கு சீசன் தனியா இருக்குங்களா? சீசன் தானே.
3: இத்தனை வகைகள் தான் கிடைக்கும்.
0: அப்படிங்களா? சரி, வேற என்ன பழம்லாம் உங்களோட அன்றாட வாழ்க்கையில சேர்த்துக்கிறீங்க?
3: மாதுளம்பழம் சேர்த்துக்கோங்க.
0: மாதுளைப்பழம் அதுல நிறைய நன்மை இருக்கு.
3: எல்லாம் கிடைக்கிறது சாப்பிடுவோம்.
0: பழமாவே மட்டும் எடுத்துக்கிறீங்களா இல்ல இந்த
3: பழச்சாறு போட்டுக்கோங்க, மாம்பழம் இந்த சீதாப்பழம் அப்படியே சாப்பிடுங்க.
0: சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி மாலைப்பில் இணைந்ததற்கு.

0: ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்னர்
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால் திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய்கவர் போன்றவற்றை தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவசம்பட்டி மீனா

0: என்டர்பிரைசஸின் புதிய கிளை வெண்ணாம்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131.
1: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
2: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
1: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
2: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
1: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
2: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
1: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
3: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
2: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
1: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
2: அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
1: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
2: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
4: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: பண்பலையில் நேரம் தற்போது 11:47. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. இன்றைய சர்வதேச பழங்கள் தினம் என்பதால் நாம் நிறைய பழங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பழங்கள் அப்படின்னாலே உணவுக்கு, நம்ம உடலுக்கும் உறுதியை தரக்கூடியது. அதிகபட்சமாக நம்ம பழங்கள் நிறைய பேர் சேர்த்துக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா, பழங்கள் விற்கிற விலையாகட்டும், நிறைய விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி பழங்களை எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்வதால் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடியது. அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், யாருன்னு பார்க்கலாம்.
6: இன்னைக்கு
5: சர்வதேச பழங்கள் தினம் இல்லையா? நம்ம பழங்கள், நிறைய பழங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்.
6: ரொம்ப பேரிச்சம்பழம் பிடிக்கும் மேம்.
5: உங்களுக்கு பிடிச்சது பேரிச்சம்பழமா?
6: நல்லதுதான்.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்த நேயரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
5: தேன்மொழி, தேன்மொழி, உங்களுக்கு பிடித்த பழங்கள் பத்தி சொல்லுங்க.
7: எனக்கு பிடிச்ச பழம்னா சீதாப்பழம் பிடிக்குமா, கொய்யா பழம் பிடிக்கும், நாகப்பழம்,
5: காரப்பழம்,
7: சூரப்பழம்.
5: சரி சரி சரி சரி,
7: நாங்க காட்டு பாட்டுங்கிறோம், அதனால இந்த மாதிரிலாமா எங்களுக்கு பிடிக்கும்.
5: இதெல்லாம் சீசன்ல கிடைக்கிற பழம் இல்லையா? வருஷம் முழுக்க கிடைக்கக்கூடிய பழங்களும் ஒரு சிலது இருக்கு, சீசன்ல கிடைக்கக்கூடிய பழங்களும் இருக்கு இல்லையா? சரி, நல்லது. கோடைகால பழங்கள் அப்படின்னதெல்லாம் ஒரு சிலது இருக்குல்ல, சொல்லுங்களேன். இப்போ இப்ப கோடை காலத்துல
7: மாம்பழம்,
5: நாகப்பழம், எலுமிச்சம்பழம் வருஷம் முழுக்க

0: கிடைக்கக்கூடியதாச்சே.
1: ஆமாம்மா, அது அந்த லிஸ்ட்ல போயிடும்.
0: ஆமாம்மா, சரி சரி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றிம்மா.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம்.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: சுகந்தி அன்பழகன் பேசுறேன் மேம்.
0: சுகந்தி அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க பனந்தூர்ல இருந்து பேசுறோம் மேம். எந்த எந்த சீசன்ல என்னென்ன பழம் கிடைக்குதோ அந்த பழம் அவாய்ட் பண்ணாம எடுத்துக்கணும் மேம்.
0: கண்டிப்பா.
1: ஒவ்வொரு பழத்திலயும் ஒவ்வொரு தனிப்பட்ட சத்து பொருட்கள் இருக்குது. எல்லா பழமும் ஒவ்வொரு குணம் இருக்குது. அது வந்து நம்ம உடம்புக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து ரொம்ப செலவு பண்ணி எடுத்து சாப்பிட்டாதான் அது பெனிஃபிட் அதிகம் எல்லாம் நினைக்க கூடாது மேம். நம்ம இயல்பா கிடைக்கிற பழம் பாருங்கன்னா சீதாப்பழம், காரப்பழம், இலந்த பழம், ஈசம்பழம், சூரப்பழம், பப்பாளி பழம், எலுமிச்சம் பழம், அதெல்லாம் ஹீட் குறைக்கும் மேம்.
0: நிச்சயமா, நிச்சயமா. நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய பழங்கள் தான். ஏன்னா ஒரு சில பழங்கள் விலை அதிகமா இருக்குன்னு சொல்லி நம்ம வாங்காம விட்டுருவோம்.
1: ஏழைகள் இருக்கிறாங்களா, அவங்க எல்லாம் இவ்வளவு போட்டு காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது மேம். அதனால அதுவும் யூரியா, உரம், மருந்து இல்லாத பழங்கள் இதெல்லாம் நம்ம அதிகமா எடுத்துக்கணும், அந்த மாதிரி பழங்கள்.
0: நிச்சயமா, நிச்சயமா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே இதை ஏத்துக்க வேண்டிய விஷயம், புரிஞ்சுக்கணும். நிச்சயமா எல்லாருமே, பெண்கள் வந்து குறிப்பா அவங்க உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா அது குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம், இல்ல வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்க சாப்பிட்டோம், பெரியவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு
1: விட்டுருவாங்க.
0: ஆமா,
1: பொண்ணு கொடுக்கலாம் அப்படி எடுத்துட்டு வந்து தருவாங்க.
0: அதோட நம்ம உடல் நலத்தையும் பாக்கணும். குடும்ப பெண்கள் அவங்க நல்லா இருந்தாதான், அவங்க உடம்ப பாத்துக்கிட்டாதான் மத்தவங்கள பாத்துக்க முடியும். அருமையான கருத்துமா, ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. நன்றி, நன்றி.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது பூவே பெண் பூவே. உலக பழங்கள் தினம் இன்றைக்கி அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய பழங்களை பற்றி பேசணும். நிறைய பழங்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அல்லது பருவகால பழங்கள் எதெது எந்தெந்த சீசனில் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணும். நிறைய தோழிகளும் கலந்துக்கிட்டு பழங்களில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்களோட நிலைப்பாட்டையும் சொன்னாங்க. ஒட்டுமொத்தமாக பழங்கள் அப்படின்னாவே உடலுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற உணவு சமைத்த உணவு மட்டும் அல்லாது நமக்கு எப்போவுமே வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பழங்கள் அல்லது சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம உடலுக்கு தேவையானதை பேணி பாதுகாத்துக்கணும். பெண்கள் குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே பழங்களை எப்பப்போ எந்தெந்த பழங்கள் கிடைக்குதோ அதை அவாய்ட் பண்ணாமல் அந்த பழங்கள் கிடைக்கிறத அப்படியே எடுத்துக்கணும். நாம் இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டுருக்கோம். நம்ம அடுத்த இணைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா.

0: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் ஜூன் 27 முதல் ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
1: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
0: லூப்பஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9999441152 SKS ஹாஸ்பிடல்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: நேரம் முற்பகல் 11:55 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பின் பூவே. இன்று சர்வதேச பழங்கள் தினம். இதை குறித்து தான் நம்ம

0: தோழிகள்கிட்ட உங்களுக்கு என்ன பழம் பிடிச்சிருக்கும் அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் கேட்டோம். நிறைய தோழிகள் அவங்களுக்கு பிடிச்ச பழங்களை சொன்னாங்க. அடுத்த தோழி என்ன பழம் சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: முற்பகல் வணக்கங்கம்மா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து
1: அய்யம்புத்தூர் கலைச்செல்விங்கம்மா.
0: சொல்லுங்க கலைச்செல்விம்மா, உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும்?
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது மாதுளை ரொம்ப பிடிக்குங்கம்மா. அடுத்து மாம்பழம் பிடிக்குங்கம்மா. அது சாப்பாட்டோட சாப்பிடும் பொழுது கட் பண்ணி வச்சு சாப்பிடும் பொழுது அது வந்து நல்ல ஜீரண சக்தியை கொடுக்குங்கம்மா. மாம்பழம்
0: மாங்காவா சாப்பிடுவீங்களா, மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிடுவீங்களா சாப்பாட்டோட?
1: அந்த ஏதோ ஒரு இந்த எலுமிச்சம்பழம் சாப்பாடு அப்படி இப்படி அதுக்கு வந்து கடிச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். நெல்லிக்கனி, நெல்லிக்கனி எனக்கு ரொம்ப பிடிக்குங்கம்மா.
0: புளிப்புன்றதுனாலயா இல்ல மரம்
1: புளிப்புன்றதும்
0: வச்சிருக்கீங்களா?
1: இல்லைங்கம்மா, அது ரொம்ப சத்து, சி வைட்டமின் இருக்கு இல்லைங்கம்மா, அதுல நிறைய சத்துக்கள் இருக்குங்கம்மா.
0: சரிங்க, அதாவது எந்த
1: நெல்லிக்கனி
0: பழத்தையும்
1: எனக்கு ரொம்ப
0: விட்டுறது
1: ரொம்ப
0: இல்லை
1: பிடிக்கும்.
0: கலைச்செல்வியம்மா, எந்த பழத்தையும் விட்டுறது இல்லை, எல்லாத்தையும் வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றீங்க சரியா?
1: ஆமாங்கம்மா, நீங்களும் நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருங்க.
0: கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டு ஹெல்த்தியா இருப்போம். சிறப்பா சொன்னீங்க, நன்றி இணைந்தமைக்கு.
1: நன்றிங்கம்மா,
0: நன்றி
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி. அடுத்த தோழி வணக்கம். இணைப்பிலிருந்து விட்டுவிட்டாங்க. நேரம் முற்பகல் 11:57 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பூவே பின் பூவே. அடுத்து நம்ம கூட இணையிற தோழி வந்து என்ன பழம் சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
2: மணிமேகலை அங்கனாம்பூர்ல பேசுமா?
0: சொல்லுங்க மணிமேகலை, அங்கனாம்பூர்ல என்னென்ன பழங்கள்லாம் கிடைக்குது? கிடைக்காத பழமே இல்லைன்றீங்களா?
2: நான் வளர்ந்த இடத்துல வேணா பழம் நிறைய கிடைச்சது.
0: எந்த இடத்துல வளர்ந்தீங்க?
2: நாங்க வந்து கிராமத்து பகுதி, அதாவது நாகாவதி அணை.
0: நாகாவதி அணை, அங்க நிறைய நாவல் பழம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்வாங்களே. ஆமாவா?
2: எல்லா மரங்களும் இருக்குங்கம்மா.
0: எல்லா மரமும் இருக்கு,
2: வச்சு வளர்த்தா இருக்கும.
0: வச்சு வளர்த்தா இருக்கும். நீங்க வளர்ந்தப்ப வச்சு வளர்த்துருக்கீங்க?
2: அப்பா அம்மா வச்சது வளர்த்தது, தாத்தா வச்சு வளர்த்தது.
0: அப்படி
2: சப்பாத்தி களியில் கிடைக்கல அந்த பழம் சாப்பிட்டுருக்கோம். அது காட்டுல தானா முளைக்கிறது தானே செடியில.
0: ஆமா ஆமா, என்ன அந்த சைடு ஃபுல்லா காடு தானே.
2: இதாம பார்த்து பொறுமையா எடுத்து சாப்பிடுவோம் சின்ன வயசுல. அது ரொம்ப ஹெல்த்தும் கூட.
0: சரி, இப்ப நீங்க உங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பழங்கள் எல்லாம் குடுக்குறீங்களா? ஊருக்கு அது போனா எடுத்துட்டு வந்து
2: அவங்க சாப்பிட மாட்டாங்கம்மா.
0: சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் தெரியலையா, பிடிக்கலையா?
2: சொல்லுங்கம்மா.
0: இல்ல அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நீங்க கொடுத்து பழக்கலையா, இல்ல அவங்களுக்கு அது பிடிக்கலையா?
2: வீட்டுல நார்மலா இருக்கக்கூடிய பழங்களே சாப்பிட மாட்டேன்றாங்கம்மா.
0: இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அதாவது கையும் வலிக்க கூடாது, வாயும் வலிக்க கூடாது, நீங்க ஜூஸா கொடுத்தா நான் எடுத்து குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்காங்க.
2: கண்டிப்பா அப்படித்தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம்.
0: அப்படிதான் போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க?
2: கண்டிப்பா.
0: சரி, என்னென்ன ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறீங்க?
2: மாதுளை ஜூஸ். ஏன்னா அது கொஞ்சம் அடிக்கடி வயிற்று வலி சொல்லுவாங்க, அதனால வந்து மாதுளை ஜூஸ் போடுவோம். நல்ல பசிக்கு எடுக்கும் குழந்தைங்களுக்கு.
0: மாதுளை ஜூஸ் போடும்போது நம்ம வடிகட்டி தானே கொடுத்தாங்க, அந்த கொட்டைங்கள்லாம் வந்து நம்ம இதாயிடும் இல்லையா? ஆனா நம்ம என்ன சாப்பிடுறது தானே நல்லது, வாய்க்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும்.
2: கண்டிப்பா சாப்பிடுறது நல்லது. அவங்களுக்கு என்னன்னா சாப்பிடுறது ஒரு பெரிய வேலைன்னு நினைக்கிறாங்கம்மா.
0: சாப்பிடுறதே அவங்க இல்ல, அவங்க என்ன வேலையை தான் செய்வாங்க? ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே அதுதான் யோசிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க.
2: பெரிய வேலை. விளையாட்டு விளையாட்டா இருக்கும் போது குடுத்தும் போது சாப்பிடும் போது அவங்க விளையாடுறது தடைப்படுதுன்னு நினைக்கிறாங்க. ஜூஸா கொடுத்தா ஒரு 5 நிமிஷம் குடிச்சிட்டு தூக்கி வச்சு போயிட்டே இருக்கலாமே அப்படின்ற எண்ணம்.
0: டைரக்டா எனர்ஜி உடனே வந்து கிடைக்கிற மாதிரி அப்படியே குடிச்சிட்டு போய் விளையாடணும்னு நினைக்கிறாங்க.
2: ஆமா, அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பாங்க, அவ்வளவுதான். இது மட்டும் தான் குடிக்கிறது, வேற எதுவும் சாப்பிடறது இல்ல.
0: சரி, சாலட்லாம் நீங்க பண்ணி கொடுக்க மாட்டீங்களா?
2: இல்லம்மா, அதுல சாப்பிடறதே இல்லை.
0: சாப்பிடுறதே இல்லை. சரிங்க,
2: ஏன்னா அவங்க வித்தியாசமான பிள்ளைங்களா இருக்காங்க.
0: எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே.
2: கண்டிப்பா.
0: சரிங்க மணிமேகலை, அழகா சொன்னீங்க, நன்றி. நிறைவா ஒரு தோழிக்கிட்ட நம்ம கேட்டுருவோம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம். யாருக்கு புஷ்பா பேசுறேன்?
0: சொல்லுங்க புஷ்பா, நீங்க என்ன பழம் பத்தி சொல்ல போறீங்க?
3: நாங்க அத்திப்பழம்.
0: அத்திப்பழம். எப்படி நீங்க கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடுங்களா, இல்ல நேச்சுரா மரத்துல இருந்து கிடைக்கிறதா?
3: மரத்துலயே கிடைக்குதுப்பா, இப்ப கூட இருக்குது எங்க வீட்டாண்ட.
0: அப்படியா? கொஞ்சம் இந்த பக்கம் கொடுத்து அனுப்புறது.
3: அட்ரஸ் தெரியாது.
0: அட்ரஸ் தெரியாது. சரி, ஏலகிரி தானே, நான் வந்து வாங்கிக்கிறேன்.
3: ஏலகிரில? நீங்க ஏலகிரியா?
0: ஏலகிரின்னு சொன்னா வந்து வாங்கிக்க வேண்டியது தானே. சரி, வேற என்ன பழம் பிடிக்கும்?
3: வேற நாகப்பழம், அச்சி பழம், சப்பாத்தி களி, நாகேரி பழம்னு வாங்க.
0: ஆமா ஆமா. சரிங்க, ரொம்ப அழகான, அதாவது ரொம்ப வந்து பழமையான, சின்ன வயசுல வந்து இப்போ நம்ம இப்பெல்லாம் வந்து கதைகள்ல கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பழங்கள்.

0: அதாவது இந்த சப்பாத்தி கல்லி பழம் அதெல்லாம் வந்து சொன்னீங்க. நன்றி புஷ்பா, நன்றி நன்றி.
1: நன்றி.
0: பழங்கள் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு உடனே எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அதாவது நம்ம எவ்வளோ தான் சாப்பாடு சாப்பிட்டாலுமே அது சீக்கிரமாக ஜீர்ணாயிட்டு அதோடய எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இந்த பழங்கள்லாம் வந்து ஜூஸாவோ இல்லை அப்படியேவோ சாப்பிட்ட உடனே, இப்போ எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம சமைச்சு சாப்பிட கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் அதுக்குள்ளே வந்து இந்த பழங்களை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி சத்து என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ வந்து பழங்களில் நன்மைகள் நிறைய இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இந்த பழங்களில் தான் இருக்குது. அதனால் நிறைய பழங்களை சாப்பிட்டு நம்ம எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வோமா. நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவே பின்பூவே. இன்று சர்வதேச பழங்கள் தினத்தை குறித்து நம்ம இந்த பழங்கள்லாம் என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத பற்றி தோழிகள் கூட பேசணும். நன்றி நேர்களே.

நேர்மறுப்புகள் 12:02. நேர்களின் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 12:10 களத்தில் சந்திப்போம் என்று தர்மபுரி கைப்பந்து விளையாட்டு வீரர் கே தீபாஞ்சி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சுழல் காப்பும் அறிவிப்புகள், தொடர்ந்து மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், இன்று காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை, திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலை காற்றலையில கேட்டு ரசிக்கணுமா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்று திரைப்படம் உங்க பேரு மற்றும் முறை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0434242444030 என்ற எண்ணிற்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3:00 கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில், மாலை 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி, இன்று எல் சாகுபடி சுஞ்சல் நத்தம் சி மாது அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளந்தென்றல் இன்று விளையாட்டு வினாடி வினா, 8:30 எரப்பட்டி சி சாய் மருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள் இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் வலம் வரும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேர்களை உங்கள் நினைவிற்காக பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
1: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேயர்கள், இனி கேட்கலாம் உங்கள் களம். களத்தில் சந்திப்போம். இன்றைய களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியைச் சார்ந்த வாலிபால் விளையாட்டு வீரர் கே தீபாஞ்சி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன்.
6: என்னுடைய பேர் வந்து தீபாஞ்சி, நான் நல்லம்பள்ளியிலிருந்து வந்திருக்கேன்.
7: சரிங்க, உங்க அப்பா அம்மா பேர் சொல்லுங்க.
6: அப்பா பேர் வந்து குப்புசாமி, அம்மா பேர் வந்து மாதம்மாள்.
7: சரிங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
6: நான் வந்து ஆரம்பத்தில்

0: முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன்.
1: என்னுடைய பேர் வந்து தீபாஞ்சி, நான் நல்லம்பள்ளியிலிருந்து வந்திருக்கேன்.
2: சரிங்க, உங்க அப்பா அம்மா பேர் சொல்லுங்க.
1: அப்பா பேர் வந்து குப்புசாமி, அம்மா பேர் வந்து மாதம்மாள்.
2: சரிங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து ஆரம்பத்துலேருந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்கேன். 1வதுலேருந்து 5வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அதுக்கப்புறம் வந்து மேல்நிலை பள்ளி வந்து நல்லம்பள்ளியில் வந்து படித்தேன், 6வதுலேருந்து 12th வரைக்கும். அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர் வந்து ராமகிருஷ்ணா வித்யாலயாவில் வந்து யூஜி பண்ணியிருக்கேன், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். அடுத்துட்டு வந்து பிஎட் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம், எம்எஸ்சி வந்து நேஷனல் காலேஜ் ஆஃப் திருச்சி, அண்ட் எம்ஃபில் அண்ட் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் திருச்சி ஜமால் முகமது காலேஜ்.
2: சரிங்க, நீங்க வந்து நீங்க ஆரம்பத்துல வந்து சிறு வயதுல இருந்து இந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் இருந்தீங்களா? ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிஹெச்டி போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சா, இல்ல வேற ஏதாவது கனவோட இருந்தீங்களா நீங்க?
1: எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்னது, எங்க ஊர் வந்து வாலிபால்ல வந்து மாநில அளவிலான சிறந்த வீரர்கள் இருந்தாங்க. சோ அவங்கள பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு வந்து அது மேல ரொம்ப ஈடுபாடு அதிகம் ஸ்போர்ட்ஸ்ல. ஆரம்பத்துல இருந்தே நான் வந்து உடற்கல்வி ஆசிரியரா இல்ல வந்து ஒரு கோச்சா, வாலிபால் கோச்சா தான் போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணி என்ன வந்து ஒரு லெவலுக்கு மேல கொண்டு வந்துட்டாங்க, வேற இதுல கொண்டு வந்துட்டாங்க.
2: பொதுவாகவே வந்து விளையாட்டு அப்படின்னாவே பேரண்ட்ஸ் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுலதான் போவாங்க. இருந்தாலும் நீங்க அவங்க காட்டின பாதையும் சரியான பாதை தான். ஏன் அப்படின்னு சொன்னாக்கல, இந்த கல்வி அப்படின்ற பட்சத்தில் நீங்க இன்னைக்கு பிஹெச்டி ஒரு டாக்டரேட் வாங்குற அளவுக்கு நீங்க வந்திருக்கிற பட்சத்தில் அது பெற்றோர் அவர்களுடைய பெரிய பங்களிப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்க, அம்மா அப்பா என்ன வேலை செய்யறாங்க?
1: அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அம்மா வந்து இப்போ இந்தியன் ரயில்வேல இருந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
2: சரி, உங்களுக்கு வாலிபால் ரொம்ப பிடித்த விளையாட்டு அப்படின்னு சொல்றீங்க, என்ன காரணத்துக்காக அந்த வாலிபால் மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு?
1: அது ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், எங்கள் ஊர்ல வந்து தலை சிறந்த வாலிபால் பிளேயர் வந்து
2: இன்ஸ்பிரேஷன்
1: தான். ஸ்கூல் லெவல்ல வந்து காம்படிஷன்ல வந்து எங்களுக்கு எடுக்கும்போது வந்து 6வதுல இருந்தே நாங்க சின்ன வயசுல இருந்தே நாங்க அது மேல ஈடுபாடு வந்து எங்களுடைய கோச், அப்புறம் வந்து எங்களுக்கு எங்க மாமா, அதுக்கப்புறம் ரிலேஷனு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணதுனால எங்களுக்கு அது மேல வந்து ஒரு ஈடுபாடு அதிகமாயிருச்சு. நாங்க ஒரு 4 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே வந்து அதுல தான் நாங்க கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈடுபாடோட இருந்தோம். அது இயற்கையாவே எங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்துருச்சு. ஸோ அதுல இருந்து மேல் மேலும் நாங்க வந்து பிடி எங்களுடைய உடற்கல் ஆசிரியர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணதுனால நாங்க ஒரு லெவலுக்கு ஸ்டேட் லெவலுக்கு வந்து பிளேயரா உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது ஸ்கூல் லெவல்ல இருந்த ஆசிரியர் தான்.
2: பள்ளி காலத்து ஆசிரியர் வந்து இன்னுமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். சரிங்க, உங்களுக்கு அந்த ஸ்கூல் லெவல்ல அந்த பிடி சார் வந்து என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க?
1: அவர் வந்து காலையிலும் ஈவினிங் வந்து ரெகுலரா வந்து பிராக்டிஸ் பண்ணோம். நிறைய வந்து காம்படிஷன் மேட்சுக்கு, பிரைஸ் மேட்சுக்கு, ஊர் பிரைஸ் மேட்சுக்கு வந்து கூட்டிட்டு போவாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நல்லா இப்படிதான் விளையாடணும், அந்த மாதிரி ஊர் சீனியர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் விளையாடணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கற்றுக் கொடுத்ததான் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு உருவாக காரணமாக இருந்தது.
2: சரிங்க, இப்போ இந்த வாலிபால் அப்படின்னா எப்படி விளையாடுறது?
1: வாலிபால் வந்து மொத்தம் 6 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து மெயின் பொசிஷன் வந்து செட்டரும் அண்ட் லிப்ரோ தான். ஏன்னா ஒரு ஆப்போசிட் டீம் வந்து அடிக்கிறாங்கன்னா அது வந்து எடுத்து கொடுத்து டீம் வந்து விளையாட வைக்கிறது வந்து லிப்ரோ. அண்ட் கோஆர்டினேஷனாக ஒரு டீம் வந்து ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் மைண்ட் கேம் ஆட வைக்கிறது வந்து செட்டர் தான். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வாலிபால் கேமில் வந்து கிரிட்டிக்கலான வந்து பொசிஷன்னா லிப்ரோவும் அண்டு செட்டர் தான். அண்ட் வந்து அப்பன்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதும், ஓரளவுக்கு எல்லாமே டீமை கொண்டு வந்துடலாம். அப்பன்ஸு அண்டு வந்து ஆல்ரவுண்டர் கையில் தான் இருக்குது, கொஞ்சம் டீமை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி மேனேஜ்மெண்ட் பண்ணுற வரைக்கும்.
2: சரிங்க, நீங்கள் மேட்ச் எல்லாம் வெளியில் போயிருக்கீங்களா?
1: வெளியில் போயிருக்கேன்.
2: மேட்ச் எங்கே போயிருக்கிறீங்க? அதோடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: மேட்ச் வந்து ஊர் டீமுக்கும் ஸ்கூல் லெவலுக்கும் ஊர் லெவலுக்கு வந்து வெளியில போயிருக்கோம். மதுரை, புதுக்கோட்டை, துவரங்குறிச்சி, அதுக்கப்புறம் ஒரு டைம் சென்னை போயிருக்கோம், அதுக்கப்புறம் ஒட்டனூர் போயிருக்கோம். ஒட்டனூர் வந்து மறக்க முடியாத மேட்ச். எங்களுடைய ஊர் தருமபுரி டீமை வந்து அப்பதான் ஃபர்ஸ்டா களம் இறங்கும் போது சின்ன அணின்னு சொல்லிட்டு அங்கே டீமை வந்து கிண்டில் பண்ணாங்க. அந்த மேட்ச்ல பங்கேற்ற எல்லா அணியும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம், பெரிய பெரிய நேஷனல் லெவலில் விளையாடின டீம் பங்கேற்ற அணி எல்லாமே. அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒட்டனூர் டீம், ஒட்டனூர் ஊர் மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அந்த மேட்ச்ல வந்து என்னுடைய மறக்க முடியாத என்னன்னா, எங்களுக்கு ஆப்போசிட்டா சென்னை கஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் விளாடினாங்க. அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து இன்டர்நேஷனல் பிளேயர். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக விளையாடும் போது எங்களுக்கு ஒரு பயமாகவும் ஒரு இதாகவும் இருந்துச்சு. ஆனால் எங்கள் டீம்

0: வந்து அஃபன்ஸா இருந்த ராஜ்குமார், ஆசி தம்பி, தலை சிறந்த பிள்ளைகள் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணதுனால அன்னைக்கு மறக்க முடியாத நல்லம்பள்ளினா ஒரு டீம், இந்த மாதிரி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த அளவுக்கு ஒரு டீம் இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு வந்து கொண்டு வந்தது அந்த மேட்ச் தான். அப்ப வந்து நெருப்பூர் ஒட்டனூர் ஊர் மக்கள் வந்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மேட்ச்ல தான் நல்லம்பள்ளின்னு தர்மபுரியில இப்படியேப்பட்ட ஒரு டீமா அப்படின்ற பேர் அளவு கொண்டு வர அளவுக்கு நல்ல மேட்சா இருந்தது. அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு எங்களுக்கு, மறக்க முடியாத மேட்ச் அது.
1: அதே போல வேறு மாவட்டங்கள்ல நீங்க மேட்ச் விளையாண்டதா சொன்னீங்க, மதுரையோ மதுரை போன்ற இடங்கள்ல வந்து மேட்ச் விளையாண்டதா சொன்னீங்க, அதோடைய அனுபவங்களை குறித்து.
0: எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே மதுரை டிஸ்ட்ரிக்ட், இது தவரங்குறிச்சி என்ற ஊரில் வந்து ப்ரைஸ் மேட்ச் நடந்துச்சு. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்ததுனால எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு டீமாக நாங்கள் போயிருந்த போது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அங்கே அடிச்சோம், நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தோம். அப்போ வந்து ஆப்போசிட் டீம் விளையாடுது வந்து என்ன சின்ன சின்ன பசங்களாக இருக்கீங்க, அவங்கள ஈஸியாக வெளியே அனுப்பிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ மறக்க முடியாது, அதுவும் மறக்க முடியாத மேட்ச் தான். அந்த மேட்ச்சில் வந்து அதே எங்களுடைய பிளேயர் வந்து ராஜ்குமார் வந்து பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கினார். அங்கேயும் தலை சிறந்த ஒரு மேட்ச் எங்களுக்கு அணிஞ்சது. ஊர் அங்கேயும் ஊர் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க, எங்களுடைய திறமையை வந்து அங்கே பாராட்டினாங்க. ரெண்டாவது வந்து மதுரை மேட்சுக்கு போயிருந்தோம். அங்கே போயிருந்ததுல நிறைய பிளேயர்களை வந்து நாங்கள் இவங்க அவங்கள பார்த்து கற்றுக்கணும், இப்படி தான் விளையாடணுமா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிளேயர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் மீட் பண்ணோம். ரெண்டாவது வந்து அங்கே பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாடினாங்க, எங்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இன்னொரு இடத்துல வந்து புதுக்கோட்டையில் விளையாடணும். புதுக்கோட்டையில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஜமால், திருச்சி ஜமால் டீம்னாவே கொஞ்சம் நல்லா வெயிட்டான டீம். அவங்களுக்கு ஆப்போசிட்டா நாங்க விளையாடும் போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு, அவங்களே நாங்க வின் பண்ணோம். அது எங்களுக்கு மறக்க முடியாத மேட்ச் அது.

0: இப்போ நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணுறதா சொல்கிறீங்க ஃபிசிக்ஸில், என்னத்தை பற்றி நீங்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கீங்க?
1: நாங்கள் வந்து அல்ட்ராசோனிக் அப்படின்ற டாப்பிக்கில் இதுலேருந்து நாங்கள் ரிசர்ச் போயிட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கெமிக்கலுக்குள்ளே என்ன பாண்டிங் எவ்வளோ இருக்குது, அதனோட ரேஞ்சு, சப்போஸ் இது வந்து பயாலஜிக்கலாக வேற எதனா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கியூர் பண்ண முடியுமா அப்படின்றத பத்தி தான் நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணிடுவோம்.
0: சரிங்க, இப்போ நீங்க நிறைய மேட்சுக்கு போயிருப்பீங்க, உங்களுக்கு ஜூனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க?
1: எங்களுக்கு கீழே இருக்கிற ஜூனியருக்கு எல்லாமே ஒரே இதுதான் வந்து கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கணும். ரெண்டாவது வந்து கெட்ட தீய பழக்கத்துல இருந்து எதுவும் போகக்கூடாது. ஃபிட்னஸ் முக்கியம், ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு வந்து ஃபிட்னஸ் முக்கியம், ஈகோ இருக்கக்கூடாது. எதிரணியாக இருந்தால் கூட வந்து மதிக்கக்கூடிய அந்த ஒழுக்கம் இருக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், மெயினாக ப்ராக்டிஸ். டிசிப்ளின் தான் முக்கியம், டிசிப்ளின் இருந்தாவே, ப்ராக்டிஸ் கேம் கொஞ்சம் இருந்தாவே மேலே வந்துடலாம். டிசிப்ளின் தான் மெயின்.
0: சரிங்க,
1: அண்டு ஹார்ட் ஒர்க்.
0: ஹார்ட் ஒர்க். சரிங்க, நீங்கள் வந்து வாலிபாலை தவிர்த்து வேற என்ன விளையாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும்?
1: வாலிபால் தவிர்த்து கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட்ல விளையாடும் போது எங்களுக்கு ஒரு ஞாபகம் இருந்தது, நான் யூஜி படிக்கும் போது ராமகிருஷ்ணா மிஷின் வித்யாலயில இருந்து யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது இன்டர் காலேஜ் மேட்ச் நடந்துச்சு. அப்போ வந்து எங்களுக்கு வந்து காலேஜ் டீமே ஆப்போசிட்டா விளையாடினாங்க. அவங்க கிட்ட ஆப்போசிட், அவங்களுக்கு எதிராக விளையாடும் போது நாங்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணோம். அது வந்து மறக்க முடியாத எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அந்த அணியில வந்து சவுத் ஜோன் விளையாடின பிளேயருக்கு ஆப்போசிட்டா நாங்கள் விளையாடினோம். அது வந்து மறக்க முடியாத மேட்சா இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் நாங்கள் தான் வின் பண்ணோம். அதுல வந்து நல்ல ஃபீல்டிங் பண்ணதான் எனக்கு வந்து பெஸ்ட் அவார்ட் கொடுத்தாங்க. நான் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவேன், நல்லா கேட்ச் பிடிப்பேன். ஸோ எங்கள் டீமுக்கு வந்து ஃபீல்டிங்னாவே வந்து என்னை தான் வந்து பெஸ்ட் பிளேயராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதை விட்டு ஃபுட்பால் விளையாடுவோம். ஃபுட்பால் வந்து காலேஜ் லெவலில், சும்மா இன்டர் காலேஜ் லெவலில் தான் விளையாடுவோம். அந்த அளவுக்கு இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் சாஃப்ட் பால் இருக்குது, சவுத் ஜோன். அதே யூஜி படிக்குமா சாஃப்ட் பால் வந்து சவுத் ஜோன் கூட்டிகிட்டு போனாங்க. சவுத் ஜோன் வந்து சாஃப்ட் பால் வந்து மேக்ஸிமம் நிறைய ஊர் மக்களுக்கு வந்து சாஃப்ட் பால்னா என்னன்னு தெரியாது. ஃபாரின் கண்ட்ரியில் மட்டும் தான் இது வந்து விளையாடுனாங்க. ஒரு சில காலேஜில் மட்டும் தான் வந்து சாஃப்ட் பால்ன்றது கேமே இருக்குது. ஸோ ராமகிருஷ்ணாவில் இருக்குது, அங்கே நல்ல நல்ல பிளேயர்களாக உருவாக்குறாங்க. சவுத் ஜோன் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு யூனிவர்சிட்டி கொடுத்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு அங்கே காலேஜ் ஹெல்ப் பண்ணுவாங்க.
0: சரிங்க, இந்த சாஃப்ட் பால் குறித்து நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், அது எப்படி விளையாடணும், அவன் என்ன அப்படின்றத கொஞ்சம்.
1: சாஃப்ட் பால்ன்றது வந்து இந்த நம்ம பார்த்துருப்போம், இந்த உருளைக்கட்டை மாதிரி இருக்கும். அதை வந்து அது, அதுக்கப்புறம் பேஸ் பால் மாதிரி ஒரு ரவுண்டாக பெரிய பால் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு 7 பேர் விளையாடுவாங்க. அதில் வந்து தூக்கி போடும்போது வந்து அந்த உருளைக்கட்டையை வச்சு அடிக்கணும். ஓங்கி அடிக்கும்போது அதை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மீட்டருக்கு தாண்டி போனால் அது வந்து 6 மாதிரி வந்து கணக்க சொல்லுவாங்க. அது வந்து ஓடி வந்து போடுறதோ இல்லை, நின்ற இடத்துலேருந்து விளையாடுற கேம் அது. அது மேக்ஸிமம் வந்து ஃபாரின் கண்ட்ரி தான் விளையாடுவாங்க.
0: சரிங்க, நீங்கள் பிஹெச்டி வந்து எங்கே படிச்சீங்க?
1: நான் பிஹெச்டி வந்து நான் எம்ஃபிலும் பிஹெச்டி வந்து ஜமால் முகமது காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், திருச்சி. இப்போ போயிட்டு
0: அந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: ஜமால் முகமது

0: காலேஜ் வந்து ஒரு அற்புதமான காலேஜ், ஏழை எளிய மக்களுக்கு வந்து அப்புறந்தே உதவி செய்கிற ஒரு காலேஜாக தலைசிறந்த காலேஜாக உருவாகிட்டு இருக்கு. அங்கே வந்து படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அப்ராடில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு, நல்ல ஒரு எஜுகேஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஊக்குவிக்குமா அங்கே இருக்கு அமைஞ்சிருக்கு.
1: இல்லை, தருமபுரியுடைய சூழ்நிலைக்கும் திருச்சிக்கும் உங்களுக்கான வித்தியாசங்கள் இருந்திருக்கும் இல்லைங்களா? நம்ம இந்த வாழ்விடத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம், அங்கே எப்படி இருக்கிறோம் அப்படின்றத வச்சு உங்களுக்கு அந்த சூழ்நிலை வேறுபாடு தெரியும் இல்லைங்களா? எப்படி இருந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: தருமபுரினாவே கொஞ்சம் வெயில் கம்மி தான், ஆனால் திருச்சி வந்து சென்டர் ஆஃப் த தமிழ்நாடு. ஸோ திருச்சினாவே கொஞ்சம் வெப்பநிலை வந்து அதிகமானது. அங்கே நிறைய பீப்புள் வந்து அதிகமாக இருப்பாங்க, இஸ்லாம் பீப்புள், கிறிஸ்தவ பீப்புள் வந்து எல்லாமே அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து எந்த வேறுபாடும் இருக்காது. நிறைய வந்து கிறிஸ்டின் சர்ச் கோயில் அண்டு வந்து இஸ்லாம் கோயில் அண்டு வந்து இந்து கோயில் நிறைய அங்கே நிறைஞ்சிருக்கும். திருச்சினாவே வந்து எல்லாமே வந்து ஒன்று கூடி இருக்கு, மக்கள் வந்து ஒன்று கூடி இருக்கிற பகுதி தான் திருச்சின்னு சொல்லிட்டு அப்போவே பெயர் பெற்றது. அங்கே எல்லா மக்கள் வந்து பிரியாணி தான் ஃபேமஸ், திருச்சினாவே பிரியாணி தான். அங்கே வந்து மேக்ஸிமம் வந்து விரும்பி சாப்பிட்றதே வந்து பிரியாணி மட்டும்தான். அங்கே ஒரு எந்த டேஸ்ட்ல எந்த மாதிரி பிரியாணி இருந்தாலும் அங்கே கிடைக்கும்,
1: எல்லா டேஸ்ட்லையும்
0: பிரியாணி கிடைக்கும். அதே மாதிரி உச்சி பிள்ளையார் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே திருச்சியில். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு எடுத்துட்டுன்னா சமயபுரம், எனக்கு பிடிச்ச கோயில் சமயபுரம். அங்கே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அளவில்லாமல் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கோயில் அது. அது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும், அது பேர் பெற்றது திருச்சி. ஸோ அங்கே படித்ததுனால எனக்கு ஒரு சந்தோஷம்.
1: சரிங்க, வேற என்னென்ன பகுதிகள்லாம் நீங்கள் போனீங்க திருச்சியில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களில், வேற என்னென்ன பகுதிகள்லாம் போனீங்க?
0: திருச்சியில் வந்து சமயபுரம் கோயில் அண்டு வந்து கல்லணை, ரொம்ப அந்த நம்மளுடைய முன்னோர்கள் கட்டின கல்லணை. அடுத்துட்டு வந்து முக்கொம்பு, தஞ்சாவூர் வந்து பெரிய கோயில் நாங்கள் போனோம். ஸ்ரீரங்கம் கோயில் நல்ல ஃபேமஸ் அங்கே போயிருக்கோம்.
1: திருவனைக்காவல்,
0: திருவனைக்காவலம்,
1: இதெல்லாம் ரொம்ப பக்கமான அற்புதமான திருக்கோயில்கள், திருத்தலங்கள். பூலோக வைகுண்டம்னே சொல்லுவாங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தை. அந்த கோபுரம் அவ்வளோ பெரிய ஆசிரியாவே, மிகப்பெரிய பெரிய கோபுரம்னு கூட சொல்லுவாங்க. திருவரங்க அரங்கநாதர் திருக்கோயில் அருமையான ஒரு பகுதி தான். சரி, நீங்கள் பள்ளி பருவத்தில் நீங்கள் சொன்னீங்க எங்கள் ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய பிடி சார் தான் வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. என்ன மாதிரியான ஸ்கூல் லெவலில் நீங்கள் என்ன மாதிரியான மேட்ச் எல்லாம் போயிருக்கீங்க, அந்த காலத்து நண்பர், இப்போ வந்து நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு மாதிரியான நண்பர்கள் இருப்பாங்க, அப்போ வந்து சின்ன வயசில் ஒரு மாதிரியான நண்பர்கள் இருந்திருப்பாங்க, அந்த அனுபவங்களை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது வந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாமே வந்து ஒரு விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க எப்பவுமே. நாங்கள் ஒரு டீமாகவே எப்பவுமே வந்து விளையாட்டுத்தனம், ஸ்போர்ட்ஸ்ன்னு இருப்போம். எங்களோட ஆசிரியர்கள் எல்லாமே வந்து ஒரு சில ஆசிரியர்கள் வந்து திட்டுவாங்க, படிப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. நாங்கள் ரெண்டுதுலுமே வந்து பெஸ்ட்டாக தான் இருப்போம் நாங்கள் எப்பவுமே. அப்போ எங்களுக்கு நாங்கள் ஆறாவது படிக்கும் போது வந்து எங்களுக்கு வந்து வாலிபால் செலெக்ஷன் நடந்துச்சு. அதில் வந்து நாங்கள் செலெக்ஷன் ஆனதுனால அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. வாலிபாலில் நம்ம எல்லாமே செலெக்ஷன் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது. அப்படியே எங்களுடைய பிடி சார் வந்து ஸ்கூல் முடித்த உடனே வந்து சனி நேரில் எல்லாமே வந்து நாங்கள் ஊரில் தான் கற்றுக்கணும், மேக்ஸிமம் வந்து எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு காரணம் வந்து ஊர் தான். ஊரில் சனி நேரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விளையாடும், என்னுடைய சீனியர்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே விளையாடும். அப்போ வந்து பார்த்து பார்த்து நாங்கள் வந்து கற்றுக்கணும். எங்களுக்கு வந்து ஊர் நண்பர்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருந்ததுனால எங்களுக்கு வந்து சீனியர் வந்து ஆப்போசிட்டாக நின்று விளையாடி எங்களுக்கு வந்து ஒரு இப்படி தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து ஸ்கூல் லெவலில் காம்படிஷன் வந்து போகும்போது நாங்கள் ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து பர்மிஷன் கேட்டு போகும்போது வந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் நாங்கள் விளையாடுறத திறமையை பார்த்து எங்களுக்கு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வந்து நாங்கள் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் கலந்துக்கின அனைத்து மேட்ச்லையுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் ஜோனல் லெவல் நாங்கள் எல்லாமே நாங்கள் நல்லபடி தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ எங்களுக்கு வந்து பிடி சார் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார், எங்களுடைய சீனியர் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணார். ஸோ நான் அது ஒரு பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். ஆறாவதுலேருந்து டென்த் வரைக்கும் எங்களுடைய பேட்ச் எல்லாமே வந்து வின்னர்ஸ் மட்டும்தான், ரன்னர் கிடையாது.
1: சரிங்க, உங்களுடைய ரோல் மாடல் யார்?
0: என்னுடைய ரோல் மாடல் வந்து எங்களுடைய ஊர் சீனியர் தான். ஏன்னா அங்கே ஸ்கூல் படிக்கும்போது உடற்கல்வி ஆசிரியர் இருந்தார் திரு மணிவனன் பிடி சார் தான். அவர் வந்து எங்களுக்கு வந்து கேமை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. எங்கள் வெளியில் மேட்ச்சு கூட்டு போனாலையும் ஸ்கூல் லெவல் காம்படிஷனும் ஊர் லெவல் காம்படிஷனும் எங்களுக்கு வந்து அதிகமாக கூட்டிகிட்டு போனார், சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு. அவரால் கொஞ்சம் நாங்கள் இந்த அளவுக்கு வந்து கற்றுக்கணும்.
1: சரிங்க, வேறு இப்போ படிக்கிறத தவிர்த்து வேற என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்க?
0: நான் இப்போ கரண்ட் இயரில் வந்து பிஹெச்டி போயிட்டுருக்கேன். ஸோ பார்ட் டைமாக வந்து நான் டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், குடும்ப சூழ்நிலைக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
1: டிவிஎஸ் என்ன மாதிரியான
0: டிவிஎஸ் கம்பெனியில் வந்து மார்க்கெட்டிங் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போதைக்கு.
1: அப்படிங்களா, அந்த வருவாயை வச்சு நீங்கள் வந்து
0: படிப்புக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
1: சரிங்க, சின்ன வயசில் நீங்கள் வந்து இந்த கோலி, இந்த பம்பா

0: இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் விளையாடிருக்கீங்களா?
1: ஆக்சுவலி வந்து நான் வந்து 90 kids. ஸோ எங்கள் காலத்தில் வந்து எல்லா கேமுமே இருக்கும். இப்போ தான் வந்து எல்லா ஒரு சின்ன சின்ன கேம் எல்லாம் மறைஞ்சிட்டு வருது. நாங்கள் இருந்த போது எல்லாமே இந்த கோலி, பொம்பரம், நொண்டிப்பட்டை எல்லாமே சில்லி கொட்டின்னு வாங்க. சில பேர் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கேமை பற்றி அது பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா கேமுமே விளையாடுவோம் நாங்கள். எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னாவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் மேக்ஸிமம். ஏன்னா எங்கள் தமிழ்நாட்டு லெவலில் வந்து நல்லம்பள்ளினாவே ஒரு நல்ல பிளேயர் இருக்காங்க அப்படின்ற கொண்டு வந்த அளவுக்கு பிளேயர் இருந்ததுனால எங்களுக்கு வந்து கற்றுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எல்லா கேமுமே விளையாடுவோம் நாங்கள்.
0: சரி, இப்போ வந்து சமீபத்தில் ஏதாவது விளையாட்டில் கலந்துக்கினீங்களா?
1: சமீபத்தில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் நடத்தின ஊரக மேட்ச் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து நடத்தினாங்க. அதில் வந்து தருமபுரி லெவலில் வந்து விளையாடின மேட்ச்சில் வந்து நாங்கள் தான் வின் பண்ணோம் ஃபஸ்ட் ப்ரைஸு. அண்ட் அடுத்த கட்டமாக வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து கொண்டு போனாங்க. அதுலேயும் வந்து நல்லம்பள்ளி தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸாக அடிச்சது. ஸோ அது எங்களுக்கு வந்து முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் அவர்கள் நடத்தினதுனால எங்கள் ஊரில் இருக்கிற சின்ன சின்ன பிளேயர்கள் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வெளிக்கொணர்றதுக்காக நடத்தின மேட்ச் அது. எங்களுக்கு அது வந்து ஒரு சில பிளேயர்களை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துச்சு. ஒரு சில ப்ரைஸும் எங்களுக்கு கொடுத்து ஒரு ஆர்வமாக மேலும் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு வந்து எங்களுக்கு அந்த போட்டி இருந்ததுனால எங்களுக்கு வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அது
0: சரி. இவ்வளவு நேரம் வந்து சிறப்பான விளையாட்டு சம்பந்தமாகவும் உங்களது வாழ்வியல் குறித்தும் நீங்கள் வந்து சொன்னீங்க. சரி, உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாக்கில் எந்த எண்கள்லேருந்து உங்களை அழைக்கலாம்?
1: 9692640066
0: இந்த எண்களில் உங்களை அழைக்கலாம். சரிங்க, இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு தருமபுரி பண்பலைகள் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் உங்கள் களம். களத்தில் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியைச் சார்ந்த வாலிபால் விளையாட்டு வீரர் கே தீபாஞ்சி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன்.

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில்

0: பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின் போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் JP நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில் தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்.
0: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949ஆம் ஆண்டு இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரத் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 ஆண்டுகள் சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமின்றி 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார்.

0: கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச்சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 130,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245. மூன்றாம் பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 236,017.
0: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவுச் சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா செட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:50. இனி கேட்கலாம்.
1: வள்ளி, ஏ பிள்ளை வள்ளி, உன் புருஷனும் நீயும் சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு வரணும். அங்கே எங்கேன்னு சுற்றிட்டு இருக்காதிங்க என்ன?
2: அம்மா, இப்போதாம்மா பஸ்ஸை விட்டு இறங்கியிருக்கோம். இன்னும் 2-8 கூட வைக்கல. அதுக்குள்ளே என்னம்மா அவசரம்? சந்தோஷமாக என்றைக்கும் ஒரு நாள் தான் இப்படி வெளியே வரும். வர அப்பையும் நோய் நோயின்னு உடனே வா, சீக்கிரம் போகலாம். என்ன அர்த்தம்? கொஞ்சம் பொறுமையாக இந்த இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டு போகலாமா? ஒன்றும் அவசரம் இல்லைம்மா.

0: நல்லா சொல்லுங்க, உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? நாம என்ன குழந்தைங்களா? ஏன் தான் இப்படி இருக்காங்க?
1: வள்ளியே, கிடைக்கிற கேப்ல நீ வேற ஏமா, அம்மாவுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியாதா? அவங்க அப்படிதான், விடு, நாமளும் பெரியவங்களும் அப்படிதான் இருப்போம்.
0: ஆமா ஆமா, எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாவை ஏதாவது சொன்னா மட்டும் உங்களுக்கு கோபம் வந்துடுமே. சரி போங்க.
2: வள்ளி, ஏமா வள்ளி, அங்க உள்ள போகாதம்மா, தண்ணி நிறைய ஆழமா இருக்க மாட்டேங்குது, உள்ள போனா உள்ள இழுத்துற போகுது, இப்படி ஓரமா வந்து குளிமா.
0: அட, இவங்க வேற வீட்டுலதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா, இங்கேயுமா சுதந்திரமா ஒரு மனுஷன் குளிக்க கூட கூடாதா?
1: அம்மா விடுமா, நான் கூட தானே இருக்கேன், என்ன மீறி எங்க போயிட போறா? நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க பயப்படாம இருங்க.
2: சரிப்பா சரிப்பா, நான் ஒன்னும் சொல்ல, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா குளிச்சுட்டு மேல ஏறிவாங்க.
1: என்ன வள்ளி, உங்க சொந்தக்காரங்களாம் இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்களாட்டுங்க ஆத்துக்கு, ஒரே சந்தோஷம் மாட்டேங்குது எங்களை பார்த்த உடனே. உனக்கு
0: இங்க பாருங்க, எப்ப பாரு என் வீட்டு ஆளுங்களை வம்பிழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? இப்ப எதுக்கு எங்க வீட்டு ஆளுங்களை கலாச்சிட்டு இருக்கீங்க? அங்க மட்டும் என்ன வாழுதான்?
1: அங்க பாரு, அங்க பாரு, உங்க அண்ணன் மாதிரி ஒருத்தன், ஐய ஓடு ஓடு, இப்படி இப்படி இப்படி துணி எல்லாம் எடுத்துட்டு போற போறாங்க.
0: இங்க பாருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
1: சரி விடு வள்ளி, நீ கோவத்துல இன்னைக்குதான் கொஞ்சம் அழகா இருக்க. பாத்தியா, ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இது மாதிரி ஆத்துல வந்து குளிச்சு சந்தோஷமா இருந்து.
0: ஆமாங்க, ஆத்துல குளிக்கிற சுகமே தண்ணி தான். எப்ப பாரு அந்த நாலு செவத்துல ஒரு வழி தண்ணியில குளிக்கிறத ஒரே அழுப்புங்க. இப்படி குளிக்கிறது தான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல.
1: உண்மைதான், அது வந்து ஓடுற தண்ணியில மீனுக்கு நடுவுல குளிக்கிற சுகமே தனிதான்.
0: ஆமாங்க.
2: டேய் தம்பி ராஜா, நீயும் உன் பொண்டாட்டி எவ்வளவு நேரம் தாண்டா அங்க குளிப்பீங்க? போதும் குளிச்சது, மேல ஏறி வாங்க. அதே மாதிரி அங்க ஏறி வரும்போது ஏதாவது போட்டுக்கிற துணிய கழட்டி ஒண்ணு விட்டுட்டு வாங்க, அதுதான் நல்லதுன்னு எல்லாரும் சொல்றாங்க.
0: அத்தை, துணியெல்லாம் ஆத்துல விடக்கூடாது அத்தை, அது ரொம்ப தப்பு.
2: ஏன் விட்டா என்னவா, எல்லாரும் அதை தானே பண்றாங்க. சொன்னதை மட்டும் ரெண்டு பேரும் செஞ்சுட்டு வாங்க, சும்மா ஏதாவது வியாக்கியானம் பேசிட்டு இருப்பீங்க.
1: வள்ளி, அம்மா சொன்னதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீ எப்ப பார்த்தாலும் ஏன் அம்மா எது சொன்னாலும் மொரண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்க?
2: அப்படி சொல்ற என் தங்கம்.
0: ஆமா ஆமா, நான் தான் அங்க மொரண்டு பிடிக்கிறனாக்கும். அத்தை, இந்த மாதிரி ஆத்துல அருவியில எல்லாம் குளிக்கும் போது நம்ம போட்டிருக்க துணி, எண்ணெய், ஷாம்பு கவரு இதெல்லாம் விடக்கூடாது அத்தை, நீர்வாழ் உயிரினங்களுக்கு நிறைய பாதிப்புக்குள்ளாகும்.
2: வள்ளி, கொஞ்சம் அந்த பக்கம்லாம் சுத்தி பாருமா, எல்லாரும் துணியை விட்டுட்டு தான் வராங்க, அதைத்தான் நானும் சொன்னேன்.
0: அத்தை, மற்றவங்க பண்ணுறாங்கன்னு அதே தப்ப நாமளும் செய்யக்கூடாது அத்தை. சோப்பு கவரு, ஷாம்பு கவரு, ஆற்றுல விடுற துணி இதெல்லாம் ஆற்று தண்ணியில் கலக்கிறதுனால மீன், அப்புறம் அந்த தண்ணியை குடிக்கிற பல்வேறு கால்நடைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாதிப்புக்குள்ளாகுது. இந்த மாதிரி பழைய துணிகளை நம்ம மறுசுழற்சிக்கு கூட அனுப்பலாம்.
1: ஆமா வள்ளி, நீ சொல்றது தான் கரெக்டு. பாத்தியா, எனக்கு இது தோணவே இல்லை.
2: பரவாயில்லையே தம்பி ராஜா, என் மருமக நல்ல விவரமா தான் சொல்றா. சரிம்மா வள்ளி, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம்.
1: சபாஷ் வள்ளி, எப்படியோ எங்க அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டியே.
0: ஆமா ஆமா, இத்தனை நாள் இல்லாம இப்பதான் கரெக்ட் பண்ணிட்டாங்க, ரொம்பதான் போவாங்க. அப்படி
3: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.
4: இனி கேட்கலாம் அறிவிப்புகள். வேளாண்மை இணை இயக்குனர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கிளரிசிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேகுலேடா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தலை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தலைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும் போது இம்மரத்திலிருந்து பசுந்தலை உரம் பெறலாம். சுமார் 1 ஹெக்டரில் வேலியாக அமைத்தால் இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தலை 2 அல்லது 25 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தலைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தலைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம்

0: வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரம் வெட்டப்பட்டு அதன் தலைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிடியா மேகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் வரை இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு வேளாண்மை இணை இயக்குநர் அறிவித்துள்ளார்.
1: அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூகப்பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.
0: நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தியை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கு மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரங்களில் இவைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வலை கட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படுகின்றன. சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்யும் இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர்பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு பகுதி மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறும் தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாக்கு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.
1: நேர்கள் இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேர்களின் கேட்கலாம் மெல்லிசை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

0: நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை, திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். நேர்களை நிறைவு பெறுகிறது மெல்லிசை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi has said Digital India initiative has redefined governance, empowered citizens and accelerated all-round development. Marking the 11 years of the initiative, Mr. Modi said that Digital India has touched every aspect of life. He underscored that seamless digital payments and direct benefit transfers are reaching beneficiaries with transparency. Mr. Modi said that technology has become a powerful instrument for furthering ease of living. Home Minister Amit Shah has said that the government has transformed India into a digital nation by expanding digital connectivity, strengthening digital governance, and improving access to public services. Marking 11 years of the Digital India initiative, Mr. Shah said the country has witnessed significant progress in internet connectivity, digital infrastructure, and technology-driven governance.

மதிய வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முன்னதாக

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 801

0: 2 3 9 9 9.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்க விருப்ப பாடலை கடிதம் வழியா கேட்கும் நிகழ்ச்சிங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக கடிதம் வழியா விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து மதிகோன்பாளையத்திலிருந்து மோகன் கேட்டிருக்காங்க, நீதானா அந்த குயில் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல் நாமும் கேட்போம்.

0: முட்டைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்க விருப்ப பாடலை கடிதம் வழியா கேட்கும் நிகழ்ச்சிங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக கடிதம் வழியா விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து மதிகோன்பாளையத்திலிருந்து மோகன் கேட்டிருக்காங்க, நீதானா அந்த குயில் என்ற திரைப்படத்திலிருந்து. நேயர் கேட்ட அந்த இனிய பாடல் நாமும் கேட்போம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால், திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய் கவர் போன்றவற்றை தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவரசம்பட்டி மீனாட்சி என்டர்பிரைசஸின் புதிய கிளை வெண்ணாம்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் கே என் பாளையம் பகுதியிலிருந்து பேச்சு முத்து. அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் தூள் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. என்ன நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடலும் நேயர் விருப்பம் பகுதியில் இடம்பெறணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர் ஆகியவற்றை எழுதி நேயர் விருப்பம் பகுதி அகில இந்திய

வானொலி நிலையம் அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தர்மபுரி 6368 07 என்ற பண்பலையின் முகவரிக்கு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். அடுத்ததாக நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. குக்கல்மலை பகுதியிலிருந்து ராஜேந்திரன் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் அலைகள் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: மதுரம் விளையாடும் முகமாக.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 1:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், குடல்வால் வீக்கம், இரக்கம், பித்தப்பை அகற்றுதல், கர்ப்பப்பை கட்டி, குடும்ப நல அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோபி, குளோனோஸ்கோபி மூலம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டறியப்படும் சிறப்பு சிகிச்சைகள் கொண்ட மருத்துவமனை பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ராமலிங்க செட்டி தெரு, LIC அருகில், தருமபுரி. தொடர்புக்கு 9042380177.
2: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
4: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். இந்த கடந்த சில தினங்களாக வந்து இந்த ஆசன வாயில் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருந்தோம், செஞ்சம் பண்ணோம். நேற்று வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸு. ஆக்சுவலா அவருக்கு வந்து ரத்த சோகன் வந்தாரு. பார்த்தாக்க வந்து ரொம்ப ஹீமோகுளோபின் வந்து ஒரு 4.5 இருந்தது. அப்புறம் செக் பண்ணி பார்த்ததுல நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்த்து ஈரெல்லாம் கடுமையாக வீங்கி இருந்தது. காமாலையெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13

0: பக்கம் இருந்தது. செக் பண்ணி பார்த்ததில் நல்லா அசைட்டிஸாக இருந்தால் ஈரல் சுத்தமாக வேலை செய்யவில்லை. அந்த வந்து வயிற்று பகுதியில் வந்து நல்லா தண்ணி ஏற்றிக்கிட்டு செஞ்சுட்டு இருந்தது செஞ்சுது. உடனடியாக வந்து நாங்கள் வந்து எல்லாம் ஸ்கேன் இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். அப்புறம் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஈரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து உணவு குழாயில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நல்லா இது வந்து சுருங்கிடும். உணவு குழாயில் உள்ளே வந்து எல்லாம் சுருங்கிடும். ஈரல் சுருங்கியிருக்கிறதுனால வந்து உணவு குழாயில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் எல்லாமே வந்து வீக்கமாயிடும். வீக்கமாயிட்டு அதிலிருந்து வந்து ரத்தம் வந்து கசிய ஆரம்பிச்சிடும் செஞ்சிடும் பண்ணிடும். அதனால் மோஷன் வந்து கருப்பாக போகும். அதனால தான் யூஸ்வலாக வந்து ரத்த சோகை வரும். அந்த மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்த்து இது பண்ணோம் செஞ்சோம். எண்டாஸ்கோப் பண்ணோம். எண்டாஸ்கோப்பில் வந்து பெருசாக ஒன்றும் அந்த ரத்த குழாயிலேருந்து கசிகிற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அப்புறம் அவர்கிட்ட செக் பண்ணி பார்த்து செஞ்சும்போது மோஷன் போனால் கடுமையான ப்ளீடிங் வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஈரல் பிரச்சனை வந்து எப்படி நமக்கு வந்து உணவு குழாயில் வந்து ரத்த நாளங்களை வந்து வீக்கமடைய வைக்குமோ அதே மாதிரி வந்து ஆசன வாயில் பகுதியிலையும் வந்து அந்த பைல்ஸ் மாதிரி வந்து ரத்த நாளங்களை வீக்கமடைய வச்சு அதுலேருந்து வந்து ரத்த கசிவை கொடுக்கும். எப்படி மேலே போகுதோ அதே மாதிரி கீழே வந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவருக்கு செக் பண்ணி பார்த்தா சும்மா அந்த டியூப் மாதிரி போட்டு பார்த்தா அங்கேருந்து அப்படியே பைப்பில் அடிக்கிற மாதிரி சரர் சர சர சரன்னு ஒரு இடத்துலேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது செய்து பண்ணுது. அப்புறம் கேட்டாக்கா ஆமாம் ஒரு 15 நாட்களாகவே வந்து அவருக்கு வந்து அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யணும். அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு அவருக்கு வந்து உடல்நிலை தாங்காது. கண்டிப்பாக மயக்கம் கொடுத்தாக்க வந்து காமாலை 12:13 வச்சுக்கிட்டு ரத்த சோகையும் வச்சுக்கிட்டு மயக்கெல்லாம் கொடுத்து அவர் உடல்நிலை தாங்காது. உடனடியாக நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அவரை வந்து அப்படியே படுக்க வச்சு செஞ்சு பண்ணி அந்த பேண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த பேண்டை வந்து நாங்கள் வந்து டக்குன்னு வந்து அந்த ரத்தம் எந்த இடத்துல ரத்த கசிவு ஆகிட்டு இருக்குதோ எந்த இடத்துல அந்த ரத்த நாளங்கள்லாம் வீங்கிட்டு இருக்குதோ அந்த இடத்துல வந்து அந்த பேண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பேண்டு மாதிரி இருக்கும், அதை வந்து டக்குன்னு போட்டு விட்டோம். அந்த பேண்டிங்கன்றது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நம்ம வந்து அந்த இடத்த சுற்றி இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லாத்தையுமே அது வந்து ஒரு சின்ன ரப்பர் பேண்டு மாதிரி இருக்கும், அது போட்டு விட்டோம்னா அப்படியே இறுக்கி அந்த ரத்த ஓட்டங்களை வந்து கம்ப்ளீட்டாக தடை பண்ணி அந்த பைல்ஸை வந்து சுத்தமாக மறைய வைத்து விடும். அதுதான் வந்து நம்ம பேண்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மெத்தடு. இது ஆரம்ப காலகட்டங்கள்லேயும் இருந்தது. பட் இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்யும் பண்ணோம், டக்குன்னு பேண்டிங் போட்டு விட்டோம், 2 பேண்டு பேண்டிங் போட்டு விட்டோம். உடனடியாக வந்து ரத்த கசிவு கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு. அவருக்கு பிளட்டு போட்டு உடனடியே வந்து ஈரலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று வந்ததுக்கு இன்றைக்கி வந்து அவர் எவ்வளவோ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டார், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கார் செய்கிறாரு. இனிமேலும் அவர் வந்து மெயினாக வந்து உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வந்து கொஞ்சம் மாற்றணும், ப்ளஸ் வந்து அந்த ட்ரிங்க்ஸை மெயினாக வந்து மாற்றணும். அதுக்கு வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஒப்பீனியன்லாம் வாங்கி அவருக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து கம்ப்ளீட்டாக விடுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை வந்து விட வச்சுட்டு நம்ம கொஞ்சம் டயட்டை மாடிஃபை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஈரலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம்னாவே இந்த சுற்றி இருக்கிற ரத்த நாளங்கள் வீங்கி இருக்கிறது எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பிச்சதுனாவே அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். இதை பற்றி விலாவரியாக ஒன்றும் மறு நாட்களில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நேயர்களை, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்ஜிஓ காலனி பகுதியிலிருந்து ராணி அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு. இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடகா மாநிலம் நாராயணகரே என்ற பகுதியிலிருந்து பிரகாஷ் யாமலா அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் நான் சிகப்பு மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருள்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அறிவு திறனுடனும் வலுவான விழுமியங்களுடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், உள்ளடக்கிய வளமான தேசத்தில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் பதக்கங்களை குவித்துள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மகளிரின் உறுதியான மனப்பாங்கையும் ஆக்கப்பூர்வமான விருப்பங்களையும் இது பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார்.

0: குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவரின் வாழ்க்கையிலும் அது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக கூறினார். தடையற்ற மின்னணு பண பரிவர்த்தனை, நேரடி பண பரிமாற்றங்கள் பயனாளிகளை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இலகுவான வாழ்க்கைக்கு மின்னணு தொழில்நுட்பம் ஆற்றல் மிகு கருவியாக உருவெடுத்துள்ளது என்றார். கிராமங்கள், 2 மற்றும் 3 அடுக்கு நகரங்களுக்கு டிஜிட்டல் இந்தியாவின் அலை பரவி புதுமையான சிந்தனைகள் முன்னெடுக்கப்படுவதாக எடுத்துரைத்தார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் எஸ் குமாரவேல் மருத்துவர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இருந்தாலும் அவர்களது மைய நோக்கமும் கருத்தும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும், அவர்களது வலியையும் நோயையும் முடிந்தவரை நீக்கி அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் ஆகும். எல்லா வயதினரிலும் இருக்கக்கூடிய எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவம் வழங்குவது மிக முக்கியமான கடமையாகும். நோயை அகற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நலமுடன் வாழ வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். நேரம் கருதாது, தன்னலன் கருதாது இருக்கக்கூடிய முக்கிய தொழிலாக இது கருதப்படுகிறது.
0: இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி மாரத்தான் மற்றும் வாக்குத்தான் போட்டிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் நிலையான கிராம மேம்பாட்டிற்கான வலுவான கட்டமைப்பு உருவாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு 7,957,57,00,000 ரூபாயை ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டின் ராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 19 கிலோ வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் இன்று குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் சிலிண்டர் விலை 172.50 ரூபாய் குறைந்து 3,106 ரூபாயாக விற்பனையாகிறது. தாவிகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டணியின் பெயர் உள்ளிட்டவை குறித்து இதில் முடிவாகும் என தெரிகிறது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்கின்றன. இதனிடையே முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர்கள் இன்றைய கூட்டத்தில் தங்களது கட்சி கலந்து கொள்ளவில்லை என்றும், தாவிகாவிற்கு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவினருடன் நாளை ஆலோசனை மேற்கொள்ளப்போவதாக கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுகவின் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை சென்னையில் மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின்படி 46,604 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜூலை 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்றார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தால் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தை இளையோரிடையே முற்றிலும் ஒழிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
2: யூனிட் பிளட் 4 பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வல்லமை பெற்றது. இளைஞர்கள் இந்த காலத்துல நிறைய போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த ரத்த தானம் பண்ண முடியாது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ரெகுலரா 3 மாசத்துக்கு 1 தடவை பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க தானா முன் வந்து ஒரு முடிவு எடுங்க. சே நோ டு ட்ரக், சே எஸ் டு பிளட் டொனேஷன்.

0: பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தத்திற்காக பணம் கொடுத்து ஏமாந்தவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ புகார் தெரிவிக்கலாம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தம்மிடம் நேரடியாகவோ மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என்றார். இத்தகைய புகார்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மீட்டுத்தரப்படும் என்றார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சென்னையில் இன்று வெளியிட்டார். டெண்டருக்கான வங்கி உத்தரவாதம் மின்னணு வடிவில் இருந்தாக வேண்டுமென இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திற்குள் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள் அதற்கான டெண்டரில் பங்கேற்க தகுதியானவர்கள், நீர்நிலையை புனரமைக்க விரும்பும் நிறுவனங்கள் அமைப்புகள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பிலிகுண்டுலுவில் விழிப்புணர்வு பயணத்தை இன்று தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது 4 நாட்கள் விழிப்புணர்வு பயணம் சேலம், கரூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக பூம்புகாரில் நிறைவடையும் என்றார். தாவிக்கா தலைவர் குதிரை பேரத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக கூறி திமுக சார்பில் தமிழக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் பேசியதை சுட்டிக்காட்டி, ஆளுநர் இது தொடர்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். நாகை மாவட்டத்தில் இயல்பை காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெப்பத்தினை சமாளிக்க இயற்கையான முறையில் தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கின்ற இளநீரும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வருவாய் கொடுத்து வந்தாலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தாகத்தினை தீர்க்கும் இயற்கை விளைபொருட்களாக அனைவராலும் அதிக அளவில் விரும்பி வாங்கி உண்ணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்வதால் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெயில் தாக்கத்தினால் பாதிப்படைந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடர்ந்து தனிவார்டு அமைக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருச்சி, அரியலூர், நாகை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 20 போட்டிகளும் 3 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் வரும் 19 வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13 தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேயர்கள், இனி கேட்கலாம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழையின் அளவு நீலகிரி தாலுகா அலுவலகம் பந்தலூர், கோயம்புத்தூர், சின்னக்கல்லார் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி 4 முக்கு, நீலகிரி அழகரை எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி ஊத்து, கோயம்புத்தூர் சின்கோனா, வால்பாறை, உபாசி, சோலையார், வால்பாறை தாலுகா அலுவலகம், சேலம் வாழப்பாடி, நீலகிரி தேவாலா, நீலகிரி வின்சென்ட் வொர்த் எஸ்டேட், அவலாஞ்சி, பார்வுட், கோயம்புத்தூர், வால்பாறை ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், நீலகிரி செருமுள்ளி, கூடலூர் பஜார், தஞ்சாவூர் வெட்டிக்காடு, ஈரோடு குண்டேரிப்பள்ளம், சேலம் வாழப்பாடி, நீலகிரி மேல்கூடலூர், கன்னியாகுமரி சிவலோகம், நீலகிரி ஹூட் பிரேயர் எஸ்டேட், திருநெல்வேலி காக்காச்சி, தஞ்சாவூர் பேராவூரணி, நீலகிரி நடுவட்டம்

மாவட்டம், சேலம், டேனிஷ்பேட்டை, ஏத்தாப்பூர் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழையளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை கடலூரில் 39 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.8 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள். மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து வங்கக்கடல் பகுதிகள். தென்மேற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து அரபிக்கடல் பகுதிகள். கேரள, கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் எல் சாகுபடி குறித்து சுஞ்சல் நத்தம் சி. மாது அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

பிற்பகல் வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,

0: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ் தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.

0: பொன்னி பொன்னி, வீட்டில் இருக்கியா புள்ள? என்ன இந்த புள்ள குரலையே காணோம், எங்கிட்டு தான் இருக்கு? சமயக்கட்டிலையும் இல்லை, எங்க போச்சு இந்த புள்ள? பொன்னி
1: மருதனியக்கா, எங்க தேடிட்டு இருக்கீங்க? இதோ இருக்க அறையில தான் துணியை மடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: ஓஹோ அப்படியா, இத வாரம் புள்ள. என்ன புது பொண்ணு இங்க வந்து உட்காந்து துணியில மடிச்சுக்கிட்டு இருக்க?
1: வாங்கக்கா, இந்த வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதான் உடம்பெல்லாம் ரொம்ப வெக்கையாக இருக்கு. அதனால தான்க்கா ஃபேன் காற்றுல உட்காந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன்.
0: அப்படியா சேதி, பட்டணத்துலேருந்து வந்த எங்கள் வீட்டு புது பொண்ணுக்கு ஃபேன் காற்று தான் பிடிச்சிருக்கா என்ன?
1: ஆமாங்க்கா, எனக்கு தெரிஞ்சது அதுதானே, அந்த காற்றுலே பழகிடுச்சுக்கா.
0: அப்படியா, சரி சரி, வீட்டுக்கு வெளியே இருக்கிற புங்க மருந்து காற்று வேணாமா உனக்கு?
1: என்னக்கா சொல்றீங்க, அங்க உட்கார்ந்தா நிறைய காத்து அடிக்குமா என்ன?
0: என்ன காத்து அடிக்குமாவா? சத்த என் கூட வாப்புள்ள, உன் கேள்விக்கு அங்கேயே பதில் கிடைக்கும்.
1: சரிக்கா, தோ வரேன்.
0: என்ன பொண்ணி மரத்தையே பாத்துக்கிட்டு இருக்க?
1: அம்மாடியோ, எம்பிட்டு பெரிய மரம், இந்த மரத்தை இம்பிட்டு பெருசா நான் பார்த்ததே இல்லையே. நீங்க சொன்ன மாதிரியே இங்க வந்து நின்ன உடனே எம்பிட்டு காத்து வீசுது. இந்த வெயிலுக்கு எதமா தான் இருக்கு.
0: ஆமா பொண்ணி, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இங்க வந்து காத்து வாங்கிட்டு போவோம்.
1: அக்கா அக்கா, அங்க பாருங்க, பறவைகள் எம்பிட்டு இருக்கு இந்த மரத்துல.
0: ஆமா பிள்ள, அதோட அது எழுப்புற சத்தத்தை கவனிச்சியா?
1: கவனிச்சேங்க்கா, மனச மயக்கிற இசையாட்டம்லாம் இருக்கு. அக்கா வாங்களேன், அந்த கொலக்கரைக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம்.
0: வா பொண்ணி. பொண்ணி, இது ஒரு அதிசய மரம், பல தலைமுறைகளை சந்திச்ச பாரம்பரியமான மரம். இந்த மரத்துக்கிட்ட இருக்கிற சுமை தாங்கி கல்லு மேல ஒரு காலத்துல இந்த வழிய போறவங்க அவங்க கொண்டு வர சுமைகளை இறக்கி வச்சுட்டு இந்த குளத்துல தண்ணி

0: என்னால கிராமத்தோட இயற்கை அழக ரொம்ப ரசிச்சு உணர முடியுது.
1: இது என்ன அதிசயம்! இன்னும் நம்ம கிராமத்துல பிரமிச்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நேரம் இருக்கும் போது ஒன்னு ஒன்னா சொல்றேன். இப்ப என் கூட வாப்புல, நம்ம வசந்தி அக்கா தோட்டத்துக்கு போய் காய்கறிகளை வாங்கிட்டு வருவோம்.
0: தோ பைய எடுத்துக்கிட்டு வாரேங்கா.
1: பொன்னி, நான் சொன்னல காய்கறி தோட்டம் அங்க பாருப்புல.
0: ஆஹா, என்ன நம்ம கிராமத்துல பாக்குற ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியமா எல்லாம் இருக்கு.
2: சத்து, பெருமூட்ட சத்து என்பது என்னவென்றால் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், அதாவது தலைசத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, இந்த மூன்று தான் பெரும் ஊட்டச்சத்துகளாகும். நுண்ணூட்ட சத்துக்கள் என்பது கால்சியம், சல்ஃபர், மெக்னீசியம், மாலிப்டினியம், போரான், அயன், காப்பர் போன்றவைகள் நுண்ணூட்ட சத்துக்களாகும். இந்த இரண்டு சத்துக்களும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், பொதுவாக காய்கறி பயிர்களில் அடியுரமாக தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து என்ற பெரும் சத்துக்களை மட்டுமே நாம் அடியுரமாக அளிப்போம். இந்த நுண்ணூட்ட சத்துக்களானது தெளிப்பு முறையில் பயிர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பொதுவாக தலைசத்தானது பயிர் நன்றாக வளர்வதற்கும் அதிக கிளைகளை உருவாக்குவதற்காகவும் தலைசத்தானது பயன்படுகிறது. இதே மணிசத்தானது வேர் நன்றாக பிடிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்காகவும், அதாவது மணிசத்தானது காய்கறி பயிர்களின் வேர்கள் பிடிப்பு திறனை அதிகரிப்பதற்காகவும், அதே போன்று பூ மற்றும் காய் பிடிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த மணிசத்தானது பயன்படுகிறது. சாம்பல் சத்தானது செடிகள் நன்றாக வளர்வதற்கும் மற்றும் காய்களின் தரம் மற்றும்

காய்களின் அளவை பெருக்குவதற்கும் இந்த சாம்பல் சத்தானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த நூன்ற சத்துகளின் பயன்பாடு என்னவென்றால், இதை தெளிப்பதன் மூலம் 20-30% மகசூல் அதிகமாக கிடைக்கிறது மற்றும் பூ கொட்டுதல் மற்றும் காய்பிடிப்பு திறனை அதிகப்படுத்துகிறது, காயின் தரத்தை மேம்படுத்துகிறது, அதே போன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. இதுதான் நுண்ணூட்ட சத்துகளின் வேலை. பொதுவாக 16 சத்துகளும் இருந்தால்தான் ஒரு பயிர் நன்றாக வளர்ந்து அதிக மகசூல் மற்றும் வருமானத்தை அளிக்கும். பொதுவாக தக்காளியில் ரகம் மற்றும் ஹைபிரிட் இரண்டிற்குமே உர தேவையானது வித்தியாசம்.

0: அதிக கிளைகள் மற்றும் காய்ப்பிடிக்கும் திறன் போன்றவையெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் அதற்கு அதிகமாக உரம் அளித்தால் மட்டுமே சிறந்த மகசூலை பெற முடியும். தக்காளியில் ரகத்திற்கு அடியுரமாக 75 கிலோ, 100 கிலோ, 50 கிலோ என்ற அளவில் தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து ஒரு ஹெக்டேருக்கு நாம் அளிக்க வேண்டும். அதே போன்று மேலுரம் என்பது பயிரிட்ட 30 நாட்களுக்கு பிறகு நாம் பயிருக்கு கொடுப்பதாகும். அதாவது களையெடுத்து மண் அணைக்கும் பொழுது அந்த மேலுரமானது செடிகளுக்கு அளிக்கப்படும். இந்த தக்காளியில் ரகத்திற்கு மேலுரமானது தலைசத்து 75 கிலோ 30 நாட்களில் அளிக்க வேண்டும். அளிப்பதன் மூலம் பயிர்களின் கிளைகள் அதிகமாக பெருக்கமடையும். இதே போன்று ஹைபிரிடுக்கு அடியுரமானது 50 கிலோ, 250 கிலோ, 100 கிலோ என்ற அளவில் தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து ஒரு ஹெக்டருக்கு அளிக்கப்படுகிறது. மேலுரமாக தலைசத்தும் சாம்பல் சத்தும் 150 கிலோ 3 முறை அளிக்க வேண்டும். அதாவது 30வது நாள், 45வது நாள், 60வது நாள் என்ற இடைவெளியில் இந்த 150 கிலோவை பிரித்து 3 பாகங்களாக செடிக்கு அளிக்க வேண்டும். செடிகளுக்கு அளிப்பதன் மூலம் அதற்கு தேவையான சக்திகளை எடுத்துக்கொண்டு காய்ப்பிடிப்பு திறன் மற்றும் காய்களின் அளவை பெரிதாக்குதல் போன்ற நன்மைகளை நமக்கு கொடுக்கும். இதே போன்று கத்தரியில் ரகத்திற்கு அடியுரமானது 50 கிலோ, 50 கிலோ, 30 கிலோ என்ற அளவில் தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்தை ஒரு ஹெக்டருக்கு நாம் அடியுரமாக அளிக்க வேண்டும். அதே போன்று மேலுரமாக, அதாவது 30வது நாளில் களையெடுத்த பிறகு மண் அணைக்கும் பொழுது 50 கிலோ நைட்ரஜனை ஒரு ஹெக்டருக்கு மேலுரமாக நாம் பயிர்களுக்கு அளிக்க வேண்டும். இதே போன்று ஹைபிரிடுக்கு அடியுரமாக 100 கிலோ, 150 கிலோ, 100 கிலோ என்ற அளவில் தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து போன்றவற்றை ஒரு ஹெக்டருக்கு அடியுரமாக நாம் ஹைபிரிடுக்கு அளிக்க வேண்டும். அதேமாதிரி மேலுரமாக 30வது நாளில் 100 கிலோ நைட்ரஜனை கத்திரியின் ஹைபிரிடிற்கு நாம் அளிக்க வேண்டும். இதே போன்று மிளகாயிற்கு அடியுரமாக ரகத்திற்கு 30 கிலோ, 60 கிலோ, 30 கிலோ என்ற அளவில் தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து போன்ற சத்துக்களை ஒரு ஹெக்டருக்கு நாம் அளிக்க வேண்டும். அதேமாதிரி மேலுரமாக 30வது நாளில் களையெடுத்த பிறகு மண் அணைக்கும் தருவாயில் 30 கிலோ நைட்ரஜனை, 30 கிலோ தலைசத்தை நாம் மேலுரமாக செடிகளுக்கு வேர் பகுதியில் வைத்து நீங்கள் தண்ணீர் அளிக்கும் பொழுது அது தேவையான சக்திகளை எடுத்துக்கொள்ளும். இதே மிளகாயில் ஹைபிரிடுக்கு அடியுரமாக 30 கிலோ, 80 கிலோ, 80 கிலோ தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து போன்றவற்றை ஒரு ஹெக்டருக்கு அடியுரமாக அளிக்க வேண்டும். இதே மேலுரமாக 30வது நாளில் 90 கிலோ நைட்ரஜனை வந்து நாம் மிளகாய் செடிகளுக்கு அளிக்க வேண்டும். இந்த அளவுகளை நாம் சரியான நேரத்தில் சரியான அளவு கொடுக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக கொடுக்கும் தருவாயில் செடிகள் ஆனது கருகள் போன்று ஏற்பட்டு வேர்கள் நலிவடைந்து செடிகள் சேதமடையும் வாய்ப்பு மிக மிக அதிகம். அதனால் நம் தேவையான அளவு உரங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பொதுவாக மண் மாதிரியின் மூலம் நமக்கு தேவையான சத்துக்களை, பரிந்துரைக்கப்பட்ட சத்துக்களை மட்டும் அளிப்பதன் மூலம் அளவுக்கு அதிகமான உரங்கள் பயன்பாட்டை வந்து நாம் குறைக்கலாம். பொதுவாக இந்த 16 சத்துக்களும் இருந்தால் மட்டுமே ஒரு பயிர் நன்றாக வளரும். இந்த பெரும் சத்துக்களை நாம் அடியுரமாக மண்ணில் அளிக்க வேண்டும். மற்ற 13 சத்துக்களும் தெளிப்பு முறையின் மூலமாக செடிகளுக்கு கொடுக்க வேண்டும். அதை மண்ணில் இடுவதன் மூலம் நமக்கு அது பயன்பாடு மற்றும் அந்த நன்மைகள் மிக குறைவு. அதனால் தான் தெளிப்பு முறையின் மூலம் நாம் கொடுக்கின்றோம். இதே பார்த்திங்கன்னா நம்ம சொட்டு நீர் பயன்படுத்தி இருந்தால் அதில் உரப்பாசனம் என்ற முறையில் கூட நம் செடிகளுக்கு இந்த உரங்களை வந்து நாம் கொடுக்கலாம். அதாவது அந்த உரப்பாசனத்தில் நீரில் கரையக்கூடிய உரங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இல்லையென்றால் அந்த சொட்டு நீரில் கரையாத உரங்கள் சென்று அடைத்து கொள்ளும். அதனால் தேவையான சத்துக்கள் பயிருக்கு செல்லாமல் செடிகள் நலிவடைந்து மகசூல் குறைவாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் சரியான நேரத்தில், சரியான பருவத்தில், சரியான அளவை உரத்தை அளித்தால் மட்டுமே செடிகள் நன்றாக வளரும், நாம் எதிர்பார்க்கக்கூடிய மகசூலும் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். எனவே அன்பார்ந்த விவசாயிகளே, இந்த உர அளவுகளை சரியான அளவில், சரியான நேரத்தில், சரியான முறையில் பயன்படுத்தி மகசூலை அதிகரித்து வருமானமும் அதிகரிக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக உரத்தை பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு தேவையில்லாத செலவு மற்றும் பயிர்களின் மகசூல் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே சரியான அளவை பயன்படுத்தி மகசூல் அதிகமாக ஈட்ட வேண்டும்.
1: இதுவரை காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உரம் மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ர. விஜயகுமார் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: என்ன பொன்னி, அவங்க சொன்ன விவரத்தை கேட்டுப்பட்டு வானொலி

0: பட்டிய பாத்துக்கிட்டே இருக்க.
1: கிராமத்துலதான் அதிசயங்கள் புதஞ்சிருக்குதுன்னு நினைச்சேன், ஆனா நம்ம வானொலி அந்த அதிசயத்தை காட்டும் கண்ணாடியால இருக்கு. அது மூலமா தானே விவசாயத்துக்கு தேவையான தகவல்களை தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது.
0: ஆமா பிள்ள, இன்னைக்கு பல பேரு இந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அத முறைப்படி அவங்க கழனியில கடைபிடிச்சு காய்கறி நாற்றங்கால அமைச்சுக்கிட்டு வராங்க.
1: மருதானியக்கா, காத்து வாங்க வந்த எனக்கு கருத்தான பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க வச்சிங்க. இனி பாருங்க, நம்ம வீட்டை சுத்தி எம்பட்டு காய்கறி செடிக வளர்ந்து பூத்து காய் காய்ச்சி தொங்க போது பாருங்க.
0: அப்ப இனிமே வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை இங்கேயே பறிச்சுக்கலாம்னு சொல்லு.
1: காய்கறிகளை பறிக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சும் கொடுக்கறேன்.
0: அப்புறம் என்ன, இது போதுமே. புது மருமக கையால பசிக்கு சாப்பாடும் கிடைச்சாச்சு.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: தீவன பயிர் சாகுபடிக்கான பண்ணை இயந்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். தீவன பயிர் சாகுபடிக்கான இயந்திரங்கள் வெண்மை புரட்சியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது.

மக்காச்சோளம் மற்றும் சோளம் முக்கியமான தீவன பயிர்களாகும். விதை படுக்கை அமைத்தல், விதைத்தல், களை எடுத்தல், அறுவடை செய்தல் ஆகியவை தீவன பயிர் சாகுபடியில் உள்ள பணிகளாகும். தீவன பயிர் சாகுபடியில் அதிக வேலையாட்கள், வேலை நேரம் மற்றும் அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. தகுந்த காலத்தில் அறுவடை செய்ய தவறினால் தீவன பயிரின் தரம் குறைந்துவிடும். மேலும் தீவன பயிரில் மருதாம்பு ரக பயிர்கள் சாகுபடி செய்வதால் தகுந்த காலத்தில் அறுவடை செய்தால் மட்டுமே மருதாம்பு பயிர்கள் நன்றாக வளரும். இக்காரணங்களால் தீவன பயிர் சாகுபடியில் இயந்திரங்களின் பங்கு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. சிறு விவசாயிகள் உள்ளூரில் தயாரித்த கலப்பையை கொண்டு கால்நடைகளின் மூலம் நிலம் உழுவதற்கு பயன்படுத்துகின்றனர். குறைந்த செலவு, எளிதில் பழுது நீக்குதல் மற்றும் எளிதில் கிடைப்பது ஆகியவை இதன் சிறப்பு அம்சங்களாகும். இந்த கலப்பையை கொண்டு உழவு செய்வதால் குறைந்த ஆழமே உழவு செய்ய முடியும். எனவே பல முறை உழவு செய்யும் நிலை ஏற்படுகிறது. மாடுகள், டிராக்டர் மற்றும் பவர் ட்ரில்லரால் இயங்கக்கூடிய இயந்திரங்கள் முறையே விதை படுக்கை அமைத்தல், நாற்று உற்பத்தி செய்தல் மற்றும் பாத்தி அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு வலைப்பலகை கலப்பை, இரும்பு கலப்பை, சட்டி கலப்பை, கொத்து கலப்பை, சுழல் கலப்பை, வரப்பு போடும் கலப்பை மற்றும் சால் அமைக்கும் கலப்பை போன்றவற்றை விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். டிராக்டரால் இயங்கும் சுழல் கலப்பையை பயன்படுத்தி ஒரே சமயத்தில் நிலத்தில் உள்ள பயிர் கழிவுகளை தூள் செய்து சீரான ஆழத்தில் விதைப்படுக்கையை அமைத்து தருகின்றது. டிராக்டரால் இயங்கக்கூடிய முதல்நிலை உழவு கலப்பைகளின் செயல்திறன் மணிக்கு 0.2 முதல் 0.3 ஹெக்டேர் மற்றும் கொத்து கலப்பையின் செயல்திறன் மணிக்கு 0.4 முதல் 0.5 ஹெக்டேர் ஆகும். மேம்படுத்தப்பட்ட இயந்திரங்களை பாரம்பரிய இயந்திரங்களுடன் ஒப்பிடும் பொழுது அதிக செயல்திறன் கொண்டுள்ளதால் தீவன பயிர் சாகுபடி செய்யும் பகுதிகளில் இந்த இயந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. நிலத்தை சமன்படுத்துவதன் மூலம் 20 முதல் 25% பாசன நீரை சேகரிக்க முடியும் மற்றும் சீரான பயிர் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் கிடைக்கும். சமன்படுத்துவானை பயன்படுத்துவதன் மூலம் சீராக விதை நாற்றுகளை நடவு செய்ய முடியும். தீவன பயிர் சாகுபடியில் களையெடுத்தல் மற்றும் பயிர்களுக்கு இடையேயான உழவு முறை மிகவும் அவசியமான மற்றும் வேலையாட்கள் அதிகம் தேவைப்படும் ஒன்றாக உள்ளது. தீவன பயிர் சாகுபடியில் நடைமுறையில் உள்ள களையெடுக்கும் மற்றும் பயிர்களுக்கு இடையேயான இயந்திரங்கள் முறையே மனித ஆற்றலால் இயங்கக்கூடிய பாரம்பரிய கருவியான களைக்கொத்து மற்றும் கால்நடைகளின் மூலம் இயக்கப்படும் கருவிகள் ஆகும். இந்த பாரம்பரிய களையெடுக்கும் கருவிகள் களைகளை சிறப்பாக எடுக்கும். இந்த கருவி செயல்திறன் குறைவாகவும் வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். புதிதாக மேம்படுத்தப்பட்ட மனித ஆற்றலால் இயங்கக்கூடிய கருவிகளை எளிதாக பயன்படுத்த முடியும். களையெடுக்கும் மற்றும் பயிர்களுக்கு இடையேயான உழவு கருவிகள் குறைந்த நேரத்தில் அதிகப்படியான நிலத்தில் களையெடுக்க பயன்படுத்தப்படுகிறது. அறுவடை இயந்திரம் தீவன பயிர்களை அறுவடை செய்து கட்டும் அமைப்பை கொண்டுள்ளது. இது 12 குதிரைத்திறன் என்ஜின் கொண்டது. இது அமர்ந்து இயக்கும் அமைப்பை கொண்டுள்ளது. இதன் அறுவடை செய்யும் அகலம் 1.2 மீட்டர் ஆகும். அறுவடை செய்து கட்டும் கட்டின் எடை 5 கிலோ ஆகும். இந்த இயந்திரத்தின் செயல்திறன் மணிக்கு 0.3 முதல் 0.5 ஹெக்டேர் ஆகும். தீவன பயிர் அறுவடை இயந்திரம் ஒரே நேரத்தில் தீவன பயிரை அறுவடை செய்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மற்றும் வெட்டப்பட்ட தீவன பயிரை டிராக்டர் ட்ரெய்லரில் நிரப்பும். சுழலும் தண்டில் 3 வரிசையாக 13 கத்திகள் இயக்க திசைக்கு செங்குத்தாக கிடைமட்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. வெட்டப்பட்ட பயிர் ஆக்கர் நகர்த்தும் அமைப்பின் மூலம் சிறு சிறு துண்டுகளாக வெட்டும் பகுதிக்கு கடத்தப்படுகிறது. சிறு சிறு துண்டுகளாக வெட்டும் அமைப்பில் 4 கத்திகள் பயிர்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி டிராக்டர் ட்ரெய்லருக்கு கடத்துகின்றது. இதனை இயக்க 50 குதிரைத்திறன் கொண்ட டிராக்டர் பயன்படுத்தப்படுகிறது. டிராக்டரின் முன் இணைத்து இயங்கும் தீவன பயிர் அறுவடை இயந்திரம். இக்கருவியின் முன்பகுதியில் தீவன பயிர் தாள்களை சீராக பிரித்துக் கொடுக்க கூம்பு அமைப்புகளும், அடிப்பாகத்தில் பயிர்களை எளிதில் வெட்டும் வண்ணம் பல முனைகளை கொண்ட கத்தியும், வெட்டிய பயிர்களை தாங்கி நிறுத்துவதற்கு நிலைத்தகடும், அவற்றை ஒருபுறமாக தள்ளிவிடுவதற்கு வார்பட்டை மற்றும் நட்சத்திர வடிவ சக்கரங்களும் அமைந்துள்ளன. இக்கருவி 1.5 மீட்டர் மற்றும் 2 மீட்டர் அகலத்தில் அறுவடை செய்யுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. கருவியில் இருந்து அறுவடை செய்யப்பட்ட தீவன பயிர் வலதுபுறமாக வெளியேற்றப்படுவதால் கருவியை எப்போதும் இடப்பக்கமாகவே திருப்ப வேண்டும். மனித ஆற்றலால் தீவன பயிரை சிறு சிறு துண்டாக்கும் இயந்திரத்தில் 2 வளைந்த கத்தி பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கத்தியை பயன்படுத்தும் போது கத்தியின் வேகம் வினாடிக்கு 50 சுற்றுகளும், 2 கத்தியை பயன்படுத்தும் போது வினாடிக்கு 35 சுற்றுகளும் உள்ளது. இக்கருவியின் செயல்திறன் 1 மணி நேரத்தில் 200 கிலோ ஆகும்.
மின்னாற்றலால் இயக்கக்கூடிய தீவன பயிரை சிறு சிறு துண்டுகளாக்கும் இயந்திரத்தில் 2 அல்லது 6 நேரான கத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. கத்தியின் வேகம் வினாடிக்கு 600 முதல் 1000 சுற்றுகள் ஆகும். இக்கருவியின் செயல்

0: ஒரு மணி நேரத்தில் 700 முதல் 900 கிலோவாகும். சிதறி கிடக்கும் வைக்கோலை ஒழுங்குபடுத்தும் இயந்திரம். இந்த இயந்திரத்தை கொண்டு வயலில் சிதறி உள்ள வைக்கோல், கரும்பு சருகு மற்றும் பிற சருகுகளை ஒன்று சேர்க்க பயன்படுகிறது. இந்த இயந்திரத்தில் முதன்மை சட்டம், சுழலும் அமைப்பு, சருகு சேகரிக்கும் அமைப்பு, சருகு வெளியேறுவதை தடுக்கும் அமைப்பு ஆகியன உள்ளன. இக்கருவி மணிக்கு 2 டன் வைக்கோலும் 6 முதல் 12 டன் சருகும் சேகரிக்கும். உருளை வடிவிலான வைக்கோல் கட்டும் இயந்திரம். உருளை வடிவில் வைக்கோலை சுற்றி போட பயன்படுகிறது. இந்த இயந்திரத்தில் சேகரிக்கும் அமைப்பு, வைக்கோலை சுற்றும் அமைப்பு, கட்டும் அமைப்பு, வெளியேறும் அமைப்பு, வைக்கோல் சுற்ற எண்ணும் அமைப்பு மற்றும் ஹைட்ராலிக் அமைப்பு ஆகியவை உள்ளன. இதில் வைக்கோலை கட்டும் வசதியும் உள்ளது. இந்த இயந்திரத்தின் மூலம் அதிக அளவு வைக்கோல் சேகரிக்கப்படுவதுடன் கட்டுக்களை எளிதாக சேகரிக்கவும் முடியும். செவ்வக வடிவிலான வைக்கோல் கட்டும் இயந்திரத்தில் சேகரிக்கும் அமைப்பு, செவ்வகமாக அழுத்தும் அமைப்பு மற்றும் கட்டும் அமைப்பு ஆகியன கொண்டுள்ளது. சுழலும் சேகரிக்கும் அமைப்பானது வைக்கோலை நிறத்திலிருந்து எடுத்து செவ்வகமாக அழுத்தும் அமைப்புக்கு கொண்டு சென்று வினாடிக்கு 540 முதல் 560 சுற்றுகளில் செவ்வகமாக மாற்றப்படுகிறது. சிறு சிறு துண்டாக்கிய தீவன பயிரை டிராக்டர் மூலம் கட்டும் இயந்திரம். இந்த இயந்திரத்தில் மக்காச்சோள தட்டு மற்றும் பிற தீவன பயிர்களையும் கட்ட முடியும். இந்த இயந்திரத்தில் தீவன பெட்டி, தெளிப்பான், தீவன பயிரை கடத்தும் சங்கிலி அமைப்பு, தீவன பயிரை கட்டும் அமைப்பு மற்றும் உள் மற்றும் வெளியே தீவன பயிரை நெகிழித்தாள் கொண்டு கட்டும் அமைப்பு, நெகிழித்தாளை வெட்டும் அமைப்பு மற்றும் ட்ரெய்லர் ஆகியன உள்ளன. தீவன பயிரை கட்டும் அமைப்பில் உள்ள 16 உருளைகள் தீவன பயிரை அழுத்தி கட்ட பயன்படுத்தப்படுகிறது. 1 மணி நேரத்தில் 37 முதல் 42 கட்டுக்கள் வரை கட்ட முடியும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலை இசைக்கும் நேரம் 2:30.
1: வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், உம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியின் வரவேற்பின் அடையாளமாக திகழ்வதே பூங்கொத்து. நேயர்களை ஒவ்வொரு நாளும் இசை பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. இந்நிகழ்ச்சியில் நேயர்களுக்கின் ரசனைக்கு ஏற்ற 2 திரைப்பட பாடல்கள் ஒலிக்கப்படும். முதலாவதாக விண்ணர் திரைப்படத்திலிருந்து

நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. வின்னர் படத்தோட பாடலை தாங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தோட அடுத்த பாடலை கேட்போமா? பா விஜய் வரிகளில்

நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் 2 என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு டி இமான் அவர்கள். தபு சங்கர் வரிகளில், இமான் இசையில்.

அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் பா விஜய் வரிகளில் ஒரு இனிமையான பாடல் கேட்போம்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: நேர்கள், இதுவரை 2 படத்து என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிறைவு

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. இன்னைக்கு வின்னர் 2 என்ற 2 திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தோம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 3:03. இனிமையான பிற்பகல் நேரம், எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக பாட்டெல்லாம் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி போன நிகழ்ச்சியிலே வந்து உங்களுக்காக பூங்கொத்தில் அழகழகான பாடல்கள்லாம் நம்ம வான்மதி போட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாட்டை கேட்டு ரசிக்கணுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர் மற்றும் முறை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0434242444300 என்ற எண்ணுக்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியோட முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர்லேருந்து ரேவதி கேட்டிருக்காங்க. பூவே உனக்காக என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டுருவோமா அவங்களுக்காக அந்த இனிய பாடல் இதோ.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நேரம் 3:10 கேட்டு ரசிட்டு இருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள். காற்றலில் உங்களோட விருப்பமான பாடல்களே கேட்டு ரசிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பாப்பாரப்பட்டியிலிருந்து வெனிலா சௌந்தர்யா. இவங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் ஆழ்வார் என்ற திரைப்படத்திலிருந்து சொல்லித்தரவான் கேட்டிருக்காங்க. சாதனா சர்க்கமோட குரல்ல இனிமையான அந்த பாடல் இதோ.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: Students, listen carefully.
2: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
3: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
0: நேரம் 3:16. இனிமையான பாடல்களை வழங்கிட்டு இருக்கு தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு மற்றும் முறை, நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் என்னென்ன 0343-424-4430 என்ற எனக்கு தட்டச்சு செஞ்சனுப்ப உங்க விருப்ப பாடலை காற்றலையில கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஜருகுல இருந்து சக்தி. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆர் ஆரோ ஆரிரோ என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிமையான பாடல்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: நேரம் 3:22 கேட்டிருக்கும். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நாமக்கல்ல இருந்து தமிழ் நவீன் கற்பகம். இவங்க மட்டும் இல்லைங்க, இன்னொரு நேயர் கூட இதே பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. யார், எங்கிருந்து அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,

ஒட்டப்பட்டியிலிருந்து சத்யநகர் பகுதியிலிருந்து பங்கஜவல்லி சின்னசாமி இவங்க எல்லாருமே விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் சூரியவம்சம் என்ற திரைப்படத்திலிருந்து தான். இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நேரம் 3:27. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்
3: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க மாதுப்பட்டியிலிருந்து ராமன். இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கரகாட்டுக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ராவோட குரல்கள்ல இந்த இனிய பாடல் இது உங்களுக்காக.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்.

0: call 90254-00159, counseling code 2683.
1: நேரம் 3:33 கேட்டு ரசிச்சிருக்கும் இது கட் செவில் கலக்கல் பாடல்கள். இனிமையான பாடல்கள் உங்களை தேடி வந்துட்டுருக்கு, காற்றலையில் வளம் வந்துட்டுருக்கு, கானம் பாடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் குமாரம்பட்டியிலிருந்து கேட்டிருக்காங்க திருப்பதி. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் வானத்தை போல என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்காக அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200

0: ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேரம் 3:38 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள். இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கோம் இல்லையா? நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் கூட அந்த மாதிரி தான். அழகா கொடியில வந்து மல்லிப்பூ பூத்திருக்கா, கேட்போமா? இந்த இனிய பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் தேவமங்கலத்திலிருந்து முருகன், பிரியா, ஸ்னேகா, சுகன்யா இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
6: நேயர்கள் கிட்ட ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேயர்களே, கட் செவில் கலக்கல் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சியில உங்களோட பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் என்னன்னா 0042-43-24-40 என்ற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதை எல்லாத்தையும் டைப் செஞ்சு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை எங்களுடைய வானொலியில காற்றறையில கேட்டு ரசிங்க. இந்த நிகழ்ச்சியில அடுத்ததான பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க உழவன் கொட்டாய் பூஜா அவர்கள். அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் எஜமான் படத்திலிருந்து ஒரு நாளும் இணை மணவாத. இதோ அவருக்கான அந்த பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கட் செவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அக்பர் கந்தசாமி பாளையம் ஈரோடு மாவட்டத்திலிருந்து. அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் பூந்தளிர் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்கான அந்த பாடல் காற்றலையில்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல்ல சசிகலா இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் வைதேகி காத்திருந்தால் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்கான அந்த பாடல் காற்றலையில்.

தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும்

0: தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சரி, இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க அழைக்கலாம். புதிய நேயர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-342 என்ற முன்னணிப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களில் புதிதாக அழைக்கக்கூடிய நேயர்கள் வரலாம். நிகழ்ச்சியை கேட்டிருக்கும் மற்ற நேயர்கள் பார்த்தீங்கன்னா 043-342-24-4031 94-86-65-20-25 இந்த எண்களில் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கான ஒரே ஒரு விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடந்த ஒரு வாரத்தில் இன்னிலிருந்து கடந்த ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிகழ்ச்சி வருவதை தவிர்த்துட்டு மற்ற நேயர்களுக்கு, அதாவது புதியதாக அழைக்கக்கூடிய நேயர்களுக்கும் இல்லை இணைப்பு கிடைக்காத நேயர்களுக்கும் வழிவிட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். சரி, நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைகிறாங்க அறிவிப்பாளர் வான்மதி. வணக்கம் வான்மதி.
1: வணக்கம் பசுமதி.
0: சரிங்க, நிறைய குறிப்புகளோட தயாராக இருக்கீங்க.
1: கண்டிப்பாக.
0: சரி, நேயர்களை நம்ம சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க. யாருங்க? சரிங்க, நிகழ்ச்சியில் கேட்டு இருக்கீங்களாங்க ஐயா? சரி, உங்களுக்கான முதல் மூன்று குறிப்பு வான்மதி சொல்லுவாங்க, கேளுங்க.
1: ஐயா, இது வந்து ஒரு உணவு பொருள், நம்ம இந்தியாவில் தான் விளைவிக்கப்படுகிறது. அதாவது உலகின் மிகச்சிறந்த உணவுப் பொருளில் இந்த உணவுப் பொருள் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். மூணு குறிப்புகள், உங்களுக்கான மூணு குறிப்புகள்ங்க ஐயா.
0: சரிங்க, அந்த உணவுப் பொருளுக்கு ஒரு பேர் இருக்குங்க ஐயா, அந்த பேர் என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஆமாங்க, அந்த பேர்
2: என்னங்க
0: ஐயா?
2: அது உலகம் முழுவதும் விளைவிக்கப்படுகிறது.
0: உலகம் முழுவதும் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் விளையக்கூடிய உணவுப் பொருள்னு சொல்லலாம்.
2: கோதுமை?
0: கோதுமை இல்லைங்க, கோதுமை இல்லை. சரி, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. அடுத்த நேயர் வாங்க, வணக்கம். அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம்.
3: மாலை வணக்கம். இருவருக்கும் மேடம்.
1: மாலை வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்க ஐயா?
3: நல்லமல்லி ஒன்றி நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து.
1: என்ஆர் முத்து ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
3: கேட்டேங்க மேடம்.
1: உங்களுக்கான குறிப்பு சொல்லட்டுங்களா?
3: கொடுங்க மேடம்.
1: இந்த உணவு முறையானது இயற்கை முறையில தான் பாரம்பரியமா பயிரிடப்படுது அப்படின்னு சொல்லலாம்.
3: சரிங்க மேடம், வாய்ப்பு.
1: நன்றிங்க.
3: நன்றி.
1: வருக, வணக்கம்.
4: வருக, வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்க ஐயா?
4: பாலக்கோடு பக்கம் சீத்தான்பட்டி.
1: செவத்தான் ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
4: கேட்டுக்கிட்டீங்க.
1: பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க ஐயா.
4: உப்பு. உப்பு.
1: உப்புங்களா? இல்லைங்க. முயற்சி. நன்றி, தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
5: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்க ஐயா? தமிழா ராஜேந்திரன். ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா? நிகழ்ச்சியில்
0: நீயும் அடுத்த நேயர் வாங்க, வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்துமா? சரிமா, குறிப்பெல்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம ஒரு உணவுப் பொருள். அப்படியா, குறிப்பு கேட்கலீங்களா? சரி, ஒரு உணவுப் பொருளை பத்தி கேட்கிறோமா? சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச உணவுப் பொருள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க.
6: உணவுப் பொருளுங்களா?
0: பாரம்பரியமா விளையக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ராகி இல்லைங்கம்மா, இது வேற ஒரு உணவுப் பொருள். சரியா? சரி, தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சி. நன்றி. அடுத்த நேயர் வாங்க, வணக்கம். வணக்கம்.
7: மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
7: பண்டலி விஸ்வநாதன், மேட்டூர்ல இருந்து.
0: சரிங்க, என்ன உணவுப் பொருள் கண்டுபிடிச்சிங்களா?
7: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க
1: ஐயா. இந்த உணவுப் பொருள் வந்து பாத்தீங்கன்னா ரசாயன உரங்கள்ல எதுவும் இல்லாம விளைவிக்கப்படுறாங்க, இயற்கை முறையில விளைவிக்கப்படுது.
7: மிளகு?

0: மிளகு இல்லைங்கய்யா.
1: நன்றி.
0: நன்றி, தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்துங்க ஐயா?
1: துரை, நாகசம்லிருந்து பேசுறேங்க.
0: துரை ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
1: கேட்டேங்க. எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
0: உங்களுக்கான குறிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உணவுப் பொருள் நிறைய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
1: திணை?
0: திணை இல்லைங்கய்யா. முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நல்ல மல்லி வட்டம் கெட்டுப்பட்டி மாடு கடவுள் கிருஷ்ணன் பேசுறேன் மேடம். ஒரு உணவு மாதிரி பற்றி சொன்னீங்க மேடம்.
0: ஆமாங்க ஐயா, உணவுப் பொருள், அதாவது நம்ம உபயோகப்படுத்துற உணவுப் பொருளை பத்தி தான் கேட்டுருக்கோம்
2: மேடம். காயா, பழமா, இல்ல சிறுதானியமா, இல்ல என்னன்னு சொல்லுங்க.
0: காய், பழம். சரி, உங்களுக்கான குறிப்பாவே சொல்லிடுறேன். அது காய் பழம்லாம் இல்லைங்க ஐயா, நம்ம அன்றாடம் சமைக்கும் உணவுப் பொருளை சேர்த்துற ஒரு உணவுப் பொருள்.
2: சரி மேடம். கொத்தமல்லி மேடம்.
0: கொத்தமல்லி இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க. தவறான பதில், நாங்க கேட்ட குறிப்புக்கான பதில் அது இல்ல.
3: நேயர்களையும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
0: இந்த உணவு பொருளானது ஒரு காயம் குணப்படுத்ததும் பொருளா கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
3: நன்றிங்க. அடுத்த நேயர் வருக வணக்கம். இப்போ வந்து விடுபட்டாரு, தொடர்ந்து நம்ம நேயர்களை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூபஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
9: இம்மையத்தில் லூபஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
8: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111152. SKS ஹாஸ்பிட்டல்.
10: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
11: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: நேரமாலை 4:11 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மலையை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் உணவுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருளை பற்றி தான் நிறைய குறிப்புகளாக கொடுத்துட்டு இருக்கோம். இந்தியாவில் ஒரு பகுதியில் விளையக்கூடிய இந்த பொருள், இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் நேயர்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில நீயும் அடுத்த நேரம் நம்ம இணைக்கலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: சத்யா
0: சொல்லுங்கம்மா.
1: மஞ்சள்.
0: மஞ்சள் எப்படி சொல்ல வரீங்க? மஞ்சள்
1: காயத்தை குணப்படுத்துறதுன்னு
0: சொன்னாங்க. ஓ சரிங்க. நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மஞ்சளும் பார்த்தீங்கன்னா இந்த காயத்துக்கு நம்ம போடலாம். ஆனால் மஞ்சள் அப்படின்றது சரிங்களா? என்ன வன்முதி
2: பாதி பதில் வந்திருக்காங்க மஞ்சள் அப்படின்றது. ஆனால் என்ன வகையான மஞ்சள் அப்படின்றது தான் கேள்விங்களே.
0: சரி,
1: விரலி மஞ்சள்
2: இல்லைங்கம்மா. முயற்சிக்க நன்றி, தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
0: வேற ஒரு பேர் இருக்குமா மஞ்சள் அப்படின்றது? சரி, பாதி முன்னாடி வேற ஒரு பேர் இருக்கு, அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த குறிப்பில் சொல்கிறோம், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
3: இதுவரைக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க சந்திரசேகர், குறிப்பு கேட்டீங்களா?
3: குறிப்பெல்லாம் கேட்டுட்டேதான் இருக்கீங்க.

0: உங்களுக்கான குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா சொல்ல போனா இந்த மஞ்சள் வகையானது மேகாலயா அந்த மாநிலத்துல விளைவிக்கக்கூடிய ஒரு மஞ்சள் வகை.
1: சரி, மேகாலயா மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு மலையில, மலை பகுதியில இந்த மஞ்சள் வந்து விளைவிக்கப்படுகிறதுங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற மஞ்சள்.
2: அந்த மஞ்சளினுடைய பெயர்,
1: ஆமாங்க, பெயர் வந்து என்ன அப்படின்றத நம்ம கேக்குறோம்.
3: இந்த
0: மஞ்சள் வகைக்கு வந்து இப்பதான் வந்து புவியியல் குறியீடு கொடுத்திருக்காங்க. அதோட பேர் என்னங்கய்யா? இல்லங்கய்யா, மஞ்சள் சொல்லிட்டு இருக்கோம். என்ன வகையான மஞ்சள்? நிறைய வகையான மஞ்சள் இருக்கு இல்லைங்களா?
3: கஸ்தூரி மஞ்சள்
0: இல்லங்கய்யா. முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.

0: கேட்டிருப்பீங்க, பால் கண்டுபிடிச்சிங்களா ஐயா? இன்னும் குறிப்பு தரட்டுமா?
1: இன்னொரு குறிப்பு சொல்லுங்க சார் பார்க்கலாம்.
2: ஐயா, இந்த மஞ்சள் வகைக்கு வந்து இப்போ தான் வந்து புவியியல் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதோட பேர் என்னங்க ஐயா?
1: பூண்டு
2: இல்லைங்கய்யா, மஞ்சள்னு சொல்லிட்டு இருக்கோம். அது என்ன வகையான மஞ்சள்? நிறைய வகையான மஞ்சள் இருக்கு இல்லைங்களா?
1: கஸ்தூரி மஞ்சள்
2: இல்லைங்கய்யா. முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க, யாருங்கிறது?
1: எனக்கு
2: உங்களுக்கு குறிப்புனா எந்த மாநிலம்னு கூட சொல்லிட்டீங்க ஐயா. மேகாலய மாநிலத்துல விளைவிக்கக்கூடிய மஞ்சள் அப்படின்னு சொன்னோம். இந்த மஞ்சளுக்கு இப்பதான் வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அது என்ன வகையான மஞ்சள் அப்படின்னு தான் ஐயா கேட்டுட்டு இருக்கோம். மஞ்சள் தாங்க ஐயா. அது என்ன வகையான மஞ்சள், அதோட பேர் என்ன அப்படின்றதுதாங்க ஐயா கேள்வி. பதில் சொல்லலாங்களே. நன்றிங்க ஐயா, நன்றி.
0: நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
3: ஐயா. லலிங்க கிராமத்துலேருந்து கல்யாண சுந்தரம் பேசுறீங்க
0: ஐயா. சொல்லுங்க, விடை கண்டுபிடிச்சிங்களா? குறிப்பு ஒன்று ஏதாவது தரலாமா?
3: குறிப்பு ஒன்று கொடுங்க ஐயா.
2: ஐயா, இந்த மஞ்சள் வந்து உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது அப்படின்னு சொன்னோம்.
3: விராலி மஞ்சள்
2: இல்லைங்க ஐயா. முன்னதான் ரெண்டு மூணு நேயர் சொன்னாங்க அந்த மஞ்சள் இல்லை. முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, தொடர்ந்து நாம நேரில் சந்திக்கலாம். அதற்கு முன்பாக,
4: பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால் திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய் கவர் போன்றவற்றை தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவசம்பட்டி மீனாட்சி என்டர்பிரைசஸின் புதிய கிளை வெண்ணாம்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
4: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தருமபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தருமபுரி.
5: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சொல்லுங்க வான்மதி.
6: நிறைய குறிப்புகள் சொல்லிட்டோம், நேரடியான குறிப்புகள் கூட சொல்லிட்டோம். அதாவது ஒரு நேயர் பதில் சொல்லுவாங்க, பரிசு பாடல் கேட்பாங்க அப்படின்னு பாக்குறோம். அடுத்ததா ஒரு நேயர்
5: இந்தியாவில் மேகாலயா அந்த மாநிலத்துல
6: விளைவிக்கக்கூடிய ஒரு மஞ்சள், அது என்ன வகையான மஞ்சள் அப்படின்றதுதான் கேள்வி.
5: மஞ்சள் அப்படின்றது பாதி ரேட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பேர் இருக்கு, அது சொன்னாங்கன்னா அவங்க சரி அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்ப நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காரு, இணைக்கலாம். வணக்கம்.
7: இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
5: மாலை வணக்கம், சொல்லுங்க.
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகா எலத்தகிரி அண்ணா நகர்ல இருந்து கட்டிட பொறியாளர் திரு பாபு.
5: சரிங்க, பதில் சொல்றீங்களா?
7: பதில் சொல்றேன்,
5: சொல்லுங்க.
7: லகடாங் மஞ்சள்.
5: லகடாங் மஞ்சள் அப்படின்னு எப்படி சொல்ல வரீங்க?
7: ஏன்னா அதுதான் வந்து கிருமிக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதுலதான் வந்து நம்ம தற்பொழுது பயன்படுத்தக்கூடிய பொருளை வந்து அதோட

0: வந்து அதிகமா இருக்கு.
1: சரிங்க,
0: சோ அதெல்லாம் கரெக்ட்டா,
1: சரிங்க, சூப்பர். நீங்க சொன்ன பதில் தான் கரெக்ட். சரிங்களா, சரி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு அருமையான பாட்டு கேளுங்க.
0: படம் பேரு உதயகீதம், பாடல் பேரு சங்கீத மேகம்.
1: சங்கீத மேகமா?
0: ஆமா.
1: சரிங்க, உங்க பேரு மறுபடியும் உங்க பேரு ஊர் பதில் சொல்லுங்க.
0: என் பேரு சுரேஷ் பாபு, கிருஷ்ணகிரி மாவட்டம், பர்கூர் தாலுகா, எலக்ட்ரிகிரி அண்ணநகர்.
1: சரிங்க, ரொம்ப நன்றிங்க, சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வரும், சரியா? ஒரு சில விளம்பர இடைவெளியில் சேர்ந்து உங்களுக்கான பாடல். நன்றி, நன்றி. சொல்லுங்க வான்மதி, சரியான சொல்லியிருக்காரு,
2: கரெக்டா சொல்லியிருக்காரு. இந்த மஞ்சள் வந்து இப்ப ஏன் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில விளைக்கக்கூடியதுதான் நிறைய வகையான மஞ்சள் இருக்கு. அதுல வந்து இந்த மஞ்சள் வந்து சிறப்பு பெற்ற மஞ்சள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நார்மலா இருக்கிற மஞ்சள்ல பாத்தீங்கன்னா 2-4% தான் வந்து அந்த குர்குமின் அப்படின்ற கண்டென்ட் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 7-12% வரைக்கும் அந்த குர்குமின் கண்டென்ட் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. நிறைய வந்து இதுல உடலில், அதாவது வீக்கம் எடுத்துங்களா, இன்ஃபிளமேட்ரி, அந்த இன்ஃபிளமேட்ரி குறைக்கிறதுக்காகவும் இம்யூனிட்டியாகவும் இது வந்து செயல்படுது. நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட மஞ்சள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தங்க நிறத்திற்காக தான் உலக அளவில் வந்து இது மிகவும் புகழ்பெற்ற மஞ்சளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மஞ்சளை இப்ப ஏன் எடுத்தோம் அப்படின்னா, பிரான்ஸ்ல நடைபெற்ற 52வது G7 உச்சி மாநாட்டில் வந்து இந்த மஞ்சளுக்கு வந்து GI குறியீடு கொடுத்திருக்காங்க. இவ்வளவு சிறப்பு பெற்ற மஞ்சள் தான் லகடாங் மஞ்சள், மேகாலயால விளைவிக்கக்கூடிய அந்த மஞ்சள்.
1: சரி, சரியான பதில் சொல்லியிருக்காரு நேயரே. அவருக்கான பரிசு பாடலை நம்ம கொடுக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி,
6: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
7: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலக தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
11: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத்ஷா வலியுல்லா அவர்களின் 67வது சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. July 1st புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, July 2nd வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
12: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
13: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్,
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ, ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ, కెమికల్ ఇంజనీరింగ్, కంప్యూటర్ ఇంజనీరింగ్, మెకానికల్ ఇంజనీరింగ్, ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్, ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ், సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

சன்ஃப்ளவர் ஆயில். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நானும்

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரமாலை 4:30. நேர்கள் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சொல்லுங்க வன்மதி, நிகழ்ச்சியில ஆமாங்க நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா ஒரு உணவுப் பொருளை பத்தி நம்ம கேட்டோம். அந்த நேரம் சரியா பதில் சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஒரு வினா இருக்கு, சுவாரஸ்யமான வினா. அது என்ன அப்படின்றத நேருக்கு நம்ம குறிப்பா கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க, யாருங்கிறது?
2: உலகின் மிக வயதான உயிரினம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிலவாழ் உயிரினம். உங்களுக்கான 3 குறிப்புகள் ஐயா, பதில் சொல்லலாம்.
0: நன்றி. சரிங்க, அருமையாக முதல் 3 குறிப்பு கொடுத்தீங்க. நேர்கள் அதிலே வந்து விடையை கண்டுபிடிக்கலாம் அந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க. இது வந்து நீரிலையும் வாழும் நிலத்திலையும் வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மிக வயதான உயிரினம் அப்படின்னே சொல்லிட்டீங்க. அதில் ஓரளவுக்கு பாதி பரல் இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வந்திருக்காரு. வணக்கம்.
2: வருக. வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க? இந்த உயிரினம் வந்து ரொம்ப பழமையான உயிரினம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இந்த உயிரினம் வந்து இப்பயும் உயிருடன் தான் இருக்கு. என்ன வகையான உயிரினம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம்.
0: சரிம்மா, தொடர்ந்த நிகழ்ச்சி கேளுங்க. என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
4: திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. குறிப்பு கேட்டிருப்பீங்க ஒரு உயிரினத்தை பத்தி. நமக்கு என்னங்க தவளை? தவளைன்னு எப்படி சொல்ல வரீங்க ஐயா? இந்த
4: இரு
0: அதை வச்சு சொல்ல வரீங்களா? இல்லைங்க, தவளை இல்லை. சரி, தவறான பதில். தொடர்ந்து கேளுங்க. அடுத்து நேர் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்
5: வணக்கங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் ஊர் அறிமுகப்படுத்திக்கோங்க. ஆமையா அப்படின்னு சொல்லலாம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க.
5: அடிலம் காவாக்குப்பாய் கந்தசாமி.
0: சரிங்க, குறிப்பு கேட்டிருப்பீங்க. ஆமையா அப்படின்னு சொல்ல வரீங்க. என்ன வன்மதி அவரு ஆமையா அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2: ஆமாங்க ஐயா, ஆனா அது என்ன வகையானது அப்படின்றதாங்க ஐயா கேள்வி.
0: பாதி சொல்லிட்டீங்க. அது ஒரு பேர் இருக்கு, முன்ன கேட்ட மாதிரி தாங்க ஐயா. மஞ்சள் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அது பாதி தான். அதுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது ஆமை. சரியா, உலகில் மிக வயதான உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலயே வந்து பாதி பதில் கண்டுபிடிச்ச மாதிரி தான். சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க ரங்கசாமி, பதில் கண்டுபிடிச்சிங்களா?
6: என்ன
0: பேருங்க?
2: சரியான பதில சொல்லிருக்கீங்க. எல்லார் ரங்கசாமி ஐயா.
0: சரிங்க, சூப்பருங்க. வேற ஏதாவது குறிப்பு உங்களுக்கு தெரியுங்களா? பார்த்ததுல
6: புதுப்படமா?
0: சரி, அப்ப உங்களுக்கான அந்த பாட்டு குடுக்கறோம்.

0: இதை பற்றி இன்னும் ஒரு சில குறிப்பு இருக்குங்கயா அதுக்கு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு உங்களுக்கான பாடல் கொடுக்குறோம். பதில் சொன்னமைக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க. சொல்லுங்க வன்மதி. ஒரு நாலஞ்சு குறிப்பு தான் நம்ம கொடுத்தோம்.
1: ஆமாம், அதுலேயே வந்து
0: அதுலேயேமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பாதி பதில் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதை வச்சு நேர டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு,
1: நம்ம எடுத்துட்டாரு. இது வந்து ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிங்க, ரொம்ப உலகின் மிக வயதான உயிரினம் இந்த ஆமை வகையானது. இது வந்து இந்திய பெருங்கடலில் உள்ள செஷல்ஸ் நாட்டை சேர்ந்த ஆமை அப்படின்னு சொல்றாங்க. இதனோட வயது பாத்தீங்கன்னா 194 வயது ஆகிட்டு இருக்கு. இப்போ தோராயமா பாத்தீங்கன்னா இந்த ஆமை வந்து 1832 ஆண்டுதான் வந்து அந்த செஷல்ஸ் நாட்டில் பிறந்ததாக கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. 1882 வந்து சுமார் ஒரு 50 வயது இருக்கும்போது பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள செயின்ட் ஹெலினா தீவுக்கு வந்து இந்த ஆமை வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உலகிலேயே தற்போது அதாவது இப்பவும் உயிருடன் இருக்கும் மிக பழமையான ஆமை வகை அப்படின்னு சொல்லலாம். இப்பவும் வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் கவனமாகவும் பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்த ஆமை வகையானது. இந்த ஆமையை இப்ப ஏன் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜொனாதன் ஆமை அப்படின்றது வந்து வரலாற்று சிறப்பை கௌரவிக்கும் விதமா வந்து கின்னஸ் உலக சாதனை இதுல வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதனோட வயது மூப்பன் அடிப்படையிலையும் நிறைய வரலாற்று சாட்சியாகவும் இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த ஆமையை வந்து இப்ப எடுத்திருக்கோம்.
0: அதனுடைய பேர் மறுபடியும்
1: ஜொனாதன் ஆமை.
0: ஜொனாதன் ஆமை இன்னும் இருக்கு.
1: செஷல்ஸ் நாட்டை சேர்ந்த ஆமா ஜொனாதன் ஆமை.
0: சரி, நம்ம பாரத கூட பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஆமாங்க செஷல்ஸ் நாட்டுக்கு அரசு முறை பயணமா போனாரு. அவ போக்குள்ள இதை பார்த்துருப்பாரு
1: கண்டிப்பா.
0: சூப்பர். நேரில் வந்து சரியா பதில் சொல்லியிருக்காரு. அவருக்கான நம்ம பரிசு பாடல இப்ப கேட்டலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
4: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
3: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
6: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
5: லூப்பஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111152. SKS ஹாஸ்பிடல்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: July 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.

0: நேரமலை 4:42, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. இரண்டு வினாவிற்கு நேர்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க வன்மதி.
1: கண்டிப்பாக
0: ஆமாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த வினா, அதாவது இரண்டாவது வினாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குரூப் தான் கொடுத்துருப்போம். நேரே வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ரொம்ப வயதான ஆமை அப்படின்னு சொன்னதுனால டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்ததாகவும் ஒரு எளிமையான வினா தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதற்கு முன்பாக நேர்கள் அழைக்கணும்னா எந்த எண்களில் அழைக்கலாம்? புதிதாக அழைக்கக்கூடிய நேர்கள்
1: 04342 என்ற முன்னணி போடு, 24-40-30 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்கள் பண்பலை நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணி போடு, 24-40-31 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
0: சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாலைக்கு 5 மணிக்கு வரும்

0: தருமபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இன்னிலிருந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக நம்ம கேட்க இருக்கோம். இன்று மாலை 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன். சரி, வன்மணி நிகழ்ச்சியில் நேர் வந்திருக்காரு, அவரை சந்திக்கலாம். வணக்கம். இப்படி விடுபட்டாங்க. சரி, நிகழ்ச்சியில் நேருக்கான ஒரு முதல் 3 குறிப்பு கொடுத்தலாம். நேர் அதை கேட்டுட்டு வரட்டும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு விளையாட்டு வீரர் குறிப்பில் முதல் குறிப்பாக இவர் ஒரு விளையாட்டு வீரர். நம்ம பூர்வீகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டை சார்ந்த ஒரு விளையாட்டு வீரர். நிறைய போட்டிகளில் பங்கெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த போட்டிகள்லையும் பங்கெடுத்து அந்த அணி வெற்றி பெற உறுதுணையாக இருந்து இருக்கக்கூடிய ஒரு வீரர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சிறப்பு பெற்ற வீரர் யார் அப்படின்றத நம்ம நேயர்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வந்திருக்காரு. வணக்கம்
1: ஐயா.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது.
1: ஐயா நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கு. உங்க பேர் ஊர் சொல்லுங்க ஐயா.
1: எங்க சார், கொஞ்ச நாளா லைனுக்கே வரல.
0: அப்படிங்களா?
1: போன வெள்ளிக்கிழமை வந்தீங்க,
0: வந்துட்டே தான் இருக்கீங்க. சரி, உங்க பேர் ஊர் சொல்லிடுங்க
1: ஐயா. நான் மதியன்மலை ராமகாய் ஒன்னாவது.
0: சரிங்க, லட்சுமி
1: பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: சரி, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா? சரிங்க, சரி. இவர் ஒரு விளையாட்டு வீரர். சரியா, இவருடைய பூர்வீகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டை சார்ந்தவர் தான் இவரு. நிறைய போட்டிகள்ல பங்கெடுத்திருக்காருங்க ஐயா. அதுவும் சமீப சச்சின் டெண்டுல்கரா. எப்படி சொல்றீங்க சச்சின் டெண்டுல்கர்னு?
1: ஒரு குத்துமதிப்பா.
0: அப்படியா? சரி, இல்லைங்க, சச்சின் டெண்டுல்கர் இல்ல. தவறான பதில்.
1: நன்றி,
0: தொடர்ந்து
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில நீயும் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்
1: விளையாட்டு
0: வீரர் தான். சமீபத்தில் நடந்த போட்டியில இவரு ரொம்ப சிறப்பா செயல்பட்டு அந்த அணி வெற்றி பெற இவர் உறுதுணையா இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். கிரிக்கெட் விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இடது கை வேகப்பந்து வீச்சாளராகவும் இவர் இருக்கக்கூடியவர். சரி, இப்போ நேயர் வந்திருக்காரு. வணக்கம்
3: ஐயா. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது.
3: நான் காரிமங்கலம் வட்டம் எங்கு செட்டிப்பட்டி பீமராஜன்.
0: சொல்லுங்க பீமராஜன்.
3: ஐயா அயர்லாட்டோட விளையாடுங்கிறதா?
0: அயர்லாந்து நாட்டை இருக்கலாங்க ஐயா. அயர்லாந்து நாட்டை சார்ந்தவராக கூட இருக்கலாம். ஏன்னா சமீபத்தில் வந்து என்னங்க?
3: ஜெய் முன்றா.
0: ஜெய் முன்றா, எப்படி சொல்ல வரீங்க ஐயா?
3: நீங்க சொன்ன குறிப்புக்கு போட்டா அதான் வருது.
0: அப்படியா? சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி அயர்லாந்து அணி கூட
3: சேர்ந்தவரா?
0: ராஜஸ்தான் மாநிலம் சொந்த பூர்வீகம் அப்படின்னா நம்ம இந்திய நாட்டை சார்ந்தவர் தான்.
3: ராஜஸ்தான் சேர்ந்தவரா? அயர்லாந்து ஆடிக்கிறார்.
0: ஆமா, அயர்லாந்து அங்க போய் படிச்சுட்டு இருந்தாருங்க உயர்கல்வி. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் போட்டிகள்ல நல்லா திறம்பட விளையாடுறதுனால அங்கேயே வந்து அவரு அங்கேயே இது உயர்கல்வி படிச்சுட்டு அங்கேயே வந்து அவர் தங்கிட்டார். அதனால் அந்த நாட்டுக்காக விளையாடிய அந்த வீரர் ஜெய் முன்றா. ஜெய் முன்றா அப்படின்றது சரியான பதில். சரிங்க, சூப்பர். சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்?
3: படம் வந்து சிவபதிகாரம்.
0: சிவபதிகாரம்,
3: அதில் மன்னார்குடி மனமனக்கு.
0: சரிங்க, உங்களுக்கான பாட்டு வருதுங்க. இன்னும் ஒரு சில குறிப்பு இருக்கு, அதை சொல்லிட்டு உங்களுக்கான பாடல் வரும். சரி, நன்றி. நன்றிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு வீரரை பற்றி தான் நம்ம குறிப்புகள் கொடுத்தோம். ஏற்கனவே ஒரு 6-7 குறிப்புகள் கொடுத்தோம். இருந்தாலும் நேர டக்குன்னு கண்டுபிடிச்சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நடந்த போட்டியில் இவர் வந்து மிகப்பெரிய பங்களிப்பு வழங்கிய வீரர். அது மட்டும் இல்லாமல் அந்த அணி வெற்றி பெற இவர் உறுதுணையாக இருந்தார் அப்படின்னு சொன்னோம். இந்த குறிப்புகள்லாம் வைத்து அயர்லாந்து நாட்டை சார்ந்த வீரர் ஜெய் முன்றா. ஜெய் முன்றா அப்படின்றத சரியாக கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இப்போ இவரை பற்றி இன்னும் ஒரு சில குறிப்புகள் இருக்குது, அதுவும் சொல்லிடலாம். மன்மதி
2: சொல்லுங்க.
0: சரி, இவர் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் அப்படின்னா இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பிறந்தவர். இடது கை வேகப்பந்து வீச்சாளராக இருக்கார். ரன்கள் சேர்க்கக்கூடிய

0: ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு வந்து இவரை சொல்லலாம். சின்ன வயசில் கிரிக்கெட்டில் அதிக ஆர்வம் இருந்ததுனால உயர்கல்விக்காக நம்ம இந்தியாவிலிருந்து அயர்லாந்துக்கு போயிருக்காருங்க. அதுவும் 2021 அங்கே போயிட்டு அங்கே படிச்சிருக்காரு. அங்கே வந்து உள்ளூர் போட்டிகளில் ரொம்ப திறம்பட விளையாடியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வேலை செய்யும் போது அந்த போட்டிகளில் இவர் விளையாடி ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால அந்த நாட்டோட குடியுரிமை வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் 2025 கடந்த ஆண்டு தான் இவர் குடியுரிமை பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சிறப்பாக விளையாடுறதுனால அந்த அயர்லாந்து தேசிய அணியில் வந்து இவர் தேர்வாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 2026 அதாவது இந்த ஆண்டு இந்தியாவுக்கு எதிரான T20 தொடருக்கு முதல் முறையாக இவர் இடம் பிடிச்சிருக்கார். நம்ம இந்தியா கூட தான் T20 போட்டியில் இவர் முதல் முறையாக இடம் பிடிச்சிருக்காரு. அந்த தேசிய அணியில், அதாவது அயர்லாந்து நாட்டினுடைய அணியில், அந்த அறிமுக போட்டியிலே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக விளையாடி அந்த அணி வெற்றி பெற உறுதுணையாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அறிமுக போட்டியில் முதல் பந்திலேயே விக்கெட்டு வீழ்த்தி அந்த அணியை வெற்றி பெற செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் போட்டி, அவருடைய அறிமுக முதல் போட்டியில் விக்கெட் எடுத்த இரண்டாவது அயர்லாந்து வீரர் என்ற பெருமை இவருக்கு சாரும் அப்படின்றது இன்னும் கூடுதல் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுடைய அந்த ரொம்ப சிறப்பு பெற்றதுனால இவர் அயர்லாந்து அணியில் ஆல்ரவுண்டராக செயல்பட்டு சமீபத்தில் நடந்த T20 போட்டியில் அந்த அணியை வெற்றி பெற ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காரு. இவ்வளோ சிறப்பு பெற்ற நம்ம இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட அயர்லாந்து நாட்டு கிரிக்கெட் வீரர் ஜெய் முன்ரா அப்படின்றது சரியான பதில். சரி, சரியான பதில் சொன்ன நேயருக்கான பரிசு பாடல நம்ம இப்ப கேட்கலாம்.
1: ஆடாத வண்டியில அதிராத கொண்டையில அதிராத கொண்டையில பூவான பூ முடிஞ்சு

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால் திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய் கவர் போன்றவற்றை தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவசம்பட்டி மீனாட்சி என்டர்பிரைசஸின் புதிய கிளை வெண்ணாம்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131.
4: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று மாலை 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
7: S'il a pas arrivé malbat dans les natifs en amoué. Oh mon saïo, il s'en va, m'y connaît pas quand il va arriver. Oh ma guette, mon bandien, quand il va donner à moi le bon, le mauvais.
8: Allé, allé, allé, allé. Talé, talé, talé, talé. Ha, allé, ha, talé, ha, allé.

0: நேர்களை ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
2: தருமபுரி மற்றும் ஏற்காடு ஆல் இண்டியா ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சில காரணங்கள்னால கொஞ்ச நாளா நாளும் நலமுடன் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகல. ஆனா இன்று ஒரு நல்ல நாள், மருத்துவர் தினம். இன்று தொடங்கி எவ்ரி ஆல்டர்னேட் டே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 5 மணிக்கு மீண்டும் நம் நாளும் நலமுடன் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகிறது. இன்று மருத்துவர்கள் எல்லாருக்கும் மருத்துவர் தின வாழ்த்துக்கள். மருத்துவர்களோட சிறப்பு அம்சங்கள் பத்தி நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அந்த மருத்துவர்கள்ல ஒரு பிரதிநிதியா என்ன, நம்மளுடைய மருத்துவமனை. அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். இப்ப மக்கள் மருத்துவர்கள், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மருத்துவர்களும் மக்களும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ரெண்டு பேரும் மியூச்சுவலா ஒரு லவ் ரெஸ்பெக்ட் ட்ரஸ்ட் இருந்தா தான் அவங்க உடல் நலம் மனநலம் எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப நாங்க எங்க மருத்துவமனையில் டாக்டர் தீபக் குழந்தைகள் நல மருத்துவமனை வர பேரண்ட்ஸ் வர குழந்தைகளுக்கு என்னென்ன கொடுக்குறோம், முக்கியமான

0: விஷயங்களுக்கு. அன்பு குழந்தைகளுக்கு, ரெஸ்பெக்ட் பேரண்ட்ஸ்க்கு, ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். வந்தாங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து மருந்து கொடுத்தோன்ட்டு இல்லாமல் அவங்க மனநலம் சார்ந்த விஷயங்கள், அவங்க விளையாடுறதுக்கு விளையாட்டு அறை, லைப்ரரி, அதாவது நூலகம்னு ஒன்று, அதாவது குழந்தைகளுக்கு ஆக்கப்பூர்வமான புத்தகங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம மாவட்டத்தில் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரொவைட் பண்ணல. இதை வந்து நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக்காக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பெற்றோர்களுக்கு பேரண்டிங் வழிமுறைகள், குழந்தை வளர்ப்பு வழிமுறைகள், அதுக்கு தனியாக செஷன்ஸ் எடுக்கிறோம். இங்கேயே ஒரு அதுக்குன்னு ஒரு தனி அறை இருக்குது, அங்கே அவங்க பார்த்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நிறைய அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அப்புறம் ஃபீட்பேக் போகிறவங்க, ஓபி முடிச்சுட்டு போகிறவங்க, நம்ம அட்மிஷன் ஆகி போகிறவங்க, அவங்க எழுதுகிற ஃபீட்பேக்கில் நிறைய விஷயங்கள் நாங்கள் அதை திருத்திக்கிறோம். கூகுளில் வெப்சைட்ஸில் வர ஃபீட்பேக்லையும் நிறைய விஷயங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம். இப்போ இந்த கடந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவெலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் நெகட்டிவ்லாம் குறைஞ்சி ஆல்மோஸ்ட் நல்லா ஆகிடுச்சு. ஸோ இந்த சில விஷயங்கள்லாம் நாங்கள் எங்ககிட்ட வர குழந்தைகள்கிட்டையும் பெற்றோர்களுக்கும் நாங்கள் தரோம். இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவாங்க, மருத்துவர்கள் ஆகட்டும் யாராகட்டும், நம்ம எல்லாருமே உழைக்கிறது எல்லாமே எதுக்குன்னா விசிபிலிட்டி. நாம் வந்து நம்ம தொழிலோ நாமளோ சமுதாயத்தில் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா நான் அதையும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். ஐடென்டிட்டி ப்ளஸ் ஹியூமானிட்டி இஸ் ஈக்குவல் டு விசிபிலிட்டி. உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி கிடைக்கணும்னா அது நிறைய வகைகளில் கிடைக்கலாம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லில்லை செயல்னு சொல்லுவோம். நம்ம அதிகமாக விளம்பரம் எங்கேயும் கொடுக்கறதில்ல, நாம் நம்ம செயல்கள். இப்போ நம்மக்கிட்ட வர குழந்தைகளும் பெற்றோர்களும், அந்த பெற்றோர்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லி வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க, அது மூலயமா நமக்கு நிறைய ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சது. அதே மாதிரி ஒரு பெருகிய கூட்டத்தில் நான் ஒரு நாள் போயிருந்தேன். அப்போ ரெண்டு பேர் வந்து என்கிட்ட, சார் நீங்கள் 5 மணி டாக்டர் தானே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ஒரு நிமிஷம் பக்கம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க, இல்லை சார் 5 மணிக்கு நீங்கள் எஃப்எம்ல தினமும் பேசுவீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போனாங்க. அந்த மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவுடைய யூடியூப், இன்ஸ்டா, அவங்க ஃபாலோவர்ஸ் நிறைய பொது இடங்களில் பார்த்து ப்ரைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை பார்த்து நம்மக்கிட்ட கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வகையில் நம்ம ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் சந்தோஷம். அடுத்து ஹியூமானிட்டி. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவாங்க, அதாவது பல நிறைய ஹாஸ்பிட்டலில் ஆகிறதோட ஒரு கால் மடங்கு தான் நம்ம இங்கே ஓபி ஐபி எல்லாத்துக்குமே ஆகும். ஸோ அந்த வகையில் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் என்ஜிஓஸ் மூலிமா நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போது நிறைய கேம்ப்ஸ், இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் பத்தேவை முன்னிட்டு ஒரு பெரிய கேம்ப் நடத்தினோம். நாம் மாவட்ட மருத்துவமனை தலைமையில் இருக்கனால நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, நம்ம நினைக்கிறத பண்ண முடியுது. ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமும் நடத்தினோம் குழந்தைகளுக்கு, அப்புறம் பெண்களுக்கு நடக்கும் வன்கொடுமைகள், அப்புறம் போதைப்பொருள் கலாச்சாரத்தை தடுக்க நிறைய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு, அப்புறம் மருத்துவ முகாம், ரத்த முகாம், அந்த மாதிரி ரத்ததான முகாம், அந்த மாதிரி நிறைய இது நடத்தணும். இந்த மாதிரி நிறைய சேவைகள் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்ருக்கோம். ஸோ நான் சொன்ன ரெண்டு விஷயங்கள் தான் இந்த ஐடென்டிட்டி ப்ளஸ் ஹியூமானிட்டி, இது ரெண்டும் தான் நம்மளுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ இத்தனை விஷயங்களும் நானும் என் மருத்துவமனையும் மக்களுக்கு செஞ்சிட்ருக்கோம். இந்த மருத்துவர் தினத்தன்று திருப்பி நான் சொல்கிறது ஒன்று தான், எங்ககிட்ட வர குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நாங்கள் அன்பும் மரியாதையும் கொடுத்து ட்ரீட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வாங்க. மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

நேரமாலை 5:08. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: ஐந்திலும், ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற July 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
5: Students, listen carefully.
6: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
7: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: நேரமாலை 5:11. இனிமையான மாலை வேலை உங்கள் காதுகளை உங்கள் இதயங்களை மேலும் இனிமையாக்க வந்துட்டுருக்கு நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் மனதை மயக்கும் பாடல்களோடு உங்களுக்காக காத்துட்ருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது சுந்தரகாண்டம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ் தர்மபுரி.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

நேர்மாலை 5:17 காற்றலில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் வானமே எல்லை என்ற திரைப்படத்திலிருந்து, சித்ராவோட குரல்களில். இதோ அந்த இனிய பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஜே என் மருத்துவமனை, ராமாபோத் எதிரில் தருமபுரி.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
7: நேரம் 5:24 கேட்டிருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் உங்கள் மனதை வருடும் பாடல்களோடு நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் அளிக்க வரும்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால் திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய் கவர் போன்றவற்றை தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவசம்பட்டி மீனாட்சி என்டர்பிரைசஸின் புதிய கிளை வெண்ணாம்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131.
2: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
3: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
4: மாட்டிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. கிங் அண்ட்

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

நேரம் மாலை 5:31 கேட்டு ரசித்திருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது கோயில் காலை என்ற திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல். இதோ அந்த பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
2: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
1: லூப்பஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111 SKS ஹாஸ்பிட்டல்.
3: நேரமாலை 5:37 உங்கள் இதயங்களோடு இதமாய் உடவாரிக் கொண்டிருக்கிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் எங்க சின்ன ராசா என்ற திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகியின் குரலில். இது உங்களுக்காக.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: நேயர்களின் மேடையாய்
3: காத்துல மதக்கிறோம், போற வழியில பூவாசிருக்கிறோம்.
0: விவசாயிகளின் உற்ற தோழனாய் மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய் நம்பிக்கை நட்சத்திரமாய் மருத்துவ ஆலோசகராய்
4: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்
5: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
0: நேரமாலை 5:44 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் கோபுர தீபம் என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ அந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: நேரமாலை 5:50 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் சீறி வரும் காலை என்ற திரைப்படத்தில் இருந்து, இதோ உங்களுக்காக.

நேரம் மாலை 5:55 கேட்டரசிற்கும். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது ராசுகுட்டி என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: என் மனசு தவிக்குதடி. நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே, தேகம் எங்கும் கொதிக்குதடி.
1: நேர்களை ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. நேரம் மாலை 6 மணி, பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா The Wedding Paradise.
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா The Wedding Paradise. பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா The Wedding Paradise. TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
1: இனிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவாஞ்சியம் திருக்கோவிலை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். காவிரி கரையில் உள்ள 6 சிவஸ்தலங்களுள் காசிக்கு சமமானதாக கருதப்படுகின்றன. அவற்றில் ஸ்ரீவாஞ்சியம் தலமும் ஒன்றாகும். மற்றவை திருவையாறு, திருவெண்காடு, திருவிடைமருதூர், திருசாய்க்காடு, மயிலாடுதுறை ஆகியவையாகும். இத்தலத்தின் மூலவர் ஒரு சுயம்புலிங்க திருமேனியுடன் காட்சியளிக்கிறார். உலகிலுள்ள 64 சுயம்புலிங்க திருமேனிகளுள் இதுவே மிகவும் பழமையானதாகும். தன்னை பிரிந்த திருமகளை மீண்டும் அடைய விரும்பி விஷ்ணு தவமிருந்து சிவனொருள் பெற்ற தலம் இதுவாதலால் இத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் என அழைக்கப்படுகிறது. பிரதான ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் கம்பீரமாக காட்சி தருகிறது. இத்தலத்தில் யமதர்மனுக்கு தனிச்சன்னதி இருப்பது ஒரு சிறப்பம்சம். கோவிலின் அக்னி மூலையில் யமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் தெற்கு நோக்கிய தனி சன்னதி உள்ளது. மக்கள் அனைவரும் கங்கையில் நீராடி தங்கள் பாவங்கள் தீர்ப்பதால் தன்னிடம் சேர்ந்துவிட்ட பாவங்களை போக்கிக் கொள்ள கங்கை இறைவனை வேண்டினாள். இறைவனும் யமனுக்கே பாவ விமோச்சனம் தந்த இத்தலத்தில் சென்று வழிபட்டு பிரார்த்தனை செய்யும்படி கூறினார். கங்கையும் இத்தலத்திலுள்ள தீர்த்தத்தில் ஐக்கியமாகி தனது பாவங்களை போக்கிக் கொண்டாள். இத்தல தீர்த்தமும் குப்த கங்கை என அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை நேரத்தில் ஈசனும் தேவியும் பிரகார வளம் வந்து குப்த கங்கை தீர்த்த கிழக்கு கரையில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி அருள்கின்றனர். இங்கு யமதர்மராஜனுக்கு தனிச்சன்னதி உள்ளது. இவரை வழிபட்ட பின்னரே மூலவரை தரிசிப்பது மரபாகும். இதனால் யமபயம், அகால மரணம் மற்றும் மரணபயம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இத்திருக்கோவில் மரணபயத்தை போக்கி 100 முறை காசிக்கு சென்ற புண்ணிய பலனை தரக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாகும். இங்கு இறைவனே எல்லாமுமாக இருப்பதால் நவக்கிரக சன்னதி இல்லை. மூலவர் வாஞ்சிநாதர் என்னும் திருநாமத்துடன் சற்று உயர்ந்த பானத்துடன் பெரிய அளவிலான லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். அம்பாள் மங்கள நாயகி என்னும் திருநாமத்துடன் தரிசனம் தருகிறாள். பிரம்மா, சூரியன், பராசர முனிவர், அத்திரி மகரிஷி, யமதர்மன் ஆகியோர் இத்தலத்து இறைவனை வழிபட்டுள்ளனர் என்பது வரலாறு. மூவர் தேவார திருப்பதிகம் பெற்ற காவிரி தென்கரை திருத்தலமாகும். மாணிக்கவாசக பெருமானும் கீர்த்தி திருவகளிலும் திருக்கோவையாறில் 268 பாடலிலும் இத்திருத்தலத்தை குறித்துள்ளனர். கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில் வழியாக நன்னிலம் செல்லும் சாலை வழியில் உள்ள அச்சுதமங்கலம் என்ற ஊரிலிருந்து தெற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. எல்லா கோவில்களிலும் பிரம்மோற்சவம் முடிந்த பிறகு தீர்த்தவாரி நடத்தப்படும். இத்தலம்

0: தீர்த்தத்திற்கு மிகவும் மகிமை வாய்ந்தது என்பதால் மாசி மகம் பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாளே தீர்த்தவாரியை நடத்திவிடுவர். அன்றைய தினம் வாஞ்சிநாதர் யமன் வாகனத்தில் உலா வருவார். கடைசி நாள் முருகனுக்கு உற்சவம் நடைபெறும். கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை வேளையிலும் தீர்த்தவாரி நடப்பதுண்டு. ஆடிப்பூரத்தை ஒட்டியும் 10 நாள் திருவிழா உண்டு. ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் இங்கு உண்டு. நேர்களே, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் திருக்கோவிலுக்கு நாமும் சென்று இறைவனை வழிபடுவோம், இறையரலை பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. The government today approved the construction of a 6-lane road tunnel for National Highway 148AE in Delhi, connecting Dwarka Expressway with Nelson Mandela Marg, Vasant Kunj. Briefing media in the national capital today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the government has also approved the construction of the 117.7-kilometre Kanpur-Kabrai section of National Highway 34 in Uttar Pradesh.
4: आज कैबिनेट में दो बड़े फैसले लिए गए.
5: टुडे द कैबिनेट अप्रूव्ड टू मेजर डिसीजंस बोथ रिलेटेड टू हाईवे इंफ्रास्ट्रक्चर. द फर्स्ट एड्रेसेस अ लॉन्ग पेंडिंग डिमांड इन दिल्ली फॉर इम्प्रूव्ड कनेक्टिविटी बिटवीन द नेशनल हाईवे कॉरिडोर एंड वसंत कुंज. सेवरल एफर्ट्स हैड बीन मेड ओवर द ईयर्स एंड टुडे दोज प्रपोजल्स हैव फाइनली बीन अप्रूव्ड. द प्रोजेक्ट इन्वॉल्व्स द कंस्ट्रक्शन ऑफ 6-लेन द्वारका टनल एट एन एस्टिमेटेड कॉस्ट ऑफ 6,970 करोड़ रुपीज. The second decision is related to Uttar Pradesh. The cabinet has approved the construction of 4-lane access controlled highway between Kanpur and Kabrai, forming part of the corridor connecting Kanpur with Bhopal. Project has an estimated cost of 7145 crore rupees. In addition, significant improvements have also been planned for the subsequent sections of the corridor.
4: Section ka bhi usme bahut sara improvement hai.
3: Union Home Minister Amit Shah has asked the High-Level Committee on Demographic Changes to submit its recommendations at the earliest. Mr. Shah gave the direction during a meeting with the committee in New Delhi. The committee informed the Home Minister that they will visit various states and union territories to obtain first-hand information on demographic changes and interact with the various administrations. The panel informed Mr. Shah that a detailed questionnaire has been prepared to seek relevant information from states and union territories in advance, making its field visits more meaningful and interactive. Chairperson of the Joint Parliamentary Committee on One Nation, One Election, P.P. Chaudhary, today stressed the need for holding simultaneous elections to the Lok Sabha and state legislative assemblies. Addressing a press conference in New Delhi, he said conducting elections together would strengthen governance, reduce disruptions caused by frequent polls and benefit the economy. India and Pakistan today exchanged lists of civil prisoners and fishermen in each other's custody through diplomatic channels in New Delhi and Islamabad. The External Affairs Ministry said in a statement that India has shared lists of 386 civil prisoners and 53 fishermen in its custody who are Pakistani or believed to be Pakistani. Pakistan has shared lists of 52 civil prisoners and 198 fishermen in its custody who are Indian or believed to be Indian. India has consistently called for early release and repatriation of civil prisoners, fishermen, along with their boats, and missing Indian defence personnel from Pakistan's custody. The first batch of pilgrims for the Sri Amarnath Ji Yatra has reached the Bhagwati Nagar base camp in Jammu and is all set to begin the annual pilgrimage tomorrow. All necessary arrangements, including enhanced security and accommodation for pilgrims, have been put in place for the 57-day Yatra scheduled to take place through the Nunwan, Pehelgam and Baltal routes under tight security. Akashvani today unveiled its broadcasting house photo gallery Swar Prerna Vithika at Rang Bhavan Auditorium in Akashvani Bhavan, New Delhi. The photo gallery was inaugurated by Padma Vibhushan flautist Pandit Hariprasad Chaurasia. The gallery features portraits of Bharat Ratna awardees including Vidushi

0: एमएस सुब्बलक्ष्मी, उस्ताद बिस्मिल्ला खान, पंडित भीमसेन जोशी, पंडित रविशंकर, लता मंगेशकर एंड डॉक्टर भूपेन हजारिका. During the event, a musical concert was organized in which a flute recital was performed by Pandit Rupak Kulkarni, Chief Executive Officer of Prasar Bharati Gaurav Dwivedi, and Director General of Akashwani and DD News Rajiv Kumar Jain were also present at the event. In men's cricket, India will take on England in the first T20 international of the five-match series in Chesterfield Street tonight. The match is scheduled to begin at 10 p.m. Indian time. The Shreyas Iyer-led Indian side will look to bounce back from their shocking 2-0 defeat to Ireland in the last series. In FIFA World Cup, England will face Democratic Republic of Congo, Belgium will meet Senegal, and USA will clash with Bosnia and Herzegovina in round of 32 matches tonight. And with that, we end this news bulletin.
1: மாலை வணக்கம் நேயர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் வீசும் இனிமையான மாலை நேரம் 6:10. நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது அழகிய தீயே என்ற திரைப்படத்திலிருந்து

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
2: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
1: லூப்பஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111152 SKS ஹாஸ்பிட்டல்.
0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
4: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
5: மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
6: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது 180 என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்.

0: தருமபுரி மாவட்டம் மதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ்

0: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ் தர்மபுரி.
1: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 ஒருங்கிணைந்த லூபஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
2: இம்மையத்தில் லூபஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
1: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9994111 SKS ஹாஸ்பிடல்.
3: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
4: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
4: கான்டாக்ட் 9524936156.
5: அப்பப்பா, என்ன வெயில், என்ன வெயில், மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
6: வாகிதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
5: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
6: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
5: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
6: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சி ஆயிருமே.
5: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
7: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
8: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 7:25 வயல்வெளி இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் எல் சாகுபடி குறித்து சுஞ்சல் நத்தம் சி மாது அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. 9:30 இடைவிடாத இசை மழை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல்களை கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெற்றது இசை மின்னல். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக்க சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.

0: போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாக என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய் தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவை தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம்

0: ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்கள பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம் போடி இடையேயான சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளி கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி, ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் டாங் யுரேன், ஜாங் யீயி இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-6 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வான்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: வேலை காத்திருக்கு வேலை வாய்ப்பு செய்தியுடன் கூடிய நிகழ்ச்சி தினைகளை. அதன்படி நிகழ்ச்சியின் முதல் வேலை வாய்ப்பு செய்தியாக, பஞ்சாபின் கபூர்தலாவில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் ஹாக்கி 5, கிராஸ் கண்ட்ரி 4, பளு தூக்குதல் 3, தடகளம் 3, மல்யுத்தம் 3, கால்பந்து 3, கிரிக்கெட் 2 என மொத்தம் 23 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ. வயது வரம்பு 18-25 வயதிற்குள் இருக்க வேண்டும். கூடுதல் தகுதி சர்வதேச தேசிய மாநில போட்டியில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு விளையாட்டு திறன். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து இப்போது கூறப்படும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். முகவரி த ஜெனரல் மேனேஜர் ரிக்ரூட்மெண்ட் செல் ரயில் கோச் ஃபேக்டரி கபூர்தாலா பஞ்சாப் 144602 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணமாக ₹250. விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/7/2026. மேலும் இவர்களுக்கு rcf.indianrailways.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, பரோடா வங்கியில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் சீனியர் மேனேஜர் பணியில் 74 இடங்களும், தலைமை மேனேஜர் பணியில் 8 இடங்களும், மேனேஜர் பணியில் 4 இடங்கள் என மொத்தம் 86 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி முதுநிலை பட்டப்படிப்பு CACS. வயது வரம்பு 25-42 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹850. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணமாக ₹175. விண்ணப்பிக்க கடைசி நாள் 6/7/2026. மேலும் இவர்களுக்கு bankofbaroda.bank.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் ஆபரேட்டர் பிரிவில் ஃபிட்டர் பணியில் 127 இடங்களும், டர்னர் பணியில் 93 இடங்களும், எலக்ட்ரீஷியன் பணியில் 58 இடங்களும், வெல்டர் பணியில் 44 இடங்களும், மெஷினிஸ்ட் பணியில் 40 இடங்கள் என மொத்தம் 362 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ. வயது வரம்பு 18-29 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹200. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/7/2026. மேலூர்களுக்கு bml.registrationform.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, பொதுத்துறையைச் சேர்ந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பெல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் சீனியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிரிவில் எலக்ட்ரானிக்ஸ் பணியில் 10 இடங்களும், மெக்கானிக்கல் பணியில் 5 இடங்களும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 2 இடங்கள் என மொத்தம் 17 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோ. வயது வரம்பு 18-50 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து இப்போது கூறப்படும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். முகவரி AGM HR and AM Administration, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெல், ஆர்மி ஸ்கூல் ரோட், நந்தம்பாக்கம், சென்னை 689. இந்த முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 8/7/2026. மேலூர்களுக்கு bellindia.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நேர்களை இத்துடன் இனிதே நிறைவுபெற்றது வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி.
2: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

நேரம் மாலை 6:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ரயிலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் பகுதியில் 78 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும்

ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் புதுவை பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 39 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதியில் உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 3ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 5 முதல் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஒன்று முதல் 5ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதியில் 1ஆம் தேதியின் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 5ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் இன்று முதல் 4ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரளா கர்நாடகா கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இப்போது கூறப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கையை கேட்டீர்கள்.

0: நேரம் மாலை 6:50.
1: இனி கேட்கலாம் அறிவிப்புகள். வேளாண்மை இணை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கிளரிசிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேகுலேடா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தலை தரும் மரமாகும். அதுமட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தலைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும் போது இம்மரத்திலிருந்து பசுந்தலை உரம் பெறலாம். சுமார் 1 ஹெக்டரில் வேலியாக அமைத்தால் இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தலை 2 அல்லது 25 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அதுமட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தலைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தலைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரம் வெட்டப்பட்டு அதன் தலைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைக்கும்.

0: வைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிடியா மேகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் வரை இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு வேளாண்மை இணை இயக்குநர் அறிவித்துள்ளார்.
1: அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூகப்பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.
0: நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தியை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கு மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரங்களில் இவைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வலை கட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படுகின்றன. சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்யும் இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர்பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு பகுதி மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறும் தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாக்கு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.
2: நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் மாலை 6:54. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம்.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
4: தர்மபுரியில் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
3: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
5: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடை வீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: வணக்கம். இப்ப நண்பர்கள் துரோகம்

0: இதுபோது தாங்க நம்மளால் தாங்க முடியாது. நமக்கு தெரிஞ்சு இவன் கெட்டவன், அவன் கெட்டதான் செய்வான் அப்படின்னா அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மற்றவங்கள நீயே அவன்கிட்ட போய் பழகிற அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கூட இருந்தே சில பேர் செய்யக்கூடிய வேலை இருக்கு பாருங்க, அது நம்மளை அப்படியே பயமுறுத்திடும். அதுலேயும் குறிப்பாக நம்மால் முன்னுக்கு வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் முன்னுக்கு வந்த பிறகு நம்ம பேரை சொல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, நமக்கு எதிரான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க பாருங்க. அது மாதிரி கொடுமை எதுவுமே கிடையாது. அது அதுதான் உலகத்திலேயே கொடுமையான ஒரு துரோகம்ங்கிறது. நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம நம்புவோம் அவங்கள. ஆனால் அவங்க எப்போ தங்களுடைய குணங்களை காட்டுவாங்க அப்படின்னா பொருள் என்று வருகிற போது காட்டுவாங்க, அதே போல பதவின்னு வர்ற போது காட்டுவாங்க, வேலைன்னு வர்றப்ப காட்டுவாங்க, இன்னும் கூட காதல்னு வர்ற போது கூட காட்டுவாங்க. அப்படியான அந்த துரோகங்கள் எல்லாம் அதை தாங்கிறதுக்கு சாதாரணமாக முடியாது. பல பேர் வந்து வெளியே சொல்ல முடியாம வாயடைச்சு போய் நிற்பாங்க, அப்படியே இப்பதான் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஜூலியஸ் சீசருடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க சபைக்கு போக வேண்டான்னு அவனுடைய மனைவி சொல்றா பேரரசி, இல்ல என்னை காட்டிலும் பெரியவன் யார் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவரை சுத்தி நின்று எல்லாரும் ஒத்த ஆளை கொல்றான், ஆள் ஆளுக்கு கத்தியை சொருகிறான். அப்படி அவர் அவங்களோட சண்டை போடலாங்கிறப்ப அவர் நெஞ்சில் குத்துறவன் யாருன்னு கேட்டா அவனுடைய நெருங்கிய நண்பன் புரூட்டஸ். அப்பதான் ஒரு வார்த்தை அப்படி திரும்பி, யூ டூ புரூட்டஸ் அப்படிங்கிறார், நீமா யூ டூ அப்படிங்கிறார். இன்னைக்கு கூட இந்த வார்த்தை பயன்படுங்க. இதுல ஒரு ஆச்சரியத்தை சொல்லுவாங்க, அப்படி அவன் குத்துற போது அந்த ரத்தம் அப்படி பொங்கி வந்ததான். ஏன் வந்தது தெரியுமா? வழக்கமாக குத்துறாம போற ரத்தம் வரும்னா, ஆனா அந்த பொங்கி வந்த ரத்தத்தை எப்படி திறனாய்வாளர்கள் எழுதுறாங்க தெரியுமா? புரூட்டஸா குத்திட்டான் அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த ரத்தம் வேகமாக வந்ததாங்க. இப்போ பாருங்க, அப்படியான ஒரு ஒரு அழிவு ஏற்படுற போது, நண்பனால் கொல்லப்படுகிற போது, சுப்பிரமணிய பிறர் அதானுங்க, காதலிச்ச பெண்ணை காட்டி கொடுத்துட்டாங்கிறது மட்டுமல்ல, அந்த ஒருத்தன் நிராயுதபாணியாக கொல்லப்படுற போது எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையிலேயே பாருங்க. இப்போ நம்ம கேட்போம், உங்களுக்கெல்லாம் யாருங்க எதிரி இருக்க போகிறா அப்படின்னு. நம்ம ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் மாறிட்டோம், இதாகிட்டோம்னா, முன்னுக்கு வந்துட்டோம்னா 10 நிமிஷத்துல 100 எதிரியை சம்பாதிச்சிருவோம். காரணமே என்னன்னு தெரியாது. சில சமயத்துல வார்த்தைய சொல்லக்கூட வேண்டாங்க. எப்படின்னு கேட்டா, எங்க கல்லூரி சேர்மன் ஒரு முறை வந்திருந்தார். வந்த உடனே எல்லாரும் போய் இப்ப அவருக்கு வணக்கம் செலுத்துவோம். அப்ப யார் யார் என்னங்கிறத பத்தி கேட்பார். இப்ப என்னைய பத்தி என்கிட்ட கூட இருக்கவர், அவர் எனக்கு மேல அதிகாரம்னு வச்சுக்கங்களேன், அவர்கிட்ட என்ன எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கிறாருன்னா, இவர் பரவாயில்லைங்க, சுமாரா இருக்காரு, கொஞ்சம் லீவு போடுறாருங்க அப்படி கூட சொல்லிக்கலாம். அதெல்லாம் சொல்லாம எப்படி இருக்காருன்னு கேட்டார்ல உடனே, அது வந்து இல்லை வேண்டாம், இல்லை சார், அதாவது வேண்டாம், இருக்கட்டும், நான் வந்து சொல்லக்கூடாது, நான் நினச்சேன் செத்தண்டா, ஏன்னா சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க, இப்போ சொல்லாமிடவும் மேலதிகாரனுடைய முகம் எப்படி மாறி இருக்கும் பாருங்க, எனக்கு எப்படி வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருக்கும், இப்போதான் நமக்கு பயமா இருக்குது. அப்போதான் நினைக்கிறோம், என்னங்கடா இது கொடுத்தாடா இருக்க, நானும் கொடுத்தான்னு நிற்கிறேன். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றப்ப இப்படி சொல்லிட்டா அது எத்தனை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சு வருத்தப்பட்டேன். நமக்கு பூராமே எல்லாமே படிக்கல்லா இருக்காதுங்க, தடைக்கல்லா தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த படிக்கல்லு தடைக்கல்லா மாறுதுன்னா அதை உடச்சி எடைக்கல்லா வச்சுக்கிட்டு மேல வந்துடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படிதான் நான் வந்திருக்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நேரம் இரவு 7 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே இணைந்திருக்கிறோம் திர இசை நிகழ்ச்சியில். இனிமையான காலங்களை காற்றலியில் கேட்கும் நேரம் இது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது சந்தித்த வேலை என்ற திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலுக்கான இசை தேவா, பாடலை பாடியவர்கள் அருணி பி. உன்னிகிருஷ்ணன்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
3: நேரம் இரவு 7:06. நேரலை திரை இசை நிகழ்ச்சி நடத்தப்படலாக வருகிறது. போர்க்காலம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல், பாடலுக்கான இசை தேவா, பாடலை பாடியவர்கள் சுஜாதா மோகன், அனுராதா ஸ்ரீராம், அருண்மொழி.

0: நேயர்களே, ஒளித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது திரையசை நிகழ்ச்சி. இனி பண்பலையில் தொடர்ந்து மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்தி அறிக்கையை சென்னை அஞ்சலா கேட்கலாம்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் ஹரிஹரன்.
2: கோவை வாவூசி மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியினை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத் ஆகியோர் ஜூன் 11 தேதியன்று தொடங்கி வைத்து பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 459 பயனாளிகளுக்கு சுமார் 4 கோடி மதிப்பிலான

0: பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பேரூராட்சியில் வனத்துறை மற்றும் கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலப்பரப்பில் 1200 மரக்கன்றுகளை நடும் பணிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. இப்பணிகளை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை துணை இயக்குநர் ஜெயபால், இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் உஷா நந்தினி மற்றும் மாநில கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசின் சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் சார்பில் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா பயிற்சி நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சி திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநர் ரவீந்திரன், வேளாண் வணிக மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் சோமசுந்தரம், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் துறை பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தில் கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 4 நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் வேளாண்மையின் பல்வேறு துறைகள் குறித்த நேரடி களப்பயிற்சி வழங்கப்படும் எனவும், மத்திய மாநில அரசுகள் சார்பில் பயிற்சி பெறுபவர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். ஜூன் 12 சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் துவக்கி வைத்தார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் உள்ள தரக்கட்டுப்பாடுகள் குறித்த மானாக் மந்தன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள சீமா அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குநர் கே ரமேஷ் மற்றும் துணை இயக்குநர் ரமித் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் கடைபிடிக்க வேண்டிய தரக்கட்டுப்பாடுகள், பரிசோதனை முறைகள் மற்றும் ISI சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். இதில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300 மேற்பட்ட காலணி தயாரிப்பாளர்கள், பரிசோதனை மைய நிபுணர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் BAS கேர் ஆப் செயலியின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. விமான போக்குவரத்து ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் உள்ள விமான நிலையத்தில் ஜூன் 15 அன்று யாத்ரி சுவிதா திவாஸ் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு சிறப்பான வரவேற்பு மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டன. மேலும் விமான நிலைய பணியாளர்களுக்கு உடற்பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை முகாம்கள் நடைபெற்றது. மேலும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து இரத்த தான முகாம் விமான நிலையத்தில் நடத்தப்பட்டது. இதில் 100 மேற்பட்ட விமான நிலைய பணியாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மேலும் விமான போக்குவரத்து துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து 50 மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. பிரதமர் மோடி அரசின் 12 சாதனைகளை விளக்கும் வகையில் கோவை உக்கடம் பகுதியில் உள்ள பெரியகுளம் ஸ்மார்ட் சிட்டி திட்ட குளக்கரையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு கோவை மாநகர மாவட்ட பாஜகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரவிசங்கர் பிரசாத் மரக்கன்றுகளை நட்டு வைத்ததோடு பாஜக நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்நிகழ்வில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத், பிரதமர் மோடி அவர்களின் 12 ஆட்சியில் புரிந்த சாதனைகளை விளக்கும் வகையில் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் ஹரிஹரன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS

தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியில் இருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலை

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியிலிருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6 வழி சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 8.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6,969 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் 9,80,000 வேலை நாட்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 கிலோமீட்டர் நீள 4 மற்றும் 6 வழி சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர் போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் இதுகுறித்து ஆலோசித்து கருத்துக்களை கேட்டு பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினாப்படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்ஷா, இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார். அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை

0: செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள 3 மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசிய போது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பரிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 7:26.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: July 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
3: வயல்வெளி.
4: வள்ளியக்கா, வள்ளியக்கா, என்னதான் பண்ணுது இந்த அக்கா இவ்வளோ நேரம் வராம?
5: அட, யாருக்குள்ள சோர்வுங்கிற நேரத்தில் நம்மளை கூப்பிடுறது? அட, நம்ம சுகந்தியா? என்ன புள்ள, முன்ன பார்த்ததுக்கும் இப்போ இவ்வளோ இளைச்சி போய் கிடக்குற?
4: அட, ஆமாக்கா, சும்மாவை சொன்னாங்க இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு.
5: அட, ஆமா புள்ள, நீ எள்ளுன்னு சொல்லவும் தான் எனக்கு எள்ளு விதைக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை எப்படி விதைக்கிறது, எப்போ விதைக்கிறது, எப்படி அறுவடை பண்ணுறதுன்னு ஒரு ஒன்றுமே புலப்படலை.
4: என்னக்கா சொல்கிற, நீ சொல்கிறத பார்த்தா ரொம்ப நாளாகவே நினச்சிட்ருப்ப போல.
5: ஆமா புள்ள, எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்ல.
4: ஓ, இதுதான் பிரச்சனையா உனக்கு? இத்தனை நாளில் ஒரு நாள் கூட என்கிட்ட கேட்காம போயிட்டியே.
5: அட, உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியாம போச்சு, உனக்கு எப்படி புள்ள தெரியும்?
4: அக்கா, இதுதானே இப்போ எள்ளு பத்தி தான் ரேடியோவிலையும் சொல்ல போறாங்க, வா முதல்ல போய் அதை கேட்போம்.
5: அப்பா, இந்த ரேடியோ போட்டி ஆன் பண்றது?
4: இதோ ஆன் பண்ணிடுறேங்க்கா.
3: வயல்வெளி நிகழ்ச்சியில் எள் சாகுபடி குறித்து சுஞ்சல்நத்தம் பகுதியை சார்ந்த ஸ்ரீ மாது அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஏரியூர் கே கார்த்திக்.
6: வணக்கங்க.
7: வணக்கம்.
6: இப்போ என்ன வில்லாம பண்ணியிருக்கீங்க?
7: நாங்கள் எள்ளு போட்டிருக்கோம்.
6: எள்ளு?
7: எள்ளு.
6: ஆஹா, எள்ளுன்னா பார்த்தீங்கன்னா மூணு ரகம் இருக்குன்றாங்க, அதாவது வெள்ளை எள்ளு, செந்தூரா,
7: செந்தூரா,
6: அப்புறம் பேய் கருப்பு அப்படின்லாம் இருக்குன்றாங்க.
7: இருக்கு, இருக்கு.
6: நீங்கள் என்ன ரகம் போடுறீங்க?
7: நாங்கள் வந்து ஒரு டைம் ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி போடுவோம்.
6: ம்,
7: முன்ன டைமில் வந்து வெள்ளை எள்ளு போட்டிருந்தோம்.
6: வெள்ளை எள்ளு?
7: வெள்ளை. அது வந்து வெள்ளை இருக்கும், அது போட்டிருந்தோம். அதனுடைய காய்கள் வந்து செடிகள் வந்து அது மும்மூணு காய் காய்க்கிற மாதிரி அந்த எள்ளு ரகம்.
6: ஓ, மூணு காய்
7: சைடில். ஆமாம், ஒவ்வொரு சைட்லேயும் வந்து கணுக்கில் மும்மூணு காய்கள் வரும்.
6: ம்,
7: அந்த மாதிரி எள்ளு நாங்கள் போட்டிருந்தோம்.
6: அந்த ரகம்?
7: அந்த ரகம்.
6: இப்போ என்ன ரகம் போட்டிருக்கீங்க?
7: இப்போ வந்து கருப்பு தான் போட்டிருக்கோம்.
6: கருப்பு ரகம் போட்டிருக்கீங்க?
7: போட்டிருக்கோம்.
6: சரிங்க. எவ்வளோ நிலப்பரப்பு போட்டிருக்கீங்க?
7: ஒரு ஏக்கர் போட்டிருக்கிறோம்.
6: ஒரு ஏக்கர் போட்டிருக்கீங்க. எவ்வளோ நிலம் இருக்குங்க
7: நம்மளது? ஒரு 3 ஏக்கர் நமக்குள்ள இருக்கு.
6: 3 ஏக்கர் இருக்கு?
7: இருக்கு.
6: அதில் 1 ஏக்கர் எள்ளு. இப்போ வந்து கருப்பு ரகம் போட்டிருக்கீங்க. இப்போ இதுக்கு வந்து நிலத்தை எப்படி தயார் பண்ணீங்க?
7: நிலத்தை வந்து நல்ல முறையில் தயார் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது உழவெடுத்து வச்சுருந்தது, அந்த சித்திரையில் வந்து தமிழ் மாத சித்திரையில் வந்து நல்ல கிளியராக உழவெடுத்து வச்சுருப்போம்.
6: உழவுன்னா எப்படி, நீங்களே மாட்டில்?
7: இல்லை இல்லை, டிராக்டர். முன்னெல்லாம் வந்து பசு மாட்டில் தான் ஓட்டுவோம், இப்போலாம் அப்படி இல்லை. மிஷினரியாக வந்ததுனால டிராக்டர் விட்டு ஓட்டிடுவோம். டிராக்டர் விட்டு ஓட்டி நல்லா பண்படுத்தி வச்சுருந்தோம்னா மழை பெஞ்சாவோ அல்லது தண்ணீர் விட்டு நிலத்தை பண்படுத்தி அதுக்கு பின்னால் அந்த நீரத்தன்மை இருக்கும் பொழுது விரைக்கிற மாதிரி பண்ணுவோம்.
6: அதுக்கு வந்து பட்டமெல்லாம் இருக்குங்களா?
7: பட்டமெல்லாம் வந்து வெள்ளை எழுக ஒரு பட்டமெல்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் செய்யலாம். கருப்பு எழுக்குமே வந்து அந்த மாதிரி பட்டமெல்லாம் கிடையாது. இப்போலாம் வந்து எப்போ வேணாலும் விரைக்கிறாங்க.
6: மழை சில விவசாயிகள் கேட்கும்போது பங்குனி பட்டம் வரைச்சா வந்து 7 கழுவுக்கு வந்து 7 காய் விடும்.
7: ஆமாம், ஆமாம்.
6: பங்குனி கழித்து வந்து விரைச்சோம் அப்படின்னா 5 காய் தான் விடும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க.
7: அதெல்லாம் இருக்கு. அது வந்து சீசன், அந்த மழைக்கால சீசனில் வந்து காய்கள் நிறைய பிடிக்காததுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுக்கு வந்து எள்ளுக்கு வந்து நிறைய மழைகள் ஈர பதம் தேவையில்லை,
6: தண்ணி அதிகம் தேவையில்லை.
7: காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கணும். நிலம்

0: வாயினும் பிறகு தண்ணி விடணும். அப்படி இருக்குமே அந்த பருவத்தில் வந்து நல்ல காய்ப்பு திறன், பூக்கள் நல்லா பூத்து நிறைய காய்கள் வைக்கிறதுனால.
1: இப்போ நீங்கள் வெள்ளெல்லாம் வச்சுருந்தீங்க, இப்போ அந்த ரகம் மூணு காய் விடுற ரகம் வந்து எங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்க?
0: அது வந்து கொங்கனாபுரம் இதில் போயிட்டு ஒரு கடைகளில் வாங்கிட்டு வந்தோம்.
1: அங்கே போய் சொல்லி வாங்கிட்டு
0: சொல்லி வாங்கிட்டு வந்தோம்.
1: ஏக்கராவுக்கு எத்தனை கிலோ தேவைப்படுது?
0: ஏக்கராவுக்கு வந்து 2 கிலோ வரைக்கும் சொல்கிறாங்க. 2 கிலோ எள் போதுமானது.
1: போதுமானது
0: போதுமானது.
1: இப்போ சில விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா எள் விதைக்கும் போது, விதையை விதைக்கும் போது வந்து மணலோ மற்ற ஏதாவது கலந்தோ தான் விதைக்கணும், வெறும் எல்லாம் விதைச்சோம் அப்படின்னா அங்கங்கே வந்து அடர்த்தியாக முளைச்சிரும் அப்படின்றாங்க.
0: அதாவது வந்து செயல்பாடு, அதாவது வந்து நம்ம செய்கிற வேலையில் நுணுக்கமாக செய்யக்கூடியது, அதை வந்து கவனமாக நம்ம விதைச்சோம் அப்படின்னா மணல் கலக்காதவும் விதைக்கலாம், அவங்க விதைக்கிற விதம் பொறுத்து.
1: இப்போ ஒரு புடிக்கு வந்து இத்தனை முறை தான் கைவீசு மாதிரிலாம் இருக்கா?
0: ஆமாம். அதாவது எள்ளுக்கு வந்து ஒரு பிடி எள் கையில் எடுக்கிறோம் அப்படின்னா 7 வீசணும். 7 வீசினா தான் அதனுடைய இது. அதே மாதிரி அந்த கரெக்டாக மறுபடியும் அந்த 7 வீசும் பொழுது அடுத்த கையை அள்ளும் போது அந்த 7 வீசு வரணும். அதாவது வந்து செய்யவங்களுக்கு வந்து அந்த கையுனக்கை கரெக்டாக தெரியும், அது எடுக்கும்போதே இத்தனை வீசு தான் வருங்கிறது அவங்க அனுபவத்தில் வந்த இது. அது வந்து நம்ம எண்ணிக்கிட்டே வரைக்க வேண்டியதெல்லாம் கிடையாது, நம்ம எடுத்தோம்னாவே இத்தனை வீசு வரும் அப்படிங்கிறது அந்த கைக்குள்ளேயே நம்ம எள்ளு எவ்வளோ வீசுகிறோம் அப்படிங்கிற பக்குவதும் அது அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி 7 வீசு வீசணும்.
1: இப்போ இந்த மாதிரி வீசுறீங்க, இப்போ வந்து நிலத்தை வந்து ஓட்டிடுறீங்க, எல்லாம் பதப்படுத்துறீங்க, எப்படி விரைச்சி ஏதாவது பண்ணணுமா இல்லை எப்படிங்க?
0: ஈரப்பதம், கரெக்டான ஈரப்பதங்கள் இருந்தால் ஓட்டி ஈரப்பதம் இருந்தால் அப்படியே விரைச்சி ஓட்டலாம்.
1: இப்போ ஈரப்பதம்னா எப்படி?
0: எள்ளுக்கு வந்து ஆமாம் சரியான ஒரு ஈரம் இருக்கணும். அந்த ஈரம் வந்து போதுமானது இருந்தால் அப்படியே விரைச்சி ஓட்டிடலாம்.
1: இப்போ ஈரத்தன்மை வேணும் அப்படின்றீங்க, அதுக்கு ஒரு கணக்கு இருக்கா ஏதாவது?
0: ஆமாம். அதாவது நம்மளை கையில் அள்ளும் போது மண்ணை அள்ளி பார்ப்போம். அள்ளி பார்த்தோம்னா ஓரளவுக்கு அப்படியே கையில் ஒட்டும் ஒட்டாமல் ஈரத்தன்மை, ஈரம் நம்ம கையிலையும் ஒட்டும் மண்ணனும் பளபளன்னு போகும், அந்த மாதிரி இதில் விரைக்கணும்.
1: சரி.
0: அதிகமாக ஈரம் கசகசன்னு அள்ளும் போதே சேர் மாதிரி வர்றதா அது வந்து ஈரம், அதிகமான ஈரம் அதில் விரைக்கக்கூடாது. அதுக்கான ஈரம் கரெக்டாக இருக்கணும். இருந்ததில் விரைச்சோம்னா கரெக்டாக அதுக்கு முளைப்பு திறன் சரியாக கிடையும். அது வந்து மண் நம்ம டிராக்டரில் ஓட்டும் போதும் இறுக்கி பிடிக்காது, ஈர கெடி மாதிரி கெட்டியை பிடிச்சி
1: கெட்டியை பிடிக்காது.
0: ஆமாம், பிடிக்காது.
1: அதை அப்படியே நல்லா பல பல
0: பல போகணும். அப்போ தான் வந்து அதை அதுக்கான ஈரங்கள் கரெக்டாக இருக்கு அப்படின்னு நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம்.
1: இப்போ இந்த ஈரப்பதத்தில் விதைச்சிட்றீங்க,
0: விதைச்சிட்றோம்.
1: இப்போ முளைச்சி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுங்க?
0: முளைச்சி வர்றதுக்கு 5 to 7 நாள் ஆகும். 5 நாள்லேயே தெரியும் செடி லேசாக மண் அப்படியே முட்டி வர்ற மாதிரி இருக்கும். 7வது நாள் வந்து சுத்தமாக செடி நல்லா 2 இலையும் மேலே வந்துடும். 7 நாள் ஆயிடும்.
1: இப்போ 7 நாள் அதுக்கப்புறம் எதுவும் தண்ணி விடுறது இல்லைங்க? எப்போ விடணும் தண்ணி?
0: இல்லை, அதுக்கு வந்து நல்லா ஈரத்தன்மை இருந்தால் தண்ணி தேவையில்லை. தண்ணி தேவையில்லை, அது அப்படியே தானாகவே அந்த ஈரத்தன்மையிலே வளரும் செடி. வந்து ஒரு 5 இலை 6 இலை ஒரு 8 இலை வர வரைக்கும் நம்ம வந்து தண்ணி கட்டாமல் கூட இருக்கலாம். அது ஈரத்தினுடைய தன்மையை பொறுத்து.
1: இப்போ ஈரத்தையை பொறுத்தும் அதே மாதிரி நிலத்தினுடைய
0: தன்மையை பொறுத்தும். அதே வந்து ஒரு முரம்பு, அதாவது ஜல்லி மணல் கலந்த ரொம்ப மணல் கலந்த நிலமாக இருந்தால் சீக்கிரம் உணர்ந்துடும், சீக்கிரம் உணர்ந்துடும். அதுக்கான தண்ணியை வந்து நம்ம ஒரு வாரம் கழித்து கூட, ஒரு வாரத்துக்கு நமக்கு தண்ணி தேவையில்லை. இப்போ 7 நாள் முளைச்சிட்டு வந்து செடி மேலே வந்துடுது. அந்த 7 நாள் முளைச்சி வந்த செடிக்கு ஈரத்தன்மையை பொறுத்து நம்ம தண்ணி கட்டலாம். அப்படி தண்ணி செடி ரொம்ப வாடின மாதிரி தெரியும், இப்போ முளைச்ச இதுலேயே ஈரத்தன்மை இல்லை அப்படின்னா வெயிலுக்கு தாங்காமல் அப்படியே வாடின மாதிரி தெரியும் போது நம்ம தண்ணி விடலாம். 7வது நாளில் அல்லது 7 நாள் விட்டு இன்னும் 2 நாள் விட்டு கூட தண்ணி கட்டலாம். தண்ணி பாய்ச்சோம்னா அது சரியான இதாக வரும். தண்ணிக்கு வந்து நெல்லுக்கு வந்து அதிகமான தண்ணி அப்படியே தன் பாய்ச்சலாக கட்டக்கூடாது. அப்படியே காயை போட்டு பாத்தி பாத்தியாக கட்டி பார் கட்டி விட்டோம்னா அதுக்கு பாஞ்சி தண்ணி பாயிற அளவுக்கு விட்டு திருப்பிக்கலாம்.
1: சரி, இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கு வந்து களையெல்லாம் வரும், அதுக்கு என்ன பண்ணுறது?
0: களை வரும் பொழுது நம்ம அதை ஒரு 15 அல்லது 20 நாள் கொத்தணும், கொத்தி விடலாம்.
1: இப்போ சில விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரைச்ச உடனே களைக்கொல்லி அடிச்சு விட்டுடலாம், 3 நாளைக்குள்ளே அந்த ஈரம் போகிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க.
0: அதுவும் செய்யலாம். அதாவது வந்து

0: அந்த ஈரத்தன்மையை அந்த செடி முளைப்பு திறன் வராததுக்கு முன்னே அடிச்சிடணும்.
1: இப்போ
0: இன்னைக்கு வரைக்கிறோம்னா அடுத்த நாள் இரண்டாவது நாள் வந்து காலையில் அந்த களைக்கொல்லி அடித்தோம்னா அந்த நாம் உழுத மண்ணுக்குள்ளேயே அந்த உள்ளே இருக்கிற விதைகள் வந்து களைகளும் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஈரத்தோடு இருக்கும், அது ஓட்டினா தான் அது முளைப்பு திறன் வரும். அப்போ வந்து அது முளைக்கும் போது நம்ம அந்த ரெண்டாவது நாள் நம்ம அந்த மருந்து அடித்தோம்னா களைக்கொல்லி அடிக்கும் போது அது அப்படியே கருவிடும்,
1: கருவிது
0: மேலே வராது.
1: இதனால அந்த எள்ளு செடிக்கலும்
0: எள்ளு செடிக்கு பாதிக்காது. அதாவது இது முளைக்கும், அது உள்ளராகவே இருக்கும். அதாவது வந்து அஞ்சு நாள் கழிஞ்சு தான் அதனுடைய முளைப்பே இதாகும். அஞ்சு நாள் விட்டு ஏழாவது நாள் தான் வெளியிலேயே வரும் செடி, அது வந்து பாதிக்காது.
1: இப்போ வந்து செடியெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருது, இருபதாம் நாள் இருபத்தஞ்சு நாள்லாம் களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
0: ஆஹா, வாய்ப்பு இல்லை. அதுக்கான வந்து டெக்னாலஜி இன்னும்
1: வரல. எள்ளுக்கு மட்டும் வரலங்கிறீங்க?
0: ஆமாம், அது நம்ம அப்படி அடித்தாலும் செடி தாங்காது,
1: எள்ளு செடியும் சேர்ந்து காஞ்சிரும். அதனால வந்து கொத்தி தான் எடுக்கணும்.
0: ஆமாம், கொத்தி தான் எடுக்கணும்.
1: சரி,
0: அதுக்கு தான் முன்கூட்டியே அதை களைக்கொல்லி அடிக்கிறது, முளைச்சி வராமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம அடிச்சுட்டா அப்போ வர்றதில்லை, அதுக்கு பின்னாடி நம்ம களை வருதுன்னா கொத்தி எடுக்கணும்.
1: கொத்தி எடுக்கணும். இப்போ இதுக்கு வந்து உரம் ஊரியெல்லாம் எப்படி போடுவீங்க?
0: உரம் கொத்தும் போது போடலாம். உரம் கொத்தும் போது போட்டு கொத்தலாம்.
1: என்ன உரம் போடுவீங்க?
0: காம்ப்ளெக்ஸ் போடலாம். அதே வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட்டு கொத்தும் போது போடலாம். திருப்பி பூக்கும் போது வந்து யூரியா தலைச்சி சத்தா கொடுக்கலாம். இது ரெண்டு டைம் கொடுக்கலாம்.
1: இப்போ தொழுவுரம்லாம்
0: நம்ம வந்து காடு பதன் பண்ணும்போதே போடலாம்
1: போட்டு இது பண்ணலாம்.
0: நல்லா வீரியமாக செடி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்புறம் நம்ம அடுத்த முறையாக உரம் போடும்போது அதனுடைய சக்தி இழுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், செடிக்கு அந்த இது கிடைக்கும்.
1: சரி சரி, இந்த மாதிரி வந்துடுது. இப்போ எள்ளுக்கு எந்த மாதிரியான நோய் தாக்குது?
0: நோய் தாக்குதல் வந்து அசூனி, பெரும்பாலும் அது வந்து சின்ன செடியிலே அசூனி தான் முன்னே தாக்கும். அந்த அசூனி வந்து அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக ஈக்கள் வந்து அது மேலே உட்காரும்போது அது உற்பத்தி ஆகும். அந்த இடத்துல முட்டை வச்சு அந்த பூச்சி வெடித்து அசூனி இதாகும், செடி தாக்கும். அப்போ நாம் அதை கண்காணிப்பு பண்ணி,
1: அது எப்படி பெயின் மாதிரி இருக்குங்களா?
0: ஆமாம், பெயின் மாதிரி இருக்கும். அப்படியே தேன் ஊடுற மாதிரியும் பெயின் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தாவே ரவுண்ட் ரவுண்டாக செடிங்களில் அது வளர்ச்சி குன்றி போயிடும். அந்த சாறினுடைய இதெல்லாம் உறிஞ்சிட்டு அது அப்படியே செடி நல்லா சோபரியமாக இருக்காது. அப்போ வந்து அதை பார்த்து நம்ம மருந்து இதுக்கு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கலைஞர்களை நம்ம போய் மருந்து கடையில் கேட்டு இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம், அவங்க இது இந்த மாதிரி இருந்தால் இதை அடிங்க அப்படின்னு சொல்லி சிபாரிசு பண்ணி கொடுப்பாங்க. அதை கொண்டாந்து அடிக்கலாம். செடியில வந்து அசூனி தாக்குதல் இருந்தா ஒரு மருந்து, அதுக்கு பின்னாடி அந்த அசூனி போயிட்ட பிறகு பூக்கும் வந்தும்போது வந்து வெள்ளை ஈகள் அதை உள்ள தாக்கும். அதை இல்லாத வேற நாவப்பூச்சிகள் இது மாதிரி எல்லாம் வந்து அந்த சாறு உறிஞ்சி பிஞ்சி வளரக்கூடிய தன்மையெல்லாம் இல்லாமல் வந்து அது நிறையா தாக்குதல் இருக்கும். அப்போ நாம் தோட்டத்தை உள்ளா நாம் நாலு பக்கம் எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம விளைச்சலை பாதிக்கிறக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சோம்னா நாம் மறுபடியும் மருந்து அடிக்க போய் கேட்கணும். இந்த மாதிரி இருக்குது, இப்போ அசூனி போயிடுச்சு, வந்து இப்போ பேனு இலைப்பேனு வந்து வெள்ளை தாக்குதல், அதிலிருந்து நாவா பூச்சி வர்ற மாதிரி எல்லாம் இருக்கும் பூக்கும்போது, அதுக்கான இதை நம்ம கேட்டோம்னா அதுக்கான ஒரு மருந்துகள் கொடுப்பாங்க. இதை வந்து சிபாரிசு பண்ணி நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லி.
1: சரி சரி,
0: காலையில் நேரத்தில் அடிங்க.
1: அடிச்சிருவீங்க காலையில் நேரத்தில் தான் அடிக்கணும்?
0: காலையில் நேரம் தான் அடிக்க சொல்லுவாங்க.
1: ஓஹோ,
0: காலையில் ஒரு பொழுது உதயம் ஒரு 7 மணிலிருந்து ஒரு 10-11 மணிக்குள்ளே அடித்து முடிச்சிருங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம அடிக்கணும்,
1: அடித்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து காய் விளையறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுதுங்க?
0: காய் விளைச்சலுக்கு வந்து அது 70 நாள்லேயே வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். 65 நாள் இருந்து 70 நாள்ல பூக்க ஆரம்பிச்சிடும், ஃபுல்லாக பூ வந்துடும். 75, 80, 90 நாள் வந்து அறுவடைக்கு வந்துடும். 80 நாள் நல்ல காய்ச்சல் இருக்கும்.
1: எப்படி இந்த நேரத்தில் வந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க?
0: நாம் போய் பார்க்கணும் தோட்டத்தை, அப்பப்போ அடிக்கடி பார்ப்போம். அதனுடைய செடியினுடைய வளர்ச்சி அதனுடைய தன்மை மாறி வரும், விளைச்சலுக்கான தன்மைகள் மாறி வரும்,
1: நிறம் மாறும்.
0: அதாவது வந்து பூக்கும்போது பார்த்தோம்னா செடி நல்லா 4 பக்கமும்

0: பூப்பாக இருக்கும், இலைகள் உதிராது, வந்து பூ பிஞ்சிகளெல்லாம் வந்து பெருசாக நல்லா வளர்ந்து காய்கள் நல்லா உள்ளே வந்து தானியங்கள் அந்த எள் நல்ல விளைச்சல் தன்மை வரும்பொழுது காய்கள் நல்லா திறனாக இருக்கும். அது வந்து அப்படியே நாள்பட பழுக்க ஆரம்பிக்கும், பழுப்பு கலரில் வரும். காய்கள் பழுக்கும் பொழுது செடிகளில் இருக்கிற கம்புகளில் இருக்கிற இலைகள் உதற ஆரம்பிக்கும். அப்போ வந்து விளைச்சல் திறன் வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது விளைச்சலுக்கு வந்துருச்சு,
1: அப்போ வந்து அறுவடை பண்ணிடணும்.
0: அறுவடை பண்ணிடணும்.
1: அப்படி ஆள் வச்சா இருப்பீங்களா, நீங்களே பண்ணிடுறீங்களா?
0: திரளாக இருந்தால் ஆள் வச்சா இருப்போம், கம்மியாக இருந்தால் நாமளே நம்மளுக்குள்ளேயே நாம் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எத்தனை பேர் இருக்கோமோ அவங்களே பண்ணிக்குவீங்க.
1: நம்ம
0: ஒரு ஏக்கர் இருக்குது அப்படின்னா நாம்மளே அறுக்க முடியாது, அதை அறுத்து எடுக்க முடியாது. அதனால் ஒரு நாலு ஆள் வச்சு அறுப்போம்.
1: இப்போ ஆள் வைக்கிறீங்கன்னா அப்போ எவ்வளோ கூலியா எப்படிங்க குத்துவீங்க?
0: ஆமாம், கூலியாகவும் கொடுக்குறாங்க, குத்தகையாகவும் பேசுகிறாங்க. அது நமக்கு எது பொருந்ததோ அது மாதிரி செய்யலாம்.
1: இப்போ அறுத்து மற்ற வெள்ளம் மாதிரிலாம் இல்லை, இது வேற திரும்பவும் வந்து பதப்படுத்தணும் இதெல்லாம் பண்ணுங்கிறாங்களே.
0: ஆமாம், அதாவது வந்து கருப்பு எல்லாம் இருந்தால் வந்து சாணம் போடணும், முட்டையில் வைக்கணும். அது மூணு நாள் அஞ்சு நாள் காயினுடைய தன்மையை பொறுத்து மூணு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி ஒரு இதில் வச்சிருந்து அப்புறம் அதை எடுத்து வெளியில் உலர்த்தணும்.
1: இப்போ அதுக்கு வந்து இதை தலை இதெல்லாம் போடணும், ஆவி பிடிக்கணும் அப்படின்லாங்கிறாங்களே?
0: அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதில் இருக்கிற இதையே ஈரத்தன்மையை நம்ம உட்டையாக வச்சோம்னாவே அந்த இதுலேயே ஆவி பிடிச்சி, அதுக்கு தான் வந்து அஞ்சு நாள் விடுறது. மூணு நாள்லேயும் தள்ளலாம், அஞ்சு நாள்லேயும் அதை காய வைக்கலாம். அதனால் அஞ்சு நாள் விட்டு தள்ளுவாங்க,
1: தள்ளி
0: காய வைப்பாங்க. அதை காய வச்சோம்னா அடுத்தது வந்து அந்த லேசாக ஆவி பிடிக்கும். அந்த ஆவி பிடிக்கும்போது வெளியில் எடுத்து காய வைக்கும்போது அந்த ஆவி பிடிச்சதுக்கான இது வந்து வெயிலில் காயும் போது சீக்கிரமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த வாய் விட ஆரம்பிச்சிடும் காய்கள்லாம்.
1: இப்போ அது வந்து களத்தில் போட்டு உடத்தணும்.
0: ஆமாம், நாம் வந்து வெயிலில் போட்டோம்னா தான் அது காய காய காய அதனுடைய காய்கள் வெடித்து வாய் விட்டு உள்ளே இருக்கிற எள் வந்து பிரிஞ்சு கொட்டும். அதை நாம் ஒரு கோல் எடுத்து கிடைக்கணும்,
1: கிளை போட்டுக்கிட்டே
0: இருக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கிடைச்சி விட்டோம்னா அதில் உள்ள இருக்கிற எள்ளு கொட்டும். நம்ம அதில் அலசும்போது கொட்டும், அப்போ கொட்டும்போது திருப்பி அதை ஒரு பக்கம் அள்ளிக்கிட்டு மறுபடியும் ஒட்டையாக எடுத்து வைக்கணும். ஒட்டையாக வைக்க மழையே வராமல் மழையில் நினையாமல் மறுபடியும் அதுக்கு பழுதாக போட்டு மூடுறதோ அதுக்கான சேஃப்டிகள் செஞ்சு வச்சு அடுத்த நாள் திருப்பி மறுபடியும் காய வைக்கணும். காய வச்சு இது மாதிரி ஒரு அஞ்சு நாள் வந்து அது நம்ம மாற்றி வச்சோம்னா அதனுடைய காய வச்சு எடுக்கும் பொழுது அந்த எள்
1: அஞ்சு நாள்
0: வந்துடும், எல்லாமே வந்துடும்.
1: இப்போ அதை எடுத்து வந்து தூத்துணும்
0: நம்ம காற்று தூத்தி கிளியர் சுத்தப்படுத்தணும்.
1: இப்போ இந்த மாதிரி வந்து சுத்தப்படுத்தி எள் எடுத்துட்டீங்க, இப்போ எங்கே கொண்டு போய் விற்பீங்க?
0: மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம், இல்லைன்னா நம்ம வியாபாரிங்க அதை தேடி வருவாங்க, எள் இருக்கா என்ன ரேட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நாம் சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம மார்க்கெட்டிங் கொண்டு போகலாம்.
1: மார்க்கெட்டுனா எங்கே கொண்டு போவீங்க?
0: மார்க்கெட்டிங்னா நம்ம இப்போ பெண்ணாகரமே மார்க்கெட்டிங் இருக்குது, பெண்ணாகரம் கொண்டு போகலாம், இல்லை அப்படின்னா கொங்கனாபுரம் கொண்டு போகலாம், குளத்தூர் கொண்டு போகலாம். அது மாதிரி நமக்கு எங்கே நல்ல ரேட்டு கிடைக்குதோ நம்ம டெய்லியுமே நம்ம பத்திரிகையில் பார்த்தோம்னாலும் அதில் தெரிஞ்சுக்கலாம் எங்கே எப்படி விற்கிது, எந்த மார்க்கெட்டிங்கில் விற்கிது. அது மாதிரி அங்கே கொண்டு போய் நம்ம ஏலத்துக்காக வைப்பாங்க, அதுக்கு நம்ம எனக்கு என்ன ரேட்டு கிடைக்குதோ அதிலிருந்து நம்ம இதுக்கு நமக்கு விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா வேறு இடத்துக்கு கொண்டு போகலாம்.
1: இப்போ பெண்ணாகரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்ணாகரம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்து ஒழுங்குமுறை விற்பனை கொடுக்கல, அப்பப்போ வாங்குறாங்க.
0: அதாவது ஒரு சீசன், இப்போ தட்டப்பயிரனா தட்டப்பயிர் எந்த சீசனில் வருது, அவரைனா எந்த சீசனில் வருது, எள்ளு எந்த சீசனில் வருதுங்கிறது அந்தந்த சீசனுக்கான அங்கே இது வச்சுருக்குறாங்க,
1: ஒழுங்குமுறை
0: விற்பனை கூடத்தில். அங்கே இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எப்போ எள்ளு ஏலம் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு போகலாம். அங்கே ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்றைக்கி விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்ட உடனே நம்ம அங்கே கொண்டு போகலாம். கொண்டு போயிட்டு நம்ம எள்ளு எல்லாமே எல்லா விவசாயிகளும் கொண்டாடுறாங்க, அந்த இடத்துல நம்ம எள்ளு மூட்டையை விரித்து வைக்கிறோம். அப்போ வந்து வியாபாரிகள்
1: நிறைய ஒரு வியாபாரிகள் வந்து
0: பல ஒரு

0: வரிகள் வராங்க, வந்து பார்க்குறாங்க, தரம் பொறுத்து அதுக்கான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை மறைமுக ஏலமாக போடுறாங்க. நமக்கு விருப்பப்பட்டால் பரவாயில்ல, நமக்கு நல்ல விலை கிடைச்சிருக்கு அப்படின்னா கொடுத்துடலாம், இல்லை நமக்கு குறைஞ்சி போச்சு அடுத்த மார்க்கெட்டுக்கு போகலான்னு எடுத்துட்டு போகலாம்.
1: இப்போ என்ன ரேட்டுக்கு போகுதுங்க?
0: இப்போ எள்ளு வந்து 90 100 வரைக்கும் போகுது. எள்ளு வந்து அந்த அந்த விலைக்கு விற்குது.
1: இப்போ ரகம்லாம்
0: ரகம் வந்து இருக்குது, ரகத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீ கருப்பு அந்த ரேட்டுக்கு போகுது, இந்த செங்கு உரங்கிறது அந்த ரேட்டுக்கு போகுது, வெள்ளை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விற்குது. வெள்ளையிலையுமே வந்து 2-3 ரகங்கள் இருக்கு, கொஞ்சம் மக்களாக வர்றது கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சி வரும். நல்ல பியூர் வெள்ளை அப்படின்னு மாதிரியும் இருக்கும், அது வந்து நல்ல ரேட்டுக்கு போகும். இன்னைக்கு வந்து அந்த எள்ளு வந்து 100 தாண்டி 150 170 அந்த மாதிரி ரேட்டுக்கு போகுது.
1: இப்போ நம்ம கொண்டு போய் எல்லா விற்கிறோம், அதை வந்து எண்ணெயாக ஆட்டி விற்க முடியாதுங்களா? மதிப்பு கூட்டி
0: விற்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த இது இன்னும் தெரிஞ்சிக்க முடியல. அந்த அளவுக்கு மதிப்பு கூட்டி விற்கிற அளவுக்கு செய்யலாம், அந்த
1: வழிமுறைலாம் தெரியல.
0: அதுக்கான நம்மக்கிட்ட வர, அதாவது நிறையா இருக்கணும். மதிப்பு கூட்டுறது அப்படின்னா ஒரு எண்ணெய் ஆட்டி அது பாட்டிலில் அடைச்சி அதுக்கான கரெக்டான கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம அப்ரூவ் வாங்கி நம்ம அதெல்லாம் செய்யணும். அதுக்கான பொருளாதாரம் நம்ம விவசாயிகிட்ட எல்லாத்துக்கும் வந்து அப்படி செய்ய முடியாது. அதனால் வந்து அது மதிப்பு கூட்டணும் அப்படின்னா நிறையா நமக்கு பொருள் வேணும். இப்போ நீ எள்ளு வேணும்னா நிறைய வேணும். நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு நம்ம 10 மூட்டை வச்சுக்கிட்டு அதை வந்து மதிப்பு கூட்டணும் அப்படின்னா அது முடியாத காரியம்.
1: சரி, அந்த வேலையில் ஈடுபடுறதோட அடுத்த
0: நம்ம விலைக்கு வித்துடலாம், வியாபாரிக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம்.
1: இப்போ அது எத்தனை நாளைக்கு நம்ம வந்து வச்சுருக்கலாம்? வீட்டிலேயே
0: வச்சுருக்கணும்னா நம்ம வந்து அப்பப்போ கண்காணிப்பாக வச்சுருக்கணும், இல்லைன்னா பூச்சி விழுந்துடும், அது பாதிப்பு வந்துடும். அதனால் வந்து ஒரு குறிப்பிட்டது ஒரு 2 அல்லது 3.
1: இப்போ இடையெல்லாம் குறையுமா அந்த மாதிரி வச்சேன்?
0: ஆமாம், இன்றைக்கி போடுற இடையிலேருந்து அடுத்தது ஒரு 1 கழித்து போட்டோம்னா ஒரு மூட்டைக்கு 4 குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: இந்த மாதிரி பண்ணுறேன் இப்படி வருஷம் வருஷம் வைப்பீங்களா?
0: இல்லை, நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம ஸ்டாக் வச்சுறதில்ல, அப்படி வச்சா இந்த அளவுக்கு குறையுங்கிறது ஒரு நம்பிக்கை. பையா வச்சிருந்தாலும் குறையும், குறையாமல்லாம் இருக்கிறதுக்கு இல்லை. அதனுடைய ஈரத்தன்மை வந்து காட்டுனால அப்படி சுண்ட சுண்ட குறையும்.
1: இல்லை, இப்போ எள்ளு வந்து வருஷம் வருஷம் வெள்ளம் பண்ணுறீங்க?
0: பண்ணுறோம்.
1: இப்போ எள்ளு தவிர வேறு என்ன வெள்ளாமையெல்லாம் பண்ணுவீங்க?
0: எள்ளு தவிர அப்புறம் வேறு நிலக்கடலை, தட்டைப்பயிறு, அவரை இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம்.
1: இப்போ வந்து கால்நடையெல்லாம் வச்சுருக்கீங்க?
0: கால்நடை வச்சுருக்கோம்.
1: என்ன வச்சுருக்கீங்க?
0: மாடு வந்து பால் மாடு, பால் கறக்கிறதுக்கு பால் கறவை மாடு வச்சுருந்தா நம்ம கறவை ஆவின் பாலுக்கு சொசைட்டிக்கு நம்ம.
1: எத்தனை வச்சுருக்கீங்க மாடு?
0: ஒரு 4 வச்சுருக்கோம்.
1: 4
0: வச்சுருக்கோம்.
1: இப்போ அது கூட ஆட்டுக்குட்டி இந்த மாதிரிலாம்
0: அது மாதிரியும் வச்சுருக்கோம். அது மாதிரி வச்சு
1: அதில் என்ன ரகம் வச்சுருக்கீங்க?
0: அதில் வந்து வெள்ளாடுங்கிற இதை வச்சுருக்கீங்க?
1: ஆமாம். அது எத்தனை வச்சுருங்க?
0: அது ஒரு 5 வச்சுருக்கோம். நம்ம தோட்டத்துக்குள்ளேயே மேய்ச்சி அதுக்கான தீவனங்கள் செஞ்சு அதுக்கான தீவனத்தை அதுக்கு போட்டு நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிறோம்.
1: வச்சுருக்கீங்க. இப்போ 4 இருக்குங்கிறீங்க, இப்போ அதுக்கெல்லாம் தீவனம்லாம்?
0: அதுக்கெல்லாம் தீவனம்லாம் நம்ம தோட்டத்துக்குள்ளேயே அதுக்கான பயிர்கள் வச்சு இப்போ மாட்டுங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நிறைய இப்போ நவீனமான இந்த இதெல்லாம் புதுசாக தீவன புல்லுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதை தோட்டத்துக்குள்ளே போட்டு தண்ணீர் பாய்ச்சி அது மூலமாக அறுத்து அதுங்களுக்கு தீவனமாக கொடுத்து அதிலிருந்து நம்ம பால்.
1: இப்போ வந்து பசுந்தீவனம் அப்படி கொடுத்துறீங்க, இப்போ உலர் தீவனம்லாம் என்ன பண்ணுவீங்க?
0: உலர் தீவனம்னா நிலக்கடலை போடுறோம்ல, அதில் வந்து அதனுடைய தீவனங்கள் வந்து உலர் தீவனமாக வருது. நெல் போடுவோம், அதிலிருந்து வர பில் கபக்கி பில் வந்து உலர் தீவனமாக வச்சுக்கிறோம். மற்றது ஆரியம் ராகி போடுறோம், அதிலிருந்து வர்றது உலர் தீவனமாக வச்சுக்கிறோம். அதே சோளத்தட்டை நம்ம வந்து காய வச்சு உலர் தீவனமாக வச்சுக்கலாம், அது மாதிரி உலர் தீவனமாக கொடுப்போம்.
1: வச்சுக்கிறீங்க?
0: வச்சுக்கிறோம்.
1: இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. இப்போ எருவெல்லாம் வந்து நம்ம மாட்டிலருந்தே
0: கிடைக்குது,
1: எடுத்துக்கிடைக்குது. இப்போ பால் கொண்டு போய் கொடுக்குறீங்க, எவ்வளோ லிட்டருக்கு கிடைக்குது?
0: 1 வந்து நமக்கு கொடுக்கறது நம்ம பாலினுடைய தரம் எப்படி வருதோ அதை பொறுத்து நமக்கு ரேட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து 30

0: 35 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னும் வந்து நல்ல ஒரு அதனுடைய பாலினுடைய தரம் வந்துச்சுன்னா இன்னும் கூட கூடுதலாக கிடைக்கும் வாய்ப்பு.
1: நம்ம எஸ்என்எஃப்
0: ஃபேக்டரிலாம் பொறுத்து
1: கிடைக்குது. இப்போ வந்து மற்ற தீவனம் இதெல்லாம் வந்து கடையில் வாங்கிக்குவீங்களா?
0: மற்ற வந்து
1: கலப்பு தீவனம்லாம்
0: ஆமாம். இப்போ வந்து மாட்டுக்கு தவிடாவோ புண்ணாக்கு தவிட்டியே வந்து இப்போ மிஷினில் போட்டு அரைச்சி அதில் எல்லாம் மக்காச்சோளம் வேற எல்லா தானியங்கள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது தீவனமாக கொடுக்குறாங்க மாட்டுக்கு தீவனமாக. அது வந்து வாங்கிக்கிறோம்
1: கடையிலேருந்து வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணுறீங்க. இப்போ ஆடுன்னா அப்பப்போ வாங்கி வளர்த்துவீங்களா இல்லை எப்படி?
0: இல்லை, ஆடு வந்து நாங்கள் இப்போ தான் ஒரு வருஷமாக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோம். அதிலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக வச்சுக்கலாமா? இதுக்கு மேலே நாம் வந்து விவசாயத்தை பெருசாக நம்ம பண்ண முடியாத ஒரு சூழல். அதாவது வந்து இன்றைக்கி கூலி ஆளுகள் வந்து பற்றாக்குறை. அதனால் வந்து இப்போ ஆடு மாடு செடிகள் பழங்கள் இந்த மாதிரியான ஒரு பயிர்களை பண்ணி நம்ம விவசாயத்தை அப்படி கொண்டு போகலாமாங்கிற ஒரு நோக்கத்தில்
1: பண்ணிகிட்ருக்குறீங்க.
0: பண்ணிகிட்ருக்கோம்.
1: இப்போ கோழியெல்லாம் இருக்குது?
0: கோழியெல்லாம் இருக்குது.
1: நான் எப்படி அதெல்லாம் விற்பீங்களா? இல்லை
0: அதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு நம்ம செலவுக்கு போனது போக ஏதோ ஒன்று நாலு ரெண்டு விற்போம்.
1: விற்பீங்க?
0: விற்போம். பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்கல. அதுக்கான ஒரு முயற்சியும் பண்ணிகிட்ருக்கோம்.
1: பண்ணிகிட்ருக்கீங்க?
0: பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வந்து ஒரு 10 கோழி ஒரு அதில் ஒரு 2 சாவல் வச்சு அப்படியே நம்ம ஒரு வலையாக வச்சு அதிலிருந்து நம்ம ஒரு தொழிலா சேர்ந்து பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அபிப்பிராயம்
1: பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கான முன்னோட்டமும் போயிட்டு இருக்கு. இப்போ பூவெல்லாம் அந்த பக்கம் வைப்பாங்களே, பூவும் வச்சிருக்கீங்க?
0: நம்ம இது வரைக்கும் வைக்கல. பூவெல்லாம் வச்சோம்னா நம்ம ஆள் வச்சு தான் அதை எடுக்கணும். இப்போ ஆள் பற்றாக்குறைங்கிறதுனால தான் இம்மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம போகிறோம்.
1: இப்படி அருமையாக வந்து பண்ணிட்டுருங்க. இப்போ எள்ளில் லாபம் கிடைக்கும்?
0: லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக.
1: எப்படி மற்ற வெள்ளாமையோட எள்ளுக்கு செலவு
0: வந்து செலவு வந்து கம்மி. இன்னைக்கு மேடாக போட்டோம்னா கூட பெரிய அளவில் தண்ணி பாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மேட்லேயே நல்ல எள்ளு இந்த வருஷம் உற்பத்தி
1: நல்ல
0: விளைச்சல். அதனால் வந்து இப்போ இன்னைக்கு தண்ணி பாய்ச்சலை உரம் போடலை இன்னைக்கு கொத்தலை அந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இந்த வருஷம் நல்ல ஒரு கிளைமேட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. நிறைய விவசாயிங்க செய்யாமல் விட்டுட்டாங்க, செஞ்சவங்களுக்கு நல்ல
1: லாபம் வரும் இந்த வருஷம் எள்ளில்.
0: நான் கண்டிப்பாக.
1: சரிங்க, அருமையாக சொன்னீங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற மற்ற விவசாயிகளும் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்களேன்?
0: 98 43 700 627.
1: சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய வெள்ளாமை மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக வாழ்த்துக்கலைங்க. நன்றிங்க.
0: நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியில் இதுவரை எள் சாகுபடி குறித்து சுஞ்சல் நத்தம் பகுதியை சார்ந்த சி மாது அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஏரியூர் கே கார்த்திக்.
3: என்ன வள்ளியக்கா கேட்டியா?
4: ஆமா புள்ள, ரொம்ப நல்லாவே புரிஞ்சது. எள்ள எப்படி விதைக்கணும் எப்படி அறுவடை பண்ணணும்னு ரொம்ப அருமையா புட்டு புட்டு வச்சிட்டாருல்ல ரேடியோல சொன்னவரு.
3: சரி, உனக்கு சொன்னது நான் தானே. எள்ள விதைச்சி அறுவடை பண்ணி எள்ளுண்டை செஞ்சு எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும் பாத்துக்கோ.
4: கண்டிப்பா புள்ள, எள்ள அறுவடை பண்ண உடனே சாமிக்கு வச்சுட்டு அடுத்து உனக்கு தான் எள்ளுருண்டை. வா புள்ள, எள்ளுருண்டை அப்புறமா சாப்பிடுவோம். இப்ப சூடா கோழி குழம்பும் சாதமும் வடிச்சிருக்கேன், சாப்பிட்டு போயிடுவே.
3: போடு போடு, ரொம்ப நாள் ஆச்சு.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளையா நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும்

6:35 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: வணக்கம் நேயர்களே. நேரம் இரவு 8 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, இணைந்திருக்கிறோம் இளந்தண்டல் நிகழ்ச்சியில். இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. விளையாட்டு சம்பந்தமான கேள்விகள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்றன. தொடர்ந்து 3 விளையாட்டு கேள்விக்கு சரியான பதிலை சொல்பவர்கள் வெற்றியாளராக கருதப்படுவார்கள். அவர்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: புதிய நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பு எண்ணோடு, 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு, 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். நிகழ்ச்சியினையும் முதல் நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பேசுறேங்க.
0: சரிங்க, உங்களுக்கான முதல் கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க.
0: சர்வதேச கால்பந்து சம்மேளம் ஃபிஃபா, அதனுடைய தலைமையகம் எங்கு உள்ளது? இல்லைங்க, தவறு. நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, உங்களுக்கான கேளுங்க. எந்த விளையாட்டு கண்ணியவான்களின் விளையாட்டு என்று அழைக்கப்படுகிறது?
2: கிரிக்கெட்.
0: கிரிக்கெட் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, உசேன் போல்ட் என்ற ஓட்டப்பந்தய வீரர் ஒலிம்பிக்கில் எத்தனை தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளார்?
2: அவர் மொத்தம் இது வரைக்கும் 3 பதக்கம் வென்றிருக்காருங்க.
0: 3 தங்கப்பதக்கமா?
2: ஆமா.
0: 3 என்பது தவறுங்க. நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வருகை. வணக்கம். வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? கண்ணியப்பன். உங்களுக்கான கேளுங்க. உலக கால்பந்தாட்டத்தின் மிக உயர்ந்த நிர்வாக அமைப்பு எது? உலக கால்பந்தாட்டத்தின் மிக உயர்ந்த நிர்வாக அமைப்பு எது? கிரிக்கெட்னா ICC அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குங்கல்ல கால்பந்துக்குன்னு. என்னங்கய்யா?
2: விளையாட்டு நிர்வாகம்.
0: புரியல.
2: விளையாட்டு நிர்வாகம்.
0: விளையாட்டு நிர்வாகம் இல்லைங்க, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. சரி, தவறங்க. நன்றி.
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
3: சார் வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: பண்பலை சித்தம் தாசனமடி சார்.
0: சார், உங்களுக்கான கேள்விங்க.
3: கொஞ்சம் எளிமையா கூட சார், முயற்சி பண்ணலாம்.
0: சார், எளிமையான கேள்விங்க. சமீபத்தில் ஓய்வை அறிவித்த நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் யார்? தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வருகை. வணக்கம். வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வேலூர் மாவட்டம் பட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், உங்களுக்கான கேள்விங்க. சந்திரசேகர் இணைப்புல இருந்து விடுபட்டு விட்டார். அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? தொடர்புடைய விளையாட்டு எது? இந்த கோப்பை எந்த விளையாட்டுக்காக தருவாங்க? ஸ்டான்லி கோப்பை.
5: கால்பந்து.
0: கால்பந்து என்பது தவறுங்க. நன்றி.
5: நன்றி.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் ஜூன் 27 முதல் ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
2: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
1: லூப்பஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111 SKS ஹாஸ்பிட்டல்.
3: பிளாஸ்டிக் இல்லாமல் சணலால் திருமணம், வளைகாப்பு, திருவிழா, கடைகள் போன்றவற்றிற்கான கிப்ட் பேக்ஸ், ஆபீஸ் பேக், லேப்டாப் பேக்ஸ், கேஷ் பேக், மொய் கவர் போன்றவற்றை தரமாக குறைந்த விலையில் தயாரித்து வழங்கும் தேவசம்பட்டி மீனாட்சி என்டர்பிரைசஸின் புதிய கிளை வெண்ணாம்பட்டி அக்ரி நகரில் இன்று முதல் இனிய உதயம். தொடர்புக்கு 9600917131.
4: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
5: ஹலோ,
4: வணக்கங்க. யார், எங்க பேசுறீங்க?
5: கிருஷ்ண மாவட்டம் அரசம்பட்டி காவாகட்டி தென்ன விவசாயி முருகன் சார்.
4: சார், உங்களுக்கான கேளுங்க
5: சார்.
4: முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026 எங்கு நடைபெற்றது?
5: இந்தியா.
4: இந்தியாவில் தாங்க. எந்த இடத்துல நடந்துச்சு?
5: குஜராத்.
4: சார், இந்தியாவில் குஜராத் அகமதாபாத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, சரியான பதிலுங்க. உங்களுக்கு நடந்து கேள்வி
5: சார்,
4: எந்த விளையாட்டில்
5: சார்
4: சார் எந்த விளையாட்டில் கியூ ஸ்டிக் பயன்படுத்தப்படுகிறது?
5: ஹாக்கி.
4: ஹாக்கி என்பது தவறுங்க. நன்றிங்க.
5: நன்றி சார்.
4: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வருக. வணக்கம்
6: ஐயா. வணக்கம் ஐயா.
4: வணங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: ஐயா, நாங்கள் மதிகன்பாளையம் ராமகாயர் 1வது வந்து எம்எஸ்சின்னு பேசுகிறேங்க
4: ஐயா. சரி, லட்சுமி ஐயா, உங்களுக்கான அந்த கேள்விங்க
6: கொடுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
4: துரோணாச்சாரியா விருது யாருக்காக வழங்கப்படுகிறது?
6: சச்சின்.
4: சச்சினுக்கா?
6: ஆமாங்க.
4: சச்சினுக்கெல்லாம் தர மாட்டாங்க ஐயா. நன்றிங்க.
6: நன்றி.
4: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வருக. வணக்கம்.
7: ஹலோ.
4: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னங்க? எங்கிருந்து பேசுறீங்க? சார், உங்களுக்கான கேளுங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதன் முதலாக சதம் அடித்த இந்திய வீரர் யார்? இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
4: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
8: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் துரை அண்ணாமலை.
4: சரி, துரை அண்ணாமலை புதர். உங்களுக்கான கேள்விங்க. ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்ட் 100 மீட்டர் ஓட்டத்தை எத்தனை வினாடிகளில் கடந்து சாதனை புரிந்தார்? 8ங்களா? 8 தவறுங்க. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
9: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயஸ்ரீன் கொடமாட்டப்பட்டீங்களா?
4: சரி, உங்களுக்கான கேள்விங்க. 2028 ஒலிம்பிக் போட்டி எந்த நகரத்தில் நடத்தப்படுகிறது? பாரிஸா? பாரிஸ் என்பது தவறுங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
10: வணக்கம் ஐயா. பாப்பாரை பேசுங்க.
4: நிலையத்தில் அனைவரும் நலங்க. உங்களுக்கான கேளுங்க.
10: கேளுங்க ஐயா.
4: ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி யார்?
10: பெண்மணி பிடி உஷா ஐயா.
4: பிடி உஷா என்பது தவறான பதில். நன்றிங்க.
10: நன்றிங்க ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல்

0: பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள

0: ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
1: நேரம் இரவு 8:16. இது தருவரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே இணைந்திருக்கிறோம் இளம் தண்டல் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. இனி நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்க. யார் எங்க பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம்.
1: சரிம்மா, உங்களுக்கான கேள்விங்க கேட்கலாமா?
2: கேளுங்க.
1: சரி, 2028 ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நகரத்தில் நடைபெற இருக்கிறது? எங்க நடக்குது தெரியலையா? நன்றிம்மா. அடுத்த நேயர் வரைக்கும் வணக்கம். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு.
1: முல்லக்காடு பாபு. சரிங்க, உங்களுக்கான கேளுங்க. சமீபத்தில் ஓய்வை அறிவித்த இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் யார்? கேன் வில்லியம்சன். அவர் வந்து நியூசிலாந்துக்காரரு. தவறுங்க, நான் வந்து இங்கிலாந்துக்காரரை கேட்டேன்.
3: பென்
1: ஸ்டோக். அப்படி மாறி வந்துட்டீங்களா? பென் ஸ்டோக் என்பது சரியான பதில் தாங்க. உங்களுக்கான அடுத்த கேளுங்க. பேடி மற்றும் ஸ்மாஷ் ஆகிய பதக்கங்களை எந்த விளையாட்டில் வழங்கப்படுகிறது? பேடி மற்றும் ஸ்மாஷ் ஆகிய பதக்கங்கள் எந்த விளையாட்டில் பயன்படுத்தப்படுகிறது? நான் வழங்கப்படுறாங்க.
3: பேடி விளையாட்டா சார்?
1: பேடி மற்றும் ஸ்மாஷ்.
3: பேடி மற்றும் ஸ்மாஷ். என்ன?
1: ஆமா, எந்த விளையாட்டுல தராங்க?
3: உடற்பயிற்சி அல்லது மலவலிமை உருவாக்கலாம்
1: சார்.
3: ஓகே சார், நன்றி.
1: சரி, நன்றி. பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வரைக்கும் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
4: நாகலாபுரம் மாரியப்பன்.
1: மாரியப்பன். சரி, உங்களுக்கான கேள்வி. சர்வதேச கால்பந்து சம்மேளனம் ஃபிஃபா, அதனுடைய தலைமையகம் எங்கு உள்ளது?
4: ஆஸ்திரேலியா.
1: ஆஸ்திரேலியா என்பது தவறுங்க. நன்றி.
4: நன்றி சார்.
1: அடுத்த நேயர் வரைக்கும் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
5: குடும்பத்திலிருந்து தொடர்ச்சி பேசுறேன்.
1: சரி, உங்களுக்கான கேளுங்க. ஒலிம்பிக்கில் அதிக தங்க பதக்கங்களை வென்ற வீரர் யார்?
5: பிலிப்ஸ்.
1: என்ன பிலிப்ஸ்? மைக்கேல் பிலிப்ஸ். மைக்கேல் பிலிப்ஸ். சரியான பதில். அமெரிக்கா வந்து நீச்சல் வீரர் தான். 21 பதக்கம் வந்திருக்காங்க. சரியா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி சரிங்களா?
5: சொல்லுங்க.
1: டென்மார்க்கில் நடைபெற்ற தாமஸ் கோப்பை 2026 இந்திய ஆண்கள் பேட்மிண்டன் அணி எந்த பதக்கத்தை வென்றது? என்ன பதக்கம் வாங்கினாங்க? ஒரே ஒரு பதக்கத்தை சரியா சொல்லுங்க. என்னங்க? பிரவுன்ஸ் சொல்றீங்க? பிரவுன்ஸ். வெண்கலம்ன்றீங்க?
5: வெண்கலம்.
1: வெண்கலம் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான பரிசு கேள்வி. இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து எந்த பயிற்சியாளர் வழிகாட்டத்தின் கீழ் சர்வதேச போட்டிகளில் தனது திறமையை நிரூபித்தார்? என்ன பேருங்க? ஐயா, வேற பொறுமையா சொல்லுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. புரியும்படி சொல்லுங்க. அவரோட பேர் என்ன? யார்? எந்த பயிற்சியாளர்? பிரார்த்தமா அப்படி சொல்றீங்க? இல்லைங்க, அப்படி ஒன்றும் கஷ்டமான பேர் இல்லை, எளிமையான ஒரு பேர் தான்.
5: கோபிச்சந்தா.
1: கோபிச்சந்தா. இது எப்படி
5: சொன்னீங்க?
1: புல்லாலா கோபிச்சந்த் என்பது தான் மிக சரியான பதில். மூணுக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்க. அருமையாடியா. உங்க பேர் என்னங்க? உங்க பேர் என்ன?
5: துளசி.
1: துளசி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
5: குறும்பட்டில இருந்து பேசுறேன்.
1: சரி, அருமையா பதில் சொல்லிட்டீங்க. இன்டெலிஜென்ட்டா சொல்லுங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? அதுக்கும் யோசிக்கிறீங்களா? அலைபாய்தல. சரி, அலைபாய்தல் ஒரு பாடலை கொடுத்துலாம். நன்றிங்க.
5: தேங்க்யூ.

0: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: சென்னை மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்திடமிருந்து பெறப்பட்ட செய்தி, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய் கோட்ட அளவில் மொத்தம் 94 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. அவற்றில் 38 மையங்கள் செயல்பட்டு வருகின்றது. இந்த மையங்களில் நிபுணர்களால் தரமான மறுவாழ்வு சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. பிசியோதெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் இங்கு வழங்கப்படும். இது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை எளிதாக ஒரே இடத்தில் பெறும் வகையில் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகிறது. UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் 568 வட்டாரங்களிலும் வட்டார அளவிலான விருதுகள் சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றது. 188 வட்டார அளவிலான விருதுகள் சேவை மையங்கள் செயல்பாட்டில் உள்ளது. இந்த மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் அவர்களின் வீட்டிற்கு அருகிலேயே வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாக 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் கடைக்கோடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் கிடைக்க வழிகாட்டி தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர். கிராமம் மற்றும் நகரப்பகுதிகளில் வாழும் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தரமான மறுவாழ்வு சேவைகளை வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்வதே தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800-42-50111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498-34-53-50.
7: நேரம் இரவு 8:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
8: ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
9: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
8: வழங்குகிறார் டாக்டர்

0: டாக் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
1: வணக்கம். நம்ம வந்து இந்த வெள்ளைப்படுதலை வந்து நேத்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி, இப்ப வெள்ளைப்படுதல் சின்ன குழந்தைக்கு கூட வருது டாக்டர்னு சொல்றாங்க. சின்ன குழந்தைக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சர்வசாதாரணமா எடுத்துடக்கூடாது. அது கல்யாணம் ஆன பெண்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். பட் சின்ன ஒரு 7 வயசு பெண்ணு இதுல கன்சல்டேஷனுக்கு வந்தப்ப நிறைய இடத்துல பாத்துட்டோம், வெள்ளைப்படுதலே நிக்கவே இல்லை அந்த குழந்தைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டாக்டர் பாத்துட்டோம். எப்போதுமே ஒரு வாஷிங் லிக்விடு கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு மருந்து தடவை கொடுக்குறாங்க, போடுற வரைக்கும் நல்லா இருக்கு. போட்டு 1 வீக் கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்மெல்லோட கலந்து சீல் மாதிரி வருது டாக்டர்னு சொன்னாங்க. அப்போ நம்ம உடனே என்ன பண்ணனும், சிறு குழந்தைங்கறனால நம்ம பிறப்புறுப்பு பரிசோதனை நம்ம செய்ய முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணனும், ஒரு ஸ்கேனுக்கு அனுப்பி விட்டோம். ஸ்கேனுக்கு அனுப்பி விட்டதுல பாக்குறப்ப குழந்தையோட பிறப்புறுப்புல அந்த குஷி கிளிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குஷி கிளிப் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. பயங்கர ஷாக் ஆயிடுச்சு ஸ்கேன் டாக்டருக்குமே. அவங்க உடனே வந்து ஒரு டவுட்டுக்கு எதுக்குமே நம்ம எக்ஸ்ரேவும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல அந்த குஷி கிளிப் தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தைக்கு வந்து அம்மா அப்பா வந்து அவங்களோட சொந்தக்காரவங்க வீட்டுல விட்டு படிக்க வச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த பிரச்சனைனால அம்மா அப்பா என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. சோ அந்த பொண்ணை எக்ஸாமின் பண்ணல இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா சிறு பெண் குழந்தை இல்லையா, 7 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், எதுவுமே தெரியாது இல்லையா. அது யார் பொருத்துனா, எதனால பொருத்தப்பட்டது, எதுவுமே யாருக்குமே தெரியல. அவங்க வீட்டுல யார் வீட்டுல விட்டு வளர்த்தினாங்களோ அவங்களும் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. சோ பெண்ணோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மனசு ரொம்ப விட்டுட்டாங்க. சோ பெண் குழந்தைங்களை வளர்த்தெடுக்கிறப்ப நம்ம ரொம்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தைங்கள் வந்து பழகிற இடத்துல யார் கூட பழகிறாங்க, எப்படி பழகிறாங்க, அவங்களுக்கு குட் டச் பேட் டச்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயங்களை பெண் குழந்தைகளுக்கு நம்ம அவசியம் சொல்லித்தரணும். யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம மிக முக்கியமா சொல்லித்தரணும். அது இல்லாம இன்னொரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இந்த நாகவல் பழ கொட்டை, இதுவும் இதே ஹிஸ்டரியோட தான் வந்துச்சு. என்னென்ன வெள்ளைப்படுது, குழந்தைக்கு வெள்ளைப்படுது டாக்டர் அப்படின்னு சொல்லி வந்தப்ப அதுவும் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாகவல் பழ கொட்டை வந்து இந்த பிறப்புறுப்புக்குள்ளார டீப்பா சுருகப்பட்டிருந்தது. இது வந்து விளையாட்டுத்தனமாவும் சுருகப்பட்டிருக்கலாம், அல்லது சில விஷமிகளாலையும் செய்யப்பட்டிருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம பெண் குழந்தைகளோட பாதுகாப்புல நம்ம மிக கவனமா இருக்கணும். அதுக்கு பெற்றோர்கள் கண்டிப்பா அதை கவனம் பண்ணி பிள்ளைங்களை எங்க போற, எங்க வர, யார் கூட பழகிற அப்படின்னு சின்ன குழந்தைகளா இருந்தாலும் நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஏன்னா அவங்க கிட்டதான் பயம் இல்லாம அந்த பெண் குழந்தைகள் பழகிறாங்க. சோ அவங்கள ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுறாங்க. சோ பெண் குழந்தைகள்ல வந்து வளர்த்தெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க சிறு பெண் குழந்தைகள் வெள்ளைப்படுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பா மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு பரிசோதனையை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
0: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: நேற்று இது தருமபுரி பெண்பிளை 102.5, ஏற்காடு பெண்பிளை 103.7. இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நேர்களை
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
8: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
3: நேரமிரவு 8:35.

0: எனவே இது இளந்தண்டல் நிகழ்ச்சியும் இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. விளையாட்டு சம்பந்தமான கேள்விகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இனி நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: காரிமங்கலம் வட்டம் ஜெண்டிச்செட்டுப்பட்டி பீமராஜன்.
0: சரி பீமராஜன், உங்களுக்கான கேள்வி
1: கொடுங்க.
0: இந்தியாவில் எந்த நகரம் இந்தியாவின் விளையாட்டு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது?
1: இந்தியாவுக்கு தலைநகரமா?
0: இந்தியாவின் விளையாட்டு தலைநகரம்.
1: மேற்கா கிழக்கா?
0: அது மேற்கு கிழக்கா இல்லைங்க, ஒரு மாநிலத்தில் இருக்குது.
1: ஒரிசா மாநிலம் புவனேஸ்வர்.
0: இப்படி போட்டோம் இல்லீங்களா? புவனேஸ்வர். சரி, புவனேஸ்வர் என்பதுதான் மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? 2024 ப்ரோ கபடி லீக் 10வது சீசனை எந்த அணி வென்றது?
1: 2025
0: ப்ரோ கபடி லீக் 10வது சீசனை எந்த அணி வென்றது? தெரியுமா?
1: நன்றிங்க.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: தருமபுரி மாவட்டம் திரும்பட்டியில இருந்து பிரணயா பேசுறேன்.
0: பிரணயா, உங்களுக்கான கேள்விங்க
2: கேளுங்க.
0: சரி, உங்களுக்கான கேள்வி, இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே T20 கிரிக்கெட் போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது?
2: இங்கிலாந்து.
0: யாரு பின்னாடி? பின்னணி குரல் அருமையா இருக்கு, பின்னாடி சொல்லிட்டு இருக்கு. சரி சரி, உங்களுக்கான கேள்விங்க, ஸ்கிரிப்ஸ் நேஷனல் ஸ்பெல்லிங் பி 2026 பட்டத்தை வென்ற இந்திய வம்சாவளி மாணவர் யார்? ஸ்கிரிப்ஸ் நேஷனல் ஸ்பெல்லிங் பி 2026 பட்டத்தை வென்ற இந்திய வம்சாவளி மாணவர் யார்? இது கலிபோர்னியாவில் நடக்கும். ஒரு இந்திய மாணவர், வம்சாவளி மாணவர் வந்து இருக்கார். அவர் யார்? ஜெய்சாவா?
2: இல்லை இல்லை, பேருங்களான்னு கேட்குறேன்.
0: அவர் பேர் சொல்லுங்க, அந்த மாணவரோட பேர் சொல்லுங்க.
2: என்ன
0: பேருங்க? சரியா சொல்லுங்க. உலக பிக்கல் பால் சாம்பியன்ஷிப்ல இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றதுங்க? விரைவா சொல்லுங்க மகள். 103ங்களா?
2: மூன்று
0: பதக்கமா? மூன்று இல்லைங்க, தவறு. மூன்று என்பது தவறு. நன்றி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
3: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்
3: ஐயா. வணக்கம். யார் பேசுறீங்க?
4: ஆறுமுகம்.
3: உங்களுக்கான கேள்விங்க. இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் தங்கம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்?
4: வாய்ப்புக்கு நன்றிங்க.
3: நன்றிங்க. நன்றி ஆறுமுக ஐயா, நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா.
3: சரிங்க. ஒவ்வொருக்கும் ஒரு தினம் இருக்குங்க இல்லீங்களா? சுற்றுச்சூழல் தினம், விளையாட்டு தினம், அந்த மாதிரி. உலக கால்பந்து தினம் எப்பங்க? ஃபுட்பால் டே, வேர்ல்டு ஃபுட்பால் டே. கால்பந்து தினம் சொல்றாங்களே, அது ஒரு தினம் இருக்கு, அது எந்த தினம்?
5: மே 25
3: அப்படின்னு சொல்றீங்க.
5: ஆமாங்கய்யா.
3: சரி. மே 25 என்பது மிக சரியான பதிலுங்க. எப்படி சொல்றீங்க மே 20?

0: தஞ்சை அப்படின்னு
1: சொல்லிட்டு. ஐயா, நம்ம தருமபுரி பண்பலை வந்து ஒரு பல்கலைக்கழகம்.
0: கேட்டு கேட்டு நீங்க யாரையும் வளர்த்தீங்க, அருமையா சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு நான் அடுத்து கேள்விங்க. அண்மையில் தேசிய சீனியர் தடகள போட்டி எங்கு நடைபெற்றது? சீனியர் தடகள போட்டி, தேசிய சீனியர் தடகள போட்டி எங்க நடந்துச்சுன்னு கேக்குறேன்.
1: அது இந்தியாவிலீங்களா?
0: ஆமாங்க.
1: ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் இல்லைங்களா?
0: அப்படியா, ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் இல்லையா? சரிங்க, சரியான பதில் தான் சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்து கேள்வி. வியட்நாமில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மகளிர் மல்யுத்த வீரர்கள் எத்தனை பதக்கங்களை வென்றனர்? 123 அந்த விளையாட்டில் எத்தனை பதக்கங்கள்? ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மகளிர் மல்யுத்த வீரர்கள் 123 வியட்நாமில் நடைபெற்ற போட்டியில் எத்தனை பதக்கங்களை வென்றனர்?
1: 2
0: என்பது தவறுங்கய்யா. நன்றி.
1: நன்றிங்க.

0: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எஸ் ஏ சின்னசாமி டிரேடர்ஸ் தர்மபுரி.
1: சீட்டில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் பாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
2: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் பாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
1: லூப்பஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111 SKS ஹாஸ்பிட்டல்.
3: நேரம் இரவு 8:47. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரில் இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நேர்களே, இது இழந்த நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினா நிகழ்ச்சி. இனியும் அடுத்த நேயர் வருகு. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: அதக்கப்பள்ளி தீபா பேசுறேன் சார்.
3: சரி தீபாமா, உங்களுக்கான கேளுங்க.
4: சொல்லுங்க சார்.
3: ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய மல்யுத்த வீராங்கனை யார்?
4: வீராங்கனி அதான் கல்பனா சாவ்லா.
3: இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: அனைவருக்கும் நீயர் வணக்கம்.
3: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம்.
3: இங்கிலாந்து என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஒரு நாள் கிரிக்கெட்டில் இரட்டை சதம் வந்து சச்சின் டெண்டுல்கர் அடிச்சிருப்பாரு, அது எந்த அணிக்காக அடிச்சார் முதல் இரட்டை சதம்? உங்களுக்கான பரிசு கேள்வி, நிறைவு கேள்வி. ஆப்ஸ் மைதானம், கிரிக்கெட் மைதானம் எந்த நாட்டில் இருக்குது, எங்க இருக்கு? ஆப்டஸ் ஒரு மைதானம் இருக்குங்க, அது எங்க இருக்கு? இந்தியாவில் இல்லைங்க. தவறு. இந்தியா என்பது தவறு. சரியா பதில் சொன்ன, இது மட்டும் தவறு சொல்லிங்க. நன்றி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.

0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: உசேன்
0: போல்ட் என்ற ஓட்டப்பந்தய வீரர் ஒலிம்பிக்கில் மொத்தம் எத்தனை தங்க பதக்கங்களை

0: என்றுள்ளார்.
1: 12
0: 12 என்பது தவறுங்க. நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்
2: பெருமாள்.
0: பாகல்பட்டியிலிருந்து பெருமாள் பேசுறீங்களா? சரி, உங்களுக்கான கேள்விங்க. உசேன் போல்ட் 100 மீட்டர் ஓட்ட பந்தய சாதனை எவ்வளோங்க, எத்தனை வினாடியில் கடந்தார்?
2: 9.58 வினாடி.
0: 9.58 வினாடி. சரியா சொல்லிட்டீங்க, அழகா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஸ்டான்லி கோப்பை தொடர்புடைய விளையாட்டு எது?
2: ஹாக்கி.
0: என்ன ஹாக்கிங்க? ஐஸ் ஹாக்கி. அப்படிதான் சொல்லுங்க, சரியான பதில். உங்களுக்கான பரிசு கேள்வி, சர்வதேச கால்பந்து சம்மேளனம் எங்கு தலைமையிடமாக கொண்டுள்ளது? துபாய். துபாய் தானே சொல்றீங்க? துபாய் தவறுங்க. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். உங்களுக்கான கேள்விங்க, ஐபிஎல்லில் 59 சிக்ஸர்கள் அடித்த வீரர் யார்? ஒரே சீசன்ல 59 சிக்ஸர் அடிச்சிருப்பார் ஒரு வீரர், அவர் யார்?
2: விராட் கோலி.
0: இல்லைங்க, தவறு. நன்றி.
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் என்டர்டெயின் ஆர்மிலா பேசுறேன்.
0: எளிமையான கேளுங்க. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராம்.
0: சரி, மூக்கனூர் ஜெயராம். உங்களுக்கான கேளுங்க, என்ற கிரிக்கெட் மைதானம் எங்கு உள்ளது, எந்த நாட்டில் இருக்குது? அப்படின்னு ஒரு மைதானங்க, கிரிக்கெட் மைதானம் எந்த நாட்டில் இருக்கு?
4: வெளிநாட்டில் இருக்குதா?
0: ஆமா ஆமா ஆமா.
4: நன்றிங்க.
0: சரி, நன்றிங்க.

0: அதனால் இன்றைய இரவு 10 மணிக்கு சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடலை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நேர்களே இழந்துன்ற நிகழ்ச்சி நிகழ்ச்சியோட நிறைவு தருவையில் நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை இப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம் நேர்களே. டென்மார்க்கில் நடைபெற்ற தாமஸ் கோப்பை 2026 இந்திய ஆண்கள் பேட்மிண்டன் அணி எந்த பதக்கத்தை வென்றது என்று கேட்டதும் அதற்கான பதில் வெண்கல பதக்கம். இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பிவி சிந்து எந்த பயிற்சியாளர் வழிகாட்டுதலின் கீழ் சர்வதேச போட்டியில் தனது திறமையை நிரூபித்தார் என்று கேட்டதும் அதற்கான பதில் புல்லேல கோபிசந்த் என்பவர். சர்வதேச கால்பந்து சம்மேளனம் ஃபிஃபா தலைமையகம் எங்கு உள்ளது என்று கேட்டதும் அதற்கான பதில் சுவிட்சர்லாந்தில் உள்ள சூரிச் என்ற இடத்தில்தான். எந்த விளையாட்டு கண்ணீர்வான்களின் விளையாட்டு என்று அழைக்கப்படுகிறது? கிரிக்கெட். உலக கால்பந்தாட்டத்தின் மிக உயர்ந்த நிர்வாக அமைப்பு எது என்று கேட்டதும் அதற்கான பதில் ஃபிஃபா. ஸ்டான்லி கோப்பையுடன் தொடர்புடைய விளையாட்டு பனியாக்கி. பேர்டி மற்றும் ஸ்மாஷ் ஆகிய பதக்கங்களை எந்த விளையாட்டு பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டதும் அதற்கான பதில் பேட்மிண்டன். முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026 எங்கு நடைபெற்றது என்று கேட்டதும் அதற்கான பதில் குஜராத் அகமதாபாத். எந்த விளையாட்டில் கியூ ஸ்டிக் பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டோம் அதற்கான பதில் ஸ்னூக்கர். சமீபத்தில் ஓய்வை அறிவித்த நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் யார் என்று கேட்டோம் அதற்கான பதில் கேன் வில்லியம்சன். டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதன் முதலாக சதமடித்த இந்திய வீரர் யார் என்று கேட்டோம் அதற்கான பதில் லாலா அமர்நாத். ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை கர்ணம் மல்லேஸ்வரி. 2028 ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெறுகிறது என்று கேட்டதும் அதற்கான பதில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ். துரோணோச்ச விருது யாருக்காக வழங்கப்படுகிறது என்று கேட்டதும் அதற்கான பதில் பயிற்சியாளர். உசேன் போல்ட் ஓட்டப்பந்தய வீரர் ஒலிம்பிக்கில் மொத்தம் எத்தனை தங்கப்பதக்கங்கள் வேண்டும் என்று கேட்டதும் அதற்கான பதில் 8. ஆப்ட்ஸ் மைதானம் கிரிக்கெட் மைதானம் எந்த நாட்டில் உள்ளது என்று கேட்டதும் அதற்கான பதில் ஆஸ்திரேலியாவில் உள்ள பெர்த் என்ற இடத்தில்தான் ஆப்டஸ் மைதானம் உள்ளது. எட்ஜ் பாஸ்டன் கிரிக்கெட் மைதானம் எந்த நாட்டில் உள்ளது கேட்டதும் அதற்கான பதில் இங்கிலாந்து பர்கிங்ஹாம் லண்டனில் உள்ளது. ஐபிஎல்லில் 59 சிக்ஸர்கள் அடித்த வீரர் ஒரே சீசனில் கிறிஸ் கெயில். சமீபத்தில் ஓய்வை அறிவித்த இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் பென் ஸ்டோக்ஸ். ஸ்கிரிப்ஸ் நேஷனல் ஸ்பெல்லிங் பி 2026 பட்டத்தை வென்ற இந்திய வம்சாவளி மாணவர் செர்ரி ஃபாரெட். இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் தங்கம் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஹாக்கி வரலாற்றாசிரியர் கே ஆறுமுகம். உலக கால்பந்து தினம் எந்த தேதியில் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது என்று கேட்டதும் அதற்கான பதில் மே 25. மேலே இந்த கேள்வியிலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினா என்ற தலைப்பில் மலர்ந்தது. இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஈஏ பிரபாகரன். இனி பண்பலில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தில்லி அஞ்சலாக.
1: Good evening. This is Akashwani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Government approves 2 major highway infrastructure projects in Delhi and Uttar Pradesh worth over 14,000 crore rupees. Vikasit Bharat G. Ramji Act comes into force across the country. Centre notifies revised wage rates under the scheme. Supreme Court issues guidelines on assessing income of motor accident victims for uniformity in compensation claims. Prime Minister of Japan Sanae Takaichi arrives in New Delhi on a 3-day visit to India to take part in 16th India-Japan Annual Summit tomorrow.

0: வணக்கம்.
1: சார், இப்போ நம்மள நிறைய பேர் முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல கஷ்டப்படுறாங்க. முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேலே தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 40 வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் நிறைய பேர் 25-30 வயசுலேயே முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் சர்ஜரி இல்லாமலே ஸ்பைன் ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: முன்காலத்துல எல்லாம் வந்து நமக்கு 50 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே தான்

0: உடம்புக்கு தேவையான சக்தியூட்டம் கொடுக்கக்கூடிய உணவு பழக்கமும் இல்லாமல் இருக்கிறதுனால முதுகு தண்டுவடமாக இருக்கலாம் அல்லது மூட்டுகளாக இருக்கலாம். இந்த இயக்கத்துக்கு உயவுத்தன்மையை கொடுக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறது. உடற்பயிற்சி இல்லை அப்படின்னால் தசைகள் வலுவிழந்து போகும். ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்குறோம் அல்லது நம்ம டூ வீலர் டிரைவ் பண்ணுறோம் அல்லது நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அல்லது நாம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னால் அந்த இடத்துல தசைகள் வலு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த அழுத்தம் வந்து நேரடியாக எலும்புகளுக்கு போகிறது, தண்டுவடத்துக்கு போகிறது. உராய்வுத்தன்மை அதிகமாகும் போது அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் தேய்ந்து போகிறது. இதுதான் வலிக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த வலி ஆரம்பத்திலேயே நாம் ஒரு நல்ல ஆயுர்வேதா அல்லது சித்தா அல்லது ஒரு இயற்கை மருத்துவரை பார்க்குறதா இருந்துச்சுனால் இந்த வலி எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த காரணியை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதே போல் அந்த எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு, தசைகளுக்கு வலுவாக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் உணவு பழக்கங்களும் சொல்லி கொடுக்கும்போது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய எந்த வலிகளாக இருந்தாலும் முழுமையாக குணமடைஞ்சிடுறது. இல்லை நம்ம அதை ஃபாலோ பண்ணலை, ஒரு தீவிரமான பாதிப்பில் இருக்கிறோம், அறுவை சிகிச்சை தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னால் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அப்போது இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனை தான் அவங்க ரிலீவ் பண்ணுறாங்க. அந்த தசைகளுக்கோ அந்த ஜவ்வுகளுக்கோ எந்த விதமான சக்தியூட்டக்கூடிய எந்த விஷயங்களும் நவீன சிகிச்சையில் பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாலும் அடுத்த ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்தில் திரும்பவும் உங்களுக்கு அந்த வலி துவங்கும். அப்போது நம்மளோட இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சர்ஜரி உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது, உங்களுக்கு சாதாரணமாக ஒரு வலி ஸ்டார்ட் ஆகி அது நாளடைவில் தீவிரமாகக்கூடிய கண்டிஷனாக இருக்கிறதா இருந்துச்சுனால் அந்த கண்டிஷன் வந்து நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஒரு இடத்துல நீங்கள் ஆக்சிடென்டல் காஸ், உங்களுக்கு அடிபடுறது, அந்த இடத்துல போன் உடஞ்சி போய்டுறது, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிறது, உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதுக்கு சர்ஜரி தேவையா? நிச்சயமாக தேவை. அது நல்ல ஆயுஷ் மருத்துவர் எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவையில்லை, எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவைங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சர்ஜரி தேவையில்லாத கண்டிஷனில் இருக்கக்கூடிய, எவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய முதுகு வலியாக இருந்தாலும், தண்டுவட வலியாக இருந்தாலும், டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும், டிஸ்க் ஹெர்னியேஷன் இருந்தாலும் நிச்சயமாக ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும்.
1: அதாவது நம்ம ஜென்ரலாகவே ஆயுர்வேதா சித்தா இது எல்லாத்துலேயுமே எல்லா நோய்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உடல் அமைப்பு எப்படி அப்படின்றத நம்மளாவே தெரிஞ்சுக்க முடியுமா? அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை வச்சு நம்ம ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுக்கலாமா?
0: நிச்சயமா. நீங்கள் என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, எந்த மாதிரியான இடத்துலேருந்து நீங்கள் வர்றீங்க, இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஆரோக்கியத்தை டிசைட் பண்ண முடியும். எல்லாருக்கும் பொதுவாக இதுதான் ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல், இந்த மருந்து தான் நீங்கள் சாப்பிட்றோம் அப்படி கிடையாது. அது வந்து உடல் உள்ளுறுப்புகளுக்கு நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய வழி. ஆனால் ஒருங்கிணைந்த இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒவ்வொருவரோட சக்தி ஓட்டத்துக்கு தகுந்தாப்பில் அவங்களோட உணவு பழக்கத்தை அமைச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு உடல் உழைப்பு தேவை, உங்களோட பாரம்பரியம் வந்து அசைவ உணவு சாப்பிட்ருக்கிறது அப்படின்னால் நான் ஒரு ஜெனரலைஸாக உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான் ஒரு இயற்கை மருத்துவர், இயற்கை மருத்துவம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. உங்களோட ஜெனட்டிக் மெமரி, உங்களோட கட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ அந்த இடத்துல இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சைன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுனால அது டைஜஸ்ட் ஆகாமல் ப்ராப்ளம் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னால் ரிக்கவரி ஆகிறது வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். உடல் அமைப்பு பொறுத்தளவில் இது வாதமா, பித்தமா, கஃபமா, உடலோட பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிக்கிறது, ஆனால் தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மந்தமாக ஃபீல் பண்ணுறீங்க, யார்கிட்டையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, தயிர் உங்களுக்கு சூட் ஆகலை, உங்கள் உடம்பு வந்து கஃப பிரகிருதியாக இருந்துச்சு அப்படின்னால் உங்களுக்கு தயிர் சூட் ஆகாது. இது உங்களுக்கு தெரியறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியும். அப்போ இது வாதமா, பித்தமா, கஃபமா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக நல்ல ஒரு ஆயுர்வேதா அல்லது சித்த மருத்துவரை நீங்கள் சந்தித்து ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னால் அவங்க உங்களுக்கு இதை தெளிவாக சொல்லிடுவாங்க. இது ஒரு தடவை இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னால் இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒரு வேலைக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும்? வாதம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். வாதம் அக்ரவேட் ஆனால் கொஞ்சம்

0: அடி வரும். இது நார்மல் தான். என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அவங்களோட உடம்பு வாதமாக பித்தமாக கஃபமானு தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான உணவு பழக்கம் எந்த விதமான வாழ்க்கை முறையாக வச்சுக்க முடியும். அதே போல் மனசை பொறுத்தளவுலையும் சாத்விக் ரஜசிக் தமசிக் இப்படி மூணு நிலை இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அல்லது ஒரு ரிலேட்டிவ்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதா இருந்துச்சுன்னா அவங்க தமசிக் மனோபாவத்தில் இருக்கிறாங்க. எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ரஜசிக் மனோபாவத்தில் இருக்கிறோம். இல்லை நிகழ்காலம் நமக்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பிரச்சனை சொன்னாலும் அதுக்கு பெருசாக அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சாத்விக்கில் இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இல்லை ஆன்சைட்டி இருக்கிறது நமக்கு தெரியணும். நம்மளோட மனசு எந்த நிலையில் இருக்கிறது, நான் ஒரு சாத்விக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு ரஜசிக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு தமசிக் பர்சனாலிட்டியா அப்படி தெரிகிறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இது என்னோட நேச்சர், அடிக்கடி கோபம் வருது. பித்த பிரகிருதி இருந்து ரஜசிக்காக இருந்துச்சுன்னா கோபம் வரும். அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக சாப்பிடணும். இல்லை ஒரு நாள் நான் நல்லா போய் சாப்பிட்டுட்டேன், ஐ செலிப்ரேட்டட் த டின்னர், ஐ செலிப்ரேட் த ட்ரீட், அந்த மாதிரி கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்கள் உடல் அமைப்பும் மன அமைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
1: இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கள பிரகிருதி அப்படின்னு, அதாவது இது வந்து நம்ம எப்பவுமே நம்மளுடைய உடல் அமைப்பு இந்த மாதிரி தான் அப்படின்னு இருக்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு தயிர் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு தயிர் இதுவாகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. சில பேருக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அப்போ அது வந்து ஒத்துக்குச்சு ஆனால் இப்போ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து வயசு காரணமா இல்லைன்னா உடல் வந்து நம்மளுடைய பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா?
0: அப்பா அம்மா சேர்கிற டைமில் நம்ம ஒரு சிங்கிள் செல்லாக நம்ம உருவாகிறோம். அங்கேயே வந்து நம்ம ஜெனட்டிக் இம்ப்ரெஷன் அங்கே வந்துடுது. ஸோ ஹூ யூ ஆர் தட் யூ ஆர் தட் இஸ் டிசைடட். பட் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றோம், எந்த என்விரான்மெண்ட்டில் வளர்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறது, நமக்கு தெரியும் ஆறு பருவநிலை இருக்குல்ல, இந்த கால மாற்றம் நடக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள அதுக்கு தகுந்தாப்பில் சேஞ்சஸ் நடக்கும். பேசிக் அதே தான் இருக்கும். அந்த ஜெனட்டிக் மெமரி வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்டு. அது என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கோடைக்காலம் வருது, அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சாப்பாடை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நான் கோடைக்காலத்துலேயும் ரெண்டு வாட்டி பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னா தட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். பிரகிருதி இஸ் அ சேம். அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நல்ல தேர்ந்த ஒரு ஆயுர்வேத அல்ல சித்த மருத்துவரை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லிவிடுவாங்க, இது தாங்க நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும், இந்தந்த விஷயங்கள் உங்கள் மனசுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் இருக்கிறோம், கால சூழ்நிலை எப்படி இருக்கிறது, மழைக்காலம் வருது, சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கஃப பிரகிருதி அதனால் நான் ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது, இல்லைங்க நீங்கள் மழைக்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, மழை வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு டாக்டர் பார்த்து ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியும். அது நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியும்.
1: இப்போவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு நோய்க்கு காலோபதி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதே டைம்ல ஆயுர்வேதிக்கோ இல்ல சித்தா மெடிசனோ வந்து எடுத்துக்க கூடாது, வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்ல மித்தா?
0: இல்ல, மாடர்ன் மெடிசன் வந்து உங்களோட சஃபரிங்கை ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன இம்பேலன்ஸ் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சப்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. அது எடுத்துக்கணுமா, உங்களோட வலி அல்லது வேதனை அன்பேரபிளாக இருக்கிறது, உங்களோட மருத்துவர் உங்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க, நிச்சயமாக நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அது கூட ஆயுர்வேத மருந்தை சித்த மருத்துவரை சொல்கிற மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக எடுத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஆயுர்வேத சித்த மருந்துகளுமே வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன், நம்ம இந்த மருந்து கொடுக்கும்போது ஆங்கில மருந்து கொடுத்தா அதில் ஏதாவது சைட் எஃபெக்டோ அல்லது இன்ட்ராக்ஷனோ ஆகுமா அப்படின்னு உங்கள் ஆங்கில மருத்துவர் சொல்கிறாரு. நீங்கள் சித்த மருந்து சாப்பிடாதீங்க, நீங்கள் ஆயுர்வேத மருந்து சாப்பிடாதீங்க. இல்லை உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் சொல்கிறாரு நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்காதீங்க. அப்போ நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும், உங்கள் டாக்டருக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதா இருந்துச்சுனால் நீங்கள் விரைவாக குணமாகிறத அவர் எது வேணாலும் எடுத்துக்க சொல்லுவார். வலிக்காக நீங்கள் ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஆயுர்வேத மருத்துவர் எனக்கு தெரியும் நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு நிச்சயமாக பெயின் குறையும். ஆனால் இந்த பெயின் எங்கேருந்து வருது, எலும்பு தேய்மானத்துலேருந்து வருது. இந்த எலும்பு தேய்மானம் உயவுத்தன்மை இல்லாததுனால வருது. அப்போ இந்த உயவுத்தன்மை கொடுக்கறதுக்கு நான் ஆயுர்வேத மருந்து கொடுக்குறேன். வலி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வலி குறைக்கிறதுக்குள்ள மருந்து

0: ஆங்கில மருத்துவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வலி குறையிறதுக்கு நம்ம கொடுக்குற மருந்து வந்து ஒரு முழுமையான நிவாரணம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வலி நிவாரணி தேவை இருக்காது. சக்கரை நோய்க்கு நீங்கள் ஆங்கில மருந்து துவங்கியாச்சுது, அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்க்குறீங்க இல்லை சித்த மருத்துவரை பார்க்குறீங்க, அவங்க வந்து ஒரு சித்த மருந்து சொல்கிறாங்க. ஆங்கில மருந்து எடுத்துக்கும் போது சித்த மருந்து எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் 25 வருஷமாக நான் வந்து இன்டெக்ரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், யாருக்குமே ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகலை. நீங்கள் ஆங்கில மருந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க, நம்ம மருந்தை சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ரிப்போர்ட் வந்து நீங்கள் எப்படி ரிக்கவர் ஆகிருக்கீங்கன்னு சொல்லும், அந்த ரிப்போர்ட் உங்கள் ஆங்கில மருந்துகிட்ட காமிங்க. பெட்டராக இருக்கிறதா இருந்துச்சுனால் அவருக்கே தெரியும், அவர் கொடுத்துருக்க மருந்தோட டோஸை ஃபஸ்ட்டில் குறைச்சிக்குவாங்க, அப்புறம் அவர் நிறுத்த சொல்லுவார், நீங்கள் நிறுத்திக்கோங்க. எந்த மருத்துவமாக இருந்தாலும் அது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும், அல்லது ஆயுர்வேதமாக இருக்கட்டும், அல்லது சித்த மருத்துவமாக இருக்கட்டும், யோக மருத்துவமாக இருக்கட்டும், இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், உங்களோட கஷ்டத்தை அது குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னால் நிச்சயமாக இந்த இன்டெக்ரேட்டட் அப்ரோச் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
1: ஓகே சார், இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமாவே இருக்கும். நம்ம இந்த ஆன்லைன்லாம் வந்து நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய, பவுடர்னு மட்டும் இல்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா வேற எதுவா இருந்தாலுமே. இப்போ ஆன்லைன் வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம பாக்குறோம், அதுல எது எதெல்லாம் ஃபேக்கா இருக்கும், எது எதெல்லாம் வந்து ரியல் ப்ராடக்ட் அப்படின்றத வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்றது?
0: எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு இந்த ப்ராடக்ட் சொல்யூஷனா அப்படின்னால் அந்த ப்ராடக்ட் ஒரு மருந்தாக இருக்கணும். மருந்தாக இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கு ஒரு மருத்துவரோட ஆலோசனை தேவை. நீங்கள் வாங்கக்கூடிய விஷயம் உங்களோட உடல் உள்ளுறுப்புகள் தொடர்பாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மருத்துவ வல்லுநரோட ஆலோசனை தேவை. இல்லை நான் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டாக இருக்கிறது, ஒரு காஸ்மெட்டிக்காக இருக்கிறது, இப்படி இருக்கிறதா இருந்துச்சுன்னா அதோட வேலிட் மேனுஃபேக்சரிங் பாருங்கள், அதோட கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் பாருங்கள், எல்லாம் ப்ராப்பராக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த விதமான அனுமதியும் இல்லாமல், எந்த விதமான குவாலிட்டி கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வர்றதா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை சாப்பிட்ற விஷயமா இருந்துச்சுன்னா நிச்சயமாக தவிருங்க. இல்லை காஸ்மெட்டிக்ஸாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க உடம்புக்கு சூட்டா இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்க உபயோகப்படுத்தலாம்.
1: அதாவது நம்ம வாழ்க்கை முறையை வந்து எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கலாம், இது யோகா அப்படின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு முக்கியம், மெயினா எது பண்றதா இருந்தாலும் கடைசி காலத்துல வந்து நிக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்தே நம்ம உடம்ப பாத்துக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.

0: நேரம் இரவு 9:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
0: நேர நிகழ்ச்சியினை நீ கேட்கலாம். இடைவிடாத இசைமலை நிகழ்ச்சியினை

0: நேயர்கள் இதுவரை இடைவிடாத இசைமலை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67வது சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் இரவு 10 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காலம் கடந்த காவிய கானங்களோடு இணைகிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நேயர்களை தொலைபேசி வாயிலாக பாடலை கேட்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: புதிய நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு, 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு, 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் முதல் அன்பு நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருப்பத்தூர் மாவட்டம் பாலங்குப்பம்.

0: சக்தி கோயில் பூசாரி ரகு ஐயா.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: பூக்காரி படத்துல
1: ம்,
0: 30 பைசா 3 மூலம் ஐயா.
1: சரிங்க, கொடுத்துடலாங்க, நன்றிங்க.
0: நன்றிங்க ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: நேரம் இரவு 10:06. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை, வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
8: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
9: திருப்பத்தூர் மாவட்டம் அடிப்பூர். பேர் சிவன்.
8: சொல்லுங்க, என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும் உங்களுக்கு?
9: அக்கறைக்கு பச்சை. படம் வந்து ஜெய்சா.

0: நேரம் இரவு 10:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இரவு வேளையில் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் என்ற இணைகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நேரலே இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
1: வணக்கம் சார், திருப்பத்தூர் மாவட்டம் பத்தூர்லேருந்து ராஜேந்திரன் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: உரிமை குரல்லேருந்து ஒரு தாய் வயத்தில் அந்த உடன்பாடு கொண்டு பாட்டுக்கணும் சார்.
0: நன்றிங்க.
1: நன்றி சார்.

0: நேரம் இரவு 10:14. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வேலை இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த நேயர் வருக வடக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் சகோதரர் தரவாகரன் ஐயா அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறிக்கொள்வது நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகில் கண்ணனாட்சி அம்மன் கோயில்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: ஆமாம், கமலஹாசனும் சிரிப்பிரியாவும் நினைந்து நடித்த படம் நீயா. அந்த படத்திலிருந்து ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணு, அந்த பாடலை நமது நேயர்கள் எல்லாருக்காகவும் கொடுங்க ஐயா. நன்றி ஐயா, வணக்கம்.
0: நன்றி.

0: நேரம் இரவு 10:19. இது தருமபுரி பெம்பளை 102.5, ஏற்காடு பெம்பளை 103.7. வேலை இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பாடலை கேட்கிறோம். அடுத்த அன்பு நேயர் பருகு, வணக்கம்.
1: ஹலோ ஐயா,
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலிருந்து பேசுறோம் ஐயா.
0: உங்க பேர் என்னங்க?
1: சௌந்தரராஜன் ஜானகி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எங்கள் தங்கம் பார்த்தல தங்க பாதகத்தின் மேலே.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க,
1: ரொம்ப நன்றிங்க ஐயா.

0: நேரம் இரவு 10:24. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் உங்களுக்கு?
1: மண்வாசல் பாடா சார், குடியிருந்து பாடல்.
0: மண்வாசல் இருந்து பாட முடியாதீங்க, வேற ஒரு திரைப்படம் பாடல் கொடுத்துறோம். நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:28. நேயர் இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
1: மாவட்டம் வானம்பாடியிலிருந்து முகமது ஆசிம்.
0: சொல்லுங்க முகமது ஆசிம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் நெஞ்சிருக்கும் வரை.
0: சரிங்க.
1: பாடல் வந்து முத்துக்கல் கண்கள்.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: நன்றி சார்.

0: நேரம் இரவு 10:31. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எல்லாம் இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழ மேலே இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. எங்கிருந்து பேசுறீங்க?

0: மாவட்டம் பெரிய கோனாப்பட்டு தம்பை குமார்.
1: சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: பணக்கார பெண்
1: நாள்
0: நல்ல பாடல்.
1: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:35. நேரம் இது தருவரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடலை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழ மேலே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வாணின்பாடி நீட் டவுன்ல இருந்து ஜி கணபதி சார்.
0: சொல்லுங்க கணபதி ஐயா, என்ன பாடல் வேணும் கொடுக்கு?
1: அன்பு நடமான
0: கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: நன்றி.

0: நேரம் இரவு 10:41. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழ்ந்த நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலாங்குப்பத்தி ஏழமலை சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: துங்கமா புவே கொஞ்சம் புறா வேணும் சார்.
0: சரி, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி ஐயா.

0: நேரம் இரவு 10:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கணும் ஜெயராம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் இறைவன் இருக்கிறான்.
0: ஆ,
1: அந்த படத்துல டி எம் சௌந்தரம் பாடின பாட்டு. அட ராஜா பையிலே தெரிஞ்சுக்கடா.
0: ஓ,
1: அந்த பாடல் கொடுங்க.
0: ஆஹா, சரிங்க, தெரிஞ்சுக்கலாங்க. நன்றிங்க.
1: நன்றி.

0: நேரம் இரவு 10:49 இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம் சுகபாடராகுங்க நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழ்ந்து அப்படின்னு இன்னைய நிகழ்ச்சியில் பாடலை கேட்க ஒரு பாடத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
1: சார், திருப்பத்தூர் மாவட்டம் ஏழகிரி கிராமம், விஜயகுமார் செந்தாமரை.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து நீரும் நெருப்பும், தண்ணி ஓரிக்கு மடியில் காலை ஒருவன் மயங்கி அப்படின்ற பாடு.
0: கொடுத்துலாங்க, நன்றிங்க.
1: தேங்க்யூ சார்.

0: நேரம் இரவு 10:54. இது இந்த உரிப்பம்பளை 102.5, ஏற்காடு பம்பளை 103.7. நேரம் இணைந்திருக்கிறோம். சுகபாடராகுங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க ஒரு அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம். வணக்கங்க
1: சார். திருப்பத்தூர் மாவட்டம் வேமுக்கலம் சிவகுமார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சார், படம் உலகம் சுற்றும் வாலிபன், இதுல இருந்து 10 கிளி முத்துச்சரம் அந்த பாடல்.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: ஓகே, நன்றி நன்றி.

0: நேரம் இரவு 11 மணி. நேரம் இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அற்புத நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பூரியம்மான்னுதான். வீரமணி
0: சொல்லுங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: உயர்ந்த மனிதன் என் கேள்வி.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி.

விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

நேரலே நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வார் உங்கள் அறிவிப்பாளர் ஈ ஏ பிரபாகரன். இனி பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், தில்லி அஞ்சலாளர்.

நேரம் இரவு 11:10. நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி பண்பலையில் நாளை வளமரும் நீல்சிப்பட்டிய முன்னோட்டத்தினை கேட்கலாம். காலை 6:10 எனை தானும் நல்லவை கேட்க வழங்குகிற மதுரை இரா நடராசன் அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 உலருக்கான அறிவுகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மலையமலை மலையாக நம்மோடு இணைகிறார் எல் ரோசன். காலை 7:00 காலை வணக்கம், இதில் தருமபுரி ஜெய்கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதி இந்த ஐனை கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷாரில், 8:00 தருமபுரி ஹெல்த்கேர் ரத்த பரிசோதனை நிலைய வழங்கும் இன்று 1 நன்று, 8:05 பொன்னியின் புதுப்பனல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சந்தனைசர்கள், 8:45 சருமரோக நிபாணி சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது, 9:05 வானொலியில் வசந்தம் நாளைய நிகழ்ச்சியில் உலக மரம் நடும் விழா வாரம், மரம் ஒரு உயிர், தருமபுரி அரசு கலைக்கல்லூரி தாவரவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் விஜயா தாமோதரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றைய கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேவையை மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி, 11:05 நம்பிக்கை நட்சத்திரம் இளம் தொழில் முனைவர் ஜெய லட்சுமி நாராயண் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 12:05 ஆங்கிலத்தை செய்திகள், 12:10 மருத்துவ நிகழ்ச்சியில் எலும்பு பிரச்சனையும் தீர்வுகளும் ஆர் தினேஷ் ஐயர் அவர்களின் நேர்முகம், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்பம் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன இடம்பெற கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தை செய்திகள், 1:10 தருமபுரி தொப்பு சந்தன கூடு சுழா நேரலை, 1:15 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 2:00 விவசாய

கீழ் கால்நடைக்கான தீவன பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இணை பேரரசர் டாக்டர் மு சுகந்தி அவர்கள் தரும் தகவல்கள். இரண்டாம் பேருக்கு பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியின் கலக்கப்படகள், 4 மணிக்கு விடை திருமணாக்கள், 5 மணிக்கு மாலை தண்டல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜோதி உலகம், தினம் ஒரு திருக்கோயில், 6:05 ஆங்கில திசைகள், 6:10 இசை மண்டல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பெருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் உலகம், நட்சத்திர வழியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு தராயிசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் நிலக்கடலை சாகுபடி, பட்டகரம் வட்டாய் பி கே மணி அவருடன் நேர்முகம், 8 மணிக்கு இளந்தன்றல் சினிமா, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமாடுறார்கள், 11:05 ஆங்கிலத்தின் செய்திகள். நேயர்கள், இதுவரை நாளை வளம் பெறும் நிகழ்ச்சி பற்றிய முன்னோட்டத்தினை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சியில் அடுத்ததாக உறங்கும் முன் ஒரு சிந்தனை. மனதில் தீயவற்றை சிந்திப்பவன் தீய செயல்களை செய்பவன் போன்றவனை, சிந்திப்பவனை விட செய்பவன் மோசமானவன் அல்ல. மனதில் தீயவற்றை சிந்திப்பவன் தீய செயல்களை செய்பவன் போன்றவனை, சிந்திப்பவனை விட செய்பவன் மோசமானவன் அல்ல. நேயர்கள், இதுவரை உறங்கும் முன் ஒரு சிந்தனையில் காந்திய சிந்தனைகளாக கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.